உலகத்திற்கும் தன்னை வெளிப்படுத்த அவர் ஆவலாய் காத்து நிற்கிறார். அவர் அண்டை ஓடி வர முடியுமா? அவர் பக்கம் சேர முடியுமா? ஒருவேளை நீங்கள் பலவிதமான காரியங்களினால் தாக்கமடைந்து மனம் சோர்வடைந்து உங்கள் ஆன்மா உலகத்தோடு இணைந்து சரீரம் களைப்படைந்து அது பலவீனப்படுகிற பொழுதும் கடவுளை விட்டு தூரம் போகிறவள் இந்த ஆன்மா சேரும். ஆன்மா சேர்ந்தால் ஆவியும் சேர்ந்து முழு மனிதனாய் அவன் வீழ்ச்சிக்குள் போய்விட்டான், போய்விடுவான். அதே போல ஒரு வீழ்ந்த நிலைமையிலே பாவத்தினால் இருக்கலாம், பாடுகளினால் இருக்கலாம், பலவிதமான காரியங்களால் இருக்கலாம், நீங்கள் வீழ்ந்து போனால் உங்களை தூக்கி எடுக்க இன்றைக்கும் அந்த வல்லமையின் ஆவியானவர் எங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போம். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர், என்னை மறக்காதவர், என்னை தள்ளிவிடாதவர் இந்த காலையிலே எங்களை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவரை நோக்கி நாங்கள் பார்க்கலாம், தெய்வமே என்னுடைய வாழ்க்கையில் வாரும், எனக்குள் கிரியை செய்யும் என்று அர்ப்பணம் செய்வோமா? ஒரு பாடலில் சில வரிகளை மட்டும் பாடி உங்களுக்காக தேவ சமூகத்தில் நான் மன்றாடலாம்.

ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் சபை நடுவில் ஆவியானவர் இப்போ லாவுகின்ற ஆவியானவர் விடுதலை ஆவியானவர் எங்களுக்கை விண்ணப்பிக்கும் ஆவியானவர் அவர் விடுதலை என் ஆவியானவர் எங்களுக்கு விண்ணப்பிக்கும் ஆவியானவர்

0: ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த மனித வாழ்க்கையிலே உங்களை மகிமைப்படுத்துவதற்கு, ஆண்டவரே உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு எங்களை தெரிந்து கொண்டீரப்பா. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீங்க நாதா. இந்த உலகத்திற்கு உம்மை காண்பிக்கத்தக்கதாய் என் ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே இந்த வானொலி ஊடாக தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் ஆறுதலாய், நீங்கள் தேறுதலாய், அரவணைப்பாளராய் என் மக்கள் ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி, சகல ஆறுதலின் தேவனே, இந்த நல்ல நாளிலே மக்களாகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய ஆறுதலையும் தேறுதலையும் சமாதானத்தையும் தாருமையா. ஆவி ஆன்மா சரீரத்தை ஆளுகை செய்யும், உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பும், உம்முடைய வல்லமையினால் நிரப்பும், இந்த உலகத்திற்கு தேவையான அனைத்து காரியங்களையும் எங்களுக்கு தாரும் சுவாமி. எங்கள் மூலமாய் எங்கள் வாழ்க்கையில் நீர் வெளிப்படும், எங்கள் மூலமாய் உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் சுவாமி. எங்களை எடுத்து நீர் பாவியும், ஒவ்வொரு மக்களுடைய வாழ்விலும் ஒரு அற்புதத்தை செய்யும் சுவாமி. காலை தோறும் உடைய கிருபைகள் புதியவைகள் சுவாமி. அந்த புதிய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி நடத்தும். இம்மட்டு நேரம் எங்களோடு கூட இருந்த தூய ஆவியானவர் தொடர்ந்து நீங்க நடத்துங்க ஆண்டவரே. இந்த ஆண்டவரே வானொலி காரியங்களிலே பொறுப்பாயிருக்கிற இந்த குழுவினரை நீங்கள் ஆசீர்வதிங்க ஐயா. நீங்க மட்டும் மகிமைப்படுங்க. எல்லா கனம் துதி மகிமையாவையும் உங்கள் ஒருவருக்கே கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தினாலே ஆசீர்வதித்து செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆசீர்வதிப்பார்.
1: நன்றி, நன்றி, நன்றி பாஸ்டர். இன்றைய நாளிலே ஆவியானவர் அசைவாடினார். காரணம், இன்று ஆரம்பத்திலே சிஸ்டர் டோலி ஆவியானவரை பற்றி தான் படித்தார். நானும் கூட நித்திய வெளிச்சத்தை நடத்துகிற ஆவியானவர் இப்போ உங்களோடு ஆவியானவர் பாடல் ஏற்றினேன். நீங்கள் கூட சபை நடுவில் இருக்கிற ஆவியானவர் சொன்ன இந்த ஒரு பிரசன்னத்தை இருக்கிற பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளோட பிரசன்னத்தை வந்த காரணம் நான் முன்பே சொன்ன இந்த ஒரு எழுப்புதல்னால் தேவ பிள்ளைகள் தேவதாசர்கள் வார்த்தையை கொடுக்கும் போது பிரசன்னம் இறங்கும், ஒரு வல்லமை இறங்கும். நான் முன்னே சொன்னேன் காரணம், இன்றைக்கு ஒரு வல்லமை, ஒரு அற்புதமான நாள், அருமையான செய்தியை கொடுத்தீர்கள். அவர் நினைப்பு ஊட்டுகிறார், சாட்சி கொடுக்கிறார், வெளிப்படுத்து. அது மட்டுமல்ல, இன்றைய நாளே ஆவி ஆத்மா சரீரம் இந்த மூன்றும் செயல்படுகிற விதம் எப்படி என்று மிக மிக அழகாக எடுத்து வருகிறார். அதுதான் நீங்க எனக்கு பிடிச்ச சந்தோஷம். இந்த ஆவி மேல் நோக்கி பார்க்கிறது, நாங்கள் ஆவியில் தொடர்ந்து ஜபித்து பரிசுத்தாவின் வல்லமையினால நிகழும் பொழுது இந்த ஆத்மா ஆவியோடு வந்து சேர்ந்துடும். ஆவி ஆத்மாவோடு வந்து சந்தோன சரீரம் பார்க்கும், ஐயோ அவை சேர்ந்து சரீரம் வந்துடும். அப்ப ஆவி ஆத்மா சரீரம் ஒன்றும் இணைந்திருந்து செயல்படும் பொழுது அற்புதம் நடக்கும். நாங்கள் சோர்ந்து போகும் பொழுது ஜபிக்காமல் துதிக்காமல் தானந்தை கொடுக்காமல் இருந்தால் இந்த ஆத்மா சோர்வடையும். ஆத்மா சோர்வடையும் பொழுது சரீரம் எடுத்துக்கொள்ளும், ஆத்மா சரீரம் எடுத்துக்கொள்ளும், ஆவி சோர்ந்து போய் சேர்ந்து கொள்ளும், அது பின்மாற்றமாக போயிடும். ஒரு அருமையான விளக்கத்தை கொடுத்தீர்கள். மிக மிக ஆசீர்வாதம் இருந்தது பாசனமா. இன்றைய நாளில் உண்மையில ஒரு அபிஷேகம் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளும் சங்கமமான நிலையத்திலும் ஒரு அபிஷேக மலை உங்கள் மூலம் பொழிந்திருக்கு. அதுக்காக நான் சொல்வேன், கத்தர் உங்களேன் உங்கள் ஆரியம் தேவன் ஆசிப்பா. தொடர்ந்து உங்களோட கூட்டத்துக்காக ஜபிக்கிறேன். அந்த தேசத்திலே நடக்கிற ஸ்பெஷல் கூட்டம், அந்த கூட்டத்துக்காக நான் ஜபிக்கிறோம் சிஸ்டர். கத்தர் உங்களேன் உங்கள் ஊழியர் தேவன் ஆசீர்வதிப்பாக. நான் கேட்டு உடனடியாக நீங்க பதில் கொடுத்து செய்து கொடுத்தீர்கள், அதை தேவன் பார்க்கிறார். என்னுடைய உங்களுடைய செய்தியின் மூலம் நான் ஒரு விஷயத்தை கண்டு கொண்டேன், மீண்டும் மீண்டும் சொல்றேன், உங்களுக்குள் ஒரு விசேஷத்தை ஆவி ஆசைவாக இருந்தது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே, ஆமே, ஆமே, ஆமே. இதுவரை நேரமும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிரப்பித்தவர் பாஸ்ரமா சுகிருதாலினர். அவர் நாளைய தானத்திலே அங்கே பண்டைத்தெருப்பு நாட்டிலே ஒரு பெரிய ஒரு கூட்டம் நடத்துகிறார். இந்த பண்டைத்தெருப்பிலே இந்த பண்டாரிகள் தான் கூட இருக்கிறார்கள், இந்துக்கள் நடத்துகிற அவருக்காக பாடுபட்டு ஜெபிங்க. அங்கே ஒரு அற்புதம் நடக்க வரும். ராம் தெண்டவர் செய்தி அதை அழைக்க போகிறோம். பாஸ்டர் மேகலா வெஸ் அவர் வந்து ஸ்ரீலங்கா கொழும்பு. அவர் நேற்றைய நாளிலே செய்தி கொடுத்தும் பொழுது 48 பேர் கேட்டிருக்கிறார். இன்றைய நாளும் வந்திருக்கார். அவரை சங்கம வானொலி நிலையத்தின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்தை சார்பும் அந்த சகோதரியை வருகிறார் என்று வரவேற்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் மேகலாவாஸ்.
2: பிரைஸ் லார்ட் பிரதர்.
1: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். உங்களோட செய்தி மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. தொடர்ந்து மீண்டும் செய்தவருக்காக வந்திருக்கிறேன். உங்களை வரவேற்கிறோம். ஆவியானவர் உங்களோடு பேசின செய்தியை கேட்க மிக ஆவலாக நாங்கள் மட்டுமில்லை 210 நாடுகளில் அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது சிஷ்யர் உங்களை ஒப்புக்கொடுக்கிறேன். நீங்கள் வழி நடத்துங்கள். ஆமென்.
2: ஆமீன், ஆமீன். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையில இந்த நேரத்தை எனக்கு தந்த சங்கமம் டிவி ரேடியோவுக்காகவும் பிரதருக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். கத்தர் சாமி எல்லா காரியத்தையும் முன்று நடத்துவாராக. இந்த வேளையில எனக்கு முன்பாக பேசின பாஸ்டர் பேசியிருந்தாங்க ஆவியானவரை குறித்து. ஆவியானவரோட வழிநடத்தல் இல்லாமல் எதுவுமே நடக்காது. பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தையா இருக்கிறபடினாலே அவருக்கு முதலாவது மகிமையும் கனமும். ஆமேன். இந்த வேளையில நாங்கள் ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணி தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். கத்தாவே, இந்த வேளையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, நீர் பேசுவீராக. கேட்கிற ஒவ்வொரு மத்தியிலும் இந்த வார்த்தை கிரிய செய்யட்டும். ஆண்டவரே, நீர் ஒரு ஒரு மனிதனோடு பேசுகிற வேளையில ஆண்டவரே அவன் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற எல்லா எண்ணங்கள் நினைவுகளையும் குறித்து நீர் அறிந்திருக்கிறீர். ஒரு மனிதனை குறித்து யாரும் நமக்கு சொல்ல தேவையில்லை என்று நாங்கள் பார்த்தோமே தகப்பனி. அதன் வார்த்தையின்படி இன்றைய நாள்ல ஆண்டவரே பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு உள்ளத்தின் ஆழத்திலும் விளையாட்டும். இந்த நேரத்தில் ஆண்டவரே என்னென்ன அந்த யோசனையோடு, கவலையோடு, ஆண்டவரை வேதனையோடு, ஆண்டவரை திக்கற்ற நிலையில இருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் அந்த வார்த்தை கிரிய செய்யட்டும். வார்த்தையானவரே நீர் பேசும் ஆண்டவரே. ஆவியானவரே நீர் இடைப்படுகிறபடினாலே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்மை நம்பினவர்களை நீர் ஒருபோதும் கைவிடாத தேவன். இந்த வேளையில தகப்பனே நீர் பேசும். உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். ஆண்டவரே பேசுகிற வார்த்தை முதலாவது என்னோடு இடைப்பட்டபடினாலே நன்றி. அதே போல் ஆண்டவரே கேட்டுக்கொண்டு இருக்கிற சங்கமம் டிவியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் இந்த வார்த்தை கிரிய செய்யட்டும், கிரிய செய்யட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன். ஹலெலூயா, ஹலெலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷமா இருப்பதே தேவனுக்குள்ள இருக்கிற பெலன். எங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற பெலனே சந்தோஷம்தான். ஹலெலூயா. நாங்க வார்த்தைக்குள்ளாக கடந்து போவோம். இன்றைய நாள்ல தேவன் என்னோட பேசின வார்த்தை 1 சாமுவேல் 30:1-24 வசனம் வரை. அது ஒரு பெரிய ஒரு ஒரு ஸ்டோரி உண்டு. தாவீதில ஒரு ஸ்டோரி. அதை நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லிட்டு வார்த்தைக்குள்ளாக நாங்க கடந்து போவோம். எப்படின்னா தாவீதை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். சின்ன வயதில இருந்தே சரியாக கஷ்டப்பட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு குடும்பத்துல, ஒரு வசதியான குடும்பத்துல, ஒரு ஒரு ஒரு பணக்கார குடும்பத்துல அவன் பிறந்திருந்தாலும் அவனுக்கு 7 சகோதரங்கள் இருந்தாங்க. இருந்தும் ஆனா அவன் தான் ஆடு மேய்க்கிறதுக்கு போய் கஷ்டப்பட்டு அந்த தனிய காட்டுக்குள்ள இருந்து சிங்கத்தோடையும் கரடியோடையும் போர் செய்து ஜெயித்து அப்படிப்பட்ட ஒரு ஒரு மகனாகத்தான் அவன் வளர்ந்து கொண்டிருந்தான். கஷ்டப்பட்ட காரியத்து அப்படி இருக்கிற வழியில ஒரு எல்லாருடைய கண்களும் அவனை காணல, ஒருத்தரும் கூட அவனை மதிக்கல. அப்படி இருந்த சூழ்நிலையும் 2 கண்கள் அவனை பார்த்து கொண்டே இருந்தது. அவன் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கவனித்து கொண்டிருந்தது. அது தேவனுடைய கண்கள் அவனை காத்து கொண்டே இருந்தது. சரியான டைம் வர்ற நேரத்தில் அவனை உயர்த்த வேண்டும் என்று அந்த அந்த கண்கள் காத்து கொண்டே இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற தாவீதை குறித்து நாங்கள் ஒரு பார்ப்போம். தாவீது ஒடுக்கப்பட்டும் ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டான். சாமுவேல் மூலமாக அவனுக்கு அபிஷேகம் கிடைத்தது, அபிஷேகம் ஊற்றப்பட்டது. தேவ ஆவியானவர் மூலமாய் சாமுவேல் கொண்டு வந்து தைல குப்பியினால் அவன் அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகம் பண்ணி அவன் ஒரு ராஜாவுக்குரிய அபிஷேகம் அவனுக்கு கிடைத்தது. ஆனாலும் சவுல் அவனை எதிர்த்து அவனோட சண்டை போட்டு அவனை திரத்தி விட்டபடின்னா அவன் சிக்லாக்கு வருகிறான். சிக்லாக்கில் வந்து அவனும் அவனுடைய 2 மனைவிகளும் அவனோட இருந்தவர்கள் யாருன்னு நாங்கள் பார்த்தோம்டா, கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், ஞானம் இல்லாத ஒரு கூட்டம். அப்படிப்பட்ட கூட்டம் ஒரு 600 பேர் தாவீதோடு வராங்க. அந்த 600 பேரும் சிக்லாக்கில் ஒரு ராஜாட அனுமதியோட அந்த இடத்துல இருக்கிறாங்க. அந்த இடத்துல இருக்கிற நேரம் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து நாங்கள் பேச போகிறோம். தேவாவியானவர் தாமே எங்கள் மத்தியில் எடைப்படுவாராக. ஆமேன். இந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம்டா, ஒன்று சாமுவேல் 30 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 24 வசனம் வரைக்கும். நான் அதுல எல்லாத்தையும் வாசிக்க போறது இல்லை, சில வசனங்களை வாசிப்போம். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்துக்கு வந்தபோது இதோ அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டதென்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டு, அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்களுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். இந்த இடத்துல நாங்க பார்த்தோம்டா, தாவீது ஒரு ராஜாக்கு உதவி செய்யும்படியாக கடந்து போகிற வழியில் அவனும் அவனோட இருந்த 600 பேரும் மனைவி பிள்ளைகளை விட்டு அந்த இடத்துல விட்டு சிக்லாக்கில் இருக்கிற இடத்துல விட்டு அவங்க போறாங்க ராஜாக்கு உதவி செய்யும்படியாக யுத்தத்துக்கு. போயிட்டு இங்க திரும்பி வர்ற நேரம் அங்க பாக்குற நேரம் தன்னுடைய மனைவிகள் இல்ல, குழந்தைகள் இல்ல, தன்னுடைய சொத்துக்கள் ஆடு மாடுகள் இல்ல, அந்த தங்களுடைய பட்டணமே சுட்டரிக்கப்பட்டிருக்குது. அப்ப இதை பார்த்த உடனே அங்க இருக்கிற எல்லாரும் அந்த 600 பேரும் அவனை தாவீதுடைய பெற்றோர் தாவீது எல்லாரும் அழுறாங்க. அழுகிறதுக்கு பலன் இல்லாம போக மட்டும் அழுறாங்க. அழுது அழுது அழுதுட்டு இப்ப யோசிக்கிறாங்க அந்த 600 பேரும், இந்த தாவீது இந்த யுத்தத்துக்கு போறதுக்கு தங்களை கூப்பிட்டபடியான் தானே இப்படிப்பட்ட ஒரு காரியம் வந்ததுன்னு சொல்லி கல்லறிய வேணும், தாவீதுக்கு கல்லறிய வேணும் அவங்க சொல்றாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தாவீது என்ன செய்யறான், தன்னை கத்தருக்குள்ள திடப்படுத்தி கொள்கிறான். அந்த 2வது நான் துக்கப்பட்டு அழுகிறான். 1வது என்னன்னா, சின்ன காலத்திலேருந்தே அவன் அப்படிப்பட்ட வேதனைக்குள்ளாக போயிருக்கிறான், அடுக்கப்பட்டிருக்கிறான், மற்றவர்களை மதிக்கப்படாத போயிருக்கிறான்.

நாங்களும் கூட எங்களுடைய சூழ்நிலைகள்ல சில நேரம் துக்கமான வேதனையால வர்ற நேரம் நாங்க அழுகிறோம், கஷ்டப்படுறோம், வேதனைப்படுறோம். அடுத்த நிமிஷம் யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்கலாம்னு யோசிப்போம். ஆனா இந்த இடத்துல பாருங்க, ஒரு தேவ மனிதனான தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டு தேவன்கிட்ட தான் முதலாவது போறான், தேவனே நான் இதுக்கு அப்புறம் என்ன செய்ய வேணும், நான் என்ன பேச வேணும், என்ன காரியங்களை செய்ய வேணும் என்று சொல்லி அவன் தேவனுக்கு தேவன்கிட்ட போய் கேட்கிறான். தேவன் என்ன சொல்லுகிறாருன்னு நாங்க பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தோம்டா, பிலிப்பியர் 4 அதிகாரத்துல பிலிப்பியர் 4:6 பார்த்தோம்டா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்திலும் வேண்டுதலிலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த வசனத்தின்படி தாவீது என்ன செய்யறான், தன்னை தேவனுக்குள்ள திடப்படுத்தி கொண்டு அமர்ந்திருந்து ஜபிக்கிறான். அந்த இப்ப இந்த காலங்கள்லன்னு சொன்னா நாங்க ரூமுக்குள்ள போயிருந்து நாங்கள் முழங்கால் படிட்டு நாங்க ஜபிப்போம், ஆண்டவரை நாங்க என்ன செய்ய வேணும். ஆனா அந்த நாட்கள்ல நாங்க பார்த்தோம்டா, அத வாசிக்கிறேன். தாவீது அமலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, எபித்தை நடித்து கொண்டு வா என்றான். அபியத்தார் எபேத்தை தாவிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கத்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர்வேனா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவா என்றான். அப்ப அந்த நாள்ல தேவனோட பேசுறண்டா ஒரு ஆடை ஒன்று இருக்குது, அதை போட்டு பேத்தண்ட ஆடையை போட்டு அந்த இடத்துல தேவன்கிட்ட கேட்கிற நேரம் தேவன் பேசுவார். இந்த நாட்கள்ல எங்கள் உள்ளத்துல பேசுவார், எங்களுடைய சத்தம் காதுகளுக்குள்ள, அவருடைய சத்தம் காதுகளுக்குள்ள கேட்கும், எங்களுடைய இதயத்துக்குள்ள கேட்கும். நாங்கள் வேதத்தை வாசிக்கிற வேளையில அந்த வேதத்தின் மூலமாக அவர் இந்த நாட்களில் பேசி கொண்டே இருக்கிறார். இல்ல ஒரு மனிதனை கொண்டு எங்களோட பேசுவார். இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. இப்ப நாங்கள் எங்களுக்குண்டு ஒரு காரியம் வருகிற வழியில தாவீது எங்களுக்கு இப்படிப்பட்ட முன்மாதிரியாக இருக்கிறார் என்று பாருங்க. அவர் மனிதனிடத்தில் ஆலோசனைக்கு போகாம தேவனிடத்தில் கேட்கிற, தேவனிடத்தில் ஆலோசனையை கேட்கிறார். தேவனே நான் இதுக்கு பிறகு என்ன செய்ய வேணும், எப்படிப்பட்ட காரியத்தை நான் மேற்கொள்ள வேணும், இந்த என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்காக இந்த வெளியில இருந்து அழுது கொண்டிருக்கிற என்னோடு வந்தவர்களுக்காக நான் என்ன செய்ய வேணும் என்று சொல்லி கேட்டு ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தேவன்கிட்ட எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவரே நீர் பேசுவேன். அப்ப தேவன் அந்த இடத்துல பேசுகிறார். தேவன் எப்படி பேசுற, நீ போ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவா என்று. அப்ப தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனுடைய ஆலோசனையை கேட்டு தாவீது அந்த இடத்துல புறப்படுகிறார். ஆலோசனையை கேட்டு அவர் அந்த இடத்துல புறப்பட்டு போறார். எப்படி போறார், அந்த நாள்ல யுத்தம் பண்ண போற வில் ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துட்டு போற. ஆனா இந்த நாட்கள்ல எங்களுக்கு யுத்தம் ஆரோட இருக்குது, மாம்சத்தோடு ரத்தத்தோடும் இல்ல. அந்த அதிகாரத்தை வாசிப்போம். எபேசியர் 6:12 இருக்குது. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரத்தனத்தோடும் அதிகாரத்தோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களும் பொல்லாத அவிகளோடும் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப எங்களோட போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அந்த பிசாசோடு தான் எங்களுக்கு போராட்டம். அப்ப இந்த நாட்கள்ல நாங்க வில்லு அம்பெல்லாம் எடுத்துக்கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் யுத்தம் பண்ண வேண்டியது பிசாசோடு நாங்க யுத்தம் பண்ணி மேற்கொள்ளுகிற வேளையில எங்களுக்குன்று தேவன் வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் நாங்க பெற்றுக்கொள்ளலாம். அப்ப எப்படி நாங்க மேற்கொள்ள வேணும், எப்படி நாங்க அந்த யுத்தம் பண்ண வேணும் என்று தேவ ஆவியானவருடைய ஆலோசனையை பெற்று கொண்டு நாங்கள் போகிற வேளையில அந்த ஜெயம் தேவன் சொன்னபடி இரட்டத்தனியாய் பெற்றுக் கொள்வாய். நீ இழந்தது மாத்திரமல்ல, அது இரட்டத்தனியாய் பெற்றுக் கொள்வாய் என்று சொல்லி ஆலோசனை கொடுக்கிற வேளையில அந்த ஆலோசனையை கேட்டு தாவீது போகிறார். படைகளும் போகுது. போகிற நேரத்துல அந்த இடத்துல அவங்க ஜெயத்தை பெறாங்க, அதை பெற்றுக்கொள்றாங்க. அது மாத்திரமல்ல, தங்களுடைய ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, அந்த படைகள் கொண்டு போன அவர்கள் வேறு நாடுகள்ல இருந்து ஜெயித்து வந்த அந்த ஆசீர்வாதத்தையும் சேர்த்து அவங்க பெற்றுக்கொள்றாங்க. பெற்றுக்கொண்ட உடனே அவர்களுக்கு சரியான சந்தோஷம். எப்படி இது வந்து தாவீதுடைய கொள்ளை என்று சொல்லி பாட்டு படிக்கிறாங்க. பாட்டு படிச்சது

0: பார்ப்போம் நாங்க அந்த வசனத்தை, அந்த வசனத்தை பார்த்தோம்னா, தாவீதோடு நடந்து வந்த மனுஷர்கள் பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏனென்றா தாவீதோடு இருந்தவர்கள் முறுமுறுக்கிறவர்கள், கடன்பட்டவர்கள், அப்படிப்பட்டவர்கள். அவர்களுக்கு அவர்கள் அவர்களுக்கு தங்களுடைய காரியங்களை மாத்திரம் பெற்றுக்கொண்டால் காணும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனா அவங்க போன அவங்க அவங்களோடு இருந்தவர் யாரு? ஒரு தேவ மனிதன், ஒரு தாவீது ஒரு தேவனுடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு செயல்படுகிற மனிதன். அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்க, நீங்க இந்த ஆசீர்வாதத்தை, அப்ப அவங்க சொல்றாங்க, அந்த போனவங்க சொல்றாங்க, எப்படின்னா அந்த மனைவிகள் பிள்ளைகள் மாத்திரம்தான் அவங்களுக்கு கொடுப்போம். என்னன்னா 600 பேர் போனவங்க 200 பேர் விடாய்த்தவர்களாக இடையில நின்றுட்டாங்க, 400 பேர் தான் தாவீதோடு போய் சுத்தம் பண்ணவங்க. அந்த 400 பேர்னு சொல்றாங்க, அந்த 200 பேருக்கு மனைவியையும் பிள்ளையும் மாத்திரம் கொடுத்தா காணும், அவங்களுக்கு கொண்டு போன அவங்களோட சொத்துக்களையும் கொடுக்க தேவையில்ல, நாங்க எடுத்த கொள்ளையிலையும் கொடுக்க தேவையில்ல. ஆனா தாவீது தேவனுடைய மனுஷனா இருந்தபடினால் அவன் நேர்த்தியான ஒரு பதில் சொல்றான். யார் உங்களோட கதையை கேட்பான்? யார் உங்களோட நீங்க சொல்றத கேட்பான்? அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தாவீது விடாய்த்தவனா இருந்தான். சரியான கஷ்டத்தோட மேல் இந்த யுத்தம் பண்ணுகிற நேரம் மேல நோவுகள் வலிகள் காயங்கள் எல்லாம் இருக்கும், அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தான். அவன் துக்கம் இருந்தது, நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன், தேவ ஆவியானவர் என்னோட கூட இருக்கிற, ஆனா நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு வேதனையோடு இருந்த மனிதன் அவன் சொல்லுகிற பதில பாருங்க. உங்களோட கதையை நான் கேட்க போறேன், நான் நேர்த்தியான ஒரு பதில சொல்ல போறேன். எப்படின்னா வந்தவங்களுக்கு எத்தனை பங்கு இருக்கோ, எப்படி அந்த பாகம் பிரிக்கப்படுற, அதே மாதிரி சரியான பங்கா பிரிக்க கடவுள். மனைவிகளை கொடுக்கணும், பிள்ளைகளை கொடுக்கணும், அதே நேரத்துல இருக்கிற கொள்ளை பொருள்ல கூட சரியான பங்கை கொடுக்க வேணும்னு சொல்லி அந்த இடத்துல ஆலோசனை சொல்றான். அது மாத்திரமல்ல, அந்த பங்குல இருந்து ஜூதாவில் இருக்கிற மூப்பர்களுக்கு கூட அதுல பரிசு பொருட்களை அனுப்பினான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்களை நாங்க இப்ப நீங்க தனியே இருக்கிற நேரம் இந்த வசனத்தை வாசிச்சு கொள்ளுங்க. 30 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிச்சிங்கன்னா தெரியும் தேவனுடைய மனிதனாகிய தாவீது எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக போனான், அவனுடைய காரியங்கள் எப்படி இருந்ததுண்டு. மனிதருடைய கண்கள் யாரும் அந்த தாவீதை காணல, தேவனுடைய கண் கண்டது. அது மாத்திரமில்ல, குடும்பத்தில் இருக்கிற யாரும் அவனை புறம்பே தள்ளினார்கள், அவனை யாரும் கவனிக்கல, ஆனா தேவனுடைய கண் கண்டது. அதே நேரத்துல வெளியில இருக்கிற மனிதர்களும் கண்டார்கள். அந்த வசனத்தை நாங்க பார்த்தோம்டா, அதுவும் 1 சாமுவேல் 16 இருக்குது. வேலைக்காரர்களில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியனாகி ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமத்தன், சௌந்தரியவான், கத்தர் அவனோடு இருக்கிறான். இப்ப பாருங்க, வெளியில இருந்து அவனுக்கு ஆசீர்வாதமான வார்த்தை வருகிறது, ஆனா உள்ளுக்குள்ள எல்லாம் அவிசுவாசமான வார்த்தை, அவனை புறக்கணிக்கப்பட்ட வார்த்தை. ஆனாலும் தாவீதுடைய நற்கிரியைகள் எப்படிப்பட்டது என்று பாருங்க. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த வேளையில எங்களுக்கு இது என்ன என்னத்துக்காக தேவாவியானவர் இந்த அதிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார்? நாங்க சும்மா வாசிச்சுட்டு கடந்து போறதுக்கா? இல்ல, அல்லாட்டி தாவீது இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனா இருந்தான்னு அவனை குறித்து நாங்க சொல்லிட்டு போறதுக்கா? இல்ல, இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தேவாவியானவர் வைத்திருக்கிறது எங்களுக்காக, எங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக. நாங்க எப்படி இந்த உலகத்துல வாழ்கிற நாட்கள்ல எவ்வளவுமாக நடந்து கொள்ள வேண்டும், மனித பிரகாரமாக ஒரு துக்கமான வேதனையான காரியங்கள் எங்களை நோக்கி வருகிற வழியில நாங்கள் அழுகிறோம். அது இயற்கை, ஒரு மனிதனுடைய சுபாவம் அழுகிறது. ஆனா அடுத்த கட்டமாக நாங்க அழுது கொண்டு அப்படியே எங்களுடைய வாழ்க்கையை அப்படியே பின்னோக்கி போய் நாங்க விழுந்து போகிறதா? இல்ல, நாங்க தேவனை அறிந்த பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுக்கு நாங்க தகுதி பெற்றவர்கள். ஏண்டா தேவன் சொல்லியிருக்க, அழைக்கப்பட்ட உங்களுக்குன்னு புத்திர சுவிகார ஆவியை கொடுத்திருக்கிறேன். நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுறதுக்கு புத்திர சுவிகார ஆவியை பெற்றிருக்கிற நாங்க விழுந்து போகிறதுக்கு அழைக்கப்படல. நாங்கள் எழும்பி நின்று இன்னொருவருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப அழுது கொண்டிருக்கிறோம். அடுத்த கட்டமாக நாங்கள் செய்யறோம் என்ன? கத்தர் குலங்களை திடப்படுத்திக் கொள்ள வேணும். தாவீது எவ்வளவுமாய் தன்னை திடப்படுத்திக் கொண்டு தேவனுடைய ஆலோசனையை பெற்று முன்னேறி சென்றானோ அந்த காரியம் போல எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேணும். எங்களை தேவனுக்குள்ள நாங்க பலப்படுத்தணும், திடப்படுத்தணும். ஆவியானவரே நீங்கள் உங்களோட பேசுங்க, நாங்க உங்களோட சத்தத்தை கேட்டு நாங்க நடக்க போகிறோம் என்று சொல்லி தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டு தேவனுடைய ஆவியானவராலே நாங்கள் நடத்தப்படுகிற வேலையில எங்களோட வாழ்க்கையில் ஜெயம். தாவீது பெற்றது போல இரண்டு தனியான ஆசீர்வாதம், இழந்தது இரட்டை தனியாய் பெறுவீர்கள் என்று சொன்னது போல நாங்கள் இரட்டை தனியான ஆசீர்வாதத்துக்குள்ள கடந்து போவோம். இரட்டை தனியான ஆசீர்வாதத்துக்குள்ள கடந்து போய் அடுத்த கட்டமாக நாங்கள் என்ன செய்யறோம், அந்த அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு மட்டும் என்று சொல்லி நாங்கள் அனுபவிக்காதபடிக்கு எங்களுக்கு கிடைக்கிற அந்த ஆசீர்வாதத்துல நாங்கள் என்ன செய்யணும், முதலாவது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை நாங்கள் முதலாவது கொடுக்கணும். அதுதான் முக்கியமான காரியம். ஆசீர்வாதம் ஒரு காரியம் எங்களுக்கு வருகிற வேளையில அது தேவனுடைய பங்கை தேவனுக்கு என்று நாங்கள் கொடுக்கிற வேளையில அது இரட்டத்தனியான ஆசீர்வாதம் இல்ல, ஆயிரக்கணக்கான. இப்ப நாங்க வாசிக்கிறோம் ஆதியாகமத்துல ஈசாக்கு விதை விதைத்தான், அதை கர்த்தர் 100 மடங்காக பெருக பண்ணினார். அவன் ஒரு விதையைத்தான், ஒரு கொஞ்சம் விதையைத்தான் விதைத்தான், ஆனால் அது 100 மடங்கு. இப்ப 1 மடங்கு அவன் விதைத்தான்டா, இப்ப 100 ரூபாய் கொடுத்தான்டா 1000 ரூபாய் பெற்று கொண்டது போல அதே வண்ணமாக நாங்கள் எங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் இருந்து எங்களால் எங்களுக்கு முக்கியமான பங்கை தேவனுக்கு கொடுத்து மற்ற காரியங்களை செய்கிற வழியில தேவன் எங்களை அவர விதமாய் ஆசீர்வதிப்பார். அநேக ஊழியக்காரர்களை அநேக காரியங்களை நாங்கள் கண்கூடாக பார்க்கிற வேளையில எவ்வளவு இந்த ஆசீர்வாதம் வந்தது என்று நாங்கள் யோசிக்கிற வேளையில அவர்களிடத்திலிருந்து வருகிற பதிலை பார்க்கிற வேளையில தேவனோடு இருக்கிற உறவு மாத்திரம்தான். அவங்க பெரிய படித்தவர்கள், பண்டிதர்கள், பட்டம் படித்தவர்கள் என்று சொல்லி அப்படி இல்லை. தேவன் எங்களை இப்படி சொன்னார், இப்படி ஆலோசனை கொடுத்தார், நாங்கள் இப்படி செய்தோம் என்று அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்கிற வேளையில எவ்வளவு உள்ளம் சந்தோஷப்படுகிறது. அவர்கள் தங்களுக்கு மாத்திரம் ஆசீர்வாதமாய் இருக்கவில்லை, தேவனுடைய தேவனுடைய காரியங்களுக்கு, தேவனுடைய ஆலயத்துக்கு, ஊழியர்களுக்கு எல்லாத்துக்கும் அவர்கள் ஆசீர்வாதமா சப்போர்ட்டா இருந்தபடியினால இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது எங்களுக்கு ஒரு பாடமாய், படிப்பினையாய், எங்களுடைய வாழ்க்கையில ஒரு கட்டமாய் இது காணப்பட வேண்டும். தாவீதை குறித்து நாங்கள் பார்க்கிற வேளையில முதலாவது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான், அவன் ஆசீர்வாதமாய் இருந்தான். அவன் ஒடுக்கப்பட்டதை யோசித்து எனக்கு இவன் சகோதரங்கள் இப்படி செய்தவங்க, அவங்க செய்தவங்க என்று சொல்லி அவங்கள தள்ளி வைக்கவில்லை. யோசேப்பும் அந்த அதே கட்டத்துக்குள்ள இருக்கிறார். யோசேப்புக்கு அந்த சகோதரர்கள் உப்பண்ணமாய் அவர்களை ஒடுக்கினார்கள், கஷ்டப்படுத்தினார்கள், ஆனாலும் யோசேப்பு என்ன செய்ய, அவர்கிட்ட வந்த சகோதரர்களை அவன் அன்பு கூர்ந்தான், அவர்களை மன்னித்தான். அதையும் அது மாத்திரமல்ல, ஒரு ஒரு தனி ஒரு இடத்துல கோசோனோட ஒரு தனி பட்டணத்திலே அவர்களை வைத்து அவர்களை போஷித்து ஆசிர்வதித்து அவர்களை உயர்த்தினான். தான் மட்டும் உயர்ந்து ராஜபதவியில் இருக்கிறேன் என்று மமதையோடு அவன் இருக்க இல்லை. சகோதரர்களுக்கும் ஆசீர்வாதமாயிருந்தான், பெற்றோருக்கும் ஆசீர்வாதமாயிருந்தான், அந்த தேசத்துக்கும் ஆசீர்வாதமாயிருந்தான். அது மாத்திரமல்ல, பிற வெளியிடங்கள்ல பஞ்சத்தோடு வந்த வெளியிடங்களுக்கும் ஆசீர்வாதமாயிருந்தான். இப்படி நாங்கள் தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் மற்றவர்களுக்கு காணப்பட வேண்டும். நாங்கள் மட்டும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு பேசிட்டு கொண்டு அப்படியே இருக்கிறதல்ல, மற்றவர்களையும் ஆசீர்வதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். உதாரணத்துக்கு இப்ப ஒரு கடை ஒன்று சின்ன கடையாய் தொடங்கி அது வளர்ந்து கொண்டு வருகிற வேளையில இன்னொரு மனிதன் வந்து இந்த கடை எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னு கேட்கிற வேளையில நான் அந்த ஆசீர்வாதம் எப்படி வந்தது என்று சொல்லாமல் மறைக்கிறது பிள்ளையான காரியம். நான் அதை எப்படி நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், நீ இவ்வண்ணமாக செய்யண்டு அவனுக்கு சொல்லுகிற வேளையில அந்த மனிதனும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குள்ளாக போகிற வேளையில அந்த மனிதனும் உயர்த்தப்படுகிறான். உயர்த்தப்பட்டு அவனும் சபைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கிற வேளையில தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருக்கும் என்ற தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவேன், நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் என்று ஆபிரகாமுக்கு சொன்ன ஆசீர்வாதங்கள் அனைத்தும் எங்களுக்குரியது. அதே வண்ணமாக இந்த நாள்ல இந்த வார்த்தை கூடாக நாங்கள் பெற்றுக்கொண்ட ஜெயம் ஆசீர்வாதம் எப்படி வந்தது என்று தாவீது எங்களுக்கு படிப்பினையாய் இருந்ததை நாங்கள் அறிந்து கொண்டு தேவ ஆவியானவருக்கு நன்றி செலுத்தி, தேவ ஆவியானவர் இந்த வார்த்தையோடு பேசினபடியினால் அவருக்கு நன்றி செலுத்தி இந்த வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம். ஆமென். இந்த வேளையில நாங்கள் தேவ ஆவியானவருக்கும் பரிசுத்த ஆவியானவர்களோடு பேசின வார்த்தைக்கும் நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்தாவியானவரே, நீர் பேசின வார்த்தைக்காய் நன்றி. கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு உள்ளங்களிலும் தேவ ஆவியானவரே, நீர் இடைப்பட்டபடினால் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். முதலாவது ஆசீர்வதிக்கப்பட்ட நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்பா, இந்த வார்த்தை நிமித்தம். அதே வண்ணமாக ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக, ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நீங்க பேசினபடினாலும் இடைப்பட்டபடினாலும் உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம். இன்றைய நாள்ல இது வெளிச்சமாய் ஆண்டவரே, நித்திய வெளிச்சமாய் கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தை சென்றபடினாலும் உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேளை முழுவதையும் தந்த தேவாதி தேவனுக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன். அதே போல ஆண்டவரின் சகோதரனுக்காக நன்றி செலுத்துகிறேன், சங்கமம் டிவிக்காக நன்றி செலுத்துகிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவ ஆவியானவர் தாமே வழி நடத்துகிறபடினால் அவருக்கும் நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேலையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.
1: நன்றி மேகலாவாஸ். இன்றைய நாளிலே ஸ்ரீலங்கா அதிகாலை வேலையில இருந்து செய்து கொடுத்தீர்கள். அதாவது 1 Samuel 30:1-24 மிகவும் ஒரு ஆச்சரியமாக இன்றைய நாளிலே இந்த வார்த்தை வச்சு தொடக்கத்திலிருந்து இதுவரை ஆவியான அபிஷேகத்தால் நிறைந்து கொண்டிருக்கிறார். நான் சொன்ன ஒரு அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், எழுப்புதல் நடக்கும் இன்றைய நாளிலே. காரணம், தேவ பிள்ளைகள் தேவ வார்த்தைகள் வார்த்தைகள் கொடுக்கும் போது ஒரு வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கு. அதுக்காக தேவன் கத்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் இந்த கைது செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர் மேகலா.
0: தேங்க்யூ பிரதர்.
1: இதுவரை நேரம் செய்து கொடுத்த சிஸ்டர் மேகலா வாஸ் ஃப்ரம் கொழும்பு ஸ்ரீலங்கா. தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் நைல்ஸ் அழைக்க போறோம். அதற்கு பிறகு பாஸ்டர் ஹெப்சி டேவிட் செய்தி தொடரும். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் நைல்ஸ்.
2: பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் லார்ட். இன்றைய நாளில் உங்களுக்கு ஒப்புக்கிறேன் பாஸ்டர், நீங்கள் செய்தியை பாருங்கள். உங்களுக்கு 30 நிமிடங்கள் கொடுத்திருக்கிறேன், அதற்குள் உங்கள் செய்தியை முடித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களை ஒப்புக்கொடுக்கிறேன் பாஸ்டர், நீங்கள் வழி நடத்துக்கலாமே.
2: நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதல் சொல்கிறோம். ஜீவாதி சபையின் சார்பிலும், அது இங்கே ஃபின்ச் அண்ட் மிடில் ஃபீல்டிலே அந்த அந்த ஆலயம் இருக்கிறது. இந்த இடத்திலே நாங்கள் ஆராதனையை நடத்தி வருகிறோம். இப்பொழுது நாங்கள் நேரடியாகவே செய்திக்கு கடந்து போவோம். நான் இன்றைய தினம் உங்களோடு சொல்ல வருகிற காரியம், ஒரு உணர்ச்சி பூர்வமாக நாங்கள் என்ன காரியத்தை செய்யும் பொழுது எப்படியான விளைவுகள் எங்களுக்கு ஏற்படுகிறது என்பதை நான் இங்கே சொல்ல வருகிறேன். நம்முடைய கோபத்தினால் ஏற்படும் விளைவு, நாங்கள் கோபிக்கும் பொழுது எங்களுக்கு பாரிய பிரச்சனைகள் எங்களுக்கு ஏற்படுகிறது, அல்லது விளைவுகள் நஷ்டமாக எங்களுக்கு வருகிறது. இந்த கோபம் என்ற வார்த்தை நாம் எல்லாருமே அனுதினமும் போராடுகிற ஒரு சுபாவம் என்பது நாங்கள் எவருமே அல்லது எல்லாருமே அறிந்திருக்கோம், உணர்ந்திருக்கிறோம். மாம்சத்தில் இருக்கிற எல்லாருமே இதை நம் வாழ்க்கையில் அனுபவிக்கிறோம், இத்துடன் போராடுகிறோம். கலாத்தியர் 5:19 அங்கே சொல்லப்படி, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன, அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிராராதனை, பில்லிசூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள். இப்படியாக இங்கே சொல்லப்படுகிற காரியத்திலே கோபம் உணர்ச்சி பூர்வமானது. அது உணர்ச்சி வசப்பட்டு நாங்கள் சில நேரங்களிலே அவசரமாக சில நேரம் வார்த்தைகளை இழந்து விடுகிறோம். அதனாலே அங்கே பகை உணர்ச்சிகள் ஏற்பட வாய்ப்புண்டு. இந்த மேலே நான் வாசித்த பகுதியிலே, இந்த பட்டியலிலே நாங்கள் பார்ப்போமானால், இந்த 20 வசனத்திலே கோபமையும் சேர்த்து அங்கே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த மாம்சத்தின் கிரியைகள் இடம்பெறும் போது அங்கே அநீதியான காரியத்துக்கும் சாபத்துக்கும் கொண்டு போகிறது. கோபத்தில் கொண்டு போய் முடிகிற இந்த காரியத்தினாலே விளைவு அங்கே நஷ்டமாக எங்களுக்கு ஏற்படுகிறது. பாருங்கள், இந்த கோபம் வந்து சார்ந்த குணத்துக்கு எதிரானது, அதாவது அதுக்கு நேரடியாக நெகட்டிவ். இங்கே இந்த சார்ந்த குணத்தை நாங்கள் பயன்படுத்தும் பொழுது கோபத்தை நாங்கள் எங்களுக்கு இருந்தாலும் அவை அதை எங்களுக்கு இல்லாமல் போகிறது, அல்லது நாங்கள் சற்று நேரம் சிந்தித்து செயற்படும் பொழுது இந்த கோபத்தை நாங்கள் அதை எங்களுக்குள்ளே அடக்கிக் கொள்ளலாம். யாக்கோபு 19:20 வசனங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் அதை பார்ப்போம்.

0: ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்பதற்கு தீவிரமாயும் பேசுவதற்கு பொறுமையாகவும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷருடைய கோபம் தேவ நீதியை நடப்பிக்க மாட்டாதே. மனுஷன் அங்கே மாம்சத்திலே இருக்கிறபடினாலே அவன் கோபிக்கும் பொழுது இந்த கோபம் வந்து நீதியை உண்டாக்குறதுக்கு பரிசுத்தாவியானவர் தான் உதவி செய்ய வேண்டும். அப்படி உதவி செய்யாத விடத்து அது அங்கே பாவத்தை நாங்கள் சேர்த்துக் கொள்கிறோம். அப்போ சாந்தத்துக்கு நேர் எதிரடியான குணம்தான் கோபம் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த குணம் எல்லாம் அங்கே எங்களை பாதிக்கும் கொண்டு போகிறது என்றும் சொல்லியிருந்தேன். வேதம் இந்த கோபத்தை குறித்து மிகவும் எச்சரிப்பாக நமக்கு எச்சரிப்பை நமக்கு தருகிறது. எபேசியர் 4:26-27 வசனங்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், எபேசியர் 4:26-27 கோபம் எங்களை எங்கே கொண்டு போய் விடும்? நம்முடைய வாழ்க்கையின் பிசாசினுடைய செயல்களுக்கு கதவுகளை திறந்து விடுகிறது. அதாவது நாங்கள் கோபிக்கும் பொழுது நாங்கள் பலவிதமான குற்ற செயல்களையும் செய்துவிட நேரிடும். அது அங்கே காயினுடைய காரியத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது வாழ்க்கையின் முடிவிலே காயின் அங்கே கொலை செய்யப்பட்டான். அப்போ கொலை அங்கே ஆகையிலே அவன் கொலை செய்கிறான். காயினுடைய வாழ்க்கையின் முடிவு என்னவென்றால் அவன் கோபத்தை தெரிந்து கொண்டு சாந்தத்தை விட்டு அங்கே கொலைக்காரனாகி விட்டான். இந்த கொலை செய்கிற சுவாபம் பிசாசின் சுவாபம் என வேதம் கூறுகிறது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான் என இயேசு சொல்கிறார். அப்போ இந்த கொலை செய்கிற சுபாவம் இவனுக்குள் ஏன் வந்திருக்கிறான் என்று நீங்கள் கேட்டால், அவன் சாந்தமான ஒரு இருதயத்தை தெரிந்து கொள்ளாமல் கோபத்தை அவன் பொறுத்து கொள்ளாமல் இந்த காரியத்தை செய்து விடுகிறான். ஆனால் எல்லாருக்கும் கோபம் இருக்கு, சிலர் அதை அடக்கிக் கொள்ளுகிறார்கள். கலாத்தியர் 5:21 நாங்கள் பார்க்கிறோமானால் இது ஒரு எச்சரிப்பின் வார்த்தை. நாம் நலமானது தெரிந்து கொள்ளலாம், இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று நான் முன்னே சொன்னேன். அதே போல நாங்கள் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அப்பொழுது நாங்கள் இந்த கோபத்திலிருந்து தப்பிக்கொள்ளலாம். கொஞ்சம் நிதானித்து கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாமல் இருக்கலாமே. பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் தப்பித்துக் கொள்ள வேண்டும். கோபத்தை விட்டு வெளியே வர வேண்டும். சாந்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நீதிமொழியிலே நாங்கள் ஒரு வசனத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குறவன் உத்தமன். சாந்த குணம் எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு மேலானது என்பதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். கோபக்காரனுக்கு தோழனாக கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. கோபக்காரனுக்கு தோழனாகாதே, அங்கே அவனோடு உக்கிரக்காரனோடு நாங்கள் சேர்ந்து கொள்ளவும் கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி செய்கிற பொழுது கோபக்காரர்களோட இருக்கிற அவனுடைய சுபாவங்கள், அவனுடைய பழக்க வழக்கங்கள் அங்கே நாங்கள் அவனிடத்திலிருந்து பழகிக்கொள்கிறோம். அதனாலே நான் அங்களும் யார் பழகிறார்களோ அவர்களும் தங்களுடைய ஆத்மாக்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். ஆத்மாவுக்கு கண்ணியை பெரிய ஆபத்தை அறிவிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கோபம் கொள்ளாதே, கோபத்தை விட்டு நெகிழ்ந்திரு. இரவு இரவு கோபத்தோட படுக்கைக்கு போகும் முன்னே கோபத்தை அங்கே விட்டுவிடு என்று வேதம் சொல்லுகிறது. கோபக்காரோடு அதிகமாக பழகாதே. கோபத்துக்கு நாம அதை கற்றுக்கொள்ள நேரிடும் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். உன் ஆத்மா அதுக்கு கண்ணியை வருவிக்கும். இங்கே துக்கத்தை ஏற்படுத்துவதான ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கலாம். அந்நாள் ஆலயத்துக்கு போய் ஜபிக்கிறாள். தேவ சமூகத்தில் பாரத்தை அங்கே அவை குட்டி விடுகிறாள். அப்போ துக்கம் வரும் பொழுது அல்லது கோபம் வரும் பொழுது எங்களுடைய முகத்திலே வேறு விதமான முக பாவனைகள் மாறுகிறது. கோபத்தோடு அல்ல, இங்கே துக்கத்தோடு இருந்த அன்னால் துக்கத்தை விட்டு சந்தோஷமாக ஒரு வீட்டுக்கு போகிறார். எங்களுக்கு சில வேளை கோபம் வந்தால் நாங்கள் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் சில காரியங்களை செய்து விடுகிறோம். இங்கே தன்னைத்தானே நோக்கி செலுத்தப்படும் கோபம் நமக்கு விரோதமாக நமக்கே எழும்புகிறோம். சில நேரங்களில் எங்களுடைய பலவீனங்களை நினைத்து நாங்களே எங்களுக்குள் கோபம் கொள்வோம். நமக்கு நாம் நமக்கு நமக்கு மேலே வருகிற கோபம், இது ஒரு வகையான கோபம். கோபம் வந்த பின் காயின் சண்டை போடவில்லை, வாக்குவாதம் பண்ணவில்லை. அந்த கோபம் முழுவதும் தனக்குள்ளேயே அவன் வைத்தான், அல்லது தனக்குள்ளேயே இருதயத்துக்குள்ளே வைத்தான். அது என்ன கோபம் என்றால், தான் கொடுக்க வந்த காணிக்கை கர்த்தரால் அங்கீகரிக்கப்படவில்லை, ஆனால் என் தம்பியின் காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது அவனுக்கு பிடிக்கவில்லை, அல்லது அவனுக்கு அது வெறுப்பை உண்டாக்கும். என் தம்பி செய்தது போல நான் ஏன் செய்யாமல் போய்விட்டேன், அல்லது தம்பிக்கு கிடைத்த வெற்றி எனக்கு ஏன் கிடைக்கவில்லை. காயினுக்கு தன் மேலே கோபம் உண்டானது, யாரை பற்றியும் இல்லை, தன்னை பற்றி எழுந்த கோபம். அநேகருடைய கோபம் இருக்கும் என்றால் தங்களுடைய தோற்றத்தை குறித்து அவர்களுக்கு வெறுப்பு அல்லது கோபம் உண்டாகிறது. ஏன் ஆண்டவர் என்னை இப்படி படைத்தார் என்று கோபம் உண்டாகிறது, ஏன் என்னுடைய நிறம் குறைவாக இருக்கிறது என்றோ, அல்லது என்னுடைய முகம் இப்படி இருக்கிறது என்றோ, அல்லது என்னை இப்படி ஏன் ஆண்டவர் படைத்தார் என்றோ, சில போலே சிலர் என்னுடைய மூக்கை சரியில்லை என்று அத்தனை, அல்லது என்னுடைய தலைமுடி கூட அழகாக இல்லை என்று, இப்படியாக பல வகையிலே அவர்கள் தங்களை குறித்தே தாங்களே கோபித்துக் கொள்கிறார். ஏன் எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் பிறந்தேன், ஏன் இப்படி நான் இந்த சூழ்நிலையிலே வளர்ந்து வருகிறேன், வேறு இடத்திலே ஆண்டவர் என்னை பிறக்க வைத்திருக்கலாமே, நம்முடைய சொந்த தீர்மானங்களை அல்லது நான் எடுத்த தேர்ந்தெடுப்புகளை எனக்கு சரிவர முடியாமல் இருக்கிறது, இப்படியா பலவிதமான காரணங்களுக்குள்ளே ஒன்று எங்களுக்கு கோபத்தை உண்டாக்குகிறது. ஆதியாகமம் 37:28 இப்படி சொல்லப்படுகிறது. அங்கே ஒரு சந்தர்ப்பத்தை ஏசா இழந்து போகிறான். யாக்கோபு அங்கே அந்த இடத்திலே ஏசாவை ஏமாற்றி விடுகிறான். ஏசா அங்கே அழுது சத்தமிடவில்லை, அல்ல அங்கே அவனை பற்றி அங்கே ஒன்றும் சொல்லப்படவில்லை. காயின் தன் மனதிலே அடக்கி வைத்தான். இங்கே பிரசங்கி 7:9 சொல்லப்பட்டது போல, உன் மனதில் சீக்கிரம் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சில் கோபம் குடிக்கொள்ளும் என்று சொல்லப்படுகிறது. காயினுடைய வாழ்க்கையில் வெளியே சொல்லாத பேசாத அமைதியாயிருந்த கோபம் பெரிய பாதிப்பை உண்டாக்கி குடும்ப உறவை உடைத்து கொலைக்காரனாக்கிய, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கும் இப்படியான தோல்விகள் அல்லது இப்படியான நிர்பந்தமான சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது நீங்கள் நிதானமாக நீங்கள் காரியங்களை செய்யும் பொழுது கோபத்தில் இருந்து தப்பி நீங்கள் சாந்த குணத்தோடு நீங்கள் உங்களுடைய உறவுகளோடு பழகலாம். சமாதானப்படுத்துறதுக்கு உறவுகள் அநேகம் வீணான முடிவுகளை எடுப்பதற்கும் ஏதுவாக இருக்கிறது உங்களுடைய கோபம். ஆலயத்தில் கூட பலவிதமான விரோதங்கள் வளர்ந்து பலவிதமான பிரச்சனைகள் உண்டாகின்றன. கோபம் அங்கே நெஞ்சில் குடியிருக்கு. நாங்கள் மனதுக்குள்ளே வைத்து மனதிலேயே அந்த கோபத்தை வைத்து சாதிக்கிறதுனாலே எத்தனை பேருடைய வாழ்க்கை இந்த மாதிரி மனதுக்குள்ளேயே போராடி கொண்டிருக்கிறார்கள். மூடருடைய நெஞ்சிலே கோபம் அங்கே குடியிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதை எடுத்து எறிந்து போகும், அநீதியான பாதையில் கொண்டு போகாதபடி என்னை காப்பாற்றும் ஆண்டவரே என்று நாங்கள் ஜெபிப்போமாக. இந்த கோபங்களிலிருந்து எனக்கு விடுதலை தாரும். நான் உங்களுக்கு மிகவும் தாழ்மையாக நான் சொல்லுகிறேன், அவசியமில்லாத காரியம் தேவ சமூகத்திலே இன்றைக்கு மனதளவில் அங்கே மனதுக்குள்ளே ஒளிந்து கிடந்து கோபங்களை உண்டாக்கி சாந்த குணத்தை அங்கே அப்புறப்படுத்தி பலவிதமான தீமைகளை அது உண்டாக்குகிறது. நல்ல உறவுகளை, குடும்ப உறவுகளை, நல்ல பண்புகளை, நல்ல ஐக்கியங்களை இந்த உன் மனதில் இருக்கும் கோபம் பாதிக்கக்கூடியது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவரோ சிலரோ அங்கே மறைத்து வைத்திருக்கும் கோபங்களை வெளியே எரிந்து போடுங்கள், மன்னித்து விடுங்கள், கோபத்துக்காக நொறுங்கள். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடும் பேசுகிறார், மறைத்து வைக்க வேண்டாம் என்று. சகோதரனே, சகோதரியே, நீ அதை வெளிக்கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்திலே நாங்கள் அதை போடுவோமா இருந்தால் ஆண்டவர் அதில் இருந்து ஒரு விடுதலையை உண்டாக்குவார். ஆண்டவர் கொடுக்கும் நேரம், சூரியன் அஸ்தமிக்கும் அங்கே இரவு வருவதற்கு முன்னா, இரவு வரும்பொழுது உன் கோபம் தனிய கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு நேரம்தான் எங்களுக்கு அவகாசம் கொடுக்கப்படுகிறது. எரிச்சல் தனிய கடவுள், அடுத்த நாளுக்கு அந்த கோபம் அங்கே போகக்கூடாது, அது அங்கே இருக்கக்கூடாது. ஆவியானவர் பேசுகிறதை காதுடன் கேட்க கடவுள். இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கும் போது ஆவியானவர் உங்களிடம் உணர்த்துகிறாரா, அப்சலோமி மாதிரி உனக்குள்ளே கோபம் இருக்கிறதா, ஆழமான எரிச்சல்களை நீ வச்சிருக்கிறாயா? இன்றைக்கு சொல்லுங்கள், ஆண்டவரே, இது என்னை விட்டு எடுத்து போடுகிறேன், உங்க கிருபை தாங்க, மன்னிப்பு விடுகிறேன், மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். என் மனைவியை நேசிக்க முடியல, அதற்கு காரணம் இந்த கோபம்தான். என் கனவை நேசிக்க முடியல, என் பிள்ளைகளை நேசிக்க முடியல, என் பெற்றோரை நேசிக்க முடியல. இந்த போராட்டத்தில் இருக்கிற உங்களுக்கு ஒரு பெரிய வார்த்தை, கர்த்தர் தன்னுடைய பரிசுத்தாவினுடைய உதவியோடு கர்த்தர் சுகமாக உங்களை வழிநடத்தி விசுவாசத்தோடு உங்களை நடக்க அங்கே உங்களிடத்திலே அவர் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கிறார். நான் விட்டு கொடுக்கிறதை விட்டு கொடுக்கிறேன், இனிமேல் அந்த கோபம் எனக்கு குடிகொள்ளக்கூடாது. பல ஆண்டுகள் மறைந்திருக்கிற கோபங்களிலிருந்து கர்த்தர் பூரண விடுதலையை, கர்த்தர் ஒருவராக ஒரு நிமிடம் கண்களை மூடி வலது கருத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே என் இருதயத்தை சுத்திகரியுங்கள். கோதுமப்பா, இந்த நீண்ட கால கோபங்கள், நீண்ட கால எரிச்சல்கள் என்னுடைய உறவுகளை கசப்பாக்கி இருக்கிறது, எனது விடுதலையை கெடுக்கிறது. ஆண்டவரே, சமாதானத்தை கெடுக்கிறது, எனது சுகத்தை கெடுக்கிறது, என்னுடைய சுகத்தை அங்கே முற்றிலும் கெடுத்து என்னுடைய ஜீவியத்தின் பகுதியையும் கெடுக்கிறது, என்னுடைய எண்ணங்களை பாழாக்குகிறது. இந்த கோபம் வேண்டாம், இந்த எரிச்சலை நிகழ்ந்துவிட தாங்க, எனக்குள் அது குடியிருக்க வேண்டாமப்பா. இன்றைக்கு அதை பலிபீடத்தில் வைத்து எரித்து சுத்தி எரி. ஆண்டவரே, யார் எனக்கு விரோதமாய் என்ன செய்திருந்தாலும், வாழ்க்கையில் என்ன தீங்கு நடந்தாலும், அதை நான் விட்டு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீங்க அதை பார்த்து கொள்ளுங்க, என்னை நீங்க குணமாக்கும் ஆண்டவரே. அப்படியே கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். என்னோடு இன்றைக்கு பேசுங்க, ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தார், கோபமும் எனக்கு வேண்டாமப்பா, ஓர் சாந்தமுள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தான். அல்லேலூயா, நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நீண்ட காலமாயிருக்கிற சமாதான கேடுகளை கர்த்தர் விளக்குவார், கர்த்தர் உங்களை தடைகளை நீக்கி உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறபடியினால் நீங்கள் விரும்புகிற காரியங்கள் அவர் அங்கே உங்களுடைய தேவை கேட்ட பிரகாரம் உங்களிடத்திலே அவர் தருகிறார். கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கிடைத்ததுக்காகவும், நீங்கள் இந்த கேட்ட வார்த்தையிலே இந்த கோபத்திலே அநேகமான சாபங்களும் தீமைகளும் வேதாமத்திலே அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய வசனங்களை நாங்கள் எடுத்து பார்க்கலாம், வாசிக்கலாம். முதலாவதாக நீங்கள் இங்கே முக்கியமாக செய்ய வேண்டியது, நீங்கள் எவ்வளவு நேரம் நீங்கள் வேத வசனத்திலே தியானித்து உங்களை தாழ்த்தி உங்களுடைய சாந்த குணத்தை பெற்றுக்கொள்வதற்கு வேதம் வழிகாட்டியாக இருக்கும். அதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு அது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். ஆமென்.
1: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர் நைல்ஸ். இன்றைய நாளிலே வார்த்தையின் வெளிச்ச பகுதியில் கோபத்தினாலே ஏற்படும் விளைவு என்ற தலைப்பிலே வேதாபத்திலிருந்து அநேக காரியங்களை எடுத்து காட்டு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் நீங்கள் கையிட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்,
0: ஆமென்,
1: ஆமென். இதுவரை நேரம் செய்து கொடுத்தவர் பாஸ்டர் நைல்ஸ் ஒன்றாரியோ. தொடர்ந்து இறுதியாக செய்தி வருகிறது. இன்றைய நாளிலே ஆவியானவர் பிறப்படுத்துகிறார். ஆவியான அபிஷேகம் இந்த வார்த்தையின் இறங்கி இருக்கின்றது. இன்றைய நாளிலே சிஸ்டர் ஹெப்சி டேவிட் வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தை எங்கே விதைக்கின்றதோ அங்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும். யார் யார் வியாதியோடு வேதனையோடு இருக்கிறார்களோ சிஸ்டர் ஹெப்சி வார்த்தையை கேட்கும் பொழுது அங்கே ஒரு பிரசன்னம், ஒரு விடுதலை கற்றுக் கொடுக்க வேணும். அப்படியாக அவருடைய ஊழியம் எனக்கு தெரியும். இப்பொழுது சங்கம வானொலி நிலையத்தின் சார்பிலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் இந்த சகோதரியை வருக வருகின்ற
2: அழைக்கிறோம்.
1: ஒரு மனத்தியாலுமோ ரெண்டு மனத்தியாலுமோ உங்களை ஒப்பு
2: கொடுக்கிறேன். என்னை அன்போடு கூட அழைத்த சங்கமம் டிவி மற்றும் பிரதர் மகேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஆவலாக என்னை அழைத்திருக்கிறார்கள். கர்த்தர் கண்டிப்பாக வல்லமையாக செயல்படுவார், வல்லமையாக ஒரு விடுதலையை கொடுப்பார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கிற கர்த்தருடைய வார்த்தையின்படி சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஹாலேலூயாமே, துதிக்கிறோமே, வாழ்த்துகிறோமே, வணங்குகிறோமே, ஆராதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே, ஸ்தோத்திரம். இரக்கத்தின் தேவனே, சர்வ வல்லமையுடையவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தன், இயேசு மகா ராஜாவே, உம்மை அழைக்கிறோம். ஒரு விசையாக நீர் இறங்கி வரும்படி அழைக்கிறோம் ராஜா. இந்த சங்கமம் டிவி வழியாக, இந்த சங்கமம் ரேடியோ வழியாக யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஒரு தேவ வல்லமை இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒரு அபிஷேகம் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒரு விடுதலையின் ஆவியானவர் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். சுகப்படுத்துகிற ஆவியானவர் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசு இரட்சகனே, நீர் பேதுருவுக்கும் யோவானுக்கும் மட்டும் கர்த்தர் அல்ல, எங்களுக்கும் தேவன். எங்களை அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகளே. இயேசுவின் இரத்தத்தை இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அக்னியா இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். போராடுகிற வியாதியை கொடுக்கிற சத்துருவை நசரேனா இயேசுவின் நாமத்தினாலே நான் கடித்துக் கொள்கிறேன். இவ்வளவு நாட்கள் யாரெல்லாம் வியாதி படுக்கையில் இருக்கிறாங்களோ, டாக்டர் கொடுத்த பதிலினால் பயத்தோடு இருக்கிறாங்களோ ராஜா, அந்த பயத்தை கர்த்தர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன், மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒரு வல்லமை இறங்கட்டும், அவர் அபிஷேகம் இறங்கட்டும். அடிக்கடி இந்த வியாதியா இருக்குமோ என்று சொல்லி தன் மனதிலே குழப்பம் அடைந்து கொண்டிருக்கிற சகோதரியின் வாழ்க்கையிலே இது அந்த வியாதி அல்ல, அந்த மோசம் போக்கும் வியாதி அல்ல, அந்த சாபத்தின் வியாதி அல்ல என்று கர்த்தர் சொல்லுவதற்காக கோடான கோடி நன்றி, நன்றி. எவ்வளவுதான் கர்த்தருக்கென்று உழைத்தாலும், இன்னும் கர்த்தருக்காக அதிகம் செய்ய நினைத்தாலும் என்னாலே முடியவில்லையே என்று கவலைப்படுகிற அன்பு சகோதரனின் வாழ்க்கையிலே கர்த்தர் புதிய வழிகளை திறப்பதற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உன் கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் கண்டிருக்கிறார் என்கிற கர்த்தருடைய வார்த்தைக்காக நன்றி. உன் பிரயாசம் வீண் போகாது என்கிற கர்த்தருடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் எல்லா வியாதிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறேன். பயந்த காரியம் உனக்கு நேரிடாது என்கிற கர்த்தருடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. கோடான கோடி நன்றி. இப்பொழுதும் இந்த சின்ன மூளைக்குள்ள உங்க அறிவு தேவைப்படுகிறது. நீங்க என்ன பேசுறீங்களோ கர்த்தாவே, அதை அப்படியே ஒரு மெசஞ்சராக, ஒரு போஸ்ட்மேனை போல ராஜா நான் கொடுக்க போகிறேன். நீ பேசுகிற வார்த்தையை அனுப்பித்தாங்க. இயேசுவின் நாமத்தில் பேதாங்க. கர்த்தருடைய நாமம் வாழ்த்தப்படுவதாக. இந்திய தேசத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு மீடியாவிலே, இது ஒரு சர்வதேச இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி. அநேக நாடுகளிலிருந்து சகோதர சகோதரிகள் இணைந்திருக்கிறார்கள். சகோதரிகள் மட்டும் 900 அதிகமான சகோதரிகள் இணைந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, 8000 அதிகமான ஜெப பங்காளர்கள் நம்முடைய ஊழியத்தில் இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வாரமும் திங்கள் செவ்வாய் புதன் மாலை இந்திய நேரப்படி 4-5 வரைக்கும் முற்றிலும் இலவசமாக வேத பாடம் ஆழமாகவும் கேட்டிராத கோணத்திலையும் வித்தியாசமான கோணத்திலையும் வேத பாடங்கள் எடுக்கிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இந்திய நேரப்படி 7-9 வரைக்கும் ஹீலிங் மினிஸ்ட்ரி நடத்தப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு சகோதரி குடும்பம் குடும்பமாக ஒரு ஃபேமிலி பிளெஸிங் மீட்டிங்கும் நடத்தப்படுகிறது. விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் இணைந்து கொள்ளலாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் தேவனுடைய செய்தியின் தலைப்பு, நீங்கள் யார்? நீங்கள் யார் என்கிற கேள்வியை முன்வைத்து உங்களோடு தேவ செய்தி கொடுக்கலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். 1 Corinthians 6:19-20 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா என்கிற ஒரு கர்த்தர். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று வேதம் சொல்கிறது. அப்படி என்று சொன்னால் நாம் யார்? இதுதான் நீங்கள் யார் என்கிற ஒரு தலைப்பு. உங்களுடையவர்கள் அல்ல அப்படின்னா நாம யாருங்க? அதாவது நம்மை பார்த்து நீ யாருடைய மகள் என்று கேட்டா என்ன சொல்லுவோம்னா, நம்முடைய தகப்பனுடைய பேரை சொல்லுவோம், அவருடைய மகள் தான் அப்படின்னு சொல்லுவோம். இங்க வேதாகமம் சொல்லுது, நீ உன்னுடையவள் அல்ல அப்படின்னு அறிந்திருக்கிறாயா என்கிற ஒரு கேள்வி வந்திருக்கிறது. நீ யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கிறது. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா? நம்ம எத்தனை நாள் இதை அறியாமல் இருக்கிறோம்? இன்று அறிந்து கொள்ள போகிறோம் நாம் யார் அப்படிங்கிறத அறிந்து கொள்ள போகிறோம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற நம்ம சரீரம் யாரு அப்படிங்கிறது தெளிவா சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. நாம் யாராம்? கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற, பேசுகிற, வழிநடத்துகிற, போதிக்கிற, ஆறுதல் கொடுக்கிற, தேர்தல் கொடுக்கிற. நீ கவலைப்படாத மக்களே, நான் இருக்கிறேன், நீ எதுக்காக அழுது கொண்டு இருக்கிறாய் என்று சொல்லி நம்மளை தேற்றுகிற, நம்மளை வழிநடத்துகிற. வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை கொடுப்பேன். நான் உனக்கு போதித்து, போதனையாளராக நமக்கு இருக்கிறார் பாருங்க, ஒரு டீச்சராக அவர் இருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். வழி காட்டுறது யாருன்னா கைடு. நமக்கு கைடாக இருக்கிறார், நமக்கு ஆசிரியராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நமக்கு நல்ல ஒரு டீச்சராகவும் நமக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிற ஒரு கவுன்சிலராகவும் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. யாரெல்லாம் இருக்கிறாராம்? போதனையாளராக, ஆசிரியராக இருக்கிறார், ஒரு கைடாக இருக்கிறார், ஒரு கவுன்சிலராக நமக்கு இருக்கிறார் பாருங்களேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து. எப்படி? கண்ணை நம்மேலே வைத்திருக்கிறார். அப்படி கண்ணை வைத்து ஆலோசனை கொடுக்கிறோம் அப்படின்னா அவர் யாருங்க? அவர் யார்? நம்மை விலை கொடுத்து வாங்கிய நம்முடைய தகப்பன். அவர் யார் என்று சொன்னால், நம்மை கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். விலை கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டோம்னா அந்த பொருள் யாருக்கு சொந்தம்? நமக்கு தான் சொந்தம். ஒரு நிலத்தை நான் வாங்குறேன், கிரயம் கொடுத்து வாங்குறேன், விலை கொடுத்து வாங்குறேன், அப்படின்னா யாருக்கு சொந்தம் அந்த பொருள்? எனக்கு தான் சொந்தம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னுடைய உன்னுடையவள் அல்ல, நீ உன்னுடையவன் அல்ல, என்னுடையவன், எனக்கானவர். ஏன்னா அவர் விலை கொடுத்துட்டாரு. எப்படி விலை கொடுத்தாரு அப்படின்னா, அது ரொம்ப அதிசயம்ங்க. அவர் அழிந்து போகும் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நம்மை மீட்டுக் கொள்ளல, பணத்தினால நம்ம மீட்டுக் கொள்ளல. எப்படி மீட்டிருக்கிறாருன்னா, இரத்தத்தை விலையாக கொடுத்து, வேதம் சொல்லுகிறது விலையாக கொடுத்து நம்மை வாங்கி இருக்கிறார். 1 கொரிந்தியர் 6:20 கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய, மேல கேள்வி 19 வசனத்துல கேள்விங்க, 20 வசனத்துல ஆன்சர் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தை ரசித்து ருசித்து வாசிக்கணும், வேதத்தை தியானிக்கும் போது மேல என்ன இருக்கு கீழே என்ன இருக்குங்கிறத தெளிவாக புரிந்து வாசிக்கணும். பாருங்க, உங்கள் சரீரமானது, 19 வசனம் சொல்லுது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். நாம் யாரா? ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. நம் சரீரம் என்னவா? தேவன் தங்குகிற ஆலயம். தேவன் தங்கின ஒரு ஆலயத்துல, அதாவது ஆலயத்தை பொறுத்தளவுல வெளிப்புற ஆலயங்கள்ல 24 மணி நேரமும் துதி இருக்கணும் பாருங்களேன். அப்படின்னா பரிசுத்தாவியானவர் தங்கி இருக்கிற நாம நம்முடைய ஆலயத்துல என்ன இருக்கணும் தெரியுமா? துதி இருக்கணும், தேவனை மகிமைப்படுத்துகிற காரியம் இருக்கணும். இந்த சரீரம் நம்முடையது அல்ல என்று சொல்லப்படுகிறது. நீங்க அதை அறிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு தெரியுமா என்று வேதம் கேட்கிறது ஒரு கேள்வி. அதற்கு பதில் என்ன சொல்லுகிறது? கிரயத்துக்கு கொல்லப்பட்ட நீங்க, விலை கொடுத்து வாங்கப்பட்ட நீங்க, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும். கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீங்க. அப்படின்னா நீங்க ஒண்ணு செய்யணும். முதல்ல அறியீர்களா என்று கேட்டது. அறிந்து கொண்டோம். என்ன அறிந்து கொண்டோம்? விலை கொடுத்து நம் ஆண்டவர் வாங்கி இருக்கிறார். என்ன விலை கொடுத்து வாங்கி இருக்கிறாரு? இரத்தத்தை விலக்கரையமா கொடுத்து வாங்கி இருக்கிறாரு. அப்படின்னா விலை கொடுத்தவருக்கு தான் நம்ம சொந்தம். நாம விலை கொடுத்தவருக்கு சொந்தம்னா இந்த சரீரம் ஆலயமா இருக்குதுன்னு வேதம் சொல்லுகிறது. இந்த ஆலயத்துல கர்த்தர் வாசம் படுகிறார், கர்த்தர் இருக்கிறார். அப்படி தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் யாரை மகிமைப்படுத்த வேண்டுமா? யாரை மகிமைப்படுத்த வேண்டுமா? தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. பாருங்களேன், வாசிக்க, அதாவது ஏசாயா 43:7 நான் வாசிக்கிறேன். எதற்காக ஒரு மனிதன் படைக்கப்பட்டு இருக்கிறான்? அதாவது நான் சொன்னேன், நம்ம சிருஷ்டி, அவர் வந்து நம்மளை கிரயத்துக்கு வாங்கி இருக்கிறார், விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார், அவர் சிருஷ்டித்து இருக்கிறார். ஒன்று புரிந்து கொள்ளுங்க, நம்மளை நாமா வந்துடலங்க, இந்த மண்ணுக்கு உசுறு கொடுத்திருக்கிறாரு. எப்படி? இந்த மண்ணுக்கு உசுறு கொடுத்திருக்கிறாரு, உருவம் கொடுத்திருக்கிறாரு, எல்லாத்துக்கும் மேல அவருடைய சுவாசம் நமக்குள்ள இருக்குது. அப்படின்னா இன்னொன்னு செஞ்சிருக்கிறார், கிரயமும் கொடுத்திருக்கிறாரு. எப்படி? ஒரு மண்ணுக்கு உயிர் கொடுத்திருக்கிறார், உருவம் கொடுத்திருக்கிறார், அவருடைய சுவாசத்தை கொடுத்திருக்கிறாரு, எல்லாத்துக்கும் மேல அவருடைய ரூபத்தை கொடுத்திருக்கிறாரு, அவருடைய சாயலை கொடுத்திருக்கிறாரு. இதுக்கும் மேல நம்மள கிரயம் கொடுத்து, அதாவது பிள்ளைகளாக இருந்த நாம பிள்ளைகளின் தகுதியை ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால் இழந்த போது அந்த தகுதியை வாங்கி கொடுப்பதற்காக வந்து கிரயம் கொடுத்து சுவிகாரம் செய்திருக்கிறார். அப்படி என்றால் நம்ம சரீரம் முழுவதும் யாருக்கு சொந்தம்? நம் ஆண்டவருக்கு சொந்தம். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு சொந்தம். இப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு சொந்தமான இந்த சரீரம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? ஏசாயா 43:7 சொல்லுகிறது, நான், தெளிவாக சொல்லுகிறது, நான் என்று தன்னை சுட்டி காட்டுகிறார். நான் என் என்று சொல்லுகிறார். ரெண்டு வார்த்தை பாருங்க, அவரைத்தான் குறிக்குது. நான் என் மகிமைக்கென்று என்று சொல்லுகிறார். நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து, இந்த மூன்று வார்த்தையும் ஒரே அர்த்தத்தை சொல்லுகிறது. பாருங்களேன், வேதாகமம் இருக்கிறவங்க தயவு செய்து வேதாகமத்தை விரித்து இந்த தேவ செய்தியை கேட்கணும். ஏன்னா ரொம்ப ஆழமான தேவ செய்திகள் கேட்கும் போது நம்ம கையில பென் இருக்கணும், நோட் இருக்கணும். அது மட்டுமல்ல, வேதாகமம் கண்டிப்பா, தேங்க்யூ பிரதர், வேதாகமம் கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா நீங்க, நான் போதிச்சுட்டு நான் போயிருவேன், வேதாகமம் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? அநேகருக்கு நம்ம போதிக்க வேண்டும் பாருங்களேன். அப்போ போதிக்கும் போது, டீச் பண்ணும் போது பென்னும் பேப்பரும் இருந்தா நீங்க இன்னும் நிறைய பேருக்கு டீச் பண்ணலாமே, அதற்காகத்தான் பாருங்களேன். அதாவது நான் என் மகிமைக்கென்று சரி, அவருடைய மகி நேரா சொல்றாரு, என் மகிமைக்காக நான் மகிமைக்கின்றேன் என்று சொல்றாரு. சரி, சிருஷ்டித்து ஒரே வார்த்தை தான், உருவாக்கி ஒரே வார்த்தை தான், படைத்து ஒரே வார்த்தை தான். சிருஷ்டித்து என்பதையும் கிரியேஷன், கிரியேட் அப்படின்னு சொல்றாரு, உருவாக்குனேன்னு சொல்றாரு. ஒரு மண்ணா தரையில கிடந்த, ஒரு தூசியா தரையில கிடந்த உன்னை எடுத்து நான் உருவாக்கியிருக்கிறேன், உன்னை படைச்சிருக்கிறேன், உன்னை சிருஷ்டித்திருக்கிறேன், என் நாமத்தை உனக்கு தரித்திருக்கிறேன் அப்படிங்கிறத தெளிவா சொல்றாரு பாரு. எவ்வளவு அழகான வார்த்தை! எதுக்காக படைச்சாரா, எதுக்காக உருவாக்குனாரா, எதுக்காக சிருஷ்டித்தாரா? அவர் மகிமைக்காக மட்டுமே. இந்த சரீரம் அவரை மகிமைப்படுத்துதா, அவரை மேன்மைப்படுத்துதா, அவரை துதிக்குதா? சகோதரி, எனக்கு முன்பதாக பேசின சகோதரி கூட சொன்னாங்க, தாவீதை பற்றி பேசினாங்க. சிக்கலாக எரிக்கப்பட்டிருந்தது, தாவீதும் கூட்டத்தாரும் வருகிறார்கள், சிக்கலாகை பார்க்கிறார்கள், ஜனங்கள் எல்லாம் சிறைபிடிக்கப்பட்டு போயிருக்கிறார்கள், சிக்கலாக எரிக்கப்பட்டு தீக்கரையாக்கப்பட்டிருக்கிறது, ஜனங்களுக்கு கவலை, தாவீதின் மனைவிகள் உட்பட எல்லாரும் சிறைபிடிக்கப்பட்டு போயிருக்கிறார்கள், தாவீதுக்கு உள்ள உடைஞ்சிருச்சு, அங்க இருக்கிறவங்களுக்கு அழுது அழுது சக்தி இல்லையா, அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே சோர்வடைஞ்சிட்டாங்களா? இந்த சூழ்நிலையிலும் தாவீது என்ன செய்தார் தெரியுமா? ஏபோத்தை எடுத்து வர சொல்லி சிக்கலாக எரிக்கப்பட்டதை குறித்து ஆண்டவரிடம் கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? தேவ சித்தத்தை கேட்கிறாரு. ஐயா, சிக்கலாக எரிக்கப்பட்டிருக்கிறது, நான் அந்த தண்டை பின்தொடரட்டுமா, அந்த எதிரிகளை பின்தொடரட்டுமா, நான் ஜெயிப்பனா? எப்படி கேட்கிறாரு? நான் ஜெயிப்பனா என்று கேட்கிறாரு. எந்த சூழ்நிலை வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், தாவீதை போல தன்னைத்தானே வார்த்தையிலே திடப்படுத்திக் கொள்ள வேண்டும், ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். நிறைய பேருக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா, துன்பம் வந்துருச்சுன்னா, கவலை வந்துருச்சுன்னா, ஆண்டவரை துதிக்கிறத ஸ்டாப் பண்ணிடுவோம். தாவீது என்ன சொல்றாரு தெரியுமா? தன்னை தானே திடப்படுத்தி கொண்டானா, வார்த்தையில திடப்படுத்தி கொண்டானா. ஐயா, நான் அதை பின்தொடரட்டுமா, ஜெயிப்ப நான் கேட்டதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? பின்தொடர்ந்து கொள், ஜெயிப்ப, சகலத்தையும் திருப்பிக் கொள்வா என்று சொன்னார். உங்களுக்காகவும் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள்ள ஸ்ட்ராங்கா நின்று ஆண்டவர் சித்தம் கேட்டு ஆண்டவரை துதிக்கும் போது நீயும் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், ஒன்று விடாமல் திருப்பிக் கொள்வாய். ஜனங்கள் எப்படி பாடிட்டு வந்தாங்க தெரியுமா? திருப்பி வரும்போது, இது தாவீதின் கொள்ளை என்று பாராட்டினார்கள், இது தாவீதின் கொள்ளை என்று சொன்னாங்க. இதே தாவீது அகிமலை, அதாவது ஆகீசு ராஜாவுக்கு முன்னாடி சவுலுக்கு பயந்து போய் நிக்கிறாரு. ஆகீசு ராஜா அங்க இருக்கிறாரு, இந்த ஊழியக்காரங்க எல்லாம் கண்டுபிடிச்சிடுறாங்க, இது தாவீது ராஜா அல்லவோ, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று பாடினார்களே, இவனை குறித்து தானே பாடினார்கள், இவன் எதற்கு இங்கே வந்திருக்கிறான் என்று அடையாளம் கண்டுபிடி இந்த அடையாளம் கண்டுபிடிச்ச உடனே தாவீதுக்கு பயம் வந்துருச்சுங்க, திகில் வந்துருச்சு. ஐயோ, இங்கேயும் கண்டுபிடிச்சிட்டாங்களே, நான் எங்க ஓடி போவேன்? தன்னை கிறுக்கு பிடித்தவன போல வேஷம் மாறி, தன் தாடியில எல்லாம் நுரையை தள்ளி கொண்டு, எச்சிலே வடிய வைத்துக் கொண்டு, அதாவது தன்னை உடம்பை நிலைகளிலே கீறிக்கொண்டு ஒரு கிறுக்குன போல நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ ஆகீசு ராஜா பார்த்துட்டு சொல்றாரு, இந்த ஊர்ல கிறுக்கனுக்கா பஞ்சம், இவனை விரட்டி விடுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த கிறுக்கனை போல நடித்து கொண்டிருந்த தாவீது பயந்து கொண்டு வெளியே ஓடும் பொழுது பாடுகிறான் 34வது சங்கீதத்தை, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும், கர்த்தருக்குள் நான் மேன்மை பாராட்டுவேன் என்று பாடுகிறார். இதுதாங்க தாவீதோட ஸ்பெஷாலிட்டி. தாவீத சும்மா சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக ஆண்டவர் உட்காரவில்லை. எவ்வளவு நிந்தைகள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும், நெருக்கங்கள் வந்தாலும், கொலை மிரட்டல்கள் வந்தாலும், ராணுவமே துரத்தி கொண்டு வந்தாலும், ஸ்பெஷல் ராணுவம் வந்தாலும், தாவீது என்ன சொல்றார் தெரியுமா? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது வாயில் இருக்கும். இன்று வேதாகமம் உங்களுக்காக சொல்லி இருக்கிறது, நீ கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிற, நீ தேவனுடையவள், நீ தேவனுடையவன், அதனால நீ என்ன பண்ணனோ, உன் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நீ யார் என்று கேள்வி கேட்டே, நீ கிரயத்துக்கு கொள்ளப்பட்டவன், நீ கிரயத்துக்கு வாங்கப்பட்டவள், நீ இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தம். அவர் சாயல் உன்னிலே இருக்கிறது, அவர் ரூபம் உன்னிலே இருக்கிறது, அவர் சுவாசம் உன்னிலே இருக்கிறது. உனக்கு சட்டை கொடுக்கிறாரு, உனக்கு செருப்பு கொடுக்கிறாரு, உனக்கு ஜீவன் கொடுக்கிறாரு, உனக்கு சாப்பாடு கொடுக்கிறாரு, உனக்கு தங்க வீடு கொடுக்கிறாரு, உனக்கு ஆயுச கொடுக்கிறாரு. நேத்து இருந்தவங்க இன்னைக்கு இல்ல, நீ இன்னைக்கு காலையில சுகமோடு எழுந்திருக்கிற, நலமோடு எழுந்திருக்கிற. அவர் கொடுத்த உசுரை வைத்துக் கொண்டு, அவர் கொடுத்த ரூபத்தை வைத்துக் கொண்டு, அவர் கொடுத்த உயிரை வைத்துக் கொண்டு, அவர் கொடுக்கிற எல்லாத்தையும் வைத்துக் கொண்டு அவரை துதிக்கிறையா? அவருக்கு நன்றி உள்ளவளா இருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை நாட்கள் தான் தான் தான் என்று சுயநலமாக ஓடிக்கொண்டிருப்போம். இயேசுவுக்காக என்ன செய்கிறோம், அவர் நமக்காக என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்? நீங்க யார் என்கிற கேள்வி கேட்டேன், அதற்கான பதில் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, ஏசாயா 43:20, நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீரையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். நான் சாப்பாடு கொடுக்கறதுனால, தாகத்துக்கு தண்ணி கொடுக்கறதுனால காட்டு மிருகமோ வலு சர்ப்பமோ கோட்டான் குஞ்சுகளும் கூட என்னை கனம் பண்ணும். நீ நாம கனம் பண்ணுகிறோமா? தண்ணி கொடுக்கிறாராம், சாப்பாடு கொடுக்கிறாராம், காகத்துக்கு, பறவைக்கு, கோட்டான் குஞ்சுக்கு, இதெல்லாம் என்ன பண்ணுதான்? ஆண்டவரை உடனே கனம் பண்ணுதான். ஆனா மனுஷனுக்கு ஆறறிவு கொடுத்திருக்கிறாரு, வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சொல்லுங்களேன்? எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம் நம்ம? நல்லா திரும்ப திரும்ப திரும்ப கார் வேணும், பங்களா வேணும், வீடு வேணும், ஜுவல்ஸ் வேணும், பட்டு சேலை வேணும், எல்லாம் வேணும். இந்தியாவில் இருக்கவங்களுக்கு பட்டு சேலைன்னா ரொம்ப பிடிக்கும் பாருங்களேன். பட்டு சாரி வேணும், அது வேணும், இது வேணும், சரி எல்லாம் வேணும். ஆனா கர்த்தர் உன்னை தினந்தோறும் போஷிக்கிறார், வழி நடத்துகிறார். இந்த கொரோனா காலங்கள் எல்லாம் உனக்கு ஜீவனை, உங்களுக்கு ஜீவனை கொடுத்து ஸ்பெஷலா வச்சிருக்கிறாரே. நீங்கெல்லாம் யூனிக் பீப்புள் தானே, உங்கள் மேல ஏதோ ஒரு அன்பு வைத்து உங்கள்கிட்ட ஏதோ எதிர்பார்த்துதான் உங்களுக்கு ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிறாரு. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி கொடுக்கறீங்களா? சாப்பாடு வேணுமா, தண்ணி வேணுமா, வீடு வேணுமா, எல்லா நகை வேணுமா, எல்லாமே வேணும், கார் வேணும். ஆனா ஆண்டவரை துதிக்கத்தான் நேரம் இல்ல பாருங்களேன், ஆண்டவரை மேன்மைப்படுத்ததான் நேரம் இல்ல. இங்க சொல்லுது, உன்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கிற மக்களே, உன்னை சாதாரணமா வாங்கல, நீ என்னுடையவள், இத நீ அறியாம இருக்கிற, எதுக்காக உன்னை கரையம் கொடுத்து வாங்கியிருக்கேன் தெரியுமா? நீ என்னை துதிக்கும்படி, நீ என்னை மேன்மைப்படுத்தும்படி. இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க, ஆண்டவரே இவ்வளவு நாட்கள் இந்த வேல்யூ எனக்கு தெரியல, ஆண்டவரே இன்றுதான் நல்லா நான் கத்துக்கிட்டேன், நான் ஒப்பு கொடுக்கிறேன். மனசுல நீங்க ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவரே இவ்வளவு நாட்கள் சுயநலமா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு என் பிள்ளைங்களுக்குன்னு தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், இந்த உலக காரியங்களை நோக்கி கொண்டிருக்கிறேன். உமக்காக 5 நிமிடம் செலவழித்து, உமக்காக அரை மணி நேரம் செலவழித்து உமை துதிப்பதில்ல, உமது ராஜ்யத்தை கட்டுவதற்கு நான் ஒண்ணுமே செய்ததில்ல. நீர் வரும்போது ராஜாதி ராஜா மணவாட்டிகளை அழைத்துக் கொண்டு போக வரும்போது, அரண்மனையை ஆயத்தம் செய்துவிட்டு அழைத்துக் கொண்டு போக வரும் பொழுது என்னிடம் கேட்பீர், உன்னிடம் எத்தனை ஆத்துமாக்கள் இருக்கிறது என்று கேட்டால் நீங்க என்ன பதில் சொல்வீங்க? என்ன பதில் உங்களால சொல்ல முடியும்? என்கிட்ட ஒரு ஆத்துமா கூட இல்ல ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே நான் 10 ஆத்துமாக்களை வைத்திருக்கிறேன், என்ன சொல்லுவீங்க? கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க, ஆண்டவரை தினம் துதிக்கிறையான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 43:21, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று தெளிவாக சொல்லுகிறார். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டாலும் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய உங்களுக்கும் சேர்த்துதான். இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் வேணும், ஆனா கண்டிஷன்ஸ் வரும்போது மட்டும் என்ன சொல்லுவீங்க? இது இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லுவீங்க. இஸ்ரவேலுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை எப்படி ரிசீவ் பண்ணி தனதாக்கி கொண்டு உரிமை பாராட்டுறீங்களோ அதே மாதிரி கண்டிஷனையும் உங்களுக்காக நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய இஸ்ரவேலராக உங்களுக்கு சொல்லுகிறேன், வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று சிருஷ்டித்தேன் என்று சொல்லுகிறார். அவருக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய சரீரம், அந்த இந்த சரீரம் அவருடைய ஆலயங்க. இந்த ஆலயத்துக்குள்ள அவர் சேர் போட்டு உட்காரணும்னா என்ன இருக்கணும்? பரிசுத்தம் இருக்கணும், துதி இருக்கணும். இந்த ரெண்டும், அதாவது பரிசுத்தம், துதி, இதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சேர் காலியா போயிருங்க, ஆண்டவர் ஆலயத்துக்குள்ள உட்கார மாட்டாரு, காலி பண்ணிட்டு போயிருவாரு. பாருங்களேன், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். அடுத்த வசனம் பாருங்க, இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஏசாயா 43:21, எனக்காகத்தான் ஏற்படுத்தி இருக்கிறேன், என் துதியை சொல்லி வர்றதுக்கு தான் நான் ஏற்படுத்தி இருக்கிறேன்னு சொல்றாரு. காலையில் எழும்பி ஆண்டவரை துதிச்சிங்களா? நேற்று முழுவதும் ஆண்டவரை துதிச்சிங்களா? நீங்க ஆலயத்துக்கு போறீங்களா? ஆலயத்துல போய் ஆண்டவரை துதிக்கிறீங்களா? தாவீது சொல்றாரு, என் சத்தம்

நம்ம இங்க இருக்கிறது இந்த உலகத்துல இருக்கிறது ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறது மாதிரி ஒரு நாள் காலி பண்ணி கொடுத்துட்டு நிரந்தரமான ஒரு வீட்டுக்கு போகணும். அங்கதான் நமக்கு ஆளுக இருக்குது, அரண்மனை இருக்குது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது நான் சொல்லல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிட்டே போனாரு, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அதுல உனக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன், ஆயத்தம் பண்ணிட்டு மறுபடியும் வருமே வந்து என்னிடத்துல இருக்கும்படி உன்னை கூட்டிட்டு போவேங்கிறாரு. அப்ப நம்மை நாம் ஆயத்த பள்ளி படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது துதியை சொல்வதற்காகத்தான் படைத்திருக்கிறார். அதாவது 150வது சங்கீதம் 6வது வசனத்துல சொல்லுகிறது, சுவாசம் உள்ள யாவும் யார துதிக்கணுமா? கர்த்தரை துதிக்கணுமா? உங்களுக்கு சுவாசம் இருந்தா கர்த்தரை துதிங்க, உசுரோட வச்சிருந்தா கர்த்தரை துதிங்க, கொரோனா காலங்கள்ல காப்பாத்தி ஜீவனை கொடுத்தீங்க இந்த இடத்துல உட்கார வச்சிருந்தா நீங்க கர்த்தரை துதிங்க. சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிக்க வேண்டும். எப்படி? சுவாசம் இல்லைன்னா ஆண்டவரை துதிக்க முடியாதுங்க. தாவீது அடிக்கடி சொல்லுவாரு, நான் உயிர் இல்லைன்னா எப்படி ஆண்டவரே உண்மை துதிக்கணும், அதனால என்னை காப்பாத்துங்க. அவருக்கு என்னது, அவர் உயிர் அவருக்கு பெருசு இல்லைங்க, ஆண்டவரை துதிக்கிறது தான் அவருக்கு பெருசு. தாவீதை போல ஒரு மனுஷன் இருக்கவே முடியாது. எப்ப பாரு, எங்க ஓடினாலும், எங்க ஒளிஞ்சாலும், எங்க காட்டுக்குள்ள இருந்தாலும், அதாவது காட்டுக்குள்ள இருந்து 8வது சங்கீதத்துல எழுதுறாரு பாருங்களேன், எல்லாம் எனக்கு பாதத்துல கீழ் தான் போட்டிருக்கிறீங்க ஆண்டவரே, எல்லாத்தையும் படைச்சு எனக்கு தான் பரிசு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே, என்னைய நினைக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே என்கிறாரு பாருங்களேன். இரவு நேரத்தில் எழுதப்பட்ட சங்கீதம் 8வது சங்கீதம் பாருங்களேன், முது விரல்களின் கிரியாக நம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் பொழுது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் அப்படின்னுகிறார் பாருங்களேன். எல்லாத்தையும் படைச்சு என்ன பண்ணிருக்கிறீங்க, என் காலுக்கு பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி நீர் என்று சொல்லுகிறார். ஆனாலும் பாதங்களுக்கு கீழே தான் இருக்குது. ஏன் நம்ம அதை ஆள முடியல, அனுபவிக்க முடியல தெரியுமா? அந்த உலகத்தை படைச்சு பரிசளித்து இருக்கிறார் நமக்கு, இந்த பூமியை படைத்து நமக்குத்தான் பரிசு கொடுத்திருக்கிறார். நம்மை அழகாக உருவாக்கி அப்படி அனாதையா விட்டுருலங்க, இந்த பூமி நமக்கு பரிசாக கொடுக்கப்பட்டது. அந்த பரிசு பூமியை ஆள முடியுதா, அனுபவிக்க முடியுதா? இதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம தேவனுடையவர்களாக இல்ல, உலகத்தை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கிறோம். உலகம் வேண்டும் வேண்டும் என்றே ஓடிக்கொண்டிருக்கிறோம். எனவே பரிசு அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது பாருங்களேன். அனுபவிக்க வேண்டும் என்றால், ஆள தெரிந்திருக்க வேண்டும் என்று சொன்னா, நீ கர்த்தருடையவளாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு என்ன பிரியம் தெரியுமா? ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். டைரக்டா சொல்றாரு, அவரையே சொல்றாரு, என்னை என்று டைரக்டா சொல்றாரு. அப்படின்னா நீ ஆண்டவரை துதிக்கணும். கிரயத்துக்கு கொல்லப்பட்ட நீ அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆதியாகமம் 1:27-29 வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவசாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார், பலுகி பெருகி அதாவது பூமியை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்து மச்சங்களை ஆகாயத்து பறவைகளை பூமியில் நடமாடுகிற எல்லாத்தையும் உனக்கு நீ ஆண்டுகொள் என்று சொல்லி கொடுத்தாரு, ஆசீர்வதிச்சாரு. சும்மா படைச்சிட்டு நம்மளை அனாதையா விட்டுட்டு போகலங்க, இந்த பூமியவே படைச்சு எல்லாத்தையும் படைச்சு நீ ஆண்டுகொள்னு சொல்லிட்டு ஆண்டுகொள்னு அப்படியே விடல, ஆசீர்வதித்தார். 2:28-1:28 ஆதியாகமத்துல சொல்லுது, பிள்ளைங்களை படைச்சாராம், அவர் ரூபத்துல படைச்சாராம், அவர் சாயல்ல படைச்சாராம், அவர் சுவாசத்தை கொடுத்தாராம், பூமியை படைத்தாராம், அதை மனிதனுக்கு பரிசாக கொடுத்து அதை ஆண்டுகொள் என்று சொன்னாராம், பூமியில ஊறுகிற பிராணிகள் பறவைகள் எல்லாத்தையும் படைச்சாராம், அதையும் நீயே வைத்துக்கொள் என்று சொன்னாராம். ஆண்டுகொள் என்று சொன்னவரு ஆசீர்வதிக்கும் செய்கிறார், ஆசீர்வதித்தார் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அந்த ஆசீர்வாதத்தை எத்தனை பேர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் சொல்லுங்களேன். இதை அனுபவிக்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் துதியும் கொடுக்கல, அதுதான் காரணம். வேற எந்த காரணமும் இல்லைங்க. அவரை மகிமைப்படுத்ததான் உங்களை படைச்சாருங்கிறத நீங்க மறந்துறீங்க. ஆதாம் ஏவாள் இந்த ஆளுகையை இழந்தாங்க பாவத்தினால, கீழ்ப்படியாமையினால. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து மாமிசத்தை கொலை செய்ய கொடுத்து, உடலை கொலை செய்ய கொடுத்து, சிலுவையிலே ஆளுகை என்னும் திறவுகோலை வாங்கி உங்க கையில கொடுத்து, என் சமாதானத்தை உனக்கு தர்றேன் மக்களே, என்னுடைய சமாதானத்தையே உனக்கு கொடுத்து போகிறேன், நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று சொல்லி கொடுத்து போயிருக்கிறார். ஆனால் அனுபவிக்க தெரியவில்லை பாருங்களேன். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று நேரடியாக சொல். யார் ஆண்டவரை துதிக்க மாட்டாங்கன்னு சொன்னேன்? மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். ஒன்னு புரிந்து கொள்ளுங்க, நீங்க ஜீவனோடு இருந்தா, நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்தா, கர்த்தர் உங்களை வாழ வச்சிருந்தா, இன்னையிலிருந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. துதி எடுக்கும் போது சாத்தான் கதறுவான், துதி எடுக்கும் போது வியாதி கதறும், துதி எடுக்கும் போது

0: தோல்விகள் கதரும் பாருங்களேன், தோல்வி பக்கங்களே வர முடியாது. வேதாகமத்துல துதி எடுக்க எடுக்க எரிகோ உடைந்தது, துதி எடுக்க கர்த்தர் யுத்தத்திலே ஜெயத்தை கொடுத்தா. உங்க வாழ்க்கையிலும் துதி கர்த்தர் விரும்பும் ஒரு பகுதி, இதை நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும் பாருங்களேன். துதி மட்டும் போதுமா ஆண்டவருக்கு? அது மட்டும்தான் பிரியமான ஒரு கேள்வி உங்களுக்கு எழும்பலாம். கனி கொடுக்க வேண்டும். நீங்க ஒரு மரத்தை ஒரு தோட்டக்காரன் நட்டு வைக்கிறான் வைங்களேன், அந்த மரத்தை நல்லா உரம் போட்டு தண்ணி போட்டு தினமும் பாதுகாக்கிறான் வைங்களேன், அந்த மரம் கனி கொடுக்கலன்னா தோட்டக்காரன் என்ன பண்ணுவான்? வெட்டி போட்டுருவாங்க, வெட்டி போட்டுருவான். எதுக்கு கனி கொடுக்காத மரத்துக்கு எதுக்கு சாப்பாடு, எதுக்கு தண்ணி, எதுக்கு உரம், எதுக்கு கவனிப்பு? வேலி பிடுங்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்துச்சு தெரியுமா? அந்த திராட்சை தோட்டத்தை எப்படியெல்லாம் பாத்துக்கிட்டார் தெரியுமா? கல்லெல்லாம் பொறுக்கி வாட்ச் டவர் வச்சு 24 மணி நேரம் கவனிச்சு தண்ணி ஊத்தி எல்லாம் கவனிச்சுக்கிட்டாரு. ஆனா கனி கொடுக்கலன்னு என்ன பண்ணாரு? கசப்பான கனிகளை கொடுத்த உடனே ஏசாய 5 அதிகாரம் என்ன செஞ்சாரு? தோட்டத்தில் இருக்கிற வேலியை பிடுங்கிட்டாராம். வேலியை பிடுங்கிட்டார். வேலி பிடுங்கிட்டு பிடுங்கப்பட்டதுன்னா பாதுகாப்பு போயிருச்சுங்க, உங்களுக்கு நிம்மதி போச்சிருச்சுங்க, சுகம் போயிருச்சுங்க, ஆறுதல் போயிருச்சுங்க. ஒரு பாதுகாப்பு, தேவனுடைய பாதுகாப்பு இல்லைன்னா நம்ம ஜீரோ. அதை நல்லா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பாதுகாப்பு உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது யோவான் 15:8, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் என்று சொல்லுகிறது. மகிமைப்படுத்த வேண்டும், துதிக்க வேண்டும். எதற்காக துதித்தால் அவரை மகிமைப்படுத்துகிறீர்கள் என்று சொன்னேன். இப்ப சொல்றேன், அவரை துதிக்கிறதுனால கனியை கொடுக்கிறதுனால அவரை மகிமைப்படுத்துறீங்க. கனி கொடுக்கிறதுனால ஒரு நல்ல மரம் எப்படி தெரிஞ்சுக்குவாங்க தெரியுமா? அந்த கனியை வச்சுதான் தெரிஞ்சுக்குவாங்க, இது ஆப்பிள் மரம், இது பாவக்காய் செடி அப்படின்னு சொல்லி. அப்போ நம்முடைய மரத்தின் கனிகளை வைத்துதான் நாம் யார் என்று பிரதிபலித்து காட்டுகிறோம். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா என்பதை. அப்படி என்றால் உங்கள் கனிகளை வைத்து ஒரே ஒரு மனுஷன் சொல்லணும், இவ ஆண்டவர் பிள்ள, இவ கனி எவ்வளவு நல்லா இருக்குது பாரு, எவ்வளவு இனிப்பான கனிகளை கொடுக்கிறா பாரு அப்படின்னு சொல்லும் போது பிதாவுக்கு முன்பதாக கர்த்தரா இயேசு கிறிஸ்து மகிமைப்படுவார் பாருங்களேன், மகிமைப்படுவார். இவள் கனி கொடுக்கிற மரம் என்று சொல்ல வேண்டும். எதை செஞ்சாலும் அது தேவனுடைய மகிமைக்காக தான் செய்யணும்னு 1 Corinthians 10:28 சொல்லுகிறது. 1 Corinthians 10:31 சொல்லுகிறது, நீங்கள் புசிச்சாலும் சரி, குடித்தாலும் சரி, எதை செஞ்சாலும் சரி, எல்லாவற்றையும் தேவ மகிமைக்காக செய். எப்படி புசிக்கிறோம், எப்படி குடிக்கிறோம்? ஒரே ஒரு நாள் தானே, ஒரே ஒரு சிகரெட், ஒரே ஒரு நாள் தானே, கொஞ்ச ஆல்ககால். நீ எதை செஞ்சால் நீ ஆலயம், அவருடைய ஆலயம் நீ. இந்த ஆலயத்தை கெடுத்தா தேவனுக்கு கோபம் வரும். தேவனுக்கு கள்ளர் புகையாக்குகிறீங்களான் கோபம் வரும். அவருக்குங்க கோபம் வரும். காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது ஆண்டவருடைய பிள்ளைங்க வாழ்க்கையில. ஒரு நாள் தானே, என் நண்பன் சொன்னா, என் தோழன் சொன்னா, என் பாஸ் சொன்னா, என் சொந்தக்காரன் சொன்னா, காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாது. புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்காக செய்யுங்கள் என்று 1 Corinthians 10:31 சொல்லுகிறது. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. இந்த பூமியில் இருக்கிற எல்லாம் கர்த்தருடையதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் பாருங்களேன். எல்லாரும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம எல்லாத்துக்கும் ஆண்டவரை துதிக்கிறோமா? தாவீத போல ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோமா? கேவலம் இந்த அழிந்து போகிற உலக பொருளுக்காக, சொத்துக்காக, பணத்துக்காக ஆண்டவரை விட்டு தூரமா இருக்கிறீங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. நம்ம யாருங்கிறத தெளிவா சொன்னேன். இவ்வளவு அருமையாக வழி எல்லாரும் சொல்லுவீங்க. இஸ்ரவேல் ஜனங்களை குறையா சொல்லுவோம் நம்ம. இஸ்ரவேல் ஜனங்களோட 4 times அதிகமாய் நாம் நன்றி கட்டவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் பாருங்களேன். போன வாரம் ஒரு வீடு கொடுத்திருப்பாரு, இந்த வாரம் வேற ஒரு புதிய காரியத்திற்காக ஆண்டவரை குறை சொல்லி உட்கார்ந்துருப்போம் பாருங்களேன். மேத்யூ ஹென்றி என்று பிரசித்தி பெற்ற தேவனுடைய ஊழியர், அவருடைய பணம் காணாம போயிருச்சு. அப்போ எல்லாரும் நம்ம நான் என்ன சொல்லியிருப்போம், ஆண்டவரே நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு வாங்கி சம்பாதித்த பணம் இது வீணா போனதே, நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே ஆண்டவரே நம்ம கேட்டிருப்போம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவரே, இந்த பணம் காணாமல் போனதற்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என் பணம் கொஞ்சம் தான் காணாம போயிருக்கு, அதிகமா காணாம போயிருந்தா என்ன பண்ணிருப்பேன், அதுக்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த பணம் திருட்டு போகும்போது என்னை அவன் ஒன்றும் செய்யாமல் இருந்தானே, அதற்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த பணம் ஆண்டவரே இது நான் சம்பாதித்த பணத்திலே கொஞ்சம் கால்வாசிதான், என் பணமெல்லாம் பத்திரமாக இருக்கிறது, அதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன். நாம என்ன சொல்லியிருப்போம் யோசிச்சு பாருங்களேன். மேத்யூ ஹென்ரியை போல எல்லாவற்றிற்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற ஒரு அனுபவம் வரணும். நமக்கு தெரியுங்க, ஆண்டவர் நன்மை செய்தவர், நமக்கு நிறைய நன்மை செய்திருக்கிறார் என்று தெரிந்து கொண்டே பொய் சொல்லி கொண்டிருக்கிறோம், ஆண்டவர் ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லி. உங்க மனசிலே கை வைத்து சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு ஒன்றும் செய்யவில்லையா? ஜீவன் கொடுக்கலையா? டிரெஸ் கொடுக்கலையா? வீடு கொடுக்கலையா? சாப்பாடு கொடுக்கலையா? எல்லாரும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இந்தியாவில பாருங்களேன், எல்லாம் மூச்சு இழுத்து கொண்டு ஒவ்வொரு வியாதியிலே படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சுகமாக ஒரு ஏசுக்கு கீழே ஒரு நல்ல ஒரு ஹீட்டர் கீழே உட்கார்ந்து இருக்கிறீங்களே, இது யார் கொடுத்தது? கர்த்தரை துதிக்க வேண்டும். வியாதி வந்துருச்சுன்னு மருத்துவமனைக்கு காசு செலவழிக்கு முன்னாடி கர்த்தரை துதிச்சு பாருங்களேன். அதாவது சாட்சியாக கூட நான் சொல்ல விரும்புகிறேன், முடிச்சிடுறேன் கொஞ்ச நேரத்துல. சாட்சியாக சொல்ல விரும்புகிறேன், ஒரு 5 வருடங்களுக்கு முன்பதாக எனக்கு ஃபேட்டி லிவர் என்று சொல்லி வந்துவிட்டது, ஸ்கேன் ரிப்போர்ட். நான் வந்து மருத்துவம் ரொம்ப எடுத்துக்கல, நான் சோம் பண்ணேன். சோம் பண்ணிட்டு 5 வருடங்கள் கடித்து அடுத்த ஸ்கேன் எடுக்கணும். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நான் கர்த்தருடைய வேலையை வந்து சோம்பேறித்தனமா செய்யல ஐயா, உங்களுக்கு நல்லா தெரியும், உங்களை ஏமாத்த முடியாது, நான் செய்யல. தாவீதை போல கேட்கிறேன், உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்கிற கர்த்தருடைய வார்த்தையை நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, உங்க வார்த்தையை கண்டுபிடித்த எங்களுக்கோ உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறதே. அப்படி என்றால் அடுத்த ஸ்கேன்ல இல்லைன்னு வரணும். எப்படி இல்லைன்னு வரணும்? அடுத்த ஸ்கேன்ல பாத்தீங்கன்னா இல்லைன்னு வந்துருச்சுங்க, இல்லைன்னு வந்துருச்சு. ஆண்டவரை துதிக்கலாமே, இல்லைன்னு வந்துருச்சு. சரி, நேற்று 5 வருடங்கள் கழித்து நேற்று ஒரு ரிப்போர்ட்டுக்காக போயிருக்கிறோம், அது பிளட் டெஸ்ட், லிவர் ஃபங்க்ஷனுக்காக. எல்லாமே நார்மல், எல்லா டெஸ்டும் நார்மல். அப்ப ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், எப்படி விசுவாசிக்கிறோமோ, எப்படி அவருக்காக உழைக்கிறோமோ அங்க வெற்றி வருங்க, அங்க வெற்றி வரும். இத சாட்சியாக நான் நம்முடைய ஊழியத்துல சொல்லணும்னு நினைச்சேன், அதுல ரேடியோல சொல்லுவதிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஏன்னா நான் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணியிருந்தேன், நம்முடைய ஊழியத்துல சாட்சி சொல்லுவேன் என்று சொல்லி. கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், எனக்கு மட்டுமா தேவன், உங்களுக்கும் தேவன், அதே தேவன், அதே தழும்பு, அதே ரத்தம் உங்களுக்காகவும் சிந்தப்பட்டிருக்கிறது. ஆனா விசுவாசத்தை பொறுத்துதாங்க ஆசீர்வாதம் வரும். ஆண்டவருக்காக நேரத்தை அப்படியே கொடுக்கணுங்க. எவ்வளவுதான் வேலைப்பில் இருந்தாலும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுத்தே ஆகணும். 3 நேரம் சாப்பிடுறோமே, 1 நேரம் ஸ்கிப் பண்ணுவோமா? ஈவினிங் டீல இருந்து எல்லாம் கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடுறோமே, ஆனா ஆண்டவரை தேடுறதுக்கு மட்டும் ஸ்கிப் பண்ணுவோம் பாருங்களேன். காத்து கொண்டிருப்பாருங்க, வெயிட் பண்ணுவாரு, என் பிள்ளை இந்த நேரத்துல ஜெபிக்க வரும்னு. அங்க நீங்க இல்லையே, நேரம் இல்ல, கேட்டா நேரம் இல்ல, நான் பிஸியா இருக்கிறேன். ஆண்டவர் ஒரு நாள், நானும் ரொம்ப பிஸிமானா நீங்க என்ன பண்ணுவீங்க? உன் சத்தத்தை கேட்க முடியாது, நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், எனக்கு நேரம் இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? 0 ஆயிரம் வாழ்க்கை பாருங்களேன். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை, தூங்காமலும் உறங்காமலும் கண்விழித்து பார்க்கிற ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன செய்கிறோம் சொல்லுங்களேன். கடைசியாக ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு ஒண்ணு தேவைமா, இந்த உலகமும் இதுல இருக்கிறது எல்லாமே என்னுடையதுதான். பசியா இருந்தா உன்கிட்ட கேட்க வேண்டாம், நான் யார்கிட்ட கேட்டுக்குவேன்? பசியா இருந்தா இந்த உலகம் எல்லாம் என்னுடையது, உன்கிட்ட கேட்க அவசியமே இல்லை எனக்கு. நான் உன்கிட்ட என்ன கேட்கிறேன் தெரியுமா? என்ன துதின்னு மட்டும்தான் கேட்கிறேன். 50வது சங்கீதம் கடைசி வார்த்தை, 50வது சங்கீதம் 9வது வசனத்திலிருந்து, உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களிலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்வதில்லை. இது பலி செலுத்தும் காலத்திலே எழுதப்பட்ட சங்கீதம். நல்லா கவனிங்க, அப்பமே ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்களேன். சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் 1000 ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். மலைகளில் உள்ள பறவை எல்லாம் அறிவேன், வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள். நான் பசியா இருந்தால் உனக்கு சொல்லேன், சொல்லிட்டாரா? பசியா இருந்தா உன்னிடம் எதற்கு நான் கேட்க வேண்டும்? பூமியும் அது நிறைவும் என்னுடையதே, ஏன் உன்னிடம் கேட்க வேண்டும்? உன்னை போஷிக்கிறதே நான் தானே. அப்படி இருக்கும்போது உன்கிட்ட கேட்கல, எருதுக்களின் மாமிசம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் ரத்தம் குடிப்பேனோ என்கிற ஒரு கேள்வி. நீ என்ன பண்ணணும் தெரியுமா? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி விட்டு அதுக்கப்புறமா ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா. நிறைய பேர் இந்த வார்த்தையை வச்சுட்டு ஆண்டவரை மிரட்டுறோம், ஆண்டவரை கேள்வி கேட்கிறோம், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொன்னீரே, நான் ஆபத்து காலத்துல கூப்பிடுறேன், ஏன் பதில் சொல்லாம அமைதியா இருக்கிறீங்கன்னு கேள்வி கேட்கறீங்கல்ல, அந்த கேள்விக்கு பதில் தான் முதல் வார்த்தை. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிடு முத, அதுக்கப்புறம் உன்னதமானவருக்கு நீ வாய் வாய், அதாவது அந்த பிரச்சனையப்போ நிறைய பொருத்தனைகளை அப்போ செய்ய மாட்டோம், பொருத்தனைகளை செலுத்து, அதுக்கப்புறமா ஆபத்து காலத்துல கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா. ஒரு கதையோடு முடிக்க ஆசைப்படுகிறேன். கடற்கரையில ஒரு அம்மா குழந்தையோடு விளையாடி கொண்டிருந்தாங்க. விளையாடி கொண்டிருந்தவங்க திடீர்னு குழந்தைய காற்று அடிச்சு அப்படியே கொண்டு போயிருச்சு, அந்த அலைகள் அப்படியே கொண்டு போயிருச்சு. அலைகள் கொண்டு போனவன துக்கம் தாங்க முடியல. அவங்க சொன்னாங்க, ஐயா நான் உம்மை நேசிக்கிறவள், உமக்காக வாழுகிறவள், உமக்காக ஓடுகிறவள், உமக்காக நேரம் கொடுக்கிறவள், என் பிள்ளைய மட்டும் திருப்பி கொடுத்துருங்க ஐயானும். கரையில கிடந்து தவிக்கிறாங்க, கண்ணை முடிச்சு பாக்குறாங்க, புள்ள கரையில வந்து நிக்குது, சந்தோஷம் தாங்க முடியல, ஆண்டவரே துதிக்கிறாங்க. துதிச்சுட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா, சரிதான் ஆண்டவரே, ஜபத்தை கேட்டு என் பிள்ளைய கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க, ஆனா புள்ள தலை மேல இருந்த தொப்பிய காணுமே. நாங்க எப்படி தொப்பிய காணும், நிறைய பேர் அப்படித்தான், ஆண்டவர் என்ன செஞ்சாலும் திருப்தி இல்லாம ஆண்டவரை முழுசா கூட துதிக்கிறது இல்ல. எவ்வளோ பெரிய வியாதியில குணப்படுத்தினாலும் அந்த வியாதிக்கு அந்த சாட்சியெல்லாம் சொல்லி முடிச்சிட்டு கடைசியில இன்னும் கொஞ்சம் வலி இருக்கு, சரியாக ஜெபம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிதான் முடிப்பாங்க, சொல்லிதான் முடிப்பாங்க. முழுமையாய் கர்த்தரை துதிக்க இன்று உங்களை ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கையில தேவன் பெரிய காரியத்தை செய்வதற்காக தன் இந்த தேவ செய்தியை கொடுத்திருக்கிறார். கண்களை மூடலாம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறேன், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே ஸ்தோத்திரம். எச்சரிப்பின் சத்தம் வருகிறது என்று சொன்னால் உமது பிள்ளைகளை சிக்ஷித்து உமது பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுத்து இப்படி நடந்து கொள் மக்களே, உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று பொருள் ஆண்டவரே. உமது பிள்ளைகளை இதை கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதிக்க விரும்புகிறீர். வியாதிகளை மாற்ற விரும்புகிறீர், கடன்களை மாற்ற விரும்புகிறீர், கணவன் மனைவி பிரச்சனைகளை மாற்ற விரும்புகிறீர், கர்ப்ப பையில் உள்ள கட்டிகளை கரைந்து போக செய்ய போகிறீர் ஆண்டவரே. உமது பிள்ளைகளின் வாழ்க்கையில ஊழியத்தை மேம்படுத்த போகிறீர். உமது பிள்ளைகள் கர்த்தருக்காக கொடுக்க வேண்டியதை கொடுக்கும் பொழுது ஆண்டவரே இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது, உம்மை மகிமைப்படுத்த துவங்கும் போது, கனிகளால் உம்மை மகிமைப்படுத்தும் போது, ஆண்டவரே ஸ்தோத்திரங்களால் உம்மை மகிமைப்படுத்தும் போது, ஆண்டவரே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் புசித்தாலும் குடித்தாலும் எல்லாவற்றிலும் தேவனை மகிமைப்படுத்தும் போது, தேவனே உமது வாழ்க்கையிலே உமது பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே நீண்ட காலம் காத்திருந்த தேவைகளை கர்த்தர் சந்திப்பதற்காக கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி. நெடுங்காலம் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நெடுங்காலம் காத்து காத்து இந்த வியாபாரத்தை தொடங்கி தொடங்கி தொடங்கி நஷ்டமாகி போய்க் கொண்டிருக்கிறது, என்னில் என்ன குறைவுண்டு, எதற்காக இந்த பிரச்சனை போய்கொண்டே இருக்கிறது என்று கதறுகிற உமது பிள்ளையின் வாழ்க்கையிலே தேவன் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது புதிய வாசலை கர்த்த திறப்பதாக வாக்கு கொடுப்பதற்காக கோடான கோடி நன்றி. உன் கற்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்கிற கர்த்தருடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அன்னாள போல இதே டேட்ல அடுத்த வருஷத்துல கர்த்தர் ஆண்டவரே உமது பிள்ளைக்கு ஒரு கனியை கொடுத்து முடித்திருப்பீர், கற்பத்தின் கனியை. அதற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் ராஜா. உன்னோடு போராடின சத்துரு தினந்தோறும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற விடாமல் வேதம் வாசிக்கணும் ஊழியம் செய்யணும் என்று நினைக்கும் போது கூட தடைகள் வந்து கொண்டே இருக்கிறது. அது சத்துரு கொடுக்கிற தடை, கர்த்தர் அதை உடைத்து எறிவதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஊழியத்தை ஆசீர்வதியும். இந்த ரேடியோ இன்னும் பெருக்கத்தை பார்க்கட்டும். கர்த்தர் ஊழியத்திலே ஒரு வளர்ச்சியை கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம். எதிர்பாராத மாறுதல்களை தேவன் கொடுக்க போவதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த ஜெபங்கள் எல்லாம் கேட்டு பதில் வந்து கொண்டிருப்பதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பேதா,
1: ஆமென். சிஸ்டர் நீ யார் என்று சொல்லி எங்களை விரட்டு விரட்டு விரட்டி போட்டீங்க. கேள்வி நீ யாருன்னு செய்தியை கேட்க நடக்கும். உண்மையிலே அது எப்படி நான் சொல்றதுல அருமையான செய்தி. நீங்கள் யார் கண்டர் கேள்வி ஒன்று குறைந்த ஆறு பத்தொன்பது உங்களோட செய்தியில தேவப்பிள்ளை துதி கனி கொடுக்கவனும் சோஸ்தரிக்கவனும் எப்பொழுதும் தேவனை அந்த அதுதான் தலையங்கமே ஒரு தேவனுடைய பிள்ளைகள் அதிகாலை மாலை இரவு தேவனை சோத்து சொத்து என்ன நடந்தாலும் அவரையே நாங்கள் நோக்கி பார்க்கணும். டோர்ட்ட போகக்கூடாது, டுக்கர்ட்ட போகக்கூடாது, நாங்கள் தேவனை நோக்கி பார்க்கிறோம். தாவீத போல தாவீத என்ன செய்தார், முதல் ஆண்டவரே இதுக்கு போகலாமா, போ போகலாமா போ சொன்ன அப்புறம் தாவீது போவாங்க. நாங்க ஜபிக்கிறே இல்லை, உடனே போறோம். அதுதான் நாங்க பரிசுத்தமான வாழ்க்கை கண்டிப்பாக நாங்கள் துதிக்கலாம், ஆராதிக்கலாம், வேதம் வாசிக்கலாம், தசமா கொடுக்கலாம், சர்ச்சுக்கு போறோம். ஆனால் எங்களுக்குள் ஒரு பரிசுத்தம் இருக்கும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் குடியேறுவார். வார்த்தையும் இருக்கின்றது, நாங்கள் நல்ல ஒரு பலனை காணலாம். அருமையான ஒரு வெளிப்பாடு, வெளிப்பாடு உண்மையில மிக ஆசிரமாக ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். உடம்பங்கம் போகுது இந்த அநியர் கேட்டுக்கொண்டிருக்கீங்க, நீங்கள் ஏதாவது சொல்ல போறீங்களா அவளையும் கேட்கத்தானோ. உங்களுடைய ஊழியர்கள் அநேகர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள், எங்களுடைய அக்கம் கலந்து கொண்டிருக்கிறார்கள். யாருக்காவது இந்த செய்தியை பற்றியே சொல்ல போறீங்களா? பாய்க்கு ஓட் பண்ணி பாட்டு ஓடி வாங்கோ. சொல்லுங்க, பயம் இல்லாம.
2: சிஸ்டர் அருமையான அருமையான செய்தியை கொடுத்தீர்கள். மெய்யாவே அவரை துதிக்கும் பொழுது அதுல இருந்து இருக்கிற பிரதிபலனை கத்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அது புரியும். அதபடியா நீங்க ஆவியோட உண்மையோட கருத்தோடய எங்களை தொட்டீர்கள், அது என்னையும் தொட்டுச்சு. அதபடி அவருக்குள்ள நாங்க இன்னும் அதிகமாக பழிப்பிடத்துல நாங்க ஒப்பு கொடுக்க வேணும் என்று அவர் எப்பொழுதும் ஒவ்வொரு நிமிடமும் எங்களுடைய உள்ளத்துல இருந்து எதிர்பார்க்கிறார். அதன்படி நீங்க கொடுத்த வார்த்தைகளுக்கு கத்தருக்கு நன்றி செலுத்துறேன். உங்களையும் கத்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பார். சிஸ்டர் நல்ல அருமையான வார்த்தைகள் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிறார். கத்தருக்கு சொல்ற நன்றி சிஸ்டர். காட் பிளஸ் யூ.
0: காட் பிளஸ் யூ.
1: சிஸ்டர் டோலி என்று சொல்லி டொண்டோலர் வேறொரு மாகாணத்திலிருந்து உங்களை கழிச்சிருக்கிறார்.
2: கல்கரி அல்பர்டால இருந்து பேசினேன்.
1: கல்கர் தேசம் அதுக்கிடத்திலிருந்து ஒரு வண்ண ஃபைவ் போகணும், அவ்வளோ தூரத்துலேருந்து ஒரு செய்தியை கேட்டுக்கிறார். என்னோட செய்தியை இப்போ சிஸ்டர் 1900க்கு மேலே ஆக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆமாம், கேட்டுக்கொண்டிருக்கிறார் உங்களை செய்தியை மாத்திரம். அதோடு மட்டுமல்ல ரேடியோ கூட அந்த மெசேஜில் போய்கொண்டிருக்கும், யூடியூப் ஃபேஸ்புக்கில் போய்கொண்டிருக்கும். வேறு யாராவது சொல்ல போகிறீங்களா?
3: இந்த வார்த்தை அருமையான செய்தி எனக்கும் ஆசீர்வாதமாயிருந்தது, பலனாயிருந்தது. கத்தரி ஸ்தோத்தரிக்கிறேன். செய்தியை கொடுத்த சகோதரியையும்
0: வாழ்த்துகிறேன்.
1: சாட்சி சொல்லவனும் கத்தருடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை தொட்ட சாட்சி சொல்லவனும். அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க என்னதான் சாட்சி சொன்னாலும் துதி சோஸ்தர் நல்ல கனி கொடுங்க. வேறு யாரா
0: சாட்சி? சாட்சி என்பது தேவரை மகிமைப்படுத்துகிற காரியம்.
4: நானும் தேவனை சுதிக்கிறேன். சகோதரி சொன்ன சாட்சி அந்த சர்மன் மிச்சம் நல்லா இருந்துச்சு. உண்மையின்படி சகோதரி சொன்னது போல கட்டாயம் நாங்க என்ன வேலைகளா இருந்தாலும் என்ன இருந்தாலும் முதலிடம் தேவனுக்கு கொடுக்க வேணும். நாங்க முதலிடம் கொடுக்கறது இல்லை, சில நேரம் எங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க நிறைய விஷயங்களுக்கு நான் எங்களை பிறகு ஆண்டவருக்கு பிறகு துதிப்போமே பிறகு ஜபிப்போமே என்று நாங்க விட்டு கொடுத்துடுவோம். அப்படி இல்லாதபடி இன்றைய நாள்ல இந்த சொன்ன இந்த வார்த்தையின்படி தேவனங்களை பலப்படுத்தின பண்ணியா என்ன பலப்படுத்தின பண்ணா அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ சிஸ்டர்.
0: காட் பிளஸ் யூ.
1: இது வந்து சிஸ்டர் ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்கா கொழும்புல இருந்து சிஸ்டர் மேகலா சொல்லியிருக்கிறார். ஸ்ரீலங்கா, நாங்க இருக்கிற கனடா, நீங்க இருக்கிற இந்தியா, இந்தியா வந்து ஸ்ரீலங்கா இதுல இருந்து சாட்சி சொல்லியிருக்கிறார். பிரைஸ் லார்ட். வேறு யாராவது இந்தியாவில் இருந்தாரோ?
5: Sister Hepsi, I'm can you hear me? Yeah, I'm calling you or responding to you all the way from Vancouver, British Columbia, Canada. That was a challenging word. Many have to come into that place of realizing the fact that God of the ages, God of our salvation, God of the power and might that comes through us can be only you know, responding to us according to the way how much we respond to him and how much we come into his presence, how much we yield ourselves and our lives to him, how much we seek his kingdom first, that all these things shall be added unto us. So it is also the responsibility of a believer or an unbeliever to come and seek his kingdom first, come and give that time to the Lord God Almighty, beginning the day, worshipping him, praising him, adoring him, and coming into his presence, and then he will come and bless us accordingly. Then he will come and give us his protection and all that he has promised to us. So the responsibility lies within us, how much we want to seek him and give him that time that behooves from a believer to coming to his presence. Therefore, thank you for that challenging word. It also touched me, and also wanting, right from the beginning of this, you know, Swarthi in Velicham, every word has been wonderful and a blessing, and yours has been quite challenging. And so we thank the Lord for the way he has raised you up in these last days to challenge people to come into that place of worship and adoration to him, and give him all the honor, the glory, and the praises in Jesus' name. Amen. Thank you, Sister Hepti. God bless you.
0: God bless you abundantly.
1: He is Sister Rajay Alangarmani from Vancouver. Vancouver. பெரிய தேசம் தானே சிஸ்டர், வேற யாராவது இந்தியாவில் இருந்த செய்தி வரட்டுமே. முடிஞ்சா வளர்க்க போறேன், யாராவது இந்த செய்தியுடைய இந்த செய்தி உங்களுக்கு தொட்டால் பேசுங்கள், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கத்தர்
4: சொல்லுங்க. முதலாவது தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்க ஈகிள்ஸ் பிரேயர் மினிஸ்ட்ரி, அம்மாவின் வாய்ஸ் எங்களுக்கு மட்டுமே கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. இந்த நாளிலே கர்த்தர் உலகம் எங்கிலும் அம்மாவை கொண்டு சென்றதற்காக தேவாதி தேவனுக்கு நன்றி. வழியை திறந்து தந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து நீங்கள் யார் என்னுடைய அடையாளத்தை கர்த்தர் காண்பித்திருக்கிறார் இந்த வசனத்தின் மூலமா. ரொம்ப ஈஸி. நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை துதிக்க செய்யணும். துதித்தால் போதும், கர்த்தர் எல்லாம் அந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவருடைய மகிமைக்கென்று படைக்கப்பட்டவர்கள் தான் நான் கர்த்தரை துதிக்கணும். என்னுடைய ஒரே வேலை அதுதான். ஆனா இன்னைக்கு அந்த வேலையை சரியா செய்யறோமாங்கிறது தான் ஒரு டவுட். அரை மணி நேரமாவது ஆண்டவருக்கு துதியை கொடுக்கறோமாங்கிறது டவுட். அந்த வார்த்தை என்ன ரொம்ப தொட்டதுமா. ஒரு காலை இரவு ஒரு அரை மணி நேரமாவது ஆண்டவரை துதிக்கணும். அவருக்குன்னு நேரம் நமக்காக எவ்வளவோ செய்யற ஆண்டவருக்கு நாம செய்யற ஒரே ஒரு காரியம் இதுதான். நம்ம துதிச்சாலே போதும், அவர் நாம மகிமைப்படும், நமக்காக அவர் நிப்பாரு. ரொம்ப இந்த வார்த்தை தொட்டதுமா. கர்த்தருக்காக நான் நேரம் ஒதுக்குவேன். என் துதி தாவீதை போல கர்த்தரை எப்பொழுதும் துதித்து கொண்டிருப்பேன். ரொம்ப ஆசீர்வாதமா இருந்த இந்த செய்தி. அதுவும் இன்னைக்கு காலையில எழுந்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேவ நாம மகிமைப்படட்டும். எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்ததுமா. நன்றிமா.
0: God bless you. கர்த்தர் எனக்கு வந்து சொல்லி எனக்கு மெசேஜ் கொடுக்கும் போதே ஆவியானவர் பேசின காரியம் இந்த இதுல வந்து அறிக்கை பண்ணி கர்த்தருக்காக தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் புதிய வாசல்களை திறப்பாருங்கிறது தான். கர்த்தர் கண்டிப்பாக திறப்பார்.
6: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நானும் ஈகிள்ஸ் மினிஸ்ட்ரி பெண்ணை பிரகாசிலிருந்து பேசுறேன். அம்மாவோட வார்த்தைகள், நீங்கள் யார் என்பதை ஆண்டவர் இந்த நாளிலும் வல்லமையான வார்த்தைகளை கொடுத்தார். கர்த்தருக்கு கொடான குறி ஸ்தோத்திரங்கள். நெடுநாட்களாக ஒரு காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அந்த ஜெபத்துக்கு இன்னைக்கு நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்கப்படும் வார்த்தையின் மூலம் ஆண்டவர் என்னோட கூட பேசினார். கூடி சீக்கிரம் அந்த வார்த்தைகளை நிறைவேற்றி கொடுக்கும் ஆண்டவருக்கு கூடான கூடிய ஸ்தோத்திரங்கள். பெண்ணெழும்பி பிரகாசி ஊழியத்துல துதி எவ்வளவு முக்கியம்னு ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். அதே காரியங்களை இந்த நாளும் மறுபடியும் ஆண்டவர் அம்மா மொழி எங்களுக்காக பேசினார். நிச்சயம் அந்த துதியை ஏறெடுத்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூமா.
0: God bless you sister.
1: உங்களுடைய செய்தி அணுகரை தொற்றுக்கொண்டது.
7: நீங்கள் யார் என்ற தேவ செய்தி மூலமா என் மனசு தொட்டதுமா. அது மட்டும் இல்லாம கர்த்தருடைய ஊழியங்களை செய்யறதுக்கு தடைகள் பல சத்தன தடைகளை ஏற்படுத்தி போடுதுங்கிற பார்த்தல எனக்கு தொட்டுச்சுமா. எனக்கே எனக்கே இன்னைக்கு நடந்த தேவ செய்தி வந்து எனக்கு நடந்ததுமா, நிச்சயம் எனக்காகவே எடுத்துக்கொள்ளப்பட்டது தேவ செய்திமா. கர்த்தருக்கே கோடான கோடி நன்றி. அது மட்டும் இல்லாம பேச ஊழியத்திலே நாங்க கேட்டுக்கிட்டு இருந்த தேவ செய்தி இன்னைக்கு உலகம் முழுவதும் கேட்க இந்த சங்கம ரேடியோஸ் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அம்மாவுக்கும் இன்னும் வல்லமையாக எடுத்து நடத்தணும். அம்மாவோட தேவ செய்தி எங்களுக்கு ஆழ்ந்த சத்தியத்தையும் எங்களுக்கு பிடிச்சி இந்த கால நேரத்துல எங்களுக்கு இந்த தேவ செய்தி கேட்க செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கொடி நன்றி. இன்னைக்கு எப்படி அம்மாவும் இன்னும் உலகம் முழுவதும் எடுத்து நடத்தணும், வல்லமையான செய்தி இன்னும் மக்கள் அதிக ஆத்மாக்கள் இணையணும், ஈகிள்ஸ் மினிஸ்ட்ரி மூலியமாகவும் நடத்தணும். கர்த்தருக்கே கோடான கொடி நன்றி. இந்த சங்கம ரேடியோஸ்க்கும் நன்றி, வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கும் நன்றி. தேங்க்யூ.
1: காலை காலை நேரத்திலே இந்தியாவில இருந்து, நான்கு நேரத்திலே மாலை நேரம், தொடர்ந்தோ இரவு நேரத்திலே சாட்சி வந்திருக்கு பாருங்கள். உலகம் உள்ள மக்கள் இப்ப எனக்கு வந்து சிஸ்டர் இன்னைக்கு ஆறு ஐம்பது, அதாவது 6:50 இன்னைக்கு தொடர்ந்தோல 9:50, உங்களுக்கு விடியக்கார 7:25 அப்படி அப்படியாக சொல்லப்படுறீங்களா?
0: 6:30 எங்களுக்கு
1: 6:30 சொல்லப்படுறீங்களா சாட்சி? சொல்லுங்க சொல்லுங்க.
8: சாட்சி சொல்றேன், ஜெயலில பேசுறேன். வந்து நான் கோயம்புத்தூர் பஸ்ல போயிட்டுருக்கேன், ஒரு ஃபங்க்ஷன் மேரேஜுக்காக. இருந்தாலும் சிஸ்டருடைய செய்தியை தொடர்ந்து கேட்கணும்னு தான் இருப்போம். எந்த சூழ்நிலையிலயும் அவங்கள செய்தி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டா நான் எதுவுமே நான் தடையாவே நிக்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு அருமையான செய்தி இங்க ஸ்டாண்டிங்ல தான் இருக்கு. பயங்கர ரஷ், என்னை சுற்றி 5-6 பேர் இந்த செய்தி கேட்டிருப்பாங்க, அந்த அளவுக்கு நெருக்கம். அதனால சிஸ்டரோட மெசேஜ ஒரு தடவை கேட்டுட்டா அதுக்குள்ளேயே நாங்கள் அமிழ்ந்து போயிருவோம். அதனால கேளுங்கள் கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள் என்ற வார்த்தையின் மூலமா கர்த்தர் சிஸ்டர் மூலமா பெரிய மகிமையான காரியத்தை செய்தாரு. அதிக நன்றிங்க.
0: கர்த்தர் பெரியவர்.
9: நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் சிஸ்டர். குரூப்லதான் நான் இருக்கேன். நான் அடிக்கொருக்க நினைப்பேன் சிஸ்டரோட வந்து பெண்களுக்கு மட்டும் கேக்குது, கோயம்புத்தூருக்கு மட்டும் கேக்குது, சென்னைக்கு மட்டும் கேக்குதுன்னு. ஆனா இன்னைக்கு உலகம் முழுக்க கேட்டதுக்கு கடவுளுக்கு கொடான குடி ஸ்தோத்திரம். ரொம்ப அருமையான செய்தி, ரொம்ப டச்சிங்கா இருந்தது. கடவுளுக்கு நம்ம வேலைகளுக்காக நம்ம எத்தனையோ டைம் ஸ்பெண்ட் பண்றோம், ஆனா கடவுளுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ற டைம் வந்து எவ்வளவு முக்கியங்கிறது சிஸ்டர் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். இனி கட்டாயமா எல்லாருமே வந்து அந்த டைமை வந்து கடவுளுக்கு கொடுப்போம். அதே மாதிரி கனி கொடுக்கும் மரம், கனி கொடுக்கற மரம், கனி கொடுக்காத மரம்னு சொன்னாங்க. நம்ம கனி கொடுக்கறது முக்கியம் இல்ல, நம்ம பிள்ளைகளையும் அது அந்த வழியில நடத்துறது அதை விட முக்கியம்ங்கிறது இன்னைக்கு எனக்கு கடவுள் உணர்த்தினாரு. அதுக்காக கடவுளுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பு ரொம்ப நன்றி உள்ளவர்களா இருக்கோம் நாங்க. தேங்க்யூ.
0: God bless you sister. God bless you.
1: வேறு யாராவது?
10: இந்தியால இருந்து பேசுறேன், மெர்லின் பாலினா. ஈகிள் மின்ஸ் மினிஸ்ட்ரியில அவங்களோட ஊழியத்துல நாங்களும் பங்கு பெறுறோம். ஒவ்வொரு வாரம் அந்த 3 நாள் திங்கள் செவ்வாய் புதன் அந்த ஊழியத்துல நாங்க பங்கு பெறுறோம். நல்ல ஒரு தேவ செய்தி அவங்க கொடுக்குறாங்க. இன்னைக்கு காலையில நான் இதுவரையும் தொடர்பு கொண்டு கேட்டதில்லை, ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு மன பாரம் இருந்தது. அந்த பாரத்தான அன்னைக்கு கரெக்டா போ ஆன் பண்ண உடனே ஐயா நீங்க பேசுனீங்க, அருமையான வார்த்தைகள் வந்தது. அதை தொடர்ந்து அம்மாவோட செய்திகள்ல பார்த்தோம்னா அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்ம துதிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் துதிக்கிறோம். நான் ரொம்ப நினைப்பேன் நல்லா துதிக்கிறோம், நல்லா பாட்டு பாடுறோம், ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் போராட்டங்களை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு, தொடர்ந்து நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னும் போது அந்த வார்த்தைகள் இதுக்கு தாவீது என்ன செய்தாரு, நல்லா தெரிந்த வார்த்தைகள் தான் எல்லாம். ஏபோத்தை தரித்து கொண்டு அவர் என்ன செய்தார், நான் இந்த தண்டை பின்தொடரலாமான்னு கேட்டாரு. எல்லாம் நமக்கு தெரிஞ்சது. அதே போல நம்மளும் செய்யறோம் பல நேரங்கள்ல, ஆனா நமக்கு சோர்வு வருதே அப்படின்னு இருக்கு. ஆனா இந்த சோர்வுகள்லயும் இந்த மாதிரி தேவ செய்தி நம்மளோட உள்ளத்தை வந்து ஆண்டவர் பலப்படுத்துறதா இருக்கு. அதுதான் இதுல பெரிய பிளஸ் பாயிண்ட். நம்ம சோர்ந்து இருக்கும் போது அவர் பலன் தர்றது தேவனுடைய வார்த்தை, அது தேவ ஊழியர்கள் மூலமா ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார்ன்றது ரொம்ப தெளிவா நான் உணர்ந்து கொண்டேன். அதன் மூலமாய் சத்திய வார்த்தையை நம்ம கேட்டு நம்ம நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் நம்ம நிக்கிறதுக்கு இப்படிப்பட்ட தேவ செய்தி எனக்கு பலன் உள்ளதா இருந்தது. சகோதரிக்கும் கனடா ஊழியத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: God bless you sister, God bless you
1: sister. She's a hepsi David. அதாவது இத்தனை பேர் உங்களுக்கு சாட்சி சொன்னது தானே, சாட்சி கொடுத்ததுக்காக ஜெபம் பண்ணுங்க.
0: பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, சாட்சி கொடுத்த என் பிள்ளைகளை உமது கரத்தில் கொடுக்கிறோம். நீர் வாக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. தேவ செய்தி கொடுக்கும் போதே நீர் பேசினீர், இடையிலேயே பேசினீர். என் ஜனத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், என் துதியை சொல்லி வருகிற இவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று மனதார இன்று ஒப்பு கொடுத்து சாட்சி கொடுத்த சகோதரிகளை உமது கரத்தில் கொடுக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் ராஜா, உங்க நாமத்தை பயன்படுத்திக் கொள்ளும் அதிகாரம். இயேசு என்னும் நாமத்தில் கேட்கிறேன், இவர்களை ஆசீர்வதியும், ஊழியங்களை ஆசீர்வதியும் ராஜா. இவர்களை இன்னும் வெளியிலே கொண்டு வாரும் ஆண்டவரே. முத துதியை சொல்லுவேன் என்று ஒப்பு கொடுத்து இவர்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய கரம் செயலுக்கு வருவதற்காக ஸ்தோத்திரம். சாத்தா நினைத்து கொண்டிருந்தால் பூட்டி வைத்திருக்கிறேன் என்று, துதியினாலே அந்த பூட்டை இவர்கள் உடைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உது பிள்ளைகளின் வாழ்க்கையில் இருக்கிற சத்ரு சதிகளை கர்த்தர் உடைத்து, வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பாள்களை முறித்து, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை புதையல்களை முது பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செம்பிக்கிறேன். கர்த்தருடைய கரம் முது பிள்ளைகளுக்கு ஆதரவாக செயல்படுவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்,
1: ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர் ரஜினி அரங்காரமணி. யூ ஆன் தி லைன்,
5: கேன் யூ ஹியர் மீ?
1: ஆமென். ஐயா,
5: Thank you, Lord. Father, Lord, we do not take this light, Lord. We take this, Lord Jesus, as a wonderful way in which you are moving, Lord. You're moving through your spirit, oh God. Just like you said, will I find faith on earth when I come back? You are still moving, Lord, until you come back for us, Lord, in your spirit, Lord, from throughout the world, Lord, oh God, that this message of the your kingdom that you bring forth, Lord, through the handmaidens of the Lord and the servants of the Lord that you bring forth, oh God, into the way in which it behooves you, Lord, oh God, to come and, Lord, bring much of the blessing, Lord, that you have already implored, Lord. Oh, Father, we thank you, Father. Lord, in the name of Jesus, we bring forth, Lord Jesus, bring forth all our and glory to you, Lord, oh God. Lord, many that have been blessed, many that have been testifying, Lord, how they have been, Lord Jesus, touched and encouraged, Lord, moved by your spirit upon their hearts, oh God. Bring forth much fruit, Lord, upon their lives, Lord, that many, Lord, who are still not in your kingdom will be drawn, Lord Jesus, into your very kingdom of the living God, that they would, Lord, open their eyes of understanding, that they, it has been also, Lord, when it goes into, Lord Jesus, this message, Lord, as it goes into, Lord, the media networks of the YouTube and Facebook and whatever means, Lord, in which you could use it, Lord, you would, Lord Jesus, bring many into the kingdom of the God. The harvest of souls are going to be, Lord, plenteous, especially in these last days, oh God, as you are moving and bringing forth much harvest, and this is one way you have chosen it, oh God. So we thank you, Lord, we thank you, we thank you, Lord, for the way, Lord, you brought forth, oh God. Vartha in Valicham is not ours, it is not of man, it is of the way you have brought it through the power of the Holy Spirit, and Nithya Valicham too, Lord. And all also, Lord, at a seat of this ministry that comes from Lord Jesus, Sangamam Radio Gospel Network, Lord, as it, Lord, comes from the very foundation of this, Lord, coming from Toronto, Canada, from Brother Leslie and Sister Rita, Lord. Lord, we bring them all to you, Lord. We thank you, Lord Jesus, for the wonderful way you have opened these doors, Lord, and the blessing that it brings forth, Lord. That is why when the enemy comes like a flood, the Spirit of the Lord lift up a standard against it, and you have proven it, Lord, with your faithfulness and the way you have moved through it, oh God. So we thank you, Lord. We thank you with much of the blessings, Lord, upon Sister Hepsi, who brought this message at this moment, oh God. Many of the handmaidens of the Lord also that came and brought forth your testimony, Lord, because of the word that has touched them, Lord, and encouraged them, and all the rest of the ministers of the gospel that are listening to it, and also as it goes forth, Lord, into the media and expert, Lord, as you bring forth the harvest of souls. We thank you once again. In Jesus' name we pray. Amen and amen.
1: தேங்க் யூ சிஸ்டர் ரத்ன ரங்காரமணி, காட் பிளஸ் யூ. சங்கமம் வானொலி ஹெட் ஹவுஸ் அழைப்போம். பிரஸ்லோ சிஸ்டர் ரீட்டா, சிஸ்டர் லிஸ் பிரதர்,
11: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: பிரஸ்லோ பிரதர் பேச முடியுமா?
12: பிரஸ்லோ ஐயா, பிரஸ்லோ ஐயா,
1: பிரஸ்லோ பேசுங்க.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேயர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம். பிறக்க இருக்கும் புத்தம் புதிய புத்தாண்டுக்கான ஒரு வாழ்த்து. பிறக்க இருக்கும் புத்தாண்டே, உன்னை வருக வருக என்று வரவேற்கிறோம். எம் உறவுகள் முகங்களில் ஒளிவீச இறைவன் நமக்கு தந்த இனிய புத்தாண்டே, உன்னை வருக வருக என்று வரவேற்கிறோம். கண்ணுக்கினிய காட்சியெல்லாம் வானமுதில் காட்டி நிற்கும், அழகினில் மயங்கும் போதே புதுப்பொலிவு காட்டி நிற்கும். புத்தாண்டே, உன்னை வருக வருக என்று வரவேற்கின்றோம். புல்லின் மீது பனித்துளிகள் சாம்ராஜ்யமிடுகிறதே, இசையொலிகள் முழங்கிடவே நல்லதொரு சிந்தையும் நெஞ்சத்தில் தோன்றிடவே, புத்தம் புது மலரெனவே பூக்க இருக்கும் புத்தாண்டே, உன்னை வருக வருக என்று வரவேற்கிறோம். அதிகாலை நேரம் தன்னில் ஆண்டவரின் பெயரை சொல்லி தொழுதிடும் நேரமெல்லாம் புதிய ஆண்டிலும் அவர் கிருபையும் மேலே. அதிகாலை நேரம் தன்னில் ஆண்டவரின் பெயரை சொல்லி தொழுதிடும் நேரமெல்லாம் புதிய ஆண்டிலும் அவர் கிருபை எம்மேலே. இனிவரும் நாட்களெல்லாம் இனிதாக அமைவதற்கே இறைவனை வணங்குகிறோம் ஆலயம் தன்னிலேதான். இனிவரும் நாட்களெல்லாம் இனிதாக அமைவதற்கே இறைவனை வணங்குகின்றோம் ஆலயம் தன்னிலேதான். இனிய புத்தாண்டே, உன்னை வருக வருக என்று வரவேற்கின்றோம். அன்பையும் மகிழ்ச்சியையும்

ஆண்டாக நீ மலர எங்கள் வாழ்த்துக்கள் வளர். புத்தாண்டு பிறப்பதில் புதுமை இல்லை, புதியவனாய் நீ பிறந்து புதுமைகள் பல புரிந்திடு. புத்தாண்டு பிறப்பதில் புதுமை இல்லை, புதியவனாய் நீ பிறந்து புதுமைகள் பல புரிந்திடு. விழித்திருந்து ஜெபித்திடு, முடியுமானால் இரவையும் இரவல் வாங்கு. விழித்திருந்து ஜெபித்திடு, முடியுமானால் இரவையும் இரவல் வாங்கு. உன் விழி திறக்க திறக்கும் பல வழிகள், உன் விழி திறக்க திறக்கும் பல வழிகள். எண்ணமெல்லாம் இனிக்க இனிக்க நெஞ்சில் நினைக்கும் செயல் யாவும் வெற்றியை தர இருக்கும் புத்தம் புதிய புத்தாண்டே நீ வருக வருக. எண்ணமெல்லாம் இனிக்க இனிக்க நெஞ்சில் நினைக்கும் செயல் யாவும் வெற்றியை தர இருக்கும் புத்தம் புதிய புத்தாண்டாய் நீ வருக வருக. நன்றி.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால்

0: உயர்த்தி கைகளை தட்டி உன்னத பரலோக அபிஷேகம், நுகங்களை முறிக்கிற அபிஷேகம், கட்டுகளை உடைக்கிற அபிஷேகம் இப்பொழுதே உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. Praise the Lord.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: உம்மை நேசிக்கிறேன் அப்பா, உம்முடைய பின்மாறி மலையோடு பரிசுத்தமும் வல்லமையும் மகிமையும் சபைகளில் உண்டாவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக அன்பின் பிதாவே.

16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம். டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரும்

அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

மறித்து நம்மை அவருக்கென்று அவர் வேறுபிரித்திருக்கிறார். சிலுவையிலே அவர் சிந்தின ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டு அவருக்கென்று ஒரு புதிய சந்ததியாய் நாம் எழும்பி இருக்கிறோம்.

ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஒன்றாக கூட்டிக் கொண்டு வந்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உம்மை துதிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் உம்மை போற்றவும் எங்களுக்கு கொடுத்த இந்த மிகப்பெரிய சலாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்மை நாங்கள் துதிக்கும் வேளையில் எங்களை நீர் ஆசீர்வதிப்பீர். நாங்கள் ஒன்றாக சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவரை ஆராதித்து அவரை துதிப்போம். அவரை துதிக்கும் பொழுது அவரை போல் யாருமே இல்லை என்று நாங்கள் கண்டு கொள்வோம். அவர்தான் உண்மையான தெய்வம். எல்லாருமாய் சேர்ந்து அவரை துதிப்போம். ஹல்லேலூயா.

கால்களில் விழுந்து அவரை ஆராதிக்க ஆண்டவர் இந்த நேரத்தில் எங்களுக்கு அவருடைய கிருபைகளை ஊற்றுவாராக. அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கிற வேளை இந்த நேரத்தில் நாம் தேவனுக்கு நம்முடைய கையை உயர்த்தி கொண்டு அவரை ஆராதிக்கும் பொழுது திறக்கப்படாத கதவுகளை ஆண்டவர் திறந்து தருவார். வெற்றியை அவர் எங்களுக்கு கொடுப்பார். உண்மையுள்ள தெய்வம் அவர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: பெதஸ்தா வர்ஷிப் சர்ச் வழங்கும் ஆராதனை விழா இரண்டாம் பாகம்.
1: கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அக்கா அண்ணன் தம்பி தங்கச்சி சிடி ஃபார்வர்ட் பண்ணாதீங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்கள் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார். ஜெபிப்போம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த ஆராதனை விழா இரண்டாம் வாலியம் ஒளிவர உதவி செய்தே ஸ்தோத்திரம். இந்த பாடல் கேட்க குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்படட்டும், வியாதிகள் பலவனம் மாறட்டும், அவருடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்தத்தால் கழுவப்படட்டும். இந்த சிடி ஒளிவர உதவி செய்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகோள் செய்யுங்கள் பிதாவே.

அன்றைக்கு எசேக்கியேலை பயன்படுத்தி உலர்ந்த எலும்புகளை உயிர் வரச் செய்தார். உன் வாழ்க்கையும் உலர்ந்து போயிருக்கிறதா? என் இயேசுவின் ஆவி உனக்குள் பிரவேசிக்கட்டும். நரம்பாகிய தேவ சிந்தை உனக்குள் உருவாகட்டும். வசனமாகிய சதையும் தோலாகிய பரிசுத்தமும் உன்னை மூடுவதாக. என் தேவனுக்காய் எழும்பி பிரகாசி, உனக்காய் ஜெபிக்கிறேன்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்கு எல்லாமே நீ தானப்பா என்று சொல்லி அவர் நமக்கு எல்லாம்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: எலும்பில் மகிழ்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடுகிறோம். கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா.
1: இந்த உலகத்திலே நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் நாம் கர்த்தரை தெய்வமாய் கொண்டதுதான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரையே தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி இந்த காரியத்தை பாடலாய் பாட வருகிறார்கள் நம் அன்பு சகோதரி சிஸ்டர் ஹேமாஜான் அவர்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, அதிகாலை எழுந்து பிறருக்காக தேசத்துக்காக மன்றாட வேண்டும் என்ற ஏக்கம் எனக்குள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஆம், அருள்நாதர் இயேசுவின் ஏக்கமும் அதுதானே. மத்தேயு 13:25 மனிதர்கள் தூங்கும் போது பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்து விட்டு போய்விட்டான் என்று ஒரு கதையை வாசிக்கிறோம். இன்றைக்கு இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டிய நாமும் நமது சபைகளும் அதிக நேரம் தூங்குவதால் நமது நாடு களைகளால் நிரம்பி உள்ளது. எதிரியாகிய சாத்தான் களைகளை விதைத்துக் கொண்டே இருக்கிறான். இதை தடுக்க ஒரே வழி ஜெபம். ஆகவேதான் எப்பொழுதும் எல்லாருக்காகவும் எல்லாவித ஜெபங்களோடும் பிரார்த்தனை செய்வதில் விழிப்பாக இருங்கள் என்று பவுல் எச்சரிக்கிறார். ஆம், நாம் ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் செயல்படுகிறார். இன்றே அதிகாலை ஜெப நேரம் ஒதுக்குங்கள். ஆவியில் நிறைந்து ஜெபிக்கும் ஒரு நல்ல ஐக்கியத்தில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். ஜெபத்தில் வளர ஒப்புக் கொடுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் மந்தாட்டுகளை எப்பொழுதும் கேட்கிற நல்ல தகப்பனே, உம்மை மனதார போற்றுகிறோம் ஐயா. ஒருவன் என் மீது அன்பு கூர்ந்தால் அவனை விடுவிப்பேன், என்னை நோக்கி மன்றாடும் போது அவனுக்கு பதில் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரே. இந்த ஒலி நாடாவை கேட்கும் அத்தனை பேரும் மன்றாட்டு வீரர்களாக மாறுவார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

முழுவதிலும் தேவனுடைய ஒத்தாசை தேடவில்லை. இப்பொழுதோ என்னை நடத்துமே, உல்லாசம் நாடினே. திகில் நேரத்திலும் கூட வீம்புதான் நான் கொண்டேன், அன்பாக என்னை மன்னித்தருளும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஆண்டவரே, தேவனே, எங்களை அழைத்தீரே தகப்பனே, எங்களை ஆண்டவரே அப்பா பேர் சொல்லி அழைத்தீரே அப்பா, எங்களை தெரிந்து கொண்டீரே, எங்களை நீதிமான்களாக்கியிருக்கிறே, எங்களை மகிமைப்படுத்துகிறீர், அதற்காக சோத்திரம் ஐயா. அப்பா, இந்த நாள் முழுவதும் உடைய நினைவாகவே எங்களுக்கு இருக்க ஐயா, நீர் எங்களுக்கு ஆண்டவரே என் ஆவியானவர் எங்களுக்கு கற்று தரும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா பிதாவே, ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஐயா ராஜா முற்றிலுமாய் ஆண்டவரே ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதியும் ஆண்டவரே வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தினால். ஆமீன், ஆமீன், ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் ஐயா ராஜா. கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன் எசையா, நன்றி சொல்கிறேன். ஹாலேலூயா. ஆண்டவரே நன்றி சொல்லுகின்ற இருதயம் நமக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டும். தேடி தேடி தேடி ஹாலேலூயா கர்த்தர் செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஹாலேலூயா. அந்த காலவெளியிலே கூட தேவன் செய்த நன்மைகள், செய்ய போகின்ற நன்மைகள், ஹாலேலூயா, இப்ப செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நன்மைகளையும் நாங்கள் நினைவிலே நினைத்து பார்க்க வேண்டும். ஹாலேலூயா. அநாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா,

0: சொல்லுகிறேன். ஆண்டவரே மக்கு நன்றி அப்பா, நல்லவரே மக்கு நன்றி ராஜா, கிருபையாளரே மக்கு நன்றி, எங்கள் சரீரத்தில சுகமிலன் ஆரோக்கியத்தை தந்தவரே மக்கு நன்றி. என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தந்திருக்கிறேன் சொன்ன ஆவியானவரே, ஆண்டவரே ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலையும் உண்டா பாராச்சா, விடுதலையின் ஆவியானவரே, விண்ணப்பத்தின் ஆவியானவரே, கிருபையின் ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே இருந்து ஐயா ராஜா தேவனே அப்பா, எங்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் நீங்க சிவனவே நடத்தும்படி கேட்கிறோம் தகப்பனே.
1: எதிரால் வந்த சூழ்ச்சிகளை

தகப்பனே, அப்பா இந்த கால வேளையில் உண்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் எங்கள் தேவைகளை சந்திக்கிறவரே மக்கு சோத்ரம். எதிரி ஒரு வழியா வந்தவன் ஏழு வழியா ஓடி போறான்னு சொன்னவரே மக்கு சோத்ரம் ஐயா. ஆண்டவரே, உனக்கு முன்பாக ஜீவனை மரணத்தை வைத்தேன், நீ ஜீவனை தெரிந்து கொள்ள சொன்னவரே ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுகிறோம் ஐயா. ஆண்டவரே தேவனே, எங்கள் குடும்பங்கள் ஜீவனை அடைந்து ஆளுகிறது, எங்கள் பிள்ளைகள் ஜீவனை அடைந்து ஆளுகிறது, சபை பிள்ளைகள் ஜீவனை அடைந்து ஆளுகிறார்கள் ஐயா ராஜா. ஆண்டவராகிய தேவனே உமக்கு சோத்திரம் ஐயா. நீர் எங்களுக்கு ஆண்டவரே வாழ்வு கொடுக்கவும் ஜீவன் கொடுக்கவும் ஆண்டவரே. நாங்கள் பரிபூர்ணம் அடையும் அந்த கர்த்தர், எங்கள் பிள்ளைகள் பரிபூர்ணம் அடைகிறார்கள் ஐயா. எங்கள் தேவைகள் சந்திக்கப்படுகிறது, தடைகள் நீங்கி போற இயேசப்பா. உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே தேவனே. அப்பா ஆபிரகாம் ஆண்டவரே தேவனே, தகப்பனே பிள்ளைகள் அற்றிருந்தான் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே தகப்பனே, உம்முடைய நாமத்தை அவன் மகிமைப்படுத்தி ஆண்டவரே. அப்பா இல்லாதவர்களை இருக்கிற போல் அழைக்கின்ற தேவன் நான் ஆண்டவரே. அநேக ஜாதிகளுக்கு தகப்பனான ஐயா ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிறோம், அதுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர். ஆகிய தேவனே, ஒரு மனுவை நாங்கள் உம்மிடத்து கேட்கிறோம் ஐயா. இந்த நன்றி சொல்லுகிற இருதயம் எப்பொழுதும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. கசப்பான வேர் முளைத்து ஐயா அநேகரை கலக்கா பண்ணாதபடி ஆண்டவரே எங்களை காத்து கொள்ளும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. இந்த கால வேளையில் எங்கள் வாய்களும் எங்கள் இருதயம் எங்கள் தியானமக்கு முன்பாக ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் பிரதியா இருப்பதாக ராஜா. மறவான குற்றங்களுக்கு எங்களை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்கள் எங்களை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். எங்கள் கண்மலையும் எங்கள் முன்பெருமாய் எங்கள் கர்த்தாவே. எங்கள் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் எப்பொழுதும் உம்முடைய சமூகத்திலே பிரதியா இருப்பதாக. ஹாலேலூயா, சூத்திரமையா ராஜா, ஹாலேலூயா.

அல்லவோ, நான் கண்ணுறங்க காவல் காக்கும் தேவன் அல்லவோ, வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்க தான், இந்த உயிருடலில் உள்ளவரே பாடல் நீங்க தான், இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்க தான், இந்த உயிர்

கையில் எனை மறைந்த தேவன் அல்லவோ, உயிர் உள்ளளவும் காக்க வல்ல தேவன் அல்லவோ. என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள். ஹல்லேலூயா.

0: என்று வணங்குதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். ஹாலேலூயா. ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு நல்லவர், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஹாலேலூயா. இங்க பாருங்கள், தேவன் எங்கள் பேரில் வைக்கின்ற அன்பை நாங்கள் அதிகமாக இருதய பூர்வமாக அறிந்துவுமாக இருந்தால் அந்த அன்புக்காக நாங்கள் எதையுமே செய்ய முடியும். இன்றைக்கு இந்த பாடலை நான் இந்த வர்ஷிப்பை செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலே எனக்கு இந்த மரியாளுடைய வார்த்தைகள் தான் ஞாபகத்துக்கு வந்தது. யோவான் எழுதின சுவிசேஷம் 20 அதிகாரத்திலே அங்கே பாருங்கள், மகதலேனா மரியாளை குறித்து. வாரத்தின் முதல் நாள் காலையிலே அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையிடத்தில் வந்து கல்லறைய அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். ஹாலேலூயா. பாருங்கள், இந்த சம்பவங்கள் நீங்கள் ஈஸ்டர் நாட்கள்லயே அதிகமாய் கேட்டிருப்பீர்கள். அன்புக்குரியது உடைய பிள்ளைகளே, இது எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக நான் அந்த ஒரு மெசேஜை கொடுக்கின்ற வழியில கிட்டத்தட்ட 1.5 மணித்தேளவு எனக்கு கண்ணில இருந்து கண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தது. அந்த அன்பை குறித்து, தேவ அன்பை குறித்து. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த காலங்கள் என்னுடைய சகோதரிகள் நாங்கள் இருந்த காலங்கள் வேறு. என்னுடைய சகோதரிகள் வாழ்ந்த காலங்களிலே விட்ட விட்டு வெளியிலே போக மாட்டார்கள். ஹாலேலூயா. ஏன், நாங்கள் இருந்த காலத்தில கூட டியூஷனுங்களுக்கு போவோம், ஆனால் ஒரு மூவி பாக்குறதா இருந்தா அது வருஷத்துல 1 நாளா இருக்கும். அப்படித்தான் நாங்கள் வாழ்ந்தோம். எங்களுடைய சகோதரிகள் வாழ்ந்த காலம் அதை விட மோசமான காலங்கள். ஏனென்றால் பெண்கள் வெளியிலே வரமாட்டார்கள், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனா இந்த மகதலேனா மரியாள் பாருங்க, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பெண்களுக்கு சுதந்திரம் இல்லாத சூழ்நிலை. ஆனால் அந்த அந்த சூழ்நிலைகள் மத்தியிலே கூட அவள் எங்கே வருகிறாள்? கல்லறை இடத்துக்கு வருகிறாள். ஆண்டவராய் இயேசுவை தேடி வருகிறாள். அன்புக்குரியவர்களே, இன்றைய கூட அநேக பெண்கள் சொல்லுவார்கள், பாருங்கள், அப்படி பிரச்சனை, இப்படி பிரச்சனை, கணவன் பிரச்சனை, மனைவி பிரச்சனை, இப்படிப்பட்ட பிரச்சனைகளை சொல்லுவார்கள், வேலை பிரச்சனை. ஹலேலூயா. ஆனா இவ எல்லாவற்றையும் தாண்டியதுதான் தேவனுடைய அன்பு. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹலேலூயா. உன்னத பாட்டிலே சொல்லப்படுகிறது, அந்த திரளான தண்ணீர்களும் கூட அன்பை தணிக்க மாட்டாதாம். ஹலேலூயா. அதாவது தேவன் பேரில் நாங்கள் வைக்கின்ற அன்பு தேவனுடைய அன்பை அறிந்திருக்கிற அன்பு. ஹலேலூயா. ரெண்டு பக்க அன்புதான். அன்புக்குரியவர்களே, முதலாவது ஆண்டவர் தான் முந்தியவர் எங்கள் மேல் அன்பு கூர்ந்தார். ஹலேலூயா. அந்த அன்பை அறிந்திருந்தோமாக இருந்தால் ஹலேலூயா, நம்முடைய சூழ்நிலைகளை கூட நாங்கள் தாண்டுவோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஆனா ஒன்று மட்டும் நான் அறிந்திருக்கிற ஒரு உண்மை, அந்த அன்புக்கு நீங்க கட்டுப்பட்டு அந்த அன்புலே நாங்கள் உறுதியாய் நிற்போமாக இருந்தால் எந்த காரியம் உங்களுக்கு முன்பாக அடி பணியும். ஹலேலூயா. அதன்படிதான் ஓரால் ராபர்ட்ஸ் அவர்கள் அங்கே என்ன தானியலின் புத்தகத்திலே சொல்லப்பட்ட காரியத்தை அடிக்கடி சொல்லுவார். எப்படி என்று சொல்லிட்டால், அந்த தானியலுடைய நண்பர்களுக்கு அங்கே அவர்கள் விக்கிரங்களை வணங்க மாட்டோம் என்று சொன்னபடியினால் அவர்கள் அங்கே 7 மடங்கு நெருப்பிலே போடப்படுவதற்கு கொண்டு போவதற்கு முன்பாக அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லம் உள்ளவர், அவர் எரிகிற அக்கினி சுளைக்கும் ராஜாவின் கேக்கும் தப்புவிப்பார். ஓரல் ராபர்ட்ஸ் அவர்கள் சொல்லுவார்களாம் எப்படி என்று சொல்லி சொன்னால், நீ அக்கினிக்கு அடிபணிந்தால் அக்கினி உனக்கு என்ன செய்யும்? உன்னை வந்து இரியாக்கிவிடும். ஹலேலூயா. ஆனா நீ அக்கினியை மேற்கொள்வாயாக இருந்தால் அக்கினி உனக்கு அடிபணியும் வந்து. ஹலேலூயா. அதே போலதான் பிரச்சனைகள், ஹலேலூயா, கஷ்டங்கள், பஞ்சங்கள், தரித்திரங்கள், பிள்ளைகளுடைய தடைகள், ஹலேலூயா, நிந்தனைகள், அவமானங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை நினைத்து நினைத்து சிந்தித்து சிந்தித்து சிந்தித்து சிந்தித்து தேவனுடைய சமூகத்தை விட்டு விட்டு துதிக்காமல் ஜெபிக்காமல் ஆராதிக்காமல் இப்படியே இருப்போமாக இருந்தால் அந்த பிரச்சனைகளை மூழ்கடித்து விடும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹலேலூயா. அதைத்தான் அங்கே பாருங்கள், பவுலும் சீலாவும் அவருடைய வாழ்க்கையில் இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த காரியங்கள் தான். ஹலேலூயா. ஆனா அந்த சூழ்நிலைகள் மத்தியிலே கூட அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அடித்ததை குறித்து யோசிக்கவில்லை. ஹலேலூயா. ஜனங்களுடைய எதிர்ப்பு குறித்து யோசிக்கவில்லை. ஹலேலூயா. இப்படி நாங்கள் இருக்கிறோமே, சிறையில அகப்பட்டிருக்கிறோமே என்று கூட அவர்கள் யோசிக்கவில்லை. அவர்கள் தேவனை துதித்து ஆராதிக்கிறார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹலேலூயா. துதி என்பது சத்துருவை மடமடிக்கின்ற ஒரு ஆயுதம். ஹலேலூயா. ஆன அப்படின்னா பாருங்கள், இந்த மரியாள் என்ன சொல்றாள்? அதுல ஒரு வார்த்தை என்னன்னு சொல்லி சொன்னால், அவள் உள்ள ஓடி போய் கல்லறைக்கு வந்தவள் திரும்ப ஓடி போய் அங்கே கர்த்தருடைய சீசர்களுக்கு சொல்லுகிறார்கள். அவர்களும் வந்து பார்க்கிறார்கள், பார்த்து விட்டு காணவில்லை என்று அவ அப்படியே போய் விடுகிறார்கள். அதாவது நுனிப்புல் மேய்கின்ற காரியம். ஹலேலூயா. சில பேர் பாருங்கள்,
1: வேத வசனங்களை நுனி புல் மேய்வது போல மேய்வார்கள். அல்ல ஆழமாக வேர் கீழே இருக்கும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஆழமாக நீங்கள் போகின்ற வேளையிலே வெளிப்பாடுகள் கிடைக்கும். ஹலேலூயா. வேதத்தை எடுத்து படிக்கின்ற வழியில் அதோடு ஒன்றில் போக வேண்டும். ஒரு கதை புத்தகத்தை படிக்கின்ற வழியில, ஒரு மூவியை பார்க்கின்ற வழியில எப்படி ஜனங்கள் ஒன்றை போகிறார்களோ ஒன்று ஆகிவிட வேணும். ஹலேலூயா. அதே போல வேத வசனத்தை வாசிக்கின்ற வழியில அதுல ஒன்றை போகின்ற ஒரு அனுபவம் நமக்குள்ளே இருக்க வேணும். நுனி புல் மேய்கிறது போல இருக்கக்கூடாது. நுனி புல் மேய்கிறது போல இருந்தால் அவர்கள் இப்படி சொல்கிறார்கள், இவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், அவர்கள் அப்படி நடக்கிறார்கள், இவர்கள் இப்படி நடக்கிறார்கள் சொல்லி அவர்களை பார்த்து தான் நாங்கள் செய்வோமே தவிர எங்களுக்குன்ற ஒரு அடையாளத்தை நாங்கள் வைத்துக் கொள்ள மாட்டோம். ஹலேலூயா. அங்கே ஒரு பழமொழி சொல்வார்கள், பாட்டு சொல்வார்கள், ஹலேலூயா. அங்கே கானமயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுபோல பாவித்தே தன் பொல்லா சிறகை விரித்தாடினால் போதுமே கல்லாதான் கற்ற கவி பார்த்து நடப்பதில்லை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இது தேவனுடைய அன்பை ருசித்து பார்த்து நடப்பது. அதனுடைய தன் வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையான மனுஷன் பாக்கியவான். ஹலேலூயா. அப்படின்னால நமக்கு ஒரு அடையாளம் இருக்க வேணும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, மற்றவர்களை பார்த்து நாங்கள் வாழ்வதல்ல. ஹலேலூயா. தேவனோடு ஒன்றுபட்டு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. ஹலேலூயா. இன்றைக்கு ஒரு பாடலை பாடினேன், இந்த தேவைகளை சொல்லி சொல்லி. அந்த பாட்டின் உண்மையான அதனுடைய வரி என்றால், அந்த தேவையை சொல்லி சொல்லி நான் உண்மை கூப்பிட மாட்டேன்றதான் அது இந்த பாட்டின் முதல் வரி. நான் இப்படி பாடுகிறேன், ஏனென்றால் எனக்கு அவர் அப்பா. ஹலேலூயா. அவர் எனக்கு தகப்பன், என்னுடைய அன்புள்ள தேவன். என் தேவைகளை சந்திக்கிற இந்த உலகம் முழுவதும் ஹலேல் எத்தனை அன்பு இருந்தாலும் இந்த அன்புக்கு இடே இல்லை. ஹலேலூயா. இவர் நல்லவர், எனக்கு நல்லவரா இருக்கிறார். அன்பே அவரிடத்துலதான் என் தேவைகளை சொல்லுவேன். ஹலேலூயா. என் பிரச்சனைகளை நான் அவரிடத்துலதான் சொல்லுவேன். என் அன்பை நான் அவருக்குத்தான வெளிப்படுத்துவேன். ஹலேலூயா. அன்படினால் இந்த முகத்துல நான் மரியாள் என்ன செய்கிறாள், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சீசர்களுக்கு வந்து சொல்லுகிறார்கள். தான் சீசர்கள் வந்து பார்த்து விட்டு அவர்கள் போய் விடுகிறார்கள். ஆனால் இவள் கல்லறை அருகே நின்று அழுது கொண்டிருக்கிறாளாம். ஹலேலூயா. அழுது கொண்டது மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசுவை அவர் பின்னாக நிற்கிறதை அவள் அறியவில்லை. ஆனாலும் கூட அவ ஒரு தோட்டக்காரர் என்று நினைத்து அவள் சொல்லுகின்ற காரியம் பாருங்கள். ஹலேலூயா. அங்கே இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்து கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்து கொள்ளுவேன் என்றாள். பாருங்கள், இந்த ஸ்கினி வூமன், இந்த மரியாள் பாருங்கள், ஆண்களுக்குரிய பலன் பெண்களுக்கு இல்லை. ஆனால் அவளுடைய இருதயத்திலே அந்த பாரத்தை தாங்குற ஒரு பலன் இருக்கிறார். அவனுடைய ஆண்டவர் ஆகிய தேவன் என்ன செய்கிறார், ஹலேலூயா, பெண் இனத்தை அந்த பிள்ளைகளை சுமக்கிற பாத்திரமாக மாற்றுகிறார். ஒரு நல்ல பெண் என்ன செய்வாள், தன் குடும்பத்துக்காக, தன் பிள்ளைகளுக்காக அவள் வாழுகிறவள். எத்தனை பிரச்சனைகள் வரலாம், எத்தனை இன்னல்கள் வரலாம். ஹலேலூயா. அடிக்கடி என்னுடைய தாயாரை நான் நினைத்து பார்ப்பது வழக்கம். ஹலேலூயா. என் தாயார் என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், எங்களுடைய உறவினர்கள் சொந்தக்காரர்கள், அந்த காலங்கள் இப்பொழுது என்னுடைய தாயார் இருந்தால் நூறுக்கும் மேலான வயசாக இருக்கும். காலையில் 110 120 வயசுகளாயிருக்கும். ஆனால் என்னுடைய சொந்தக்கார உறவினர் வீடுகளிலே ஏதாவது ஒரு வைபவம் நடந்தால், திருமணம் நடந்தால், அல்லது ஏதோ ஒரு காரியம் நடக்குமாக இருந்தால், அவர்கள் முதல் சாப்பிடுவதற்கு முன்பாக அங்கே அவர்கள் அந்த அங்கே அந்த காலங்களிலே அவர்கள் அந்த சாப்பாட்டை போட்டு கொண்டு வந்து எங்களுக்கு முதல் தந்து விட்டு தான் போய் சாப்பிடுவார்கள். அவ்வளவு இது சும்மா சாதாரண காரியமா இருக்கலாம். ஆனா அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, அந்த வீட்டிலே அவர்கள் கேட்டு அந்த சாப்பாட்டை வாங்கி கொண்டு வந்து தன் பிள்ளைகள் முதல் சாப்பிட வேணும்னு சொல்லி ஒரு தாய் நினைப்பாள். அன்புக்குரிய தான் நல்லதை சாப்பிடுகின்ற வழியிலே. என்ற அந்த காலங்களிலே நாங்கள் கிட்ட சொந்தக்காரர் வீட்டை போவோமே தவிர ரெண்டாவது சொந்தக்காரர் வீட்டை போதா, அது குறைவு. ஹலேலூயா. ஆனால் அந்த காலங்களிலே கூட அந்த தாயின் அன்பு எனக்கு ஒவ்வொரு நாளும் எனக்கு நினைவில் வரும், என் தாய் செய்த அன்பை. ஹலேலூயா. ஆனபடி நான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இந்த பெண் சொல்லுறாள் எப்படின்னு சொல்லி சொன்னால், அங்கே அவரை என்ன சொல்லுகிறாள், நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்து எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றாள். அதாவது அவரை தூக்கி கொண்டு போவாளாம். ஹலேலூயா. அவரை தாங்குவாளாம். ஹலேலூயா. அந்த பாரத்தை சுமப்பாளாம். அந்த அன்பு பாருங்கள், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, எல்லாத்தையும் மறந்து விடுகிற ஒரு அன்பு, பிரச்சனைகளை மறந்து விடுகிற அன்பு, கஷ்டங்களை மறந்து விடுகிற அன்பு. ஹலேலூயா. அவருக்காக வாழ்கின்ற ஒரு அன்பு, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை. ஹலேலூயா. அன்படியாத்தான் மதுளை நான் மரியாதை ஆண்டவர் அவளுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. பாருங்கள், அவளுடைய அன்பு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, தம்மை நம்புகிறவர்களே அவர் அறிந்திருக்கிறாரா, மனுஷன் முகத்தை பார்ப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய இருதயங்களை காண்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, அல்லேலூயா. யார் அவருடைய சன்னிதானத்திலே நிற்பார்? அல்லேலூயா. யார் அவருடைய பர்வதத்திலே நிற்பார்? அல்லேலூயா. கபடாய் ஆணையிடாமலும் மற்றவருடைய காரியங்களை குறித்து அவன் அங்கே எண்ணாமலும் இருக்கிறவன் தான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. அன்புடைய அவள் என்ன செய்கிறாள்? அந்த பாரத்தை தான் சுமப்பேன் சொல்கிறாள். ஹலிலூயா. ஒரு நல்ல நல்ல குடும்பஸ்தன், ஒரு கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், தன் பிள்ளைகளுக்காக, தன் குடும்பத்துக்காக தேவனுடைய அன்பை எண்ணி எண்ணி அதை சுமப்பார். ஹலிலூயா. என்னதான் வரட்டும், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னை அவர் வழி நடத்துவார், என்னை விடுவிப்பார், எனக்கு அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார் என்று சொல்லி தேவனுடைய அன்பை சந்தேகிக்காமல் ஹலிலூயா விசுவாசத்தை வைத்து நடப்பாள். ஆனபடி நான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமா. ஹலிலூயா. இவ்வளவு தூரம், அதான் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறதுன்னு சொல்லப்படுகிறது. அந்த அன்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளை பார்க்கிறார், அவள் அவரை அறிந்து கொண்டு அவரை பார்க்கிறார். அந்த சந்தர்ப்பத்தை, அந்த கணத்தை நான் யோசித்து பார்க்கிறேன். இவ்வளவு சந்தோஷம் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளவு அன்பு. ஹலிலூயா. ஒருவரை ஒருவர் நேசிக்கின்ற அன்பு. ஹலிலூயா. இந்த அன்புக்காக நாங்கள் வாழலாம். எங்கள் ஆண்டவர் எங்களை நேசிக்கிறார் அன்புக்குரியவர்களை. ஹலிலூயா. தண்ணீர்களை கடக்கும் பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறார். அக்கினியில் நடக்கும் பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறார். அக்கினி ஜுவாலையின் பேரில் பற்றாதுன்னு சொன்னார். ஹலிலூயா. எங்கள் ஆண்டவர் நல்லவர். ஹலிலூயா. கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹலிலூயா. எங்கிருந்தோம் அன்பின் குரல் ஒன்று செவியினில் கேட்கின்றதே. குரல் கேட்ட பின்னாலே துன்ப புயல் எல்லாமே பறந்து ஓடியது. என்னை வாழ வைத்தது என்று பாட வைக்குது அது. அன்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவின் அன்பு என்னை வாழ வைத்தது என்று பாட வைக்குது அது. அன்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவின் அன்பு. எங்கிருந்தோ ஒரு அன்பின் குரல் ஒன்று செவியினில் கேட்கின்றது. குரல் கேட்ட பின்னாலே துன்ப புயல் எல்லாமே பறந்து ஓடியது. என்னை வாழ வைத்தது என்று பாட வைக்குது அது. அன்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவின் அன்பு. வருத்திடும் பாரம் தவித்திடும் நேரம் மகனே வா என்றது. வருத்திடும் பாரம் தவித்திடும் நேரம் மகளே வா என்றது. தாய்ப்பசு கன்றினை சேர்த்து அன்போடு முகர்வது போல தாவி அணைக்கின்றது. தாய்ப்பசு கன்றினை சேர்த்து அன்போடு முகர்வது போல தாவி அணைக்கின்றது. என்னை வாழ வைத்தது என்று பாட வைக்குது அது. அன்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவின் அன்பு. என்னை வாழ வைத்தது என்று பாட வைக்குது அது. அன்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவின் அன்பு. எங்கிருந்தோ ஒரு அன்பின் குரல் ஒன்று செவியினில் கேட்கின்றது. சோர்ந்திடும் நேரம் கண்ணீரும் வெள்ளம் மகளே வா என்றது. கோழிதன் சிறகினை விரித்து தன் குஞ்சுகளை சேர்ப்பது போல தாவி அணைக்கின்றது.
0: கோழி தன் சிறகினை விரித்து தன் குஞ்சுகளை சேர்ப்பது போல தாவி அணைக்கின்றது. என்னை வாழ வைத்தது இன்று பாட வைக்குது, அது அன்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவின் அன்பு. என்னை வாழ வைத்தது இன்று பாட வைக்குது, அது அன்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவின் அன்பு. எங்கிருந்தோம் அன்பின் குரல் ஒன்று செவியினில் கேட்கின்றது. குரல் கேட்ட பின்னாலே துன்ப புயல் எல்லாமே பறந்து ஓடியது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
2: ஆமீன், ஆமீன். கால வேளையிலும் அருமையான பாடல்களோடு அந்த பாடல் கடைசியாக நீங்கள் பாடிய பாடல் கன்னகாலத்து மேல் கேட்டதாக ஞாபகம் இருக்கிறது. அருமையாக எடுத்து வந்தீர்கள். கர்த்தர் தாமே வழி நடத்தினார். ஜெபங்களோடு, சாட்சிகளோடு, துதிகளோடு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி ஆசீர்வித்து உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். செல்லுகின்ற காரியம் எல்லாவற்றிலும் கர்த்தர் அனுகூலமான காரியங்களை வழி நடத்தி தருவாராக. வேலை காரியங்கள், பிசினஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள், சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தர் தாமே அந்த அபிஷேக ஆராதனையை நுகர்ந்து உங்களையும் எங்களையும் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி அம்மா. God bless you. Amen.
1: Amen. Bless you. Everybody bless you. Bless you.
2: Amen. Amen. Amen. அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சத்தியவேத திருச்சபையிலிருந்து பாஸ்டர் நஹோமி லோகனவர் இணைந்து அருமையான அபிஷேக ஆராதனையுடன் வழி நடத்தினார். உங்களுக்கும் ஆசீர்வாதம் வாய்ந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த ஆசீர்வாதங்களிலே நுகர்ந்து நனைந்து மலையிலே நனைந்தது போல இருந்தது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். வேளையில் நாங்கள் சுமூகமாக வழி நடத்தப்படுவோம். இன்று 27ஆம் தேதி, 5ஆம் மாதம், 27ஆம் தேதி, மே மாதம், 27ஆம் தேதி, வைகாசி மாதம், 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒளிபரப்பாக இருக்கும். காலை நேர விடுதலை நிகழ்ச்சி நேரத்தில் இணைந்திருக்கிறோம். இரவு நேரத்தில் நித்திய ஒளிச்ச நிகழ்ச்சியோடு நிறைவு பெறும். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். சங்கீதம் 73:23 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் யோசுவா 13, ஏசாயா 17:18, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து 3, 4 அதிகாரங்கள் வெற்றி நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். வாக்கு தத்தங்களை அனுப்பி தந்திருக்கிறோம். ஜீவ மன்னாவை அனுப்பி தந்திருக்கிறோம். ஜீவ வார்த்தைகள் அனுப்பி தந்திருக்கிறோம். நற்சிந்தனையும் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் கொடுங்கள், கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். நேற்றைய நாளிலே விசேடமாக 3 ஊழியர்கள் இணைந்து இரவு நேரத்தில் வழி நடத்தினார்கள். அந்த வகையிலே 4 ஊழியர்கள் வழிநடத்தினார்கள். கர்த்தர் தாமே அந்த ஆசீர்வாத மலையிலே நினைந்திருந்தோம். இரவு நேரத்திலே கர்த்தர் வழி நடத்தினார். ஆமேன், ஆமேன். சௌரி டோலி கூட இணைந்திருந்தார்கள். இந்த வேளையில் நாங்கள் ஜெப வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். இலங்கை, இந்தியா, உலக நாடுகளுக்காக, யுத்த பூமிகளுக்காக ஜெபிப்போம். அதே வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய எல்லோரும் கர்த்தருடைய பிள்ளைகள் உண்ண உணவையும் உடுக்க உடையையும் இருக்க இருப்பிடத்தையும் கொடுத்து சந்தோஷம், சமாதானம், சுபீட்சமான வாழ்வு வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே வார்த்தைகளை ஒப்புவிப்போம், ஜபங்களை ஒப்புவிப்போம். கர்த்தர் தந்த அந்த அதிகாரங்களை நாங்கள் மற்றவர்களுக்காக பிரயோகிப்போம். வழி நடத்தப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையில் இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்போம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்தும், கால வேளையில் எங்களுடன் பாஸ்டர் அன்றன் ராசனேம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்தும், சௌரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்றாரியோவிலிருந்து கால வேளையிலும், அதே வேளையிலே மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி சிசிரியாம்மா லண்டன் யூகேலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரி நிர்மலா மரியா, சௌரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். வேற்றெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் மாலை வேளையிலே ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். உங்கள் இணைந்திருக்கிறவங்களை எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக்கொண்டு உங்கள் குடும்பங்களை கத்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி வழி நடத்துவது போல மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்த கத்தர் உதவி செய்வாராக. எங்களுக்கு கூடாக அவர்களையும் ஆசீர்வதிப்போம். இந்த வேளையிலும் சகோதரி ஜெனட்டிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். பிரைசலோட்டமா ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
3: சங்கமவானி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன்தாமே எங்களுடைய அவரோடும் கூட இருப்பாராக. சங்கமவானொலியை நடத்தி கொண்டிருக்கிற லேசியண்ணா குடும்பத்தையும் சந்ததியே தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சங்கமவானொலி லேனியத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடு கூட இருந்து சகலதிலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. இன்றைய நாளிலே நாங்கள் பரிசுத்தாவியானவரை குறித்து பார்த்தோம். பரிசுத்தாவியான விவரங்களை குறித்து பார்த்தோம். இன்றைய நாளிலே பரிசுத்தாவியானவரினால் வசனங்களை நாங்கள் பொழிந்தருளினார் என்று சொல்லி இன்றைய நாட்களே பார்க்கிறோம். ஏனென்றால் வசனங்களை பொழிந்தருளும் போது, ஆவியானவர் சேர்ந்து பொழிந்தருளும் போது, அங்கு அப்போஸ்தலர் சபையிலே அங்கு 3000 5000 என்று ரட்சிக்கப்பட்டார்கள். இதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், அவர்கள் பிரசங்கித்த அந்த வசனத்தின் வல்லமை அங்கு அபிஷேகமாய் அந்த இடத்திலே இறங்கிறது தான். அந்த வல்லமை, வார்த்தை வல்லமையாய் இறங்கும் போது அங்கு ரட்சிப்பை அங்கு கட்டளையிடுவார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். அப்போ சில 2:41 அவர்களுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இது முதலாவது ரட்சிப்பை நாங்கள் காண்கிறோம். முதலாவது ரட்சிப்பிலே 3000 அங்கு அவர்கள் சந்திக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். அவரை கர்த்தராகவும் கிறிஸ்துவாகவும் அங்கு அவர்கள் நினைத்தார்கள். அது மட்டுமல்ல, பாவத்திலிருந்து ரட்சிப்பவராகவும் அவர்கள் ஏற்றுக்கொண்டபடியால் அவரை விசுவாசித்து மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொண்டார்கள். இந்த மன்னிப்பும் நித்திய ஜீவனும் அங்கு இருக்க வேண்டும். எங்கே? வசனத்தை பொழிகிற இடத்திலே. வசனம் யார் ஊடாக பொழியப்படுகிறதோ அவருக்குள்ளே இந்த வசன அபிஷேகம் இருக்க வேண்டும். வசன அபிஷேகம் இருக்கும் போதுதான் அவர்கள் சொல்லும் போது அந்த வசனம் அங்கு பறந்து செல்லும். அதனாலே கூடுதலான அந்த இருதயங்களும் சிந்தைகளும் தேவனுக்கு முன்பாக சீரடையும், குணமடையும். அந்த அபிஷேகம் தான் முக்கியமானது. ஏனென்றால் எல்லா காரியத்தை விட இந்த சுவிசேஷகர்கள் முக்கியமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அந்த வசனத்தின் அபிஷேகம் அங்கே இங்கே கிடைக்கும் போது அப்போஸ்தலர் 4:4 இரண்டாவது ரட்சிப்பை நாங்கள் ஆதி திருச்சபையிலே பார்க்கிறோம். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். முதலாவது காரியத்திலே சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். இங்கே அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குரிய 5000 இருந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அபிஷேகம், வல்லமைகள், வார்த்தையை நாங்கள் வாயினால் அறிக்கை பண்ணும் போது அதிலே தேவனுடைய ஆவியின் வல்லமையும் கடந்து செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அபிஷேகம், வசனத்தின் அபிஷேகம் இறங்கும் அந்த இடத்திலே என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றா பாவல் அந்த ஆற்றங்கரையிலே பிரசங்கிக்கும் போது லிதியாளுடைய இருதயம் அங்கு திறக்கப்பட்டது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஒவ்வொரு இருதயம் திறக்கப்பட வேண்டும். அப்போ சிலர் 7:8 தேவ வசனம் விருத்தி அடைந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த தேவ வசனம் விருத்தி அடைய நாங்கள் விசுவாசத்திலே கனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். சீசர்களுடைய தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிட்டு ஆசாரியர்களில் அநேகர் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், வசனம் விருத்தி அடைகிறதுக்கு கூட அந்த ஆவியானவரின் அபிஷேகம் வல்லமை வேணும். அந்த விசுவாசமும் வல்லமையும் சேரும் போதுதான் அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்கும் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். இந்த இடத்திலே நாங்க ஸ்தேவான் வந்து அங்கு அவன் பந்தி விசாரிப்புக்காரனாய் தெரிந்து கொண்டார். ஆனால் மற்ற வரங்கள் இருப்பதை சீக்கிரமாய் அவன் கண்டு கொண்டு, பாருங்கள், அந்த காரியங்களை சாதாரண வேலையிலே அவன் உண்மையாய் இருந்தபடியால் அங்கும் அவன் தேவன் அவரை அற்புதம் அதிசயமாயும் பயன்படுத்த முடிந்தது. அங்கு தேவனுடைய ஆவினால் நிறைந்த மனிதனுக்கு வார்த்தைகளை அனுப்பி வரங்களை கொடுத்து பணிய சிறக்க செய்தார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஏனென்றா இந்த ஸ்தேவான் மிகவும் மிகவும் ஒரு உபத்திரவமான நெருக்கப்பட்ட இடத்திலே அவன் செயல்பட்டான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள், நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது என்று சொல்லி அங்கு அந்த பிரதான ஆசாரியருக்கு அவர் பிரசங்கிக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறதே என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிற பாருங்கள். இவன் இப்படியாய் சொல்லும் போது அங்கு பிரதான ஆசாரியர்கள் மூக்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்து உரத்த சத்தமிட்டு காதுகளை அடைத்து கொண்டு அவன் மேல் பாய்ந்து நகரத்துக்கு புறம்பே தள்ளிய அந்த ஸ்தேவானை கொன்று போட்டார்கள், கொலை செய்தார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆனாலும் பரிசுத்து ஆவியானவர்களால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாண்டு பார்த்து தேவனுடைய மகிமையை அவருடைய வலது பாதத்தில் இயேசுவான நிற்கிறதையும் கண்டு வானம் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாதத்தில் நிற்கிறதையும் அவன் கண்டான் என்று சொல்லி இந்த உபத்திரமான நிலைமையில கல்லறுகிற நிலைமையில நகரத்துக்கு புறம்பாய் தள்ளின நிலைமையில ஐயா நாங்கள் ஜெபிப்போம் என்றால் எப்படி ஜெபிக்க முடியும்? ஆனாலும் இந்த ஸ்தேவான் தொழுது கொண்டிருந்தான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், இந்த அவன் ஒரு ஜெபத்தை ஜெபிக்கிறான், இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாது இருமும் என்று சொல்லி ஜெபத்தோடு கூட அவன் கடக்கிறா அங்கு பரத்துக்கு கடக்கிறதை நாங்க காணக்கூடிய அவன் அப்படி ஜெபித்தபடியா தான் புறஜாதிகளுக்கான ஒரு பவுலை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அவருடைய சேவையை பணியை காணக்கூடியதா இருக்கிறது. இன்றைக்கு நாங்களும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது இன்றைக்கு இல்லாவிட்டாலும் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளை கூட கர்த்தர் அதை நிறைவேற்றி நடத்துவார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். நாங்க ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தர் எங்களோடு கூட இருந்து இந்த வசன அபிஷேகம் எல்லாருக்குள்ளும் இறங்க வேணும் என்று சொல்லி அங்கு அந்த வசனத்தை தேவன் வல்லமையோடு விசுவாசத்தோடு மக்களுக்கு சொல்லக்கூடியதாயும் அங்கு 3000 5000 என்று ரட்சிக்கப்பட்டார்கள். ஏனென்றா சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள். முதலாவது முறை, இரண்டாவது முறை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே இப்படிப்பட்ட காரியம் இந்த நாட்கள்ல, இந்த கடைசி நாட்கள்ல எழுப்புதலின் தேசம் எங்கிலும் பறந்து வர வேணும் என்று சொல்லி பாஸ்டர் அவர்கள் நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உண்டான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, அந்த உண்டான மெய்த்தேவனை அறியாத ஒவ்வொரு மக்களும் உம்மை அறிந்து கொள்ள இந்த கடைசி காலத்துல உலக தேசங்கள் எல்லா இடத்திலேயும் ஒரு எழுப்புதல் வர நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக கருத்தாக உமது வசனங்களை எங்களுக்கு தந்து உம்மில நாங்கள் பெலப்பட உம்முடைய வார்த்தையை நாங்கள் உட்கொள்ளும் பொழுது நாங்கள் பெலப்பட எங்களுடைய உள்ளத்தில இருந்து பரிசுத்த ஆவியானவர் புறப்பட்டு ஒவ்வொரு மக்களையும் அபிஷேகம் செய்யும்படியாக ஊழியக்காரர் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை அதிகரித்து தரும்படியாக ஜெபிக்கிறேன். வசனம் வல்லமை உள்ளது, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால எல்லாம் செய்ய எங்களுக்கு பலன் தருகிற வசனம், எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசு கிறிஸ்துவுடைய நாமம். இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கும் பொழுது நீர் அற்புதங்களை அதிசயங்களை எங்களுக்கு கூடாக ஒவ்வொரு ஊழியக்காரரை கூடாகவும் நீர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறீர். உம்முடைய வசனத்தில் இருக்கிற வல்லமையை ஒவ்வொரு மக்களும் பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவி வரும் பொழுது அந்த பலத்தை பெற்றுக் கொள்ள கிருப செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பெந்தெகொஸ்து என்ன நாள் வந்தபோது அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடியிருந்து உம்மை நோக்கி பார்த்து ஜெபித்த பொழுது அந்நிய பாசைகளை கொடுத்து அந்த இடத்துல இருந்த அத்தனை மக்களை நிரப்பினீதே. பாவூல், பேதுரு ஒவ்வொருவரும் உம்முடைய ஊழியத்தை செய்யும் பொழுது அந்த வசனத்தை கேட்டு கேட்டு ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் உம்முடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொண்டிருந்தீரே. ஆண்டவரே, இந்த காலத்தில மக்கள் கடைசி நாட்களில மக்கள் உலக காரியங்களில வாழுகிறார்கள், ஆனாலும் உம்முடைய வசனம் இந்த காலத்துல தைரியத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்பொழுது நீங்கள் பலத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள், தைரியத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். ரோமர் 5:5 படி உம்முடைய தைரியத்தோடு நாங்கள் இந்த ஊழியத்தை செய்ய உமக்கு கீழ்ப்படித்து செய்ய ஒருமரப்பட்டவர்களாக செய்ய ஆண்டவரே உம்முடைய வசனம் அவங்களுக்கு தந்திருக்கிற தைரியத்திற்காக நாங்கள் செலுத்துகிறோம். உம்முடைய வசனம் வல்லமை உள்ள வசனம், உலகத்தை மனம் திரும்ப பண்ணுகிற வசனம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்கிறவர்கள் இந்த நித்திய வெளிச்ச சங்கமம் ஊடாக போகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அவருடைய வாழ்வில துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற வார்த்தைகள், குறைவை நிறைவாக்குற வார்த்தைகள். நீர் ஒரு ஐஸ்வர்யவனாக இருந்தும் நீர் எங்களுக்காக அந்த சிலுவையில எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நீர் தரித்திரரானீர். எங்களை எங்களுடைய நோய்களை குணமாக்குவதற்காக நீர் அந்த தள்ளும்புகளை ஏற்றுக்கொண்டீர். ஒவ்வொரு தள்ளும்புகளாலும் நாங்கள் குணமாகி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த தழும்புகளால நீர் குணம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். நீர் எங்களோடு வருகிற தேவன், எங்களுக்குள்ள வாசம் செய்கிற தேவன். இயேசு நாமம் இந்த 5 கண்டங்களிலும் இந்த கடைசி நாட்களில உயர்த்தப்பட நாங்கள் சிறுக நீர் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர் ஒவ்வொருவரோடும் நீர் வார்த்தையாக எங்களுக்குள்ள நீர் வாசம் செய்கிறீர். ஆண்டவரே, எங்களை பார்க்கிறவர்கள் இவர்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது, அந்த அபிஷேகம் முகங்களை முறிக்கிறது. ஆண்டவரே, அந்த காரியங்களை மற்ற மக்கள் அறிந்து கொள்ள நாங்கள் எங்களை உயர்த்தாதபடி உம்மை உயர்த்த நீர் உம்மை போல நாங்கள் இந்த கடைசி காலத்துல வாழ ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு கிருபை செய்வீராக. என்னை விசுவாசிக்கிறவன் என்னை போன்ற காரியங்களையும் செய்வான், என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி வாழ வார்த்தை மாம்சமாகி இயேசுவாக நீர் வாழ்ந்தீர். நாங்கள் மாம்சமான நாங்கள் வார்த்தையின்படி வாழ்ந்து இயேசுவாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக எங்களுடைய எங்களுக்கு என்று வாழ்ந்த வாழ்வு போதும். உம்முடைய வழியில உம்முடைய சித்தத்தில நீர் அழைத்த அழைப்பில என்னுடைய வழிகள் உங்களுடைய வழிகள் அல்ல, என்னுடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல. வானத்திலிருந்து பூமி எவ்வளவு உயர்ந்ததோ உம்முடைய வழிகளும் உம்முடைய நினைவுகளும் உயர்ந்ததாக இருக்கிறது. நீர் எங்களை அழைத்த அந்த நினைவில அந்த வழிகளில உமக்கு பிரியமாக வாழ்ந்து நாங்கள் உம்மோடு கூட நித்திய நித்தியமாக வாழுகிற அந்த ராஜ்யத்தில் ஒவ்வொரு மக்களும் பெற்றுக்கொள்ள இயேசு பட்சபாதம் இல்லாத தேவன், எல்லா மனிதர்களை நேசிக்கிற தேவன், எந்த மத இன மக்களாக இருந்தாலும் அவர் அன்புள்ள தேவன் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள அவரிடத்தில வந்தவர்கள் அனைவருக்கும் சுகம் கொடுத்து அற்புதங்கள் செய்து அதிசயங்கள் செய்து உணவு கொடுத்து சந்தோஷமாக நீர் அனுப்பினீரே. ஒரு குறைவும் இல்லாமல் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தீரே. ஆண்டவரே, எங்களை மாற்றும் எங்கள் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் இந்த கடைசி காலத்தில உம்மை போல நன்மை செய்கிறவர்களாக, அனைவரும் நன்மை பெற்று செல்கிறவர்களாக எங்களை வெறுத்து உம்மை போல வாழ நீர் கிருப செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு எழுப்புதலை காண உம்முடைய நாமம் ஒவ்வொரு தேசங்களிலே உயர, அந்த மக்கள் எல்லோரும் நன்குணசாலிகளாக மாற, சாத்தானின் கிரிகைகள் கட்டப்பட இருண்டு அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட ஆண்டவரே ஒவ்வொருவருடைய இருதயத்தை மாற்றும். அன்று சகையுவின் இருதயத்தை மாற்றினீரே, உனக்கு நவமான ஆவியை கொடுத்தீரே, அந்த வச்சார பெண்ணை மன்னித்தீரே, கல்லறிந்து பழைய பாடுபடி கொல்ல வேண்டும் ஆனாலும் நீர் இரக்கமுள்ளவராக மன்னித்து கொடுத்து இனிமேல் பாவம் செய்யாதே என்று கட்டளையிட்டு அந்த அந்த மனம் திரும்புதலை கொடுத்தீரே ஆண்டவரே. அந்த இளையகுமாரன் பாவத்துல வாழ்ந்து திரும்பி வந்த பொழுது அவனை ஏற்றி கொண்டீரே ஆண்டவரை, ஏற்றுக்கொண்ட அவனுடைய மனம் திரும்புதலை கட்டளையிட்டீரே. ஒவ்வொரு மக்களும், ஒவ்வொரு இருதயங்களும் இந்த மத இனத்திலே இருந்தாலும் அவர்களுடைய இருதயங்களை மாற்றும்படியாக, சதியான இருதயங்களாக ஒவ்வொருவரை மாற்றி உம்முடைய ஆவியை கொடுத்து, நவமான ஆவியை கொடுத்து, நீர்தான் வழியும் சத்தியமும் ஜீவன், பரலோகத்துக்கான ஒரே பாதை, அந்த கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணம் இல்லாத ராஜ்யத்தில உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய விசுவாசத்துல, விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும், அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு வசனம் அவர்களுடைய வாழ்வில வாழ்வாக மாறி ஒவ்வொரு தேசங்களும் ஒரு எழுப்புதலுக்கான இந்த காலத்துல கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரோடும் உம்முடைய வசனத்தின் மூலமாக இடப்படுவீராக. பாவம் பொல்லாதது, அது நரகத்துக்கு இழுத்து செல்கிறது, போனால் திரும்பி வராத அந்த தேசத்தை நாங்கள் வெறுக்க ஆண்டவரே, அந்த தேசத்துக்கு ஒருவரும் போகாதபடி இயேசு எல்லாரையும் அழைக்கிறார், தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறபடி இயேசு வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாகிறாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விருப்பமுள்ளவராக உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார் ஆண்டவரே. ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதியும் உள்ளத்தை கொள்ளும். இந்த நித்திய வெளிச்ச சங்கம் ரேடியோவை நடத்தி கொண்டிருக்கிற ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். இந்த ரேடியோவுடாக போகிற வார்த்தைகள் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தை மாற்றட்டும். இருதயத்தில சதியான இருதயமாக, நவமான ஆவியாக, மனக்கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சத்துருவே, இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலையும் அவர்களை விட்டு அகன்று போ. அவர்கள் இயேசுவினுடைய பிள்ளைகளாக, அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நித்திய நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்வார்களாக. ஜெனட்சர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறீர். அந்த மகளுக்கு கொடுத்த ஞானத்திற்காக, அறிவிற்காக, நீர் வழி நடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. அந்த வரே அவருடைய கணவனுக்காக, மகனுக்காக, மகளுக்காக, ஒவ்வொருவரோடும் கூட இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறேன். நாங்கள் தைரியத்தோடு, என்ன உபத்திரவங்கள் வரும் பொழுது தைரியத்தோடு அவர்களுடைய வார்த்தையை அறிவித்தார்கள், துதித்தார்கள். அதன் பொழுது ஒரு எழுப்புதல் ஏற்பட்டது, ஒரு விடுதலை கிடைத்தது. அதே போல ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் எழுப்புதல் வர துதியோடு உம்முடைய வசனத்தின் வல்லமையோடு நாங்கள் செயற்பட, கேட்டுக்கொண்டிருக்கிறவரை இருதயங்களை மாற்ற, சதியாக மாற, அந்த பரிசுத்த ஆவியை பெற்று அந்த சந்தோஷத்தில், அந்த பரலோகத்திலே இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரின் சந்தோஷத்தில் ஒவ்வொரு மக்களும் வாழ கிருபை செய்வீராக. மதங்களை அவர்கள் எறிந்து விட்டு அந்த மெய்யான தேவனை, இயேசு கிறிஸ்துதான் இரட்சகர் என்பதை ஒவ்வொரு மக்களும், விசேடமாக தமிழ் மக்கள் அறிந்து அந்த காலத்தில மனம் திரும்புவார்களாக. ஒவ்வொருவரையும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவி. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
3: அமேன், அமேன். உங்கள் ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திர நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் மந்தியோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
4: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
3: ஆமீன், ஆமீன். நாங்கள் குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் லார்ட் பிரதர். ஓகே, நான் விருத்தி அடையவும் சீசர்கள் பெருகக்கூடியதாய் கர்த்தருடைய அபிஷேகம் அப்படி செய்ய வேணும் சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
5: நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமாய் இருக்கிறவரே உண்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரை, சோதரிக்கிறோம் ஆண்டவரை. பகையாக நின்ற பிரிவினை ஆகிய நடுச்சுவரை தகர்த்து, சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து, பகையை சிலுவையினாலே கொன்று, இருதரத்தாரையும் ஒரே ஆவியினாலே கிட்டி சேர்த்தவரே உமை சோதரிக்கிறோம், உமை துதிக்கிறோம், உமை புகழ்கிறோம் ஐயா. இப்பொழுதும் உம்முடைய ஜீவ வார்த்தைகளுக்காக உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இது என்ன வார்த்தையோ, அவர் அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கு கட்டளை இடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறது என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள் என்று சொன்ன உம்முடைய வல்லமுள்ள வசனத்துக்காக உண்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. வார்த்தையாகிய தேவனே உங்களை சோதரிக்கிறோம், வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவான தேவனே உங்களை சோதரிக்கிறோம், வார்த்தையாகிய பரிசுத்த ஆவியான தேவனே உங்களை சோதரிக்கிறோம் ஐயா. ஐயா, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் சாரத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம், உம்முடைய வார்த்தையின் வல்லமை அறிந்திருக்கிறோம், சகலத்தையும் தாங்குகிற உம்முடைய வல்லம் உள்ள வார்த்தைக்காய் உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே பேசப்படுகிற ஒவ்வொரு இடத்திலும் பேசப்படுகிற உம்முடைய ஜீவ வார்த்தைகள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவைகா இருக்கிறதற்காய் உம்மை சோதரிக்கிறேன் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே கேட்கிற பிள்ளைகளுடைய காதுகள் திறக்கப்படவும், ஆண்டவரே உம்முடைய வசனம் ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் தொடர்ந்து கிரியை செய்யவும் கர்த்தர் கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவருடைய ஆண்டவரே வேதத்தின் மகத்துவங்களை காணத்தக்கதாக ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் திறந்து, கண்களை திறந்து கர்த்தாவே உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது என்பதையும், ஆண்டவரே அதிலே நித்திய ஜீவன் உண்டு என்பதையும், அதிலே மனம் திரும்புதல் உண்டு என்பதையும், அதிலே விடுதலை உண்டு என்பதையும், ஆண்டவரே அதிலே கட்டுக்கள் அவிழ்க்கப்படும் என்பதை உண்டு என்பதையும் அறிந்து ஒவ்வொருவரும் விசுவாசத்தோடு உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே ஆண்டவரே செயல்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தேவனுடைய வார்த்தையை குறித்த ஆண்டவரே தெளிவு ஒவ்வொருவருக்கும் காணப்படட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை குறித்த பயபக்தி காணப்படட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எந்த இடத்துல தேவனுடைய வார்த்தைகள் பேசப்படுகிறதோ ஆண்டவரே கேட்கிறவர்கள் காதை கவனித்து கொடுத்து ஆண்டவரே கேட்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் அந்த வசனத்தை எடுத்து இருதயத்திலே கொண்டு போய் சேர்க்கிறதற்கு இடம் கொடுத்து ஆண்டவரே தங்களுடைய சிந்தனைகளை விட்டு, தங்களுடைய பொல்லாத ஆண்டவரே குணங்களை விட்டு, இதோ அந்த இருதயத்தை தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு நேராக ஆண்டவரே ஆண்டவரே அமர்த்தி ஆண்டவரே அந்த வசனங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தேவன் பேசுகிறார் என்பதை கவனித்து கேட்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. பேசுகிற போதகர்மார்கள் ஆண்டவரே தகப்பனை வசனத்தை எடுத்து கொடுக்கிற பொழுது ஆண்டவரே தகப்பனை கேட்கிற நாங்கள் அதை ஆண்டவரே காதுகளை கொடுத்து கேட்கத்தக்கதான அந்த இருதயத்தை ஒவ்வொரு சபைகளிலும் கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா.

0: முன்னே எங்களை வேதனைப்படுத்துவோம், வந்தீர், நீர் எங்களை துரத்துவீரானால் இதோ அந்த பன்றி கூட்டத்துக்குள்ள போக அனுமதியும் என்று கேட்ட பொழுது போங்கள் என்று சொன்ன ஒரு வார்த்தை நிமித்தம் அந்த பிசாசுகள் எல்லாம் புறப்பட்டு பன்றி கூட்டத்துக்குள்ள புகுந்து கொண்டு இறக்கூடிய 2000 பன்றி உள்ள அந்த பன்றி கூட்டம் உயர்ந்த மேட்டிலே ஓடி போய் கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டு போக பண்ணினது. ஆண்டவரே, அசுத்த ஆவிகள் மேல் உம்முடைய வார்த்தைகள் அதிகாரமுடையதா இருக்கிறது, இயற்கைகள் மேல் உம்முடைய வார்த்தைகள் அதிகாரமுடையதா இருக்கிறது, வியாதிகள் மேல் உம்முடைய வார்த்தைகள் அதிகாரமுடையதா இருக்கிறது, மரணத்தின் மேல் உம்முடைய வார்த்தைகள் அதிகாரமுடையதா இருக்கிறது, பாவங்களை மன்னிக்க உம்முடைய வார்த்தைகள் அதிகாரமா இருக்கிறது என்பதை ஆண்டவரே உணர்ந்து கொண்டு உண்மை விசுவாசிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. போதகர்மார்கள் தைரியமாய் வார்த்தையை விசுவாசித்து அறிக்கை பண்ணவும், கேட்கிறவர்களும் தைரியமாய் விசுவாசித்து அறிக்கை பண்ணவும், தேவன் ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் தொடும்படியாக நான் செபிக்கிறேன் ஐயா. உம்முடைய கருத்துல ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்பு கொடுக்கிறோம், யார் யாரெல்லாம் சத்தியத்தை கேட்கிறார்களோ மனம் திரும்புவார்களாக என்று செபிக்கிறேன் ஐயா. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான், அது எவன் மேல் விழுமோ அது அவனை நசுக்கி போடும் என்று சொன்ன வசனத்தின்படி கர்த்தாவே, கேட்கிறவர்கள் நொறுங்குவார்களாக என்று செபிக்கிறேன் ஐயா, கேட்கிறவர்கள் மனம் திரும்புவார்களாக என்று செபிக்கிறேன் ஐயா. உம்முடைய சத்தியத்தை கேட்டு மனம் திரும்பி குண பட உதவி செய்யும்படியாக உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று சொன்ன உம்முடைய முதல் வசனத்தின்படி கர்த்தாவே, ஒவ்வொருவரும் கர்த்தாவே மனம் திரும்பி குணப்பட உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தர் தாமே, ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஆண்டவரே, உங்களுடைய கருத்துல ஒவ்வொரு சபை மக்களை ஒப்பு கொடுக்கிறோம், தேவ குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம், சத்தியத்தை கேட்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம், வேத வசனத்தை வாசிக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அந்த சுவிசேஷம் சொல்லுகிற பொழுது சுவிசேஷத்தை ஆண்டவரே பெற்றுக் கொள்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம், மாற்றங்கள் காணப்படுத்தும் என நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இப்பொழுதும் இந்த சங்கம ஊடகத்துக்காக செபிக்கிறோம் கர்த்தருடைய ஆவியானவர் தாமே. இந்த சங்கம ஊடகத்தின் ஊடாக ஆண்டவரே உம்முடைய வல்லமை தொடர்ந்து காணப்படுவதாக, விடுதலைகள் காணப்படுவதாக கர்த்தாவே. தகப்பனே ஆண்டவரே, ஒவ்வொரு இடத்திலும் தேவனுடைய ராஜ்யம் விஸ்தாரமாக்கப்படவும் கட்டப்படவும் ஆயத்தப்படவும் எப்பொழுதும் ஆண்டவரே தகப்பனே ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்படவும் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. லேஸ்லி அண்ணனுக்காகவும் அவர் குடும்பத்துக்காகவும் செபிக்கிறோம் கர்த்தருடைய ஆவியானவர் தாமே, அவர்களை தொடர்ந்து பாதுகாத்து ஆண்டவரே அவர்கள் எண்ணம் தைரியமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு செல்ல எண்ணம் அவர்கள் என்னென்ன உமக்கு செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீரோ அவைகளை அவர்களுக்கு வெளிப்படுத்தி தொடர்ந்து பயணிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இதோ ஏன சிஸ்டருக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் செபிக்கிறேன் ஐயா. நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிற உடைய வசனத்தின்படி அவர்கள் தொடர்ந்து பாதுகாக்கப்பட்டு கர்த்தாவை எண்ணம் அதிகமாய் உம்முடைய வசனத்தை சொல்லிக் கொடுக்கவும், செபங்களை சொல்லிக் கொடுக்கவும், ஆண்டவரே வேதத்தை ஆண்டவரே கற்றுக் கொடுக்கவும் கர்த்தர் எண்ணம் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அவர்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சத்துருவன் தந்திரங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அகன்று போவதாக செபிக்கிறேன் ஐயா. இதோ உம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்க உம்முடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட இருக்கிற ஒவ்வொரு தேவ குடும்பங்களுக்காயும் நோக்கி பார்க்கிறோம், தேவ ஊழியர்களுக்காயும் நோக்கி பார்க்கிறோம் ஐயா. கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து ஆண்டவரை பலப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக. ஆண்டவரே, நீர் ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லி உம்முடைய வார்த்தையை அறிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தைரியமாக எண்ணம் உம்மை அறிந்து கொள்ள உதவி செய்வீராக செபிக்கிறேன் ஆண்டவரே. மறுபடியுமாய் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கூடி உம்மை நோக்கி பார்க்கும் வரைக்கும் ஆண்டவரே உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்கள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரன் நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் நீங்க கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்,
0: ஆமேன். அப்படியே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து கர்த்தர் வழி நடத்துவாரா. தேங்க்யூ.
1: ஆமேன், ஆமேன். நாங்க சிஸ்லி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பேசலோ. சிஸ்லி அம்மா
2: பேசலோ.
1: நீங்கள் விசுவாசமும் வல்லமையும் எல்லா மக்களுக்குள்ளேயும் கடந்து வரக்கூடியதாய் ஒரு பெரிய அதிசயங்கள் அற்புதங்கள் தேவனுடைய நாமத்திலே நடக்கக்கூடியதாய் கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மை வணங்குகிறோம்.

0: உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். அன்பான தகப்பனே, நாங்கள் எல்லோருக்காகவும் ஜெபிக்கும் ஜெபம் கேட்கப்பட செய்தும் தகப்பனே, உமது சித்தப்படியே நடக்கட்டும் தகப்பனே, உமது நாமம் நாமத்தின்படியே எல்லாம் நடக்கும் தகப்பனே, உமது தழும்புகளால் எல்லாரையும் தொடும் தகப்பனே. அப்பா பிதாவே, சதியான இறுதியத்தை எல்லார் மேலும் பொழிந்தருளும் தகப்பனே, உமது வசனத்தின்படி எல்லோரையும் ரட்சியும் தகப்பனே. அப்பா பிதாவே, எல்லோரையும் உமது பிள்ளைகள் அப்பா, அப்பா உமது நாமத்தை அவர்கள் உச்சரிக்க வழி செய்தும் தகப்பனே. ஆவியானவரே, கடைசி நேரங்களில் அவர்களும் வரும்போது ஒவ்வொரு வசனமும் உமக்குரிய வசனமாக இருக்க செய்தும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே, அன்பான தகப்பனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. எங்களுக்கு என்னென்ன தேள்வி என்பதை நீ அறிந்திருக்கிறீர் தகப்பனே. ஆவியானவரே, மக்கள் செய்கிற குற்றங்குறைகளை மன்னித்து அவர்களுக்கு நல்ல சரியான இருதயத்தை கொடும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்களை உமது தழும்புகளால் மூடிக்கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே, அவர்கள் எந்த நாளும் உமது நாமத்தை உச்சரிக்கும்படி அவர்களுக்கு உணர்த்தும் தகப்பனே, உணர்த்தும் தகப்பனே. ஆவியானவரே, நீர் வல்லவரப்பா, நல்லவர், எல்லாவற்றுக்கும் மேலான தகப்பனப்பா, உண்மை இந்த நாளும் துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஒவ்வொன்றும் உம்மை உமது சந்நிதியில் ஒலிக்க செய்தும் தகப்பனே. அப்பா தகப்பனே, நாங்கள் ஜெபிக்கிறதுக்காக நீர் ஒரு வல்லமையை செய்யும் தகப்பனே, ஒரு உதவி செய்யும் தகப்பனே. ஆவியானவரே, இந்த மக்களில் ஒரு உம்மது சன்னதிக்கு வாரதுக்கு நல்லொரு உதாரணமாக இருக்க செய்தும் தகப்பனே. நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஒன்றும் உமது சன்னிதி கேட்கப்படுவதாக. அப்பா பிதாவே, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஒன்றும் உமது சன்னிதி கேட்கப்படுவதாக. அப்பா தகப்பனே, ஏங்கி தவிச்சு கொண்டிருக்கிற ஒன்றும் தெரியாமல் இருக்கிறவர்கள் அப்பா தகப்பனே, எவ்வளவு எவ்வளவோ பிரச்சனைகளில் இருக்கிறார்கள் தகப்பனே, அவர்கள் எல்லோரையும் மாற்றும் தகப்பனே. உம்மால் கூடும் ஜேசுவே, உம்மால் கூடும் தகப்பனே. அப்பா, குற்றம் குறைகளை செய்கிறவர்கள் எல்லாவரையும் மன்னித்து நீ ஏற்கக்கூடியதாயிருக்கிறீர் தகப்பனே. அவர்கள் எல்லாவற்றிலும் இருந்து மாற்றும் தகப்பனே, உம்மால் கூடும் தகப்பனே. அவர்களை மாற்றி உமது சன்னதிகளுக்கு வல்லமை செய்யும் தகப்பனே. அன்பான தகப்பனே, நாங்கள் கேட்கறது எல்லாம் எங்களுக்கு தருவீர் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம் தகப்பனே. நாங்கள் தனிமேல் இருந்து கூவி இழைக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, எங்களோடு கூட இருந்து எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதி, பிள்ளைகளை ஆசீர்வதியின் தகப்பனே. ஆவியானவரே, இந்த மக்களை ஆசீர்வதியின் தகப்பனே. நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு சொல்லும் உமக்கு உரியதாக இருக்கட்டும் தகப்பனே. நாங்கள் இந்த செஞ்சலத்தில் இருந்தாலும் உம்முடம் ஓடி வர ஆவலாயிருக்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, எங்களுக்கு நல்ல லபவேற்றையே உணர்த்தும் தகப்பனே. ஆவியானவரே, இந்த மக்களில் ஒரு நல்லதையே உணர்ந்து நல்லதையே நடக்க செய்யும் தகப்பனே. சமாதானத்தையும் ஒற்றுமையையும் கொடுத்துருளும் தகப்பனே. அப்பா தகப்பனே, சண்டரை சச்சரவு இல்லாம சமாதானத்தையும் ஒற்றுமையையும் கொடுத்துருளும் தகப்பனே. அப்பா தகப்பனே, நாங்கள் கேட்கிற வரமும் ஒன்றும் எங்களுக்கு கிடைக்க நீர் செய்வீர் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம் தகப்பனே. நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது எங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கின்றது தகப்பனே. அப்பா தகப்பனே, நன்றி எழும்பும் போதும் அப்பாவும் அது நாமத்தை உச்சரித்து கொண்டுதான் தகப்பனே எழும்புகிறேன் தகப்பனே. அப்பா, எங்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே, துணை செய்யும் தகப்பனே. அப்பா, இந்த சங்கம வானொலி ஆசீர்வதியும் தகப்பனே. ஆவியானவரே, இந்த சங்கம வானொலி ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர் எங்களுக்காக இந்த சங்கம வானொலியை நிகழ்த்துகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா, இந்த பிள்ளைகள் எல்லோரும் ஜபிக்க வந்திருக்கிறதுக்காக அவர்களுக்காகவும் நன்றி சொல்லுகிறேன் தகப்பனே. எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியின் தகப்பனே. உமது கரங்களால் அவர்களை மூடிக்கொள்ளும் தகப்பனே. எந்த குற்றம் குறை செய்திருந்தாலும் தந்த சங்கம வானொலி வந்திருக்கு ஜபிக்கிறவர்களில் ஆசீர்வதியின் தகப்பனே, ஆசீர்வதியின் தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன தோவியோ அவரை பெற்றுக் கொடுக்குமாறு உண்மை இருந்து கேட்கிறேன் தகப்பனே. அப்பா, இந்த சங்கமணி வானொலி ஜபிக்கிற லேசியனா குடும்பத்தையும் ஆசீர்வதியின் தகப்பனே. அவற்றை குடும்பத்தை ஆசீர்வதியும் அவன் என்னென்ன குற்றம் குறை செய்திருந்தாலும் அவரையும் மன்னிக்கும் தகப்பனே. அவற்றை தேழ்வுகளை சந்திக்கும் தகப்பனே. அவரை ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றிக்கப்பா. அப்பா, அவருங்களுக்கு புதிய சங்கம வாரியில் எல்லாவற்றையும் நடத்துறதுக்கு வல்லமை செய்கிறதுக்காக உமக்கு நன்றிக்கப்பா. அப்பாகன சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே, அந்த பிள்ளைகள் இருவரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா அவர்களுக்கு தேவையானவற்றை நீ பெற்றுக் கொடுக்க வல்லவராயிருக்கிறீ தகப்பனே. அப்பா பிதாவே அவர்கள் படித்து மென்மேலும் மேன்மையாய் வர உதவி செய்யறதுக்காக உமக்கு கூடான கோடி நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஆமென். ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆரோக்கிய பலன் சுகம் தந்து நீங்கள் கேட்கிற விரும்புகிற காரியத்தை அவர் செய்து தருவாராக.
0: ஆமென்.
1: நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட்
2: சிஸ்டர்,
1: அங்கு வழங்கா கழுத்துள்ளவர்களாகவும் இருதயத்திலே செவி கொடுக்காதவர்களாகவும் இருக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். பரிசுத்த ஆவியானவரை எதிர்த்து நிற்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இவர்கள் மாற்றப்பட தேவனுக்குள் உயர்ந்து வர கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழிநடத்தும்.
2: ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. சமூகத்தை நோக்கி பார்க்கிற கர்த்தர், நீ பெரிய காரியங்களை செய்து வழிநடத்துற தயவுக்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம்ப்பா. கர்த்தர் தாமியாண்டவர், இம்மட்டமாய் காத்த தேவன், இனியும் கூட கர்த்தர் தாமியங்களை ஒவ்வொரு நாளும் காத்து ஆண்டவரே வழிநடத்தி நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்க கர்த்தர் உதவி செய்ய நம்முடைய ஆயிச்சிருக்கிறோம். கர்த்தர் அப்பா தேவனாகிய கர்த்தர், இந்த நாளிலும் ஆண்டவரே நீ எல்லா ஜனங்களையும் நேசிக்கிறபடியால் உம்முடைய நாமத்துக்கு ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல கொண்டு வருகிறோம் அப்பா. செவி இருக்கிறவர்களையும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே அதை ஆண்டவரே மதுக்காரர்களை விட்டு ஆண்டவரே தன்னுடைய முன் போன போக்கையே ஆண்டவரே போக்காக வாழ்ந்து ஆண்டவரே பாவ வழியிலே நடந்து பரிசுத்தத்தை ஆண்டவரே அறிந்து கொள்ளாமல் அப்பா அவர்கள் ஆண்டவரே தன்னுடைய ஆண்டவரே ஜீவனை இழக்கிற ஒரு சூழ்நிலை ஆண்டவரே ஏற்படுகிறபடியால் கர்த்தர் தாமே இந்த இப்படியாய் ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகளை கேட்டும் அதன்படி நடவாமல் ஆண்டவரே உலக பிரகாரமான காரியங்களுக்கு தன்னை ஒப்புவித்து அதில் இருக்கிற ஆண்டவரே அந்த சிற்றின இன்பங்களுக்காக தன்னை ஆண்டவரை அர்ப்பணிக்கிற ஜனங்கள் அநேகமா இருக்கிறபடியால் தேவனாகி கர்த்தர் நீர் ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு நல்ல ஞானத்தை தந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஆண்டவரே அப்பா இதோ தேவனுடைய அன்பை ஆண்டவரே அறிந்தவர்களும் அறியாதவர்களும் கூட கர்த்தாவே இப்படியாயான ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியால் இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அழிந்து மாண்டு ஆண்டவரே வீணாக நரகத்திற்கு போகாதபடிக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நடக்கவும் உம்முடைய வார்த்தையிலே நிலை நிற்கவும் அதன்படி ஆண்டவரே தன் வாழ்க்கைக்கு ஆண்டவரே அது ஆதாரமாய் எடுத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து நடக்க கர்த்தர் உதவி செய்ய முடியா ஜெபிக்கிறோம். அப்பா இதோ இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே எத்தனையோ அதிசயங்களை ஆண்டவரே அப்பா அதிசயங்கள் மூலமாய் அவர்களை அழைத்து வந்து ஆண்டவரே இஸ்ரவேல் தேசத்துக்கு அழைத்து வந்தீர். கானான் தேசத்திற்கு அழைத்து வரும் பொழுதே ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே எத்தனையோ அற்புதங்களை பார்த்த மாதிரிலும் அவர்களுடைய ஆண்டவரே அந்த முறுமுறுப்பு குறையாமல் ஆண்டவரே வணங்கா கழுத்துள்ளவர்களா இருந்தது போல இப்படியாய் கொடுக்க தாவி இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய அற்புதங்களையும் பார்க்கிறார்கள், உம்முடைய அடையாளத்தையும் பார்க்கிறார்கள். அதே நேரத்தில் தேவன் ஆண்டவரே அவர்களுக்கு எத்தனையோ காரியங்களிலே ஆண்டவர் விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்த பாத்திரத்திலும் அதையெல்லாம் மறந்து ஆண்டவரே இந்த உலகத்தை தேடி சென்று கொண்டிருக்கிறார்கள். உண்மையான தேவனை அறிந்து கொள்ள ஆண்டவரே அவர்கள் வாஞ்சிக்க இந்த நேரத்திலே ஆண்டவரே முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த பிள்ளைகள் எல்லாம் தள்ளப்பட்டிருக்கிறபடியா கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த சாத்தான் கொண்டு வருகிறதான சதி வலையிலே சிக்கி ஆண்டவரே அவளுக்கு சின்ன பின்னமாய் போகாதபடிக்கு அவளுடைய வாழ்வை ஆண்டவருக்கு எடுத்து கொள்ளாதபடிக்கு அவர்களை ஆண்டவரே இந்த கந்தக நெருப்பிலே விந்து போகாதபடிக்கு தேவன் தாமே ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே ரட்சிப்பின் பாத்திரத்தை கொடுத்து ஆண்டவரே ரட்சகா உமை நோக்கி பார்க்கிறேன் என்கிற சொல்லுகிற உள்ளத்தை தந்த ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் மனந்திருந்த கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சி பிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆண்டவரே உம்முடைய சொந்த பிள்ளைகளாய் நேசிக்கிறீர் என்பதை அவர் அறியாமல் ஆண்டவர் இப்படியாக செய்கிறார்கள் கர்த்தாவே. அம்மா இதோ ஆண்டவரே ஆதாம் ஏவாளாய் இழந்து போனதை ஆண்டவரே அப்பா மறுபடியும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே அவர்கள் சேரவும் உம்மோடு கூட உறவாடவும் ஆண்டவரே அந்த அன்பிற்காக இந்த உலகத்திற்கு நீர் ஆண்டவரே அப்பா மனிதன் ஆய் வந்து ஆண்டவரே அப்பா இங்கே ஆண்டவரே பாடுபட்டு எங்களுடைய அக்கிரம நிந்தை வேதனைக்கு கரு நோய்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து ஆண்டவரே மறுபடியும் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்த ஆண்டவரே உலகத்திற்கே நானே தேவன் என்பதை நிருபித்த ஒரே தேவன் நீர் ஒருவரே ஆண்டவரே அப்பேற்பட்ட தேவனை ஆண்டவரே அவர்கள் அறிந்தும் ஆண்டவரே அப்பா இது ஆண்டவரே வணங்கா கழுத்துள்ளவர்களா இருக்கிற பொழுது ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே மனம் மாறணும் அப்பா உண்மையே ஆண்டவரை பின்பற்றணும் ஆண்டவரே உடைய சமூகத்தையே நோக்கி பார்க்கணும் அப்பா அப்படியா ஆண்டவரே புரஜாதி மக்களும் கத்தாவே உண்மை அறியாத பிள்ளைகளையும் கத்தாவே இந்த வேளையிலும் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம் விக்கிரகத்தை தன்னை ஒப்புவித்து ஆண்டவரே இந்த உலகத்தினுடைய காரியங்களை தன்னை ஈடுபடுத்தி கொண்டு ஆண்டவரே பாவ கரையிலே ஆண்டவர் வாழ்கிறதான் அந்த பிள்ளைகளையும் விடுதலை ஆக்கி அந்த பிள்ளைகளும் சொந்த ஆண்டவரே பிள்ளைகளாய் மாற்று கர்த்தர் உதவி செய்யும் அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரே அப்பா மனம் திரும்பி ரட்சிப்பு அடைந்து ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே உங்களுடைய பிள்ளைகளாய் மாற கர்த்தர் உதவி செய்யும் ஆய்ச்சிக்கிறோம் அப்படியா ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவர் பாவத்தில் இருந்து ஆண்டவரே விடுபட முடியாத ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்கிறார்கள் கர்த்தாவே ஒருவேளை ஆண்டவரே அதை விட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆண்டவரே ஒரு பெரிய விடுதலையை தந்து ஆண்டவரே வழியை நடத்தும்படி ஆய்ச்சிக்கிறோம் இந்த உலகத்தை ஆளுகிறதான ஆண்டவரே சாத்தான் ஆண்டவரே இப்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் வஞ்சிக்கிறபடியால் அந்த வஞ்சனையிலிருந்து பிள்ளைகளை மீட்டு ஆண்டவரும் சொந்த பிள்ளைகளாய் மாற்ற கர்த்தர் உம்மால் மட்டுமே முடியும் அப்பா உடைய வார்த்தைகளால் மட்டுமே முடியும் ஆண்டவரே அப்படியா இந்த பிள்ளைகளை மாற்றி ஆண்டவரே அந்தந்த குடும்பங்களிலே ஒரு சமாதானத்தையும் அந்தந்த குடும்பத்திலே ஆண்டவர் ஒரு சந்தோஷத்தையும் அந்தந்த குடும்பத்திலே ஒரு விசுவா வாசத்தையும் ஆண்டவரே நீர் ஏற்படுத்தி வழி நடத்த முடியாச்சுக்கிறோம் அப்படியாக தேவன் இந்த பிள்ளைகள் எல்லாம் காத்து ஆண்டவரை வழிநடத்த போவதற்காக உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறாங்க தாவே ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வரும் பிள்ளைகளை ஆசிரியங்க வழிநடத்துங்க ஜெபிக்க காத்திருக்கிறதான ஆண்டவரை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரை சமூகத்துக்கு நேராக போடுகிறங்க தாவே ஏறெடுக்கிற ஜபங்களுக்கு தேவனாகி கர்த்து நல்ல விடயங்களை தந்து ஆண்டவரை வழி நடத்த முடியாச்சுக்கிறோம் அப்படி ஆகி கொடுக்க தாவே இந்த சங்கம் மூடகத்தின் மூலமாய் இப்படிப்பட்ட ஆண்டவரை இந்த ஜப வேலையை நடத்தி கொண்டிருக்கிறதான லெசலி சகோதரரையும் ஆண்டவரை அவர் குடும்பத்தையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம் தேவனாகி கர்த்தர் நீர் ஆண்டவரை அவளை ஆசீர்வதித்து வழிநடத்தி அவர்களுடைய எண்ணங்கள் இயக்கங்கள் இருக்கிற காரியங்களை அறிந்து கர்த்தர் தாமே அவர்களுக்கு எல்லா வகையிலும் துணை புரிந்து வழிநடத்தும்படி ஆய்ச்சிக்கிறோம் அப்படி ஆய் கொடுக்கத்தாத அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் மரோ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்த முடிய ஆய்ச்சிக்கிறோம் இந்த வேலையிலும் ஆண்டவர் ஜெப வேலையை தொகுத்து வழங்குறதான ஆண்டவரை அருமையான ஜானத் மகளையும் அவருடைய கணவன் அவருடைய மகள் மகனையும் அவருடைய சமூகத்தில் கொண்டு வருகிறோம் பிள்ளைகளுக்கு நீங்க துணையாயிருங்கப்பா நீரை யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்ன தேவன் இந்த பிள்ளைகளோடு கூட எல்லா காரியங்களையும் வாக்கி செய்யுங்க தேவனாகிய கர்த்து அவர்களுக்கு ஆண்டவரை எப்போதும் ஒரு துணையாயிருந்து வழிநடத்தும்படியாய் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற நாமத்தினால இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்
1: ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கையின் பிரியாசங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக்
3: கொண்டு
1: நீங்கள் அன்றைக்கு பிரதான ஆசாரியர்கள் அங்கு மூக்கம் கொண்டார்கள் கடிச்சார்கள் உரத்த சத்தம் விட்டார்கள் காதுகளை அடைத்தார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து இந்திய ஜனங்களை விடுதலையாக்கணும் பிடிக்க வேணும் ஏனென்றால் கிருபை இருக்கிறது பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு இருக்கிறாராகவே இந்த காரியங்கள் வராதபடி தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே பரிசுத்தவான்களுக்குள்ளே வராதபடி காக்கப்பட நீங்க ஜபத்திலே வழிநடத்தும்
3: ஹாலேலூயா சோத்திர ராஜா சோத்திரம் சோத்திரம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இம்மட்டுமாய் பாதுகாத்த எபினேசரே இனிமாய் கூட எங்களை நீர் பாதுகாத்து கொள்ள முடியா ஒரு வல்லமையான கருத்துக்குள்ளா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவரா இருக்கிறீரப்பா அம்மால் செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லை அப்படி ஆக கர்த்தாவே நாங்கள் உம்மிடத்திலே நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி உமது பாதப்படியிலே வந்த அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கவும் தேசங்களுக்காகவும் இலங்கை இஸ்ரேவேலுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவராகிய தேவன் எங்களுடைய ஜெபங்கள் எங்கள் மடியிலே வந்து விழுந்து விடாதபடிக்கு
1: எங்களுடைய பாவ சாபங்களே அதற்கு தடையா இல்லாதபடிக்கு ஒரு விசை கூட தேவரீர் நீர் அந்த பாவ சாபங்கள் எல்லாம் உமது பரிசுத்த ரத்தத்தினாலே அப்பா கழுவும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. சூத்திரம் கொடுக்கப்பட்டதான ஜப குறிப்புக்காய் சூத்திர ராஜா அப்பா, இந்த அந்நாட்களிலே ஆண்டவரே இந்த பிரதான ஆசாரியர்கள் எப்படி மூர்க்க வெறி கொண்டு அவர்கள் இஷ்டம் போல வாழ்ந்தார்கள், அப்படியாக இந்த நாளிலே மக்கள் யாரும் அப்படிப்பட்ட வாழ்விலே வாழாதபடிக்கு ஆண்டவர் தாமே நீர் உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறோம். நீர் என்ன சொன்னீரோ அப்பா உமது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க. ஒருத்தரும் கேட்டு போவது உமது சித்தம் அல்ல அப்பா, அப்படியாக இருக்கின்ற வேலையிலே கர்த்தாவே உமது கிருபைனாலே அவர்களை நீர் முடிசூட்டி பாதுகாத்து கொள்ளுங்க. பரிசுத்த வான்களுக்குள்ள கூட கர்த்தாவே இந்த வேற்றுமையான காரியங்கள் எண்ணங்கள் கீழானவைகள் யாவும் வராதபடிக்கு ஆண்டவரே உம்மை உற்று நோக்கி பார்க்கிற பிள்ளைகளா எல்லோரும் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. தங்கள் பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்ளவும் வேண்டாத கர்மங்களிலும் தலை வைக்காத படிக்கிருக்க ஆண்டவராகிய தேவரே நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறாப்பா. நானே என்று சொல்லி அந்த நான் என்ற அந்த வார்த்தைகளுக்கு விலகி அப்பா உம்மையை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் தங்களை தாழ்த்தி இருக்க உதவி செய்யுங்க. நீர் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிற தேவனா இருக்கிறீர், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிற தேவனா இருக்கிறபடினாலே அப்பேற்பட்ட கர்த்தாவே இந்த மூர்க்கம் கொள்ளாத படிக்காப்பா அவர்களுடைய என் வார்த்தைகளே பேச்சுகளே உயர்த்தாத படிக்கு இருக்க கர்த்தர் நீர் சொன்னதை மட்டும் செய்ய தேவன் நீர் உதவி செய்து வழி நடத்துங்க. உமது பரிசுத்த கரத்திலே அவர்கள் அடங்கி வாழ்ந்திருக்க ஆண்டவராகிய தேவன் தாமே நீர் உதவி செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே கூட இயேசப்பா உமது கிருபை அப்பா ஒன்றே போதுமானதா இருக்கிறது, ஜீவனை காட்டிலும் உமது கிருபை பெரியதா இருக்கிறது அப்பா. அப்படியாக உமது கிருபையிலே அவர்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்க கர்த்தாவே அவர்கள் வேண்டாத காரியங்களை செய்யாதபடிக்கு கர்த்தர் நீர் மக்களை பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவன் நீர் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை முது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படியாக ஆண்டவரே அந்த சபையிலே ஆண்டவரே அப்பா அந்த சங்கமம் ஊடகத்தை தேவன் நடத்துகிறதான அப்பா சோத்திரம் லெஸ்லி சகோதரனே அவருடைய குடும்பத்தையும் அப்பா முது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். மனைவி பிள்ளைகள் ஆண்டவரே பேர பிள்ளைகள் குடும்பத்தார் சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர் எல்லோரையுமா பிள்ளைகளையுமா ஆண்டவரே நீர் பாதுகாத்து வழி நடத்த முடியாத கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். மற்றபடியாய் கூட ஆண்டவரே இணைந்து பணிபுரிகிற எல்லோரையுமாய் கூட உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தேவ பிள்ளைகளின் குடும்பங்களை கூட தேவன் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளும்படியா ஜபிக்கிறோப்பா. மற்றபடியாய் கூட இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டி மகளுடைய கணவன் மகன் மகளையும் தேவன் நீங்க ஆசீர்வதிங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபித்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காய் கூட நன்றி செலுத்துகிறப்பா. அவர்களும் செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதிங்க. அவர்கள் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாத ஒப்பு கொடுக்கிறோம். இனி ஜெபிக்க வருகிறதான பிள்ளைகளை கூட ஆண்டவர் தாமே நீர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியாக இறுதியாக ஜெபிக்க வருகிறதான ஏமி புஷ்பராஜ் சகோதரியை கூட முத கரத்திலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. மகள் செய்கிறதான ஊழியத்தையும் தேவரீர் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா காரியத்தையும் கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. துதியும் கனமும் மகிமையும் யாவற்றையும் கர்த்தருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன்.
3: தங்கள் ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் பெற பிள்ளையோடும் கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துவாராக. ஆமேன்,
1: ஆமேன். உங்கள் அனைவரையும் அப்படியே தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
3: ஆமேன், ஆமேன். நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். வினோ, தேசத்துக்காக இந்த தேச மக்களுடைய ரட்சிப்புக்காக நீங்கள் அங்கே நடக்கிற அநீதிகள் அநியாயங்கள் துன்மாக்கங்கள் எல்லாம் விலகி போக கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: ஆமாண்டவரே, அன்பின் பரலோக தகப்பனே, இன்றைய நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, இன்றைய நாளிலும் என் தேவனே எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு ஜீவனை தந்து அப்பாய் மட்டுமாக எல்லா தீங்கினின்றும் வழி நடத்தி காக்கிற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்த தேவனே, பரலோக தகப்பனே, கர்த்தாவை உம்மை நோக்கி ஓடி வருகிற பிள்ளைகளை நீங்கள் புறம்பே தள்ளாத தகப்பன் ஆண்டவரே, எங்களை நீங்கள் பாதுகாத்து ஆண்டவரே அப்பா, உம்முடைய கிருகையின்படி உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்துகிற அன்பிற்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இந்த சங்கம வானொலியின் ஊடாக தகப்பனே எங்களையும் ஆண்டவரே நீங்கள் தேர்ந்தெடுத்து ஆண்டவரே மற்ற ஜனங்களுக்காக ஜெபிக்க அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறீங்கள் ஐயா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, எங்களுடைய ஜெபங்கள் வீணாய் விருதாய் போகாதபடி தகப்பனே உம்முடைய ராஜ்யத்திலே வந்து சேர ஆண்டவரே அப்பா, நீங்கள் எங்களோடு கூட இருந்துடைப்படுங்க ஆண்டவரே அப்பா. எங்கள் செய்கைகள், எங்கள் எல்லாவற்றையும், எங்கள் பேச்சுக்கள், எங்கள் நடத்தைகள் எல்லாவற்றையும் நீங்கள் காண்கிற தகப்பன் ஆண்டவரே அப்பா, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாங்கள் செய்திருந்தால் ஆண்டவரே எங்களை ஒரு விசை எங்களை மன்னித்து ஆண்டவரே அப்பா, உம்மை அப்பா எங்களை உங்கள் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை தந்து ஆண்டவரே, இந்த உலகத்தில் வாழுகிற தகப்பனே கிருபைகளை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே அப்பா. சத்துராதியின் கிரியைகளை நாங்கள் நாடாதபடி தகப்பனே, உம்முடைய அன்பின் கிரியைகளை நாங்கள் நாட, உம்முடைய அன்பின் பிள்ளைகளாக நாங்கள் இருக்க ஆண்டவரே எங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, ஆவியானவரே, இந்த உலகத்தில் வாழுவது எவ்வளவோ எவ்வளவோ இனி வருங்காலத்தில் கடினமாக இருக்க போகிறது ஆண்டவரே, ஆனாலும் தகப்பனே அப்பா நாங்கள் ஜெயங்கொண்டு அப்பா உம்முடைய பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு வல்லமையை தாங்க ஆண்டவரே அப்பா. தகப்பனே உம்முடைய கரத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே நீங்கள் எங்களையும் வழி நடத்தி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. தேசங்களுக்காக வருகிறேன் ஆண்டவரே, தேசங்களில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆவியானவரே. கர்த்தாவே ஆவியானவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் தேசத்தில் ரட்சிக்கப்படும்படியான கிருபையை ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே அப்பா. தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே அப்பா. இனி வருங்காலங்களில் வாலிப பிள்ளைகள் தான் அப்பா உம்முடைய வார்த்தைகளை வசனங்களை கொண்டு செல்வார்கள் ஆண்டவரே. தேவனே, இந்த வாலிப பிள்ளைகளை மடங்கடித்து போடுகிற பொல்லாங்கி நாவியை நீங்கள் முறியடித்து போடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வாலிப பிள்ளைகள் எழும்ப விடாதபடி தகப்பனே, எத்தனையோ எத்தனையோ பழக்க வழக்கங்கள் காரியங்களை கொண்டு சத்ருவானவன் அப்பா இவர்களை வீழ்த்த பார்க்கிறானே ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, ஆவியானவரே, இந்த பிள்ளைகளை நீங்கள் ஒரு விசை கண் நோக்கி பார்த்து ஆண்டவரே இவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் புத்தியையும் கொடுத்து ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். உம்முடைய வார்த்தைகளை வசனங்களை ஆர்வத்தோடு ஆராயிற பிள்ளைகளாக தகப்பனே இந்த பிள்ளைகளை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. சத்ருவானவன் அப்பா வெட்கப்பட்டு போவானாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. தகப்பனே, இந்த பிள்ளைகளை நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. தேசங்களில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. உம்மை அறியாத வாலிப பிள்ளைகள், உம்மை அறியாத வாலிப பிள்ளைகளின் குடும்பங்கள், பெற்றோர்களை உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே, அவர்களும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை கை கொண்டு நடக்கவும் ஆண்டவரே, அறியவும் ஆண்டவரே, உம்முடைய திருநாமத்தை நேசிக்கவும் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, அவர்களோடு கூட இருங்காண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, வருகிற உபத்திரவங்களில் எல்லாவற்றிலிருந்தும் நீக்கலாக்கி விடுங்காண்டவரே அப்பா. ஒரு குடும்பங்களுக்குள்ள சமாதானத்தை உண்டு பண்ணுங்காண்டவரே. சமாதானத்தை கெட்டுக்கிற பொல்லாங்கி நாவியை நீங்கள் மட்டும்தான் ஐயா முறியடிக்க முடியும் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நிறைவான சமாதானத்தையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுங்காண்டவரே. தேசங்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. நாடு நாடுகள் ஆண்டவரே, ஊர் ஊராக ஆண்டவரே, தெரு தெருவுகளாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை அப்பா தகப்பனே கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளாக மாற்றுங்காண்டவரே அப்பா. தகப்பனே, உம்மை அறியாத பிள்ளைகளுக்கு என்றவனே உம்முடைய வார்த்தைகளை கற்பிக்கும்படியான ஊழியக்காரர்களை அனுப்புங்காண்டவரே. தேவனே கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை வசனம் புடமிடப்பட்டது ஆண்டவரே, புடமிடப்பட்டது ஆண்டவரே. எத்தனையோ ஏத்த உம்முடைய வார்த்தையினால் வசனங்களினால் ஓ அப்பா தகப்பனே எங்கள் வாழ்க்கை உள்ளது என்று அவர்கள் யாவரும் அறியும்படியாக, நாங்களும் அறியும்படியாக தகப்பனே ஒவ்வொருவருக்கும் நல்ல ஞானத்தையும் கிருபையும் தந்து காத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் கூட இருப்பதாக. தேசங்களில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. அப்பா நீங்கள் சொல்லி இருக்கிறீங்கள் ஆண்டவரே, உள்ளங்கையில் நான் வரைந்திருக்கிறேன் என்று. அப்பா ஆமாண்டவரே, நீங்கள் எல்லோரையும் யாவரையும் உம்முடைய பிள்ளைகள் அப்பா, இந்த பூமியில் உள்ள அனைத்து பிள்ளைகளும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. நீங்கள் தான் எங்களுக்கு தகப்பன் ஆண்டவரே. நீங்கள் உங்களுடைய உள்ளங்கையில் எங்களை வரைந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, உம்முடைய கரத்தில் வரைந்த எந்த பிள்ளைகளும் விடுபட்டு போக கூடாது ஆண்டவரே. சத்ருவானவன் வெட்கப்பட்டு போவானாக தகப்பனே. கர்த்தாவே ஆவியானவரே, இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால ஒவ்வொரு வீடுகளையும் கழுவுங்க ஆண்டவரே. பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, சமாதானப்படுத்துங்க ஆண்டவரே, சுக வெள்ளத்தை கொட்டுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, கண்ணீரை ஆண்டவரே நீங்கள் துடைக்கிற தகப்பன் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் கண்ணீரை காண்கிறீர்கள் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, சத்ருவானவன் போடுகிற இந்த கண்ணீர்கள், இந்த வேதனைகள், இந்த உபத்திரவங்கள், இந்த தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் மீட்டுக் கொள். நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளை மீட்டு ரட்சித்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் நாதா. நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த சங்கம் வானொலியை நடத்துகிற இந்த சகோதரன் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் தகப்பனே. இந்த குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. ஆவியானவரே, போக்கிலும் வரத்திலும் எல்லாவற்றிலும் இந்த சகோதரனோடு கூட இருந்து, இந்த குடும்பத்தோடு கூட இருந்து அப்பா, இனியும் இந்த சங்கம் வானொலியில அப்பா பல பல ரட்சிப்புகள் நடக்கட்டும் ஆண்டவரே. அப்பா சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா உண்மை அறியாத மக்கள் ஆண்டவரே இந்த சங்கம வானொலியினூடாக கேட்கிற ஜெபங்களினூடாக ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. தேவனே, இந்த சகோதரனை இன்னும் அதிகமான ஊழியங்களை செய்யும்படியான கிருபைகளை கொடுத்து காத்து நடத்துங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இதே போல தகப்பனே, அப்பா என் சகோதரி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. அந்த குடும்பத்தோடும் கூட இருந்து அந்த குடும்பத்தின் தேவைகளை சந்தித்து ஆண்டவரே இந்த குடும்பத்தின் ஊழியங்களை காத்து நடத்தி கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, பிள்ளைகளோடும் கூட இருந்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் கர்த்தாவே, இந்த சங்கம வானொலிக்கு வர முடியாத தடைகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்பா வர முடியாத தடைகளினால் எத்தனையோ விசுவாசிகள் ஆண்டவர இந்த இடத்துல வர முடியாமல் இருக்கிறது தகப்பனே. கர்த்தாவே, அந்த தடைகளை நீங்கள் எடுத்து போட்டு ஆண்டவரே இந்த இடத்திலே திரும்பவும் அவர்கள் வந்து ஜெபிக்க ஆண்டவரே நீங்கள் அப்பா அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. அதே போல இங்கு வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. ஒவ்வொருவரின் இருதயங்களை காண்கிற தகப்பன் ஆண்டவரே, அவர்களின் இருதயங்கள் எண்ணங்கள் ஏக்கங்களை நீங்கள் அறிந்தபடியினால் தகப்பனே அப்பா, அவர்களுக்கு நீங்களே உதவியாக பாதுகாப்பாக நோய்களை குணமாக்கி அப்பா சுக வில ஆரோக்கியத்தை சமாதானத்தை கொடுத்து காத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பாலிம பிள்ளைகள் ஆண்டவரே, இங்க வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தாய்மார் பெற்றோர்களின் பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. கர்த்தாவே, அவர்களோடும் கூட இருந்து அவர்களை நீங்கள் எல்லாவித தீங்கி நின்றும் விடுவித்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே ஆவியானவரே, ஏமி சிஸ்டர் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே, மற்றவர்களுக்காக பேர் பேராக ஒருவர் பேரை மறக்காமல் ஆண்டவரே, தகப்பனே ஜெபிக்கிற சகோதரி ஆண்டவரே, அந்த குடும்பத்தை நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. அந்த சகோதரி இருதயத்தில் எண்ணங்கள் ஏக்கங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் தகப்பனே. கர்த்தாவே, அவர்களை நீங்கள் பாதுகாத்து எல்லா தீங்கினும் விடுவித்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் அந்த குடும்பத்தோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. சத்ருவானவன் அப்பா இந்த குடும்பத்தை மேற்கொள்ளாதபடி தகப்பனே, வேதனைகளை கொடுக்காதபடி சமாதானத்தோடு சுகத்தோடு பலத்தோடு இருக்காண்டவர். இந்த குடும்பத்தோடு கூட இருந்து நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவர். நன்றி ஆண்டவரே. உம்முடைய பாதபடியில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. நேற்று மின்று மின்று மாறாதவரையா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவர். எல்லா கன துதி மகமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
5: நன்றி வினோ. கர்த்தர் உங்களோடும் புள்ளியோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன். ஜபத்தோடு கூட ஏமியிடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். அன்பான பிதாவை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினா உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீர், அதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வந்து ஜபிக்க முடியாமல் போன ஆண்டவரே தொழில் சிஸ்டருக்காய் ஸ்தோத்திருக்கிறேன் அப்பா. அந்த பிள்ளைய நீ கண்ணோக்கி ஆண்டவரே, அப்பா ஏசப்பா ஆண்டவரே, தகப்பனே கலாவுக்காய் நான் ஜெபிக்கிறோம் ஐயா, பிள்ளையோடும் கூட இருந்து நடத்தும் ஐயா. ஆண்டவரே, சங்கமா வானொலிக்காய், லேசியண்ணா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உமை ஸ்தோத்திரிக்கிறோம். சகலதே நீங்க பொறுப்பேறுங்க கத்தாவே, என்று நாளை பொறுப்பேறுங்க, இனி வர ஒரு புரோக்ராம்களை பொறுப்பேறுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதா.
1: நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் கத்தாவே. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே அப்பா, உங்களை துதிக்கிறோம், உங்களை சோதரிக்கிறோம்,
6: உங்களை துதிக்கிறோம், உங்களை சோதரிக்கிறோம். துதியில் மத்தியில வாசம் பண்ணுறவரே, உங்களை துதிக்கிறோம், உங்களை சோதரிக்கிறோம். நீங்க நல்லவர், வல்லவர், போதுமானவர்.
7: சரி, உங்களோட மைக் ஆஃப் ஆயிட்டு ஆன் பண்ணுங்க. ஆமீன் ஆமீன். அவர் சென்று விட்டார், திரும்பி வருவார்னு சுவாசிக்கிறோம். அவருடைய மைக்கோ பாவிட்டது, திரும்பமாக அழைப்போம். கத்தர் வழி நடத்துவாராக. கத்தடி கரத்தில் ஒப்பு வைப்போம். தொடருங்களம்மா.
1: நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் கத்தாவே. சுவாமி, தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே, உங்களை துதிக்கிறோம், உங்களை சோதரிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே, உங்களை துதிக்கிறோம், உங்களை சோதரிக்கிறோம். வானமும் பூமியும் ஒளிந்து போகும் போகாது என்று சொன்னவரே, உங்களை துதிக்கிறோம், உங்களை சோதரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளை தந்து நீங்கள் எங்களுக்கு நல்லவர், வல்லவர், போதுமானவர், போதுமானவருக்கு அதிகமானவர், துதிக்கு பாத்திர ராஜா, உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் இந்த வானொலியில எடுக்கப்பட்ட ஜெபங்கள், விண்ணப்பங்கள், சோத்திரங்கள், மன்றாட்டுகள் ஒன்றுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் சகோதரி ஜெனட்டுக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அவர்களுக்கு தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த தேசத்திலும் ஆண்டவரே, எல்லோரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த தேசத்திலே ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், ஆண்டவரே பதவியில இருக்கிறவர்கள் எல்லோரையும் கூட உங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அந்த தேசத்தை வறுமையின் பிடியிலிருந்தும், பொருளாதார சரிவுகளின் பிடியிலிருந்தும், விலை அதிகரிப்புகள், விலையேற்றங்களிலிருந்தும் ஆண்டவரே நீங்கள் அந்த தேசத்தை பாதுகாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கத்தாவே, சகோதரி வினோவுக்காய், ஆண்டவரே ஜசிமாவுக்காய், ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். அந்த பிள்ளைகள் வந்து ஆண்டவரே சுவாமி இந்த வானொலியில் ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு ஜெபங்கள், விண்ணப்பங்கள் ஒன்றுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஜசிமாவின் வேலை இடத்திலே இயேசப்பா பாதுகாத்து, போக்கிலும் பருத்திலும் துணையாக இருந்து ஆண்டவரே, இன்னுமாக பகலிலே மேக ஸ்தம்பமுமாய், இரவிலே அக்கினி ஸ்தம்பமுமாய், அந்த பிள்ளைக்கு முன்பதாக நீங்கள் செல்ல வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த இடத்திலும் ஆண்டவரே அவருடைய தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். அவர்களோடு கூட இருக்க வேணுமாய், செய்கின்ற ஊழியங்களே கூட இருக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். சௌதரி கலாசீலனுக்காய் நன்றியப்பா, அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சுவாமி. சௌதரியோடு எடுக்கின்ற விண்ணப்பங்கள், ஜெபங்கள், சோத்திரங்களுக்காக நன்றியப்பா. கலாசீலனுடைய பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த பிள்ளைகளுடைய தேவைகள், இந்த குடும்பத்தில் உள்ள தேவைகள் ஒவ்வொன்றிலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். சாதரி ராதிபால சிங்கம் குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள், ஆண்டவரே அவர் செய்கின்ற ஊழியங்கள் எல்லாரையும், எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்திலும் எந்த ஒரு நன்மையும் குறைவுபட்டு போகாதுபடி அவர்களை தாங்கி நீங்க நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி, எங்களை கரம் கூட இருக்க வேணுமா, எங்களை கரத்திலே நாங்களோ படைத்து ஜெபிக்கிறோம். அதே போல ராஜா, இந்த புதிய நாளுக்கு ஒப்புக்கெடுக்கிறோம் ஐயாவை, ஒப்புக்கெடுக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட சரீர பிளவீனங்கள் நீங்க ஜெபிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி, சகோதரி சுபாஷினியை ஒப்புக்கெடுக்கிறோம். அவர் எடுக்கின்ற ஜெபங்கள், விண்ணப்பங்கள், சோத்திரங்கள் ஆண்டவரே இருக்கிற தேசம் ஒவ்வொன்றுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி, ஆண்டவரே பிரதர் டானாலே ஒப்புக்கெடுக்கிறோம், அவருடைய ஊழியங்களை ஒப்புக்கெடுக்கிறோம், தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். அதே போல இந்த நாளிலும் பதகுணாவையும் ஒப்புக் கொடுக்கிறோம், அவருடைய ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். அவருடைய பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே, எங்களை கரம் கூட இருக்க வேணுமா, எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்க வேணுமா, எங்களை கரத்திலே ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் கத்தாவே சுவாமி, எங்களை கரம் இவர்கள் எல்லோரோடும் கூட இருக்க வேணுமா, எங்களை பாதத்திலே தருகிறோம் ஆண்டவரே. இந்த வேலையிலும் ஷர்மிளா குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. அந்த சகோதரியுடைய குடும்பத்திலும் ஆண்டவரே சுவாமி, தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். சகோதரி தயாவுடைய குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கனிஷ்டாவை ஒப்புக் கொடுக்கிறோம், அவள் கனிஷ்டா படிக்கின்ற இந்த ஸ்கூலை ஒப்புக் கொடுக்கிறோம், இந்த மாணவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த இடத்துல பிரின்சிபல் மார், டீச்சர்ஸ் மார் எல்லோரையும் கூட உங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த புதிய நாளை தந்த தேவனே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். பாச பால் லூயிசருக்காய் நன்றியப்பா, அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி தகப்பனே. அவர் இருக்கிற அந்த கர்நாடக மாநிலத்துக்காய் நன்றி, அவருடைய சபைகளுக்காய் ஆண்டவரே உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும்
6: தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் பிளேந்திரன் அம்மா இவர்கள் எல்லோரையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். அருமையாக எங்களுக்கு கொடுத்த இந்த தாய்மாருக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளும் சாதரி ஜான்சிக்காய் சோத்திரம் அப்பா, அவர் செய்கின்ற ஊழியங்களுக்காய் சோத்திரம், அந்த இருக்கிற தேசத்துக்காய் எங்களுக்கு சோத்திரம். ஆண்டவரே, இன்னமாக இந்த குடும்பத்திலும் ஆண்டவரே அவருடைய சமாதானத்துக்காய் அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட ஆண்டவரே விருப்பங்கள் இதய வாஞ்சைகள் நிறைவேற ஜெபிக்கிறோம். சாதரி கான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம். கான்சியுடைய ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சாதரி ஐரினுக்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே ஐரின எடுக்கிற விண்ணப்பங்கள் ஜபங்கள் சோத்திரங்களுக்காய் நன்றி. சோதரி வாணி வெங்கட்டுக்காய் சோத்திரம். அவ தருகின்ற ஒவ்வொரு சிந்தனை துளிகள் வாக்கு தத்த வசனங்கள் ஒவ்வொன்று காய்களுக்கு சோத்திரம் அப்பா. ஊழியர்களை ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலே நித்திய வெளிச்ச நேரத்தில் இணைகின்ற ஊழியர்களை ஒப்பு கொடுக்கிறோம். சாதாரணமாக பிள்ளைகள் மருமக்கள் சந்ததியாக ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல சாதரி கருணாவை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கருணாவுக்கு இன்னும் கொடுத்திருக்கிற தாளந்துகளுக்காய் நன்றியப்பா. அந்த தாளந்துகள் இன்னும் பழகி பெருகும்படியா எங்களுடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். வெளி விடுகின்ற ஒவ்வொரு சீடிகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதிலே உள்ள பாட்டுகளை கேட்க ஒவ்வொரு உறவுகளும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட வேணுமா எங்களை கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். பாஸ்டாண்டன் ராஜநாயகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய சபை மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாக இந்த நாளிலும் ஆண்டவரே அவருக்கு கூடாக நீங்கள் தரப்போகின்ற வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி அதே போல கூட இருந்து நீங்கள் இவர்களை வழி நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். சாதிரி ரஞ்சினி அலங்கார மணியை ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அவருடைய குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். சாதரி டாலி சிஸ்டருக்காய், கணவருக்காய், மகனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சாதரி சுபாலங்கோவை குடும்பமாய் ஒப்பு கொடுக்கிறோம். கணவரை ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளை பொருட்படுத்த தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம். அதே போல சங்கமம் மணல் ஸ்தாபகர் ஊழியர்களாக எங்கள் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். ரீட்டாண்டி ஒப்பு கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் எங்களை கரத்திலே தருகிறோம். இன்னுமாக ஆண்டவரே கூட இருந்து நடத்த வேணுமாய் பிற குழந்தைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வேலை எடுத்த ஊழியங்களை உங்களுடைய பாதத்திலே தருகிறோம். குடும்பத்தில் உள்ள தேவைகள் ஊழியத்தில் உள்ள தேவைகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். வேலைக்கு போகின்ற நேரங்கள் வருகின்ற நேரங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வாகனங்களிலும் எல்லா கருவிகளும் ஆண்டவரே சரியாய் வேலை செய்ய வேணுமாய் எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வாகனங்கள் ஒவ்வொன்றிலும் கல்வாரி ரத்தத்தை நாங்கள் செலுத்தி ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த சகோதரன்மாக்கு என் குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். இந்த நாளும் வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு இணைந்து ஜெபிக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஜோகளை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பிள்ளையோடு கூட இருக்க வேணுமாய், பெற்றோருக்கு கீழ்படி உள்ள பிள்ளையாய் வளர்ந்து வர வேணுமாய் எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய வசனங்கள் வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்து அவனை உங்களுக்கு உகந்த மகனாய் நீங்கள் மாற்றி ஆசீர்வதித்து நடத்த வேணுமாய் ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே ருமானா குடும்பத்திலும் ஒருக்காய் ஜெபிக்கிறோம். அவளுடைய தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். தட்டாயினியை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சகோதரியுடைய கணவரை ஷியாமை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அவருக்கு எல்லா சரீர பலவீனங்களையும் நீங்க வேணுமா ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்திலும் ஒரு ரட்சிப்புக்காய் ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதல் எல்லாவற்றையும் உங்களுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து எல்லாம் பிள்ளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கட்டி நிற்கிறோம். உங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன்.
7: ஆமீன் ஆமீன். நிறைவு ஜபங்கள் எடுத்து வந்த சௌரி ஏமி புஷ்பராஜாவை திரும்பமாக சுகம்பெல்லனோடு இணைத்ததுக்காக நன்றி செலுத்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தொகுத்து வழங்கிய சௌரி ஜானட் அவர்களையும் இணைந்து அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே இணைந்து ஜபித்த ஒருவர்களையும் அதே வேளையிலே இந்த சமர் காலங்களில் எண்ணிய முடியாதவர்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். கத்தடி கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இணைந்திருக்க சௌரி வினோவையும் குடும்பத்தாரையும் அவருடைய மகளையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இணைந்து ஜெபித்து கடந்து சென்ற ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியாக நாங்கள் சகோதரி சுபாசினி அவர்கள் இல்லைங்க இந்த இணைவார்னு விசுவாசிக்கிறோம். அதுவரையும் ஒரு சில நற்சிந்தனைகளை கேட்போம். அதனைத் தொடர்ந்து மீதியான ஊழியங்களுக்கு கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரி கரத்தில் நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி சுபாசினி அவர்கள் இணையும் வரை ஒரு சில நற்சிந்தனை கூட கடந்து செல்வோமா?
8: ஆமீன்
7: ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் பாஸ்டர் கிறிஸ்டினா டைட்டஸ் அவர்கள் எடுத்து வருகிற நற்சிந்தனை கூட கடந்து செல்வோமா? ஆமீன்.
8: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 63:8 வாசிக்கலாமா? என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. ஆமேன். அல்லேலூயா. பற்றி கொண்டிருக்கிறது, தாங்குகிறது, இதில் ரெண்டு விஷயம் இருக்கு. அப்ப பற்றி கொள்வது என்ன, தாங்குகிறது அப்படின்னா என்ன அப்படின்னா பற்றிக்கொள்வது, பிடித்து கொள்வது. அதை எப்படி செய்யணுமா? தொடர்ந்து, ரெகுலரா செய்யணுமா? இதுல தொடர்ந்துன்றது தான் என்ன தொட்ட ஒரு வார்த்தை. எல்லா வசனத்திலும் ஒரு வார்த்தை நம்மை தொடும் இல்லையா? அப்ப பற்றி கொண்டிருக்கிறது, நம்மை பிடித்து கொண்டிருக்கிறது, அது மட்டும் கிடையாது, அது என்னை தாங்குகிறது அப்படிங்கிறத விட தொடர்ந்து அப்படின்னு யோசிச்சேன் நான். இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில ஏதாவது ரெகுலரா இருக்கா? பிரேயர் ரெகுலரா இருக்கணும், வேத வாசிப்பு ரெகுலரா இருக்கணும், அதுக்கப்புறம் நம்முடைய ஜெபங்கள் ரெகுலரா இருக்கணும், நம்முடைய தியானங்கள் ரெகுலரா இருக்கணும், ஆண்டவரோடு கூட உட்கார்ந்து பேசுறது ரெகுலரா இருக்கணும். இது எல்லாமே ரெகுலர், ரெகுலர் டைம்ல ரெகுலர், நான் ரெகுலரா நடக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது எப்ப இந்த ரெகுலர் நம்ம விட்டு போகுதோ, தொடர்பு தொடர்ந்து இதை நம்ம விட்டு தூரமா போகுதோ, அப்ப ஆண்டவருக்கு நமக்கும் ஒரு கேப் வருது இல்லையா? அதுதான் தாவீது சொல்லும்பொழுது இங்க சொல்லுகிறார், தொடர்ந்து அப்படின்னு சொல்றாரு. என் ஆத்துமா உண்மை பற்றி கொண்டு இருக்கிறது நீங்க எழுதியிருக்கிறார், ஆனா தொடர்ந்து பற்றி கொண்டு இருக்கிறது நீங்க எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இன்னைக்கு என்னவா, இந்த நீங்க ரெகுலர் பண்ணுங்க அப்படின்னு தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது மட்டும் இல்ல, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. அப்படி வலதுகரம் எப்படி, ஒருவேளை இந்த தொடர்ந்து பற்றி கொண்டு இருப்பதினாலே அது வலதுகரம் நம்ம என்ன பண்ணுது, அது தாங்கி கொண்டிருக்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தையை தூக்குறோம், அது நம்ம பிடிச்சிட்டு இருக்கு. நம்ம தாயானவள் இல்ல தகப்பனானவன் என்ன செய்வோம், எப்பவுமே அத நம்ம தான் ரொம்ப கேரா பாத்துப்போம். ஆனா அது என்ன பண்ணுங்க, அதுவும் விழுந்துற மாதிரி அது அப்படியே பிடிச்சிருக்கிறது நீங்க பாத்துருக்கீங்களா? நம்ம நல்லா தான் தூக்கி வச்சு பார்த்து நம்மள இறுக்கமா பிடிச்சிருக்கோம். சில சமயங்கள்ல ஒரு ஷேக்கிங் வருது, இல்ல ஒரு இடத்துல ரொம்ப வேகமா மூவ் ஆகிறப்பல அது அழகா இறுக்கி பிடிக்கும். பாத்திருக்கீங்களா நீங்க? அந்த மாதிரிதான் உங்களுக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்களுக்குள்ள ஒரு ஷேக்கிங் வரும்போது, உங்களுக்குள்ள ஒரு ஒரு ஷேக் வரும்போது, உங்களுக்குள்ள ஒரு தடுமாற்றம் வரும்பொழுது நீங்க என்ன செய்யணுமா, அவரை பற்றி பிடிக்கணும். ஆனா அதுவே தொடர்ந்து பற்றி பிடிக்கணும்ங்கிறாரு. என்ன வந்தாலும், என்ன நடந்தாலும், ஒண்ணுமே நடக்கலனாலும் நீங்க அவரை தொடர்ந்து பற்றி பிடித்துக் கொள்வீர்கள், அவருடைய வலதுகரம் உங்களை தாங்குகிறது. ஆமேன். அவருடைய வலதுகரம் என்ன செய்யுமா, நம்ம அழகாய் தாங்கும். வேதம் சொல்லுகிறது, அவருடைய வலதுகரம் என் தலையின் கீழ் இருக்கிறது, அவர் இடதுகரம் என்னை அணைத்துக் கொண்டு இருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், அப்படியே அந்த அணைப்பு, அது எப்படி தலையை அப்படி ஒரு பிடிச்சு அப்படி அணைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கான். இந்த மாதிரியான ஒரு அனுபவத்துக்குள்ள நீங்களும் போகணும். அவர் நம்ம அணைத்து கொண்டிருப்பதை நம்ம ஃபீல் பண்ணணும். அதுதான் ஆண்டவர் விரும்புற காரியம் இல்லையா? அவருக்கு சங்கீதக்காரன் அவங்க சொல்லி கொடுக்குற காரியம் என்ன, தொடர்ந்து செய்யுங்க. என்னன்னாலும் சரி, தொடர்ந்து இருங்க, அவரோடு கூட தொடர்ந்து போங்க, அவரை தொடர்ந்து பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அதனாலே அவர் வலதுகரம் உங்களை தாங்கும், தப்பு வைக்கும், வழிநடத்தும், ஏந்து சுமக்கும். நீங்க அழகாய் அவர் சமூகத்துல நீங்க வாழ்ந்திருப்பீங்க, செழுத்திருப்பீங்க. ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம், இந்த நாள்ல பரிசுத்தாவினர் எங்களோடு கூட பேசிருக்கிறீங்க, வார்த்தைக்கு உங்களுடைய எல்லாம் முடியுது ஆண்டவர். அப்பா நாங்கள் தொடர்ந்து பற்றி கொள்ள, அது மாத்திரமில்லை, அதனாலே அந்த வலதுகரம் எங்களை தாங்குவதற்காக நன்றி. ஆசீர்வதிங்க, தொடர்ந்து இந்த அப்பா அந்த டிவோஷன் கொடுக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆசீர்வாதமா இருக்கட்டும். இதை கேட்கிற பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ ஆல்.
9: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 145 சங்கீதம் 18 வசனம். கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் உங்களின் கூப்பிடுதல்கள் எவைகளாக இருந்தாலும் அவைகளுக்கு பதிலை தருகிற நாளாய் கர்த்தர் ஆசீர்வதித்து வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேக தங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற பல சூழ்நிலைகளில், பல வேளைகளில் அதிலிருந்து மீளும்படியும் தப்பித்துக் கொள்ளும்படிக்கும் மனிதர்களை, அருகில் இருப்பவர்களை, உறவுகளை, நண்பர்களை நாடிச் சென்றும் கூப்பிட்டும் இருப்பீர்கள். உங்களின் கூப்பிடுதலுக்கு செவி கொடாமலும், தாமதித்தும், வர தவறியும், உதவி செய்ய முடியாமலும் அநேகர் விலகி போயிருப்பர், விட்டு சென்றிருப்பர். ஆனால் நீங்கள் இன்றைக்கு எந்த சூழ்நிலையிலும் கர்த்தாதி கர்த்தரை முதலில் கூப்பிடுகிறவர்களாய் காணப்படுவீர்களானால், அவர் மூலமாய் உங்களுக்கு அனுப்பப்படும் உதவிகளும் ஒத்தாசைகளும் நிச்சயமாக நிறைவேறும், உறுதியாய் அவைகள் நடந்தேறும் என்பதை விசுவாசியுங்கள், பதிலை பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டவர்களுக்கு கர்த்தர் மிகச் சமீபமாய் வந்து பதில் கொடுத்ததை குறித்து தியானிப்போம். வாசிக்கலாம் மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே எரிகோவின் நகரத்தின் வீதியில் பர்திமேயோ என்கிற ஒரு குருடனை குறித்து பார்ப்போமானால், அவன் குருடனானபடியினால் தன் வயிற்று பிழைப்பிற்காக வீதியில் அன்றாடம் பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பது வழக்கம். அவன் இயேசு எரிகோவில் வந்திருக்கிறதையும் அவர் செய்து வருகிற அற்புதங்களையும் கேட்டு விசுவாசிக்கின்றான். அப்பொழுது இயேசு அந்த பக்கமாய் வருகிறார் என்பதை கேள்விப்படுகிறான். உடனடியாக, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகின்றான். சமுதாயம் அவனின் குரலை விசுவாசத்தை அதட்டினாலும் தடை செய்தாலும் அவனின் இருதயத்தில் இயேசுவை முழுமையாக விசுவாசித்தபடியினால் முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுகின்றான். அப்பொழுது இயேசுவினுடைய பாதையும் கால்களும் பர்திமேயை நோக்கி திரும்புகிறது, அவனிடமாக நிற்க வைக்கிறது, அவனிடம் விசாரிக்க வைக்கிறது, அவனுக்கு அற்புதம் செய்ய விளைகிறது. அந்தபடியே இயேசு பர்திமேயிற்கு கண் பார்வையை கொடுத்து அற்புதம் செய்கிறார். இயேசுவினுடைய பிரயாணத்தின் பாதையை மாற்றின பர்திமேயின் குரல் இன்று வரையில் பேசப்பட்டு வருகிறதை நாம் வேதத்தில் வாசித்து வருகின்றோம். என கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்களும் கூட பர்திமேயை போன்று இருளான உங்களின் சூழ்நிலைகளுக்குள் சிக்குண்டு நீண்ட நாட்களாய் வெளிச்சத்தை காணாதபடிக்கும், நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற காரியங்கள் தேவைகளில் விடுதலை இல்லாமலும் அடைக்கப்பட்ட வாசல்களாயும் நன்மைகளை ஆசீர்வாதங்களை காண முடியாதபடிக்கும் கலக்கத்தோடும் கண்ணீரோடும் பயத்தோடும் காணப்படுவீர்களானால், இன்றைக்கு உங்களின் விசுவாசம் பெருகும்படியும் இதுவரையில் தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிட்டதை காட்டிலும் அதிக நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு கூப்பிடும்படிக்கு கர்த்தர் விரும்புகின்றார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் இயேசு சமீபமாயிருக்கிறார் என்ற முழு நிச்சயத்தோடு கூப்பிடும் பொழுது கர்த்தர் செவி கொடுக்கின்றார், உங்களை விசாரிக்கின்றார், உங்களின் மன விருப்பங்களை நிறைவேற்ற காத்திருக்கின்றார். இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளை கொடுத்து அதட்டிய தேவன் உங்களின் சூழ்நிலைகளுக்கும் கட்டளை கொடுத்து அதட்டுகின்றார், ஆசீர்வதிக்கின்றார், விடுவிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள், சமாதானத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள், உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
10: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? சங்கீதம் 24:3. பிரியமானவர்களே, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? தேவனுக்கு அருகில் இருக்க விரும்புகிறவர் தூய்மையாகவும் நேர்மையாகவும் வாழ வேண்டும் என்பதை இந்த வசனத்தில் பார்க்கிறோம். கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே என்று பதிலளிக்கிறார். அன்று இயேசுவை குறித்து குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததால் நானும் குற்றம் செய்தேன் என்று அவருடைய சீஷர்களில் ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் குழம்பி அழுதான். சத்துருவின் வஞ்சக குழியிலே அவன் விழுந்தான் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நாம் ஒவ்வொருவரும் நிலைத்திருக்கும்படியாக இன்றே எம்முடைய கைகளையும் இருதயங்களையும் உள்ளான மனுஷனையும் அவருடைய பாதத்திலே வைத்து எம்மை தேவன் தகுதிப்படுத்தும்படியாக நாம் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுப்போம். அவ்வாறு நாம் அர்ப்பணிக்கும் பொழுது எங்கள் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும். நாம் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
11: கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலும் மீண்டுமாய் ஒரு புதிய வார்த்தையோடு புதிய நாளிலும் உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 15:28 இந்த நாட்களிலே வாசிக்க கேட்போமாயிருந்தால், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இஸ்ரியே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் ஆரோக்கியம் ஆனாள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்தில் நீங்கள் பார்க்கிற வேளையிலே ஒரு புரஜாதியாகிய ஒரு கானானிய ஸ்திரீ ஆண்டவரோடு இந்த நாட்களிலே வந்து அவரிடத்திலே தன்னுடைய விசுவாசத்தை இந்த நாட்களிலே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள், அவள் தன்னுடைய நிலைமையை, தன்னுடைய விசுவாசத்தை ஆண்டவருக்கு வெளிப்படுத்துகிறாள். எப்படி என்று பார்ப்போமா இருந்தால், இந்த நாட்களிலே பாருங்கள், அவள் அங்கே ஆண்டவரை விடாதபடி பின்தொடர்ந்து போய் இந்த நாட்களிலே ஆண்டவரோடு இந்த நாட்களிலே அங்கே அந்த தனக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தையும், தனக்கு கொடுத்திருக்கிற அந்த காரியத்தையும் இந்த நாட்களிலே ஆண்டவருக்குள்ளே இந்த நாட்களிலே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவரும் இந்த நாட்களை பாருங்கள் அவருடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியாக அநேக கேள்விகளை இந்த நாட்களை கேட்டுக்கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்களை பாருங்கள். அவருடைய சீசர்கள் வந்து அங்கே ஆண்டவரிடத்திலே சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்கள் எப்படி என்றால் பாருங்கள், அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு இடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவள் அவரை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், தங்கள் எஜமானின் மேசையிலே இருந்து உள்ள துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக எப்படி சொல்லுகிறார் என்றால், இஸ்ரியே உன் விசுவாசம் பெரிது என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லுகிறதை சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதென்றால். அந்நேரமே அவள் மகன் அங்கே என்ன நடக்கிறது என்றால் ஆரோக்கியம் அடைந்தாள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இந்த நாட்களில் இருக்கிறது? விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவன் உறுதியும் காணப்படாதவைகளும் நிச்சயமாக இந்த நாட்களில் இருக்கிறதுனால், அருமை பிள்ளைகளே, நாங்கள் விசுவாசத்தை கண்களினால் காணவில்லை. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பாருங்கள். இந்த நாட்களிலே ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இந்த நாட்களிலே வானத்து நட்சத்திரங்களையும் கடற்கரை மணலையும் நீ நோக்கி பார், இவ்வளவாக உன்னுடைய சந்ததி பெருகும் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் சொல்லி வாக்கு கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் ஆபிரகாம் அந்த விசுவாசத்தை கண்களால் காணவில்லை, செவிகளினால் கேட்டார். இந்த நாட்களிலே ஆண்டவர் பாருங்கள், இந்த நாட்களிலே ஆபிரகாமுடைய காலத்தில் பாருங்கள், அந்த வாக்கு தத்தம் இந்த நாட்களிலே பாருங்கள் நிறைவேறவில்லை. ஆனால் பாருங்கள், அந்த அவருடைய சந்ததியாக இருக்கிற நம்முடைய நாட்களிலே அந்த வாக்கு தத்தங்கள் இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. எப்படி என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாக அந்த வார்த்தைகள் நிறைவேறி இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார். ஆனால் வாக்கு கொடுத்து தன்னை மறைத்து வைத்திருந்தார். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனாலும் பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முடிவிலே பாருங்கள் அப்படியே வந்து பாருங்கள், ஆபிரகாம் சந்ததியூடாக நாங்கள் வந்து இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாக அவருடைய பிள்ளைகளாக இந்த நாட்களே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படியான ஒரு ஆசீர்வாதம் என்று நீங்கள் பார்த்தீர்களா? அன்பு பிள்ளைகளே பாருங்கள், இந்த கானானிய இஸ்ரேலுடைய விசுவாசம் இவ்வளவு பெரிதாக இந்த நாட்களில் இருக்கிறதை போல் இன்றைக்கு நம்முடைய விசுவாசமும் ஆண்டவரை பற்றுகிறதிலே அங்கே மிகவும் இந்த நாட்களிலே பெரிதாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் அன்றி ரட்சிப்பே இல்லை, அவர் அன்றி விடுதலை இல்லை. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை இந்த நாட்களிலே விடமாட்டேன் என்று யாக்கோபு சொன்னது போல, அருமையான அன்பு பிள்ளைகளே, அதிகாலையிலே எழுந்து அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவருடைய பாதத்தை பிடித்து இந்த நாட்களே ஆண்டவரே, இன்று எனக்குரிய ஆசீர்வாதத்தை தாரும் என்று நாங்கள் கேட்போமாயிருந்தால் கர்த்தர் அதை நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை தான் இன்றைக்கு காண்கிற தேவனாயிருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு முக்கியமாக முதுகெலும்பாக இருக்கிறது விசுவாசம். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, விசுவாசம் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த நாட்களை நாங்கள் வாழ முடியாது. நாங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாக இருந்தால் அந்த கிறிஸ்துவோடு நாங்கள் அங்கே இணைக்கப்படுவதற்கு அங்கே கட்டப்படுகிற பாலம் என்னவென்றால் விசுவாசம் என்று சொல்லப்படுகிற பாலம்தான். இந்த நாட்களில் கிறிஸ்துவையும் நம்மையும் இந்த நாட்களில் ஒன்றாக இணைக்கிறது என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட வேண்டுமா இருந்தால் நம்முடைய விசுவாசம் இந்த நாட்களிலே வர்த்திக்கப்பட வேண்டும். ஏனோ தானோ ஒன்று இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார்.
7: ஆமீன், ஆமீன். வாக்கு தத்துவத்துக்கூடாக ஊழியர் சுசரெட்பின் வானர் அவர்கள் நாளை வழி நடத்தினார். மத்தே 15:28 ஆதாரமாக கொண்ட அந்த வாக்கு தத்துவத்துக்கூடாக வழி நடத்தினார். அதே போல தேவ ஊழியர் சௌரி ஆயரின் அவர்கள் தேவனுடைய பர்வதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் நிலைத்திருப்போம் என்ற தலைப்பெண்களே இலங்கை மண்ணிலிருந்து ஜீவ வார்த்தை எடுத்து வந்தார். அதே போல ஜீவ மன்னாவை சௌரி வாணி வெங்கட் அவர்கள் போனியோ

0: வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த
1: வேளையிலும்
0: ஜெபங்களுக்கு கூட கடந்து
1: செல்ல
0: கர்த்தர் உதவி செய்வாராக. இன்று 27ஆம் தேதி 5ஆம் மாதம், 27ஆம் தேதி வைகாசி மாதம், 27ஆம் தேதி மே மாதம், 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை காலவேளையிலும் இணைந்திருக்கிறோம். விடுதலையின் வெளிச்ச நேரத்தில் எங்களுடன் ஊழிய சௌரி சுபாசினி அவர்கள் யாழ்ப்பாணம் இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவரை வரவேற்போம். அவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் வாழ்த்தி வரவேற்போம். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் கத்தராமே அவருடைய குடும்ப காரியங்கள், பிஸ்னஸ் காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள், பிள்ளைகளுடைய காரியங்கள், கணவனுடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தராமே கூட இருந்து வழிநடத்துவாராக. அவர்களோடு இணைந்திருக்கிற சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் வாழ்த்துவோம். கணவனுடைய வேலை காரியங்கள், பிள்ளைகளுடைய வேலை காரியங்கள், குடும்ப காரியங்கள், ஊழிய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து உயர்த்தி வருகிறார். அதே ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் தங்குவதாக என்று மற்ற கேட்கப் போகின்ற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி கொண்டு கர்த்தர் தந்த ஆசீர்வாதங்களை மென்மேலும் பெற்றுக்கொள்ள கர்த்தருடன் இணைந்திருப்போம். கொடியிலே செடியாக, ஆமேன், செடியிலே கொடியாக நாங்கள் கர்த்தரோடு இணைந்திருப்போம். இந்த வேளையிலும் சௌரி சுபாசனியும் சௌரி ஜானத் அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு மாலை வணக்கங்கள், இரவு வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். சௌரி ஜானத் அவர்கள் மீதியானவற்றை புறப்படுப்பார். பிரைஸ் லோட்டம்மா,
2: பிரைஸ் லோட்டனா,
0: ஆமென். நினைந்திருக்கோம், உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ.
2: ஆமென். கர்த்தாமே எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. சுபா அவர்கள் ஜெபத்தோடு கூட ஒரு பாடலை பாடி தேவனை மாய்மைப்படுத்துங்க.
3: ஆம் ஆண்டவரே, அன்பின் தகப்பனே, அருமையான இந்த நல்ல நாளுக்காக, இந்த நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தந்தையே, இந்த நாளிலும் எங்களை மறுபடி நீங்கள் இன்பு சேர்த்ததுக்காக நன்றி இயேசப்பா. ஆண்டவரே, இந்த ஜெபமொழியை பொருட்படுங்கள். ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒவ்வொன்றிலும் மறுகரம் கூட இருந்து கர்த்தாவே எங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன் நீர் என்பதை ஆண்டவரே நாங்கள் விசுவாசித்து உம்முடைய பாதத்திலே வந்திருக்கிறோம். ஆண்டவரே நீங்களே நடத்துங்கள். உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். தடைகளை நீக்கி இந்த இணைப்புகளை தொடர்ந்தும் நீர் எங்களுக்கு வழி நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்,
2: ஆமீன்.
3: அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மாதிரி நீரே நன்றி.

0: பாடி மகள் கொண்டாடு. அமேன்.
1: அமேன் அமேன். கர்த்தர் தாமே, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி நல்ல பாடலை கொடுத்தீர்கள். கர்த்தர் தாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். முதலாவது நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். நாங்கள் இலங்கை தேசத்திலே இன்றைய நாட்களில் இருக்கிற எல்லா குழப்பங்களும் பிரச்சனைகளும் அகன்று போக நன்மை செய்கிறவர்கள் அங்கு பெருகும்படி நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே, எங்கள் இலங்கை தேசத்தை வானமண்டலங்க தரமாக்குங்க. கடல் பிராணிகள் தேசத்தின் குடிகளை ஒப்பு கொடுக்கிறோம். ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், பாலிமேன்றுகள் எடுக்கிற தீர்மானங்களை உங்களுடைய ரத்தம் தெளித்து உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை இருதயங்கள் சிந்தைகளை காண்கிற தேவன் அப்பா, இனவாதங்கள், மதவாதங்கள் என்று வேண்டாம் ஆண்டவரே, மொழி வாதங்கள் என்று வேண்டாம் ஆண்டவரே. எல்லாரும் உம்முடைய பிள்ளைகள் என்பதை கர்த்தாவே அவர்களை அறியிற அறிவு அவர்களுக்கு வரட்டும் ஐயா. எங்கள் தேசத்தில் இருக்கிற கர்த்தாவே, கர்ப்பிணி தாய்மார்கள் கர்ப்பத்திலே இருக்கிற பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும் ஐயா. சிறு பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும், பக்குவப்படுத்தும். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள் என்று சொன்ன தேவன் நீர் பெரியவர் ஆண்டவரே. கர்த்தாவே, வாலிப ஜோதிகள் கர்த்தாவே, மனம் போன போக்கிலும் போத வஸ்துகளிலும் ஆண்டவரே, வேண்டாத காரியங்களிலும் கர்த்தாவே ஈடுபடுகிறோம். உபதற்காய் நாங்கள் கெஞ்சுகிறோம் ஐயா. அந்த கொலைகள், கொள்ளைகள் என்று கர்த்தாவே, அப்படியான காரியங்கள் வராதபடி கர்த்தாவே, இளம் குடும்பங்கள் சமாதானமற்றி இருக்கிற குடும்பங்கள் ஆண்டவரே கர்த்தாவே, பிள்ளைகள் நிமித்தம் கண்ணீர் வடிக்கிற குடும்பங்கள் கர்த்தாவே, எத்தனையோ கர்த்தாவே காரியங்களாய் இருக்கிறது கர்த்தாவே. தேவரே, முதியோரை பராமரிக்க முடியாம இருக்கிறார்கள் அப்பா ஆண்டவரே. இவர்களுக்காய் நீர் மனதுருக்கும் ஐயா. நாடு தீட்டுப்படக்கூடாது ஆண்டவரே, தீட்டுப்பட்டால் உம்முடைய அழிவு வந்துவிடுமே கர்த்தாவே. அப்பா நீங்க கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அப்பா எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பாரு, எங்கள் தேசத்தின் பாவதோஷ அக்கிரமங்களை மன்னிங்க கர்த்தாவே, மனதுருகுங்க கர்த்தாவே. எல்லாரையும் ரட்சிக்க வேணும் என்று உம்முடைய சித்தம், உம்முடைய விருப்பம் ஐயா ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீங்கள் பொறுப்பேறுங்க கர்த்தாவே, இன்றைய நாட்களில் பொறுப்பேறுங்க கர்த்தாவே ஆண்டவரே. எல்லா இருதயங்களையும் சிந்தைகளையும் நீர் ஆளுக செய்யுங்கப்பா. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறேன் பிதாவே. சுபாவர்கள், நீங்கள் திருச்சப மக்கள் மன உறுதி நிறைந்தவர்களாய் இருக்கக்கூடியதா. அவர்களுடைய சிந்தைகளில், இருதயங்களில் இருக்கிற குழப்பங்கள், கலக்கங்கள் இல்லாமல் அவர்கள் மன உறுதியோடு அங்கு மன உறுதி நிறைந்தவர்களாக ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்ய வேணும். திருச்சபையில் இருக்கிற மக்கள், விசுவாசிகள் எல்லாருக்காகவும் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: ஆமாண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே இயேசப்பா, ஒவ்வொரு திருச்சபையிலும் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே, ஊழியக்காரர்கள், ஊழியர்கள், விசுவாசிகள் ஒவ்வொருத்தரையும் உம்முடைய கரத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, இந்த நாட்டு நிலைமைகள் ஆண்டவரே, இப்படிப்பட்ட சோர்வுகள் வந்து ஆண்டவரே அப்பா, உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களிலே சோர்வுகளை கொண்டு வந்து விடாதபடிக்கு கர்த்தாவே, என் தகப்பனே, இந்த காரியங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து என் தெய்வமே அப்பா, நீர் உம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் கர்த்தரே பொறுப்படுங்கள், எங்கள் தேவனே பொறுப்படுங்கள் ஆண்டவரே. தடைகளை உடையுங்கள் ஆண்டவரே, தடைகளை உடையுங்கள் ஆண்டவரே அப்பா. இருதயத்தில் இருக்கிற சோர்வுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும் ஆண்டவரே அப்பா. சூழ்நிலைகளை பார்த்து கர்த்தாவே, விசுவாசத்திலே இவர்கள் ஆண்டவரே பலனிழந்து போய்விடாதபடிக்கு என் தகப்பனே அப்பா, இந்த சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டவர் நீர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் மாற்ற உம்மாலே முடியும் என்ற அந்த விசுவாசத்திலே இன்னும் பலப்பட்டு கர்த்தாவே, இந்த ஊழியங்களை செய்ய நீர் வழிநடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே கர்த்தாவே, உண்டவேளையிலும் ஆண்டவரே ஊழியர்கள் மத்தியிலே கர்த்தாவே அப்பா, பலவீனங்கள் வந்து விடாதபடிக்கு, மற்றவர்களுக்கு வருகிற பலவீனங்கள், மற்றவர்களுக்கு வருகிற ஆண்டவரே போராட்டங்களை பார்த்து இந்த விசுவாச குடும்பங்களும் சோர்ந்து விடாதபடிக்கும் என் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் இன்னும் பலப்படுத்துங்கள், இன்னும் உற்சாகப்படுத்துங்கள் ஆண்டவரே அப்பா. உம்முடைய ஜனங்கள் ஒருபொழுதும் விற்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு வருகிற நன்மைகள், இறுதிய சந்தோஷங்கள், சமாதானங்களை பார்த்து உம்மை அறியாத ஜனங்கள் உம்மை ஆண்டவரே தேடவும் உம்முடைய சமூகத்தை நோக்கி வரவும் என் தகப்பனே நீங்க உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. என் தகப்பனே அந்த அற்புதத்தை நீ காண செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்தரை பொறுப்படுங்கள், எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. அன்பின் தேவனை நீங்களே பொறுப்படுத்து கர்த்தாவே. இன்னும் உம்முடைய உற்சாகமுள்ள ஆவி உம்முடைய பிள்ளைகளை தாங்கி வலப்படுத்தி இன்னும் நடத்தி செல்லும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்
1: ஆமென். ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நான் சுவிசேஷர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். இந்த கொஞ்ச காலத்திலே இந்த சுவிசேஷர்கள் தங்களுடைய கடின உழைப்பினாலே மக்களை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே ஆண்டவரே சபைகளில் இருக்கிற அந்த சுவிசேஷர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு வேண்டிய அபிஷேகத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு வேண்டிய வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே ஆண்டவரே. இந்த சுவிசேஷர்கள் ஆண்டவரே இன்னும் கொஞ்ச காலம் இருக்குது என்று சொல்லி ஆண்டவரே தங்களுடைய கடின உழைப்பை பாரத்தினாலும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையினாலும் நிரப்பப்பட்டவர்களாய் கர்த்தாவே, ஆவியில் நிறைந்தவர்களாய் கர்த்தாவே, உம்முடைய சுவிசேஷத்தை எல்லா இடங்களும் சொல்லக்கூடியதாய், ஒரு அபிஷேகத்தோடு ஒரு ஆசீர்வாதத்தோடு சொல்லக்கூடியதாய், அதை ஆண்டவரே கேட்கிற ஜனங்களுடைய காதுகள் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்பட ஆண்டவரே கர்த்தாவே, இருதயங்கள் சிந்தைகள் திறக்கப்பட கர்த்தாவே, இருதயத்தை திறந்தருள்கிற தேவன் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. அப்பா இவர்களை ரட்சிப்புக்கு ஏதுவாய் நடத்துங்க அப்பா. இந்த கடைசி காலத்திலே ஜார் ஜாரை இன்னுமாய் ரட்சிக்க வேணுமோ கர்த்தாவே, இந்த குடும்பத்தை ரட்சிக்க வேணுமோ, எந்த மகனை மகளை ரட்சிக்க வேணுமோ, எந்த வாலிபர்களை ரட்சிக்க வேணுமோ கர்த்தாவே, அதெல்லாம் உம்முடைய சித்தன் ரட்சிப்பு உம்முடையது கர்த்தாவே. தேவரே உம்முடைய ஜனத்திலே மத்தியிலே ஆசீர்வாதம் இறங்க கர்த்தாவே, சுவிசேஷர்கள் மத்தியிலே ஆசீர்வாதம் இறங்க கர்த்தாவே. ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே கர்த்தாவே. கடின இருதயங்கள் சதியான இருதயங்களா மாறட்டும் ஐயா. விக்கிற ஆர்தனைகள் வேசித்தனங்கள் ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள்ல இருக்கிறவர்கள் மன மாற்றத்துக்குள்ளாக வரக்கூடியதாய் கர்த்தாவே, ஒரு மாற்றங்களை உண்டு பண்ண கர்த்தாவே நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே ஆண்டவரே என்று நாளை ஒப்பு கொடுக்கிறோம். ஏசப்பா நீங்க பொறுப்பேறுங்க கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். நீங்கள் சுபா ராஜாக்கள் அதிகாரிகள் தலைவர்கள் எல்லா மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அன்பு நிறைந்தவர், அன்பு ஒன்று இருந்தால் எல்லா சகலதையும் தாங்கவும் தப்பிவிக்கவும் சகலதையும் வேண்டிக் கொள்ளவும் அவர்களுக்குள்ளே அந்த பாரங்கள் வரும். ஆகவே அன்புள்ளவர்களாய் எல்லா மக்களும் நிறைந்து வாழ கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்து.
2: ஆமா ஆண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே பரிசுத்தரே இயேசப்பா ஆண்டவரே, ஒவ்வொரு ஜனங்களுக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறேன் ஆண்டவரே. அதிகாரங்கள்ல இருக்கிறவர்களுக்காக உம்முடைய பாதத்திலே வர்றேன் ஆண்டவரே. நாட்கள்லே கர்த்தாவே, கடைசி நாட்கள் ஆண்டவரே, ஆண்டவரே தற்பிரியர் மற்ற சுயநலமாக யோசிக்கிற இந்த மக்கள் மத்தியிலே அன்புகள் தணிந்து கொண்டு போறது ஆண்டவரே. அன்பின் தகப்பனே இயேசப்பா, நீர் இவ்வளவு பெரிய அன்புள்ள தேவன். உம்முடைய அன்பை நீர் உண்மை கொடுத்து எங்கள் மத்தியிலே விளங்க பண்ணின கர்த்தர் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, ஒவ்வொரு ஜனங்களும் ஒவ்வொருத்தர் மீதும் ஒருவர் தங்கள் மீதும் அன்பு கூற கர்த்தாவே நீங்க கிருபை செய்யுங்கள் ஆண்டவரே. எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே தங்கள் மீது அன்பு கூறாமல் தங்களை அழிக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா அது மாத்திரமல்ல, பிறருக்கு விரோதமாய் எழும்பி பிறரை அழிக்கிறார்கள் ஆண்டவரே. களவுகள் வன்முறைகள் அதிகரித்து கொண்டு போகிறது கர்த்தாவே. பண ஆசையின் நிமித்தம் ஆண்டவரே மற்றவர்களை நேசிக்காமல் மற்றவர்களுக்கு அநியாயமான ஆண்டவரே வக்கிரமான காரியங்களை எல்லாம் செய்கிறார்கள் ஆண்டவரே. இந்த ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவரே ஒவ்வொருடைய இருதயங்களிலும் ஆண்டவரே அன்பு ஊற்றப்பட என் தகப்பனே நீர் உதவி செய்துள்ளபடியாக கர்த்தாவே உம்முடைய வல்லமையின் கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்தரே பொறுப்படுங்கள், பரிசுத்தரே பொறுப்படுங்கள் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் ஆண்டவரே அந்த அன்பு ஊற்றப்பட கிருபை செய்யுங்கள் ஆண்டவரே. அப்பா அக்கிரமம் மிகுதி ஆவதனால் அன்பு தணிந்து போகும் என்ற அந்த வார்த்தையின்படி அல்ல கர்த்தாவே ஆண்டவரே. அந்த காரியங்களில் இருந்து இந்த ஜனங்கள் விடுதலையாக ஆண்டவரே அப்பா என் தகப்பனே அக்கிரமங்கள் மிகுதி ஆகாதபடிக்கு கர்த்தாவே இந்த ஜனங்களை நீர் பொருட்படுத்தி நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அக்கிரம சிந்தையோடு யாரும் இருக்காதபடி கர்த்தாவே அந்த காரியங்களிலிருந்து விடுதலையாகி ஆண்டவரே அன்பு கூறத்தக்க இருதயத்தை நீர் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அதிகாரங்கள் இருக்கிறவர்கள் ஆண்டவரே, அப்பா கீழாக இருக்கிறவர்களிடத்தில் அன்பு செலுத்த கிருபை செய்யுங்கள் ஆண்டவரே. அன்பின் தேவனே, உம்முடைய மகிமையின் கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய அன்பு ஆண்டவரே விளங்க நீங்க கிருபை செய்யும்படியாக ஆண்டவரே, உம்முடைய கரத்துக்குள் தந்து இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஆமென். அங்க ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நான் எல்லா மக்களுக்குள்ளேயும் தாழ்மை வர வேணும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஏனென்றால் தாழ்மை வரும்போது அங்கு விசுவாசம் தேவனுக்குள்ளாய் பெருகும் என்று சொல்லி, அங்கு விசுவாசம் வரும்போது சீசர்கள் பெருகுவார்கள், வசன விருத்தி அடையும் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். ஆகவே நாங்கள் தாழ்மைக்கு வர கத்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். என் தேவனையும் மெய் ஸ்தோத்திருக்கிறோம் ராஜா ஆண்டவரே. கர்த்தாவை அதிகாரமானாலும் தலைமைத்துவமானாலும் என் தேவனே உமக்கு கீழ்பட்டு வாழ கர்த்தாவே, தாழ்மையாய் ஆண்டவரே கர்த்தாவே வாழ கர்த்தாவே, கிருப செய்யும் ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிவு எந்த மனுஷனாய் இருந்தாலும் ஆண்டவரே கீழ்ப்படியக்கூடிய கிருபைகளை கர்த்தாவே, நல்ல எண்ணங்களை நல்ல ஆலோசனையை அவர்களுக்குள்ளே வையுங்க ராஜா ஆண்டவரே. தகப்பனே ஆண்டவரே வீணாய் விருதாய் கத்தாவே ஆண்டவரே, தகப்பனே உதருக்குதர் தாழ்மைப்பட கத்தாவே, ஒரு அதிகாரிக்கு கீழ்பட்டு நடக்க கத்தாவே உதவி செய்யும் ஐயா. இந்த வீதி போக்குவரத்து ஆண்டவரே கத்தாவே சீர் இல்லாமல் அநேகர் அழிந்து கொண்டு போகிறார்கள், அநேகர் மரணத்தை கண்டு கொண்டு போகிறார்களே கத்தாவே ஆண்டவரே. எல்லாருக்குள்ளும் ஒரு தாழ்மை வரட்டும் ஐயா. உதறி உதர் ஆண்டவரே கத்தாவே கேட்டு நடக்க கூடியதாய், விசாரித்து நடக்கக்கூடியதாய் என் தேவனே. எங்கள் ஜனங்களுக்கு நீர் ஒரு மாறுதலை மாற்றத்தை பெரு மாறுதலை கட்டளையிடுவீராக கத்தாவே ஆண்டவரே கத்தாவே. ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த விசுவாசங்கள் வரட்டும் ஐயா ஆண்டவரே கத்தாவே. இந்த நாட்களிலே ஆண்டவரே மக்கள் அநியாயமாய் அழிந்து போகாதபடி கத்தாவே, இந்த வாகனம் ஓடுறவர்கள் ரோட்டுகள் வீதிகள் தெருக்கள் மூலா முடுக்கள் ஆண்டவரே வாகனத்திலே இருந்து ஓடுகிற ஆண்டவரே ஆண்டவரே வாகன ஓட்டிகளை ஒப்பு கொண்டுக்கிறேன் ஐயா. அவர்களை எந்தவித பாதிப்பும் வராதபடி கத்தாவே, கவனமாய் ஞானமாய் மூடக்கூடியது அந்த சட்ட திட்டங்களுக்கு உட்படக்கூடியதாய் கத்தாவே நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிகாரிகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே தேவனே லஞ்சங்கள் வேங்காதபடி கத்தாவே, லஞ்சம் அல்ல கத்தாவே, மக்களுடைய உயிரை காப்பாற்ற வேணும் என்று சொல்லி அவர்கள் நிற்கக்கூடியதாய் கத்தாவே. ஒவ்வொரு உள்ளங்களையும் சிந்தைகளையும் நீர் மாற்றி அமைக்க வல்லவர் ஐயா. தக்கத்தி வெள்ளத்தை திசை திருப்புமா போல் ஒவ்வொருடைய இருதயங்களை உம்முடைய பக்கம் திசை திருப்ப, நன்மையான பக்கம் திசை திருப்ப கத்தாவே, தீமைகளை வெறுத்து விட கத்தாவே, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்க கத்தாவே. எங்கள் ஜனத்துக்கு நீர் கிருபை கொடும் கத்தாவே. என் ஜனத்தையே நாங்கள் அழிக்க கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு உண்டாக வேணுமாய் நாங்கள் செபிக்கிறோம். நாடு தீட்டுப்படாதபடி கத்தாவே, தீட்டினால் நாடு அழிந்து விடாதபடி என் தேவனே, எங்கள் ஜனங்களுக்காக எங்கள் மக்களுக்காக எங்கள் தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் ஐயா. நீர் பொறுப்பேற்று வழி நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. என்னுடைய நாட்களில் வியாதியும் வேதனையிலும் தவிக்கிறார்கள் அநேகர். ஆகவே இவர்களுக்குள்ளே ஒரு குணம் உண்டாகும்படி, ஒரு தைரியசாலிகளாய் இவர்கள் வாழ கத்ததாமே அவர்களுக்குள்ளே ஒரு மாற்றங்கள் வருவதாக என்று சொல்லி சும்மா நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: ஆமா ஆண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே சப்பா கர்த்தாவே, இந்த வியாதிப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறேன் ஆண்டவரே. தந்தையே, நீங்களே பொறுப்படுக்கும்படியாக உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்தரே பொறுப்படுங்கள் ஆண்டவரே. அப்பா, இந்த வியாதிகள் ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய சரீரத்தை மட்டுமல்ல கர்த்தாவே, ஒவ்வொருத்தருடைய இருதயத்தையும் பலவீனப்பட செய்கிறது ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, இப்படிப்பட்ட வியாதி படுக்கையிலே வைத்திய சாலைகளிலும் வீடுகளிலும் இருந்து வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக உங்களுடைய பாதத்திலே வருகிறேன் அப்பா. இப்படிப்பட்டவர்களை நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இவர்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய இரக்கத்தை காண்பியும் ஆண்டவரே. அப்பா, சிறு வியாதியா இருந்தாலும் ஆனா இருதயத்திலே வருகிற பயத்தினால் கர்த்தாவே அதிக அதிகமாக யோசித்து கவலைப்பட்டு வேதனைப்பட்டு கர்த்தாவே தங்கள் சரீரத்தை இன்னும் வியாதிக்குள்ளாக்குகிற ஜனங்கள் எவ்வளவோ உண்டு ஆண்டவரே. என் தகப்பனே, நீர் இந்த ஜனங்களுக்காக மனமிரங்கும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல கர்த்தாவே, வைத்தியசாலைக்கு இந்த வியாதியஸ்தர்கள் போகும் பொழுது கர்த்தாவே அங்கு இருக்கிறவர்களால் கூட எத்தனையோ ஜனங்கள் மனதளவில் பாதிக்கப்படுகிறார்கள் ஆண்டவரே. ஒரு சில வைத்தியர்கள் ஆண்டவரே எத்தனையோ வியாதியஸ்தர்களை ஆறுதல் படுத்தி ஆற்றி ஆண்டவரே, பெரிய வியாதியா இருந்தாலும் அந்த வியாதி சிறிய வியாதி என்று கர்த்தாவே பயப்பட தேவையில்லை என்று சொல்லி ஊக்கப்படுத்தி ஆண்டவரே அவர்களை குணமடைய செய்கிறார்கள் ஆண்டவரே. ஆனாலும் சில சில பேர் ஆண்டவரே இந்த வியாதியஸ்தர்களை பயமுறுத்தி ஆண்டவரே அவர்களிடத்தில் அன்பு காட்டாமல் கரிசனை காட்டாமல் ஆண்டவரே இன்னும் வேதனைப்படுத்துகிறார்கள் ஆண்டவரே. இந்த நிலைமைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. அற்புதரே, என் தகப்பனே, நீர் ஒவ்வொருவரையும் நீர் சுகமாக்குற கர்த்தர் ஆண்டவரே. உம்முடத்தில் வியாதியோடு வந்த யாரையும் நீர் ஆண்டவரே அப்பா புறம்பே தள்ளவும் இல்லை, குணமாக்காமல் விடவும் இல்லை ஆண்டவரே. அப்பா நீங்க சொல்கிறீர்கள், உம்முடைய வார்த்தை சொன்னது கர்த்தாவே, நீர் சொன்னீர் ஆண்டவரே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன கர்த்தரே அப்பா, நீர் ஒவ்வொருவருக்கும் இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறது ஆண்டவரே. நீர் பரம பரிகாரியான கர்த்தர் ஆண்டவரே அப்பா. விசுவாசம் உள்ள ஜெபம் புண்ணியாளியை ரட்சிக்கும் என்று ஒவ்வொரு வியாதியஸ்தர்களும் தங்களுடைய வியாதிக்காக தாங்களே விசுவாசத்தோடு ஜெபித்தாலும் அவளுக்கு சுகத்தை கொடுக்க உம்மாலே முடியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எனக்கு சுகம் உண்டு என்று சொல்லி சொல்லி அறிக்கை பண்ண ஆண்டவரே, நீர் அப்படிப்பட்ட இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் கொடும் ஆண்டவரே. உண்மை அறியாதவர்களும் உம்முடைய நாமத்தை சொல்லி சொல்லி விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே சுகம் உண்டு கர்த்தாவே. நீர் சுகம் கொடுப்பீர் ஆண்டவரே. நீர் சொன்னீரே, என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை பெற்றுக் கொள்வீர்கள் என்று ஆண்டவரே. அந்த விசுவாச வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் சுகமடைய வேண்டும் படியாக, சுகம் கொடுக்கிற தேவன் உம்மை நோக்கி பார்க்கும்படியாக, உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்
1: ஆமென் ஆமென். இன்றைய நாட்களிலே நாங்கள் நமக்குள்ளே தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை குறித்து அங்கு நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். ஏனென்றால் இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் எல்லா ஆவியையும் எங்களுக்கு தந்து நடத்துறவர். ஆகவே இவர் கர்த்தருடைய ஆவியா இருக்கிறார். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அந்த விடுதலையை நாங்கள் சுதந்தரிக்க இந்த தேவ பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் சத்தியவான்கள் சுதந்தரிக்க முடியாமல் இருக்கிறார்கள். அதை சுதந்தரிக்கும்படி நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் ஆண்டவரே சிலுவையிலே செய்து முடித்து கர்த்தாவே இன்றைக்கு அப்பா நீர் எங்கள் தேற்றரவாளனாகிய பரிசுத்தாவிய அனுப்பியும் ஆண்டவரே. ஆண்டவரே சபைகள் மக்கள் ஜனங்கள் ஆண்டவரே விடுதலை இன்றி இருக்கிறார்கள் ஐயா, வெற்றி இன்றி வாழுகிறார்கள் கர்த்தாவே. ஆண்டவரே இவர்களுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியை கட்டவிழ்த்து விட்டும் ஐயா. ஆண்டவரே அந்த பரிசுத்த ஆவியாய் ஆண்டவரே அவர்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாம உங்களை தரிசிக்க முடியாது என்பதை ஆண்டவரே எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் அறிந்து கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா சத்திய ஆவியானவரே, ஒவ்வொருவருக்கும் சத்தியத்தை சொல்லி கொடுக்கிற ஆவியானவரே கர்த்தாவே. ஆண்டவரே அன்றைக்கு கர்த்தாவே தேவான் மத்தியில எதிர் பேசவும் எதிர் கொள்ளவும் கர்த்தாவே முடியாத ஒரு வல்லமை அவனுக்குள்ளே வந்ததே கர்த்தாவே. அப்படிப்பட்ட சத்திய வல்லமை ஆண்டவரே ஒவ்வொரு பரிசுத்த பிள்ளைகளுக்குள்ளும் சத்திய பிள்ளைகளுக்குள்ளும் இறங்க வேணுமா ஜெபிக்கிறோம். ஓ மகிமை உள்ள ஆவியானவரே, இன்னைக்கு இந்த மகிமை உள்ள ஆவியானவரே கர்த்தாவே நாங்கள் கண்டுகொள்ள முடியாமல் நிற்கிறோமே கர்த்தாவே. ஆண்டவரே இந்த மகிமையான ஆவியானவரே கர்த்தாவே ஆண்டவரே எல்லாருக்குள்ளும் மகிமையாய் இறங்க கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தருடைய ஆவியான நிரம்பும் போது இந்த மகிமையின் ஆவியானவர் எங்களுக்குள்ள உண்டாகும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாய் ஆண்டவரே சங்கம வானொலியிலே ஊழியம் செய்கிற அத்தனை பேரும் ஆண்டவரே அப்பா இந்த மகிமை உள்ள ஆவியினால் நிரப்பப்பட உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். லேசியண்ணா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் மகிமை உள்ள ஆவியானவர் மகிமைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மகிமைக்குள்ளே நாங்கள் வாழ, மகிமைக்குள்ளே இருக்க, மகிமைக்குள்ளே ஆண்டவரை சிந்திக்க, ஆண்டவரை கிருப செய்யும். அங்கே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை நீ சந்திக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் ஆண்டவரை நடத்தட்டும் ஐயா, உம்முடைய பலத்த கரம் நடக்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய கரங்களில் கிரணங்கள் வீசட்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பராக்கிரமம் அதிலே மறைந்திருக்கிறது என்று எழுதி இருக்கிறபடி ஆண்டவரே, உம்முடைய பராக்கிரமம் எங்கே மறைந்திருக்கிறது என்பதை அந்த மறைவிடத்தில் இருந்து ஆண்டவரே நீர் வெளிப்படுவீராக, மக்கள் மத்தியிலே வெளிப்படுவீராக ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நமக்குள்ளே இன்னுமாய் தங்கி இருந்து உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்பி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் கர்த்தாவே ஆண்டவரே, சுபா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்கள் கணவனுக்காக ஜெபிக்கிறோம். அவர் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் வாய்க்க பண்ணி ஆசீர்வதியும், குறைவுகளை நிறைவாக்கும். ஜெபிக்க துதிக்க ஆண்டவரே ஜபாபி வல்லமைய குட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே சுபாவுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வெலப்படுத்தி நடத்தி ஆண்டவரே கர்த்தாவே. இன்னுமாய் ஆண்டவரே உமக்குள்ளே மகிமையாய் விசுவாசமாய் இருக்க கர்த்தாவே, மகிமையின் ஆவியானவர் பிள்ளைய நிரப்பும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. பெண் பிள்ளைகள், அப்பா பிள்ளைகள் படிக்கிற காரியங்கள் ஆண்டவரே, ஞானத்தை உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவும் கர்த்தருக்கு பயப்புற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் பிள்ளைகள் மத்தியில இருந்து கர்த்தாவே காரியங்களை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி ஞானத்தின் ஆவியினால் நிரப்பி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்தை நீங்க பொறுப்பேறுங்க கர்த்தாவே, நீங்க வழி நடத்துங்க கர்த்தாவே. இன்றைய நாட்கள்லே ஆண்டவரே அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் கர்த்தாவே, யார் யாரெல்லாம் வீட்டிலே தனிமையாய் கர்த்தாவே, வயது சென்றவர்களாய் வியாதியாய் ஆண்டவரே வேதனையிலே தவிக்கிறார்களோ, அவர்களை எல்லாம் நீர் ஆற்றி தேற்றி அரவணைத்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சுகம் உண்டாவதாக உங்களுடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்கும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். சுமா நீங்கள் ஜெபம் பண்ணி சங்கமமானிக்கா ஜெபம் பண்ணி ஒரு பல்லவி ஒன்றை பாடி முடித்துக் கொள்ளுங்கள்.
2: அன்பின் ஆண்டவர் இயேசப்பா, பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த சங்கமம் பாடல் நிலையத்தை உங்களுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். நாங்கள் ஊழியம் செய்கிற ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஊழியங்களை தொடர்ந்து நடத்துகிற சகோதரனோடும் அவருடைய குடும்பத்தோடும் மது கரம் கூட இருந்து தொடர்ந்தும் அவர்களை பாதுகாத்து வழி நடத்தட்டும் ஆண்டவரே. அவர்களுடைய ஊழிய தேவைகள், குடும்பத் தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்தித்து எல்லா தடைகளுக்கும் விலக்கி காத்து நடத்துங்கள் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருக்கும் வேண்டிய சரீர சுகபலங்களை கொடுங்கள் ஆண்டவரே. அற்புதமா பாதுகாத்து வழி நடத்துங்கள் ஆண்டவரே. இந்த ஊழியங்களே உறுதுணையா இருந்து செயல்படுகிற ஒவ்வொருதரையும் நீர் காண்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா அவர்களை நீர் ஆசீர்வைத்து வழி நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே டிம்லாக்கா குடும்பத்தை உம்முடைய கரத்துக்குள் தருகிறேன். சௌரியோடு நீங்க கூட இருந்து அவை பாதுகாத்து ஆண்டவரே அந்த குடும்பத்தின் பிள்ளைகளோடும் கணவனோடும் கூட இருந்து அவர்களுடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து பிள்ளைகளுடைய வேலை காரியங்கள் எல்லாவற்றிலும் கூட இருந்து ஆசீர்வதித்து எதிர்கால காரியங்களை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுக்கிறது ஆண்டவரே. உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்தும் வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா தடைகள் பொல்லாப்புகளுக்கெல்லாம் விலக்கி நீங்க அற்புதமாய் இந்த குடும்பத்தை நடத்தும்படியாக ஆண்டவரே. இந்த ஊழியங்களுக்காகவும் இந்த நேரத்துக்காகவும் நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதா. ஆமீன், ஆமீன்.

0: என் சாபங்கள் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. ஆமென்.
1: ஆமேன் ஆமேன் கர்த்தாவே, என்னோடு கூட இருந்து உங்களோடும் என்னோடும் சங்கம வானொலியோடும் உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்.
2: ஆமேன்
1: ஆமேன்.
2: ஆமேன் ஆமேன். யாழ்ப்பாணத்திலிருந்து சகோதரி சுபாசினி அவர்கள் இணைந்து ஜபித்தார்கள். கர்த்தர் அந்த ஜபங்களை கேட்டார். கர்த்தர் எங்களுக்கு தந்த அதிகாரங்களை நீங்கள் பகிர்ந்து கொடுத்து ஜபித்தீர்கள். எங்களுடன் மிஸ்மா இணைந்திருக்கிறார் சைப்ரஸிலிருந்து, அவர் வழி நடத்துவார். இணைந்த உங்கள் இருவருக்கும் வாழ்த்துக்களை கூறுகிறோம். சகோதரி ஜானட் அவர்கள் தொகுத்து வழங்கினீர்கள். சகோதரி சுபாசினி அவர்கள் யாழ்ப்பாணத்தில் இணைந்தீர்கள். இந்த வேளையிலும் எங்களுடன் மிஸ்மா இணைந்திருக்கிறார் சைப்ரஸ் தேசத்திலிருந்து, ஊழியக்காரை இணைந்திருக்கிறார்கள். அவரிடம் ஜபங்களை கொடுக்க முடியுமா சிஸ்டர் ஜானட்? சிஸ்டர் ஜானட்,
1: ஓகே அண்ணா.
2: ஆமீன். அவர்களுக்கு ஜபங்களை கொடுங்கள். அவர் பாடலோடு அருமையான பாடல்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் பாடுவார். ஜெபங்களை கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ்.
1: ஆமேன் ஆமேன். ஏசிமா அவர்களை நாங்கள் வரவேற்று கொண்டு எங்கள் தேசத்திலே, எங்கள் மக்கள் மத்தியிலே, எங்கள் ஜனங்கள் மத்தியிலே ஒரு பெரிய மாறுதல் வர வேண்டும், மாற்றங்கள் வர வேண்டும். ஏனென்றால் ஏழைகள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள் அங்கு இருக்கிறார்கள். அவர்கள் போஷிக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, எங்களுக்குள்ளே, எங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு சுவிசேஷ பாரங்கள் வர வேண்டும். பாரம் வந்தால் தான் நாங்கள் ஜபிக்க முடியும். ஆகவே நீங்கள் அதை இதுக்காக எல்லாத்துக்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க. யேசுமா.
0: Praise the Lord, sister.
1: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். நீங்க சொன்னது விளங்கினதா அல்லது திரும்ப சொல்லவா?
0: இன்னொரு முறை சொல்ல முடியுமா? கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகி கேக்குது நீங்க பேசுறது. சோ
1: ஓகே.
0: திரும்ப
1: இலங்கை தேசத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இலங்கை தேச மக்கள் ஒரு மாற்றங்கள் அடைய வேண்டும். ஏனென்றால் அந்த தேசத்தில் ஒரு விடுதலையும் வெற்றியும் வர வேண்டும். சுவிசேஷங்கள் எல்லாம் கடந்து செல்ல வேண்டும். அந்த தேசம் ஒரு மாறுதலுக்குள்ளே, மாற்றத்துக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி எங்கள் இலங்கை தேசத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் இந்திய நாட்களிலே லஞ்சங்கள், போத வஸ்துக்கள், இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் நாடு தீட்டுப்படுவதால் தேவனுடைய அழிவுக்கு அவர்கள் நேராய் வராதபடி கத்ததாமே அவர்களுக்கு ஒரு இரக்கம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.

0: சிமா,
1: சிஸ்டர் உங்களோட மைக் ஆஃப் ஆகிட்டது மிஸ்மா. சிஸ்டர் மிஸ்மா, அவங்களோட மைக் ஆஃப் ஆகிட்டது, நீங்கள் ஆன் பண்ணுங்கள்.

0: ஆமீன். தொடருங்களம்மா.
1: ஓகே ஓகே, சாரி கால் ஒன்று வந்துருச்சு அங்கிள், சாரி. ஹலேலூயா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான் நீங்கள் யாரும் மர்தனமாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த வழியிலும் கூட இந்த சங்கமம் வானொலியினூடாக, சங்கமம் கிறிஸ்தவ வானொலியினூடாக உங்கள் யாவரோடும் இந்த ஆராதனை வேலையில கூட கலந்து கொள்ள கர்த்தர் கொடுத்ததான இந்த நன்மைக்காக, இந்த தயவுக்காக, இந்த சலாக்கியத்துக்காக நான் நறுக்கண கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வேலையிலும் கூட நாங்கள் யாவரும் ஒருமனப்பட்டு கூடியதான விண்ணப்பத்துக்காகவும் இன்னமதிகமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தியும் இந்த வேலையிலும் கூட நாங்கள் யாவரும் ஒன்று கூடி முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆவியானவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜாவே, வல்லமை நிறைந்ததேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. உம்முடைய நாமம் உயரணும் ஆவியானவரே, உம்முடைய அரசு வரணும் ராஜாவே. கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீர் நல்லவரும் வல்லவருமாய் இருக்கிற ராஜாவே. ஆவியானவரே, நீர் ஜீவன் உள்ளதவனாய் இருக்கிற ராஜாவே. ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வல்லமை தேவனே, நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜாதி ராஜனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, காலையிலும் மாலையிலும் ஆவியானவரே உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிற ஜனங்களே, ஒரு விசை நிற்க நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவரே, எங்கள் எபினேசரே, எங்களுக்கு இதுவரை நீர் உதவி செய்த தேவனே, உமக்கு நன்றி. ஆவியானவரே, குவாயிரே, எங்களுடைய எல்லா காரியங்களையும் கூட நீர் பாதுகாத்து ஆவியானவரே எல்லா தேவைகளையும் சந்தித்து மட்டுமாய் நீர் காத்து வழிநடத்தினரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தரே, ஸ்தோத்திரம் ஆவியானவரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி ஆவியானவரே. ராதந்தரலமா சிக்கந்தரலவே, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ ரகந்தரலமா சிக்கந்தரலவே, ஓ ரிகந்தரல பகந்தருவல பஸ்ரீகந்தரளபே. ஆவியானவரே, அன்பும் இறக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆவியானவரே, இந்த மத்தியான வேலையிலும் கூட ராஜாவே, ஆவியானவரே, உம்முடைய சமூகத்துல அமர்ந்து ராஜாவே, மறுபடி மாயந்தவரே தகப்பனே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம், துதிக்க போகிறோம். ஆவியானவரே, கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே. நீர் கொடுக்கிறதான ஒவ்வொரு நடிப்பொழுதுகள் ராஜாவே, ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மறுபடியுமாய் நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. கடந்த நாட்களிலும் கூட நீர் வல்லமையாயங்களை காத்து கொண்டிரே ராஜாவே. ஒவ்வொரு நாளும் கூட புதிய நாளை, புதிய கிருபைகளை நீர் கொடுத்து கொண்டே இருக்கிற ராஜாவே. ஆவியானவரே, நீங்கள் எங்களுடைய அடைக்கலமாய் இருக்கிற ராஜாவே, எங்களுடைய கேடகமாய் இருக்கிற தகப்பனே. ஆவியானவரே, ஆபத்து காலத்துல கூட எங்களை காத்த தேவனே, அதிசயங்களை செய்த தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. அலிலூயா, அலிலூயா. ஒவ்வொரு நாளும் கூட சுவாமி புது பலனையும் புது கிருபைகளை நீர் கொடுத்து ராஜாவே, எங்களை பாதுகாத்து கொண்டே எங்களை வழி நடத்தினர் சுவாமி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. அலிலூயா, அலிலூயா, அலிலூயா, அலிலூயா. வியானவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜாவே. அவ்வியானவரே, அந்த வழியிலும் கூட சுவாமி, இந்த சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலியினூடாக நடக்கிறது ஆணை, இந்த ஜெபத்தை முடித்திருக்கிறதுல ஒப்பு கொடுக்கிறேன், அந்த ஆராதனை வேலையை முடித்திருக்கிறதுல ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஆவியானவரே, இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் கூட சுவாமி, கர்த்தாவே, இந்த வழியில கூட உம்முடைய பரிசுத்த கரம் அவர்களை தொடட்டும் ஆவியானவரே. ஆவியானவரே சுவாமி, உம்முடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுறதுக்கு முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் கூட ராஜாவே, எல்லோரும் மனவரை ஒன்று நினைந்து இருக்கிறாங்க சப்பா, ஒரு விசன் இருக்க நோக்கி பார்த்து ராஜாவே, எங்கள் மத்தியில நீர் அசைவாடத்தக்கதாயிச்சு தகப்பனே. ஒருவர் இருவர் எங்கும் நாமத்தினால் கூட இருக்கிறார்களோ அந்த இடத்திலே வாச செய்வேன் என்று சொன்ன நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே. ஆவியானவரே, உம்முடைய வருகை அது சீக்கிரமா இருக்குது ராஜாவே. ஆவியானவரே, நாங்கள் நாளுக்கு நாள் இன்னுமா இப்போது பல நடை, நாளுக்கு நாள் நாங்கள் இன்னுமா இப்போது கிருபைகளால் வளர கர்த்தாவே, நீர் கிருபை செய்ங்க, கிருபை செய்ங்க, கிருபை செய்ங்க. ஓ ரகந்தரலமா சிக்கந்தரலது. ஹலெலூயா ஹலெலூயா. ஆவியானவரே அவியானவரே, சுவாமி தானியேலை போல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிற கூட்டமாய் ராஜாவே, ஆண்டவரே நாங்கள் இன்னுமாய் துதிக்கிற கூட்டங்களாய் சுவாமி. ஆண்டவரே சுவாமி, எத்தகைய பிரச்சனைகள், எத்தகைய கடுமையான பாதைகளை நாங்கள் போனாலும் கூட சுவாமி, அவியானவரே நாங்கள் செபிக்க கர்த்தாவே நீர் கொடுத்து கொண்டிருக்கிறதான இந்த புது பலன்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. அவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. அவியானவரே இந்த வழியில கூட விசேஷமாய் ராஜாவே, ஆண்டவரே இதை பொறுப்பேற்கிறது ஆனவரே சுவாமி. அவியானவரே சுவாமி, பிரதரை கூட நம்முடைய திருக்கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ராஜாவே. வழி நடத்துகிறவர் யாவரும் நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. கர்த்தாவே உமை நோக்கி கூப்பிடுகிற கூட்டமாய், ஜனமாய், உமக்காய் எழுந்திருக்கிற ஜனமாய் கர்த்தாவே சுவாமி, எழுந்திருக்கிற ஜனமாய் ஆண்டவரே நீர் உருவாக்கி இருக்கிற ராஜாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆவியானவரே, உம்முடைய நாமத்தை சொல்வதற்காக எங்களை திறந்து கொண்டீரே சுவாமி. ஆண்டவரே ஆண்டவரே, உமக்காக ஆண்டவர், உம்முடைய ஊழியங்களை செய்வதற்காகவே எங்களை உருவாக்கி வைத்த தேவனை, எங்களை அழைத்த தேவனை உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. ஹலெலூயா ஹலெலூயா ஹலெலூயா. Hallelujah, hallelujah, and the meat of the Nandri. Nandri, Nandri, Nandri, Swami, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, Sayyam, Aviyah, Navarre.

புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றும் ஐயா. புதிதாக்கும் பரிசுத்தரே,

எங்களை பலியாயமிட துலப்பு கொடுக்கிறோம் ராஜாவே. கர்த்தாவே, எங்களை ஆளுகை செய்கிறவரே, கர்த்தாவே எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே, மக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வல்லமை தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. எங்களை உடைக்கிற தேவன் ஆண்டவரே, சுவாமி, எங்களை அதிகமாய் உடைத்து உடை தாண்டவரை இன்னுமாய் கட்டி எழுப்புகிற தேவன் ராஜாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. ஆவியானவரே சுவாமி, ஆண்டவரே எங்களை எல்லாரையும் ஆண்டவரே நேர் ஆண்டவரே சுவாமி, நாங்கள் உண்மை உள்ளவர்கள் எல்லாம் நம்பி சுவாமி, எங்களுக்கு இந்த ஊழியங்களை நீர் கொடுத்திருக்கிற ராஜாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆவியானவரே, தள்ளப்பட்ட கல்கள் ஆகண்டவரே இருந்த எங்களை ராஜாவே, எங்களுடைய வாழ்க்கையை தகப்பனே, இன்றைய கணவரே கோபுரமாய் நீர் மாற்றி கொண்டிருந்த தேவனே, மாற்றி இருக்கிற தேவனே, எங்களை உயர்த்திருக்கிற தேவனே, ஆவியானவரே, இதற்காகவே அதிகமாய் நாளுக்கு நாள் ஆவியானவரே ஆண்டவரே பெலனோடு ராஜாவே, நம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஓ ரகந்தரல மஷிகந்தரலவே, ஓரி அந்தரல பக்கந்துரலவே, ஹலெலூயா ஹலெலூயா ஹலெலூயா ஹலெலூயா ஹலெலூயா. ஸ்தோத்திரம் ஆவியானவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே, ஜீவனுள்ள தேவனே, எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே, ஆவியானவரே, ஹலெலூயா ஹலெலூயா. ஆவியானவரே, நம்முடைய எல்லா செயல்கள் ராஜாவே, எங்களுடைய கடந்து வந்த வாழ்க்கையில கூட நீர் செய்த எல்லா செயல்கள் ஆண்டவரே, நன்மையான காரியங்கள், அற்புதமான காரியங்கள், அதிசயமான காரியங்கள், நேரங்களை குணப்படுத்தினர் ராஜாவே, எங்களை பலப்படுத்தினர் தகப்பனே. ஆவியானவரே, விழுந்திருந்த இடங்களில் எல்லாம் ஆண்டவரே தூக்கி ஆனவரே சுவாமி நிறுத்தினர் ராஜாவே. ஆவியானவரே ஆண்டவரே சுவாமி, எத்தனை ஆனந்தம் ராஜாவே, எத்தனை ஆனந்தம் தகப்பனே. கர்த்தாவே, உமக்கே துதி ஆண்டவரே, உமக்கே புகழ் ராஜாவே, உமக்கே மேன்மை தகப்பனே. ஹலெலூயா ஹலெலூயா ஹலெலூயா ஓ ஹலெலூயா.

ஆதிசயமே ஆராதனை ஆராதனை சொல்லுவோம். அடைக்கலமே ஆதிசயமே

அதிசயமே ஆராதனை ஆராதனை.

ஹலேலூயா ஆவியானவரே, பிதாவே, உம்முடைய வல்ல செயல்களை ராஜாவே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். தகப்பனே, பிதாவே, எங்களுக்கு உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி ஆண்டவரே, நீங்கள் எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் கூட வழி நடத்தி கொண்டு வந்தீங்களே சப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வல்லமை தேவனே, எமக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி சுவாமி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆவியானவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே, ராஜாதி ராஜனே, ஸ்தோத்திரம் தகப்பனே. உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி பலிகளை உமக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம் தகப்பனே ஆவியானவரே. ஹலெலூயானவரே சுவாமி, ஆண்டவரே, நாங்கள் நீர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைக்கிறோம் ராஜாவே. ஒவ்வொரு நாளும் நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. உடைய வாழ்க்கையில் துணையாளரா இருந்தீரே சுவாமி ஆண்டவரே, இணை இல்லாத ஆண்டவரே, மனவாளராகவும் இருந்தீரே. மக்கள் நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே. ஆனாலும் கூட தகப்பனே ஆவியானவரே, நாங்கள் காண்டவரே சுவாமி, உண்மை விட்டு விலகும் நேரங்கள் எல்லாம் ஆவியானவரே, உண்மை உண்மை மறுதளித்த நேரங்கள் எல்லாம் ஆண்டவரே, எங்களை நீர் ஒதுக்காதபடிக்கு, சுவாமிகளை தள்ளி விடாத படிக்கு, நேரங்கள் கரங்களை பிடித்து சேர்த்தணைத்துக் கொண்டதவனா இருக்கிறே ராஜாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. கர்த்தாவே, உமக்கு என்ன, உம்முடைய ஊழியங்களுக்கு என்ன, உம்முடைய காரியத்தை செய்ய ராஜாவே எங்களை நீர் அழைத்திருக்கிறீர் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஹலெலூயா ஹலெலூயா ஹலெலூயா, ஓ ஹலெலூயா, நன்றி நன்றி நன்றி நன்றி சுவாமி. ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆவியானவரே.

தகப்பனே, ஆவியானவரே, நிறங்களை அழைத்ததினால, ஆண்டவரே, நிறங்களை தொட்டதினால தாண்டவரே, சுவாமி ராஜாவே, நாங்கள் இவ்வளவு நாள் ஆண்டவரே மட்டுமாய் ராஜாவே உடைய கரத்தை பிடித்துக் கொண்டே வருகிறோம் தகப்பனே. நிறைய நாள் ஆண்டவரே சுவாமி நாங்கள் அழிந்து போயிருப்போமே ராஜாவே, ஆவியானவரே நாங்கள் அழிந்து போயிருப்போம் சுவாமி ஆண்டவரே. எங்களுக்காக ஆண்டவரே ரத்தம் சிந்துதல் இல்லைன்னா ஆண்டவரே தகப்பனே, எங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது ராஜாவே, எங்களுக்கு விடுதலை ஒன்று இருந்திருக்க அது தகப்பனே. ஆனாலும் கூட ராஜாவே, எங்கள் மேல் நீர் இரக்கம் பாராட்டிய சுவாமி கர்த்தாவே, எங்கள் நீர் அன்பு கொடுத்து ராஜாவே, எங்களை மட்டும் ஆய் வழி நடத்தி கொண்டு வந்திருக்கீங்க சப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே, எங்கள் உன்னதரையே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே. உம்முடைய உன்னதரே உம்முடைய வலது கரத்து நாள் எங்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறேன் தகப்பனே, உமக்கு நன்றி சுவாமி கர்த்தாவே. எங்களுடைய வாழ்க்கையில நீர் கொடுத்ததான எல்லா வாக்கு தத்தங்களினாலும் ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி ராஜா, அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் மட்டும் உன் தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய கிரியைகளை நீர் நடப்பித்துக் கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறீர் ராஜாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே. ஆவியானவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. ஹலிலூயா ஹலிலூயா ஹலிலூயா. வல்லமை தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே, ஆவியானவரே முழு உள்ளத்தோடும் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன், முழு பலத்தோடும் நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே. ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. வல்லமை தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே, ஹலிலூயா ஹலிலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி சுவாமி, ஆவியானவரே உமக்கு நன்றி கர்த்தாவே, உமக்கு நன்றி நன்றி நன்றி சுவாமி. ஹலிலூயா ஹலிலூயா ஹலிலூயா. இந்த வழியிலும் கூட நாங்கள் கொடுக்கப்பட்டதான் இந்த விண்ணப்ப ஜெபத்துக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அன்பு மறக்கும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே சுவாமி, இந்த வேலையிலும் கூட ராஜாவே, ஆவியானவரே சுவாமி, இலங்கை தேசத்துக்காக அவருடைய தாய் நாட்டுக்காக ஆண்டவரே ஜெபங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆவியானவரே சுவாமி. நீர் நல்லவரும் வல்லவரும் மெய்ப்பெரும் மெய்ப்பெருமா இருக்கிறீர் ராஜாவே, எல்லா நாமத்துக்கும் மேலான நாம உம்முடையபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. ஹலிலூயா ஹலிலூயா. ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே சுவாமி, விண்ணப்பத்தோடு கூடிய செபங்களை அனைவரும் தகப்பன உம்மிடத்தில் நாங்கள் வைக்கிறோம் தகப்பன. எல்லா விண்ணப்பங்களுக்கும் எல்லா அனைவரே சுவாமி செபங்களுக்கும் நீர் பதில் கொடுக்க அனைவரே சுவாமி வல்லவராயிருக்கிறீர் ராஜாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. கர்த்தாவே சுவாமி, நீர் எதை கேட்டாலும் ஆண்டவரே பிதா குமார் ஆண்டவர தகப்பனே சுவாமி, ஆண்டவர தகப்பனே மகிமைப்படும்படியாக ஆண்டவர் எல்லாவற்றையும் நீர் தர நல்லவராயிருக்கிறீர் ராஜாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நன்றி செலுத்துகிறேன் நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே. ஸ்தோத்திரம் ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜாவே சுவாமி, உமக்கு நன்றி ஆவியானவரே. எங்களுடைய இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆவியானவர் இலங்கை தேசத்தில் இருக்கிறதான அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. கர்த்தாவே நீர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை அனைவரை நீர் அனைவரை நிறுத்துகிற தேவன் ஆவியானவரே சுவாமி. இப்ப இருக்கிறதான அனைவரு தகப்பனே ஆண்டவரே, இந்த ஆட்சி தகப்பனே சுவாமி கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தின் பெயர் ஆண்டவர் தகப்பனே, எல்லா காரியங்களும் சரியாய் நடக்க கிருபை செய்ய ஆவியானவரே ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே சுவாமி, எல்லா பொருளாதார வீழ்ச்சிகளில் இருந்த மனிதர்கள் எங்களுடைய மக்கள் என்று தேசத்தை அன்று நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி ஆவியானவரே தகப்பன. ஒரு ஆண்டவரே ஒருவராகிலும் கூட சுவாமி ஆண்டவரே தகப்பன, பசியால் ஆண்டவரே பட்டினி ஆண்டவர் வாடாது படைக்கிறாச்சாவே ஆண்டவரே, நீர் போஷிக்கிற தேவனா இருக்கிறீர் தகப்பன, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பன. ஆவியானவர் சேஷம் ஆண்டவர் இலங்கை தேசத்தில் ஆண்டவர் தகப்பன, ஆவியானவரே நடக்கிற கொடுமைகள் தகப்பன, வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, சிறு பிள்ளைகளுக்கு என்னென்ன ஆம் ஆண்டவர கொடுமைகள் சீரழிவு தகப்பனே ஆண்டவரே தகப்பன, அருவறுப்பான காரியங்கள் ஆண்டவரே சுவாமி கேட்க முடியாத படிக்க ஆண்டவரே தகப்பனே, எவ்வளவா ஆண்டவரே தகப்பன இருக்குது ராஜாவே சுவாமி ஆவியானவரே தகப்பனே, ஜீவனுள்ள தேவனே ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே, ஒரு ஆத்துமாண்டவர் அழிவது கூட உடைய சித்தம் அல்ல ஆவியானவரே. அப்படி இருக்கும் போது ராஜாவே, எத்தனையோ சிறு பிள்ளைகள் ராஜாவே கர்த்தாவே சுவாமி தங்களுடைய அந்த தகப்பனே சுவாமி, தங்கள் இருக்கிற இடங்களை விட்டு கூடவே சுவாமி, இதுங்களுக்கு என்ன என்று கூட தெரியாத படிக்கு ராஜாவே அந்த சூழ்நிலைகள் இருக்கிறாங்க ஐசப்பா ஆவியானவரே தகப்பனே, அவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் ராஜாவே. நீர் ஒரு வயசு அவர்களை கண்ணோக்கி பாருங்க ராஜாவே, இந்த அனைவரும் நாச மோசங்களை செய்ய தூண்டுகிறதான சத்துருக்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவரே நான் கட்டி செபிக்கிறேன், கடிந்து செபிக்கிறேன், கடிந்து செபிக்கிறேன் ஆவியானவரே சுவாமி. நீர் ஜீவனை கொடுக்கிற தேவன் ஆவியானவரே, ஹல்லேலூயா ஆவியானவரே சுவாமி.
வல்லமை தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே. ஆவியானவரே, இந்த ஆண்டவரின் திருக்குணங்கள் ராஜாவே, ஆவியானவரே, இந்த கெட்ட காரியங்களை ஆண்டவரே சுவாமி செய்ய தூண்டுகிறதான சத்துருக்களின் போராட்டங்கள் ராஜாவே, ஆண்டவரே, எந்த நபரை ஆண்டவரே சுவாமி அண்டிக் கொள்ளலாமோ என்று ஆண்டவரே சுவாமி சத்துரு வகை தேடி கொண்டிருக்கிறான் ராஜாவே. இயேசுவின் நாமத்தினாலே உங்களோட திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. நீர் ஒரு விசை மனம் இறங்கி ராஜாவே, ஆவியானவரே, அந்த பாவங்களிலிருந்து கர்த்தாவே, ஆவியானவரே சுவாமி, எல்லா பாவங்களிலிருந்து விடுதலை கொடுங்க ராஜாவே. ஆவியானவரே சுவாமி, எல்லா தகப்பன அடிமைத்தனங்கள்ல இருந்து விடுதலை கொடுங்க. ஆவியானவரே, அநேக வாலிப பிள்ளைகள் தகப்பனே, ஆவியானவரே, அநேகமான ஆண்டவரே காரியங்களுக்கு ஆண்டவரே அடிமையா இருக்கிறாங்க சுவாமி, அடிக்ட் ஆகி இருக்கிறாங்க சப்பா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தின எல்லா காரியங்களிலிருந்து ஆண்டவர் தகப்பனே, கர்த்தாவே, அந்த அடிக்ட் ஆன காரியங்கள்ல இருந்து விடுதலை பெற கர்த்தாவே எனக்கு கிருபை செய்யுங்க ராஜாவே. ஆவியானவரே, அது மாத்திரமல்லாமல் சுவாமி ஆண்டவரே, எல்லா பொருளாதார பிரச்சனைகள் வந்து விடுதலை கொடுங்க. எல்லாருடைய ஆண்டவரே சுவாமி கடன் தள்ள பிரச்சனை விடுதலை கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானத்தை கொடுங்க ராஜாவே. ஆவியானவரே, குடும்ப பிரிவுகள் ராஜாவே, ஆண்டவரே தகப்பனே சுவாமி, ஆண்டவரே குடும்பத்துக்குள் ஆண்டவரே சுவாமி பிரிவுகள் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கட்டி கடிந்து செவிக்கிறேன் ஆவியானவரே. ஆவியானவரே சுவாமி ராஜாவே, டிவோர்ஸ்ங்கிறதான பேச்சுக்களோ ஆவியானவரே சுவாமி எல்லாம் இன்றைய நாள்ல கூட இந்த காலகட்டங்கள் ஆண்டவரே சுவாமி ஒரு சர்வசாதாரணமா இருந்திருக்கு இயேசப்பா. இயேசப்பா, ஆனாலும் கூட நீர் அதில் பிரியப்படுகிற தேவன் அல்ல என்பதை நாங்கள் அறிகிறோம் ஆவியானவரே. கர்த்தாவே, நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் இயேசப்பா. இயேசப்பா, இனியும் ஆண்டவர் இலங்கை தேசத்தில் ஆண்டவரே தகப்பனே, இந்த மாதிரியான காரியங்கள் ஆண்டவரே சுவாமி நாங்கள் கேட்கிற அளவில் எதுவும் இல்லாதபடி கேசப்பா, நீர் இலங்கை தேசத்தானவரை முற்றிலுமாய் முற்றிலுமாய் முற்றிலுமாய் சுவாமி காத்து கொள்ளுங்க. எல்லா வஞ்சனைகளின் ஆவிகள், எல்லா பொறாமையின் ஆவிகள், எல்லா வெறித்தனங்கள், எல்லா குட்டி விதைகளை கொண்டு வருகிற சத்துருக்கள் இயேசுவின் நாமத்தினால கடிந்து செபிக்கிறேன். எல்லா ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே சொரூப ஆவிகள் ஆண்டவரே சுவாமி இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து செபிக்கிறேன் ஆவியானவரே. ஆவியானவரே சுவாமி, ஆவியானவரே சுவாமி ராஜாவே, தற்கொலையின் ஆவிகள் தகப்பனே இயேசுவின் நாமத்தினால் கடிந்து செபிக்கிறேன் ஆவியான, கடிந்து செபிக்கிறேன் சுவாமி இயேசப்பா. ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே. வல்லமைந்தவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆவியானவரே, நிரந்தரங்களுக்கு வாய் கொடுத்த அந்த தேசம் ராஜாவே, சமாதானமா இருக்க வேணும் இயேசப்பா. ஆண்டவரே சுவாமி, ஒருவன் சுவாமி ரட்சிக்கப்பட்ட ஒரு எழுப்புதல் உண்டான ஒரு அனுவரே சுவாமி, ஒரு தேசமா அனுவரே மாறணும் தகப்பனே. ஆவியானவரே சுவாமி, கடைசி காலங்களிலும் ஆண்டவரே தகப்பன வாலிபர்களை மூப்பர்கள் எழுப்புவேன் என்று சொன்னேரே, அந்த வண்ணமா ஆண்டவரே தகப்பனே. இயேசுவே, நீர் ஒரு கணம் ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே இலங்கை தேசத்தில் ஆண்டவரே தகப்பன நடக்கிற கொடுமைகள், எல்லா போராட்டங்கள் ஆண்டவரே சீரழிவுகள் ஆண்டவரே இயேசுவே நாமத்தினாலே நீர் ஒரு கணக்க நோக்கி பார்த்து விடுதலை கொடுக்கத்தக்கதா செபிக்கிறேன் ஆவியானவரே. ஹலெலூயா ஹலெலூயா ஹலெலூயா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இது போல ராஜாவே, ஆவியானவரே சுவாமி, நீர் அனைவரே தகப்பனே, ஆவியானவரே சுவாமி ராஜாவே, மக்கள் நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே, மக்கள் நன்றி நன்றி நன்றி நன்றி. ஆவியானவர் ஓ ரகந்தரல மஷிகந்தரலே ஓரியந்தரல பகந்தரல பந்திக்கே ஓ ஹலெலூயா ஹலெலூயா ஹலெலூயா. ஆவியானவரே சுவாமி, இலங்கை தேசத்துல இருக்கிறதான எல்லா பாவங்கள் எல்லா சாபங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நீர் ஒரு கணம் சுவாமி நிரங்கிற

பாவங்கள் ஆண்டவரே சாமிகளுக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கணும். இயேசுவே ஒரு சேமம் வரட்டும் ஆண்டவரே, ஒரு சேமம், ஒரு விடுதலை, ஒரு பாதுகாப்பு வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அலை ராஜாவே, ஆவியானவர் இலங்கை தேசத்தில் இருக்கிறத எல்லா பிரிவினைகள் நீங்கட்டும். ஆவியானவரே எல்லோரும் சமாதானத்தோடும் ஒருமனப்பாடோடும் சிந்தனவர் ஒருமனப்பாட்டான அனைவரே அந்த சிந்தையோடும் வாழ்ந்த கர்த்தாவே நீர் உதவி செய்யுங்க ராஜாவே. ஆவியானவரே இலங்கை தேசத்துக்கு அனைவரே கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதம் தேவை. ஆவியானவரே எல்லா வறுமைகள் எல்லா பஞ்சங்களும் நீங்கிய சுவாமி, மக்கள் எல்லோரும் அனைவரை தகப்பனே அனைவரே பசி இல்லாமல் தகப்பனே வாழ்வானவரே இந்த தேசத்தை இன்னமாய் செழிப்பாய் நீர் மாற்றுங்க ராஜாவே. ஆசீர்வதிங்க தகப்பன, ஆசீர்வதிங்க ராஜாவே. ஆண்டவர் இலங்கை தேசத்தை வழி நடத்துகிறதான அந்த ஜனாதிபதி தகப்பன அவர் ஆண்டவர் இந்த பிரதமர் ஆண்டவர் அவர்கள் உட்பட இருக்கிறதான அதிகாரிகள் யாவரும் தெய்வீக ஞானத்தோடும் கூட ஆண்டவரே சுவாமி நல்ல நீதியோடும் உடைய நீதியோடும் ஆண்டவரே நேர் நியாயத்தோடும் நேர்மையோடும் ஆண்டவர் அந்த நாட்டினர் வழி நடத்த கர்த்தாவே நீர் கிருபைகளை கொடுங்க கர்த்தாவே. அப்படி ஆயினை செய்கிறதுக்காக நன்றி நன்றி நன்றி நன்றி சுவாமி. இன்னும் இலங்கை தேசத்துல ஆண்டவர் தகப்பனே ஆண்டவரே சுவாமி இருக்கிறதான எல்லா சபைகளுக்காக செவிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா போதகர்கள் எல்லா ஊழியர்களும் உடைய கருத்துல போடுக்கிறேன் கர்த்தாவே. அவர்கள் ஊடாக ஆண்டவரே ஆண்டவரே தேசம் எங்கும் ராஜாவே உம்முடைய நாமம் ஆண்டவரே இன்னுமாய் பிரஸ்தாபப்படட்டும். ஆவியானவரே சுவாமி இன்னுமாய் பிரஸ்தாபப்படட்டும் ராஜாவே. உம்முடைய வழிகளை அறிந்து கொள்ளட்டும் தகப்பனே. ஆவியானவரே சுவாமி கடைசி காலங்கள்ல ராஜாவே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய வருகை அது சீக்கிரமா இருக்குது தகப்பனே ஆண்டவரே. எந்த நேரத்திலும் கூட ராஜாவே இன்னமாய் அதிகமாய் அதிகமாய் ராஜாவே ஆண்டவரே உம்மை பற்றி அனைவரும் பிரசங்கம் பண்ண உம்மை பற்றி அனைவரே சுவாமி ராஜ சுவிசேஷங்களை அறிவிக்க நெசைந்ததான சாட்சிகள் நெசைந்ததான அதிசயங்கள் அற்புதங்களை சொல்லி கர்த்தாவே அநேகரை அனைவரே மாத்தும் ஆதாயம் பண்ண கர்த்தாவே. ஆண்டவர் எழும்பி இருக்கிறதான ஒவ்வொரு ஜனக்கூட்டங்கள் வாலிபர்கள் அனைவரும் ஊழியர்கள் உங்களுடைய கணத்துல ஒப்பு கொடுக்கிறேன். சத்துருக்களை எவ்விதமாய் போராட்டங்கள் கொண்டு வந்தாலும் ஆண்டவர் அவர்களை நீர் அணிவே சாமி. அவர்களுக்கு நீர் பெரிய ஒரு பலனாய் இருந்து ராஜாவே அவர்களுக்கு நீர் வழி நடத்துறதுக்காக செவிக்கிறேன் சுவாமி. அப்படியா நீர் செய்கிறதுக்காக நன்றி ராஜாவே, நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. அவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே. அவியானவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அனைவரே கிருபை நிறைந்தவரே, துணை மாணவரே, கெடுக மாணவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே உம்மை நம்பி எனது ஒரு கூட்ட சன மாணவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம் எசப்பா. ஆண்டவரே இந்த ஜெபங்கள் எல்லாத்துக்கும் ஆண்டவரே இந்த விண்ணப்பங்கள் எல்லாத்துக்கும் ஆண்டவரே பதில் வரட்டும். ஆவியானவரே நாங்கள் கண்காண ஆண்டவரே சுவாமிகளுடைய காதுகள் கேட்க சாட்சிகளாய் மாற கர்த்தாவே நீர் கிருபை செய்ய ராஜாவே. அப்படியாக நீர் செய்கிறதுக்காக நன்றி சுவாமி. அது போல ஆவியானவரே இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறேன் ஆவியானவரே. ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே சுவாமி சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலியை உங்களுடைய திருக்கத்துல பூ கொடுக்க நின்றாச்சாவே கர்த்தாவே. முதன் முதலியாக கூட ஆண்டவரே சுவாமி ஆவியானவரே இந்த ஒரு ரேடியோ ஸ்டேஷன் உடக ராஜாவே இன்னை கூட நிர்ணயித்த ராஜாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. இது எப்படியாப்பட்ட ஆண்டவரே ஒரு பெரிய ஆண்டவரே சுவாமி ஒரு ஊழியமாய் காணப்படுகிறது ராஜாவே ஆண்டவரே. அது வழி நடத்துகிறதான ஆண்டவரே சுவாமி அந்த அங்கிளை கூட உங்க திருப்பத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. அவர்களோடு கூட இருந்து யாரெல்லாம் ஆண்டவரே இது வழி நடத்துறாங்களோ இயேசுவின் நாமத்தினாலே ராஜாவே நீர் அவர்களுக்கு கிருபை செய்ய இன்னும் கிருபை செய்ய இன்னும் ஆசீர்வாதங்களை கொடுங்க. இன்னமாய் ஊழியங்களை செய்ய கர்த்தாவே உங்களுடைய ஞானங்களை கொடுங்க ராஜாவே. கர்த்தாவே இன்னமாய் அவருடைய ஊழியங்களை விரிவுபடுத்துங்க சுவாமி. ஊழிய பாதைகளை விரிவுபடுத்துங்க ராஜாவே. ஊழிய எல்லா பாதைகளையும் கூட ஆசீர்வதிங்க தகப்பனே. உடைய பரிசுத்தகரம் அவர்களோடு கூட இருக்கட்டும் ராஜாவே. அது போல ஆவியானவரே சுவாமி அன்றைய அவருடைய குடும்பங்கள் நிறைய சுவாமி அன்றைய பிள்ளைகள் அனைவரும் இந்த குடும்பங்கள் வீடுகள் அனைவரும் வீட்டின் எல்லைகள் எல்லாவற்றையும் உடைய கருத்துல போடுகிறேன். விசேஷமானவரை தகப்பனே இந்த வானொலியினுடைய சுவாமி கேட்கிறதான ஒவ்வொரு உள்ளங்களையும் ஒவ்வொரு அன்பான உள்ளங்களையும் விசேஷமாய் விசேஷம் உங்களுடைய கருத்துல அர்ப்பணிக்கிறேன் ராஜாவே. அவையானவரே எந்த சூழ்நிலையில எப்படியான நேரத்தில் அனைவரும் தகப்பனே எந்த ஒரு கட்டத்தில் அனைவரும் கட்டான சூழ்நிலைகள் அனைவரும் உடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ ஏசப்பா அவர்களுடைய உரு அனைவரே சுவாமி உள்ளான இருதயங்களை நீர் சோதித்து ஆனவர் அறிகிறதவனா இருக்கிறே ராஜாவே. அப்படி ஆயிருக்கிறதுனால ஆனவரே சுவாமி கர்த்தாவே அவர்களை நீர் தொடுங்க ராஜாவே. கர்த்தாவே அவர்களை தொடுங்க தகப்பனே. கர்த்தாவே சுவாமி ஆவியானவரே நீரே வழி நீரே சத்தியமும் நீரே ஜீவனமாக இருக்கிறே ராஜாவே. உண்மை அல்லாமல் வேற தெய்வம் எங்களுக்கு இல்லை ஏசப்பா. ஆனவரே தகப்பனே அவர்கள் உணர கர்த்தாவே நீர் கிருபேசை உங்களுடைய உள்ளங்கள் ஆழ்ந்த உள்ளே சுவாமி தான் இறுதியத்தோடு பேசுங்க ராஜாவே.
பேசுங்க ராஜாவே, பேசுங்க தகப்பனே. அதிசயமானவராயிருக்கிறீர் ராஜாவே, ஆலோசனை கர்த்தராயிருக்கிறீர் தகப்பனே, வல்லமை உள்ள தேவனா.

0: இருக்கிற ராஜாவே, எங்களுடைய நித்திய பிதாவாக இருக்கிற சுவாமிகளுக்கு சமாதான பிரபுவா, இன்றும் என்றும் அனுரு தகப்பனே, என்றும் இருக்கிற தேவனாக இருக்கிற சுவாமி, உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவரே, கர்த்தாவே, என்ன பிரச்சனைகள், என்ன போராட்டங்களோ, என்ன வருத்தங்களோ ஆண்டவரே பிள்ளைகளை கொடுத்திருக்கிறதான, ஆண்டவரே வேதனைகள், கண்ணீர்கள், கவலைகள், குடும்பத்தை கொடுத்திருக்கிறதான பாரங்கள் ராஜாவே, ஊழியத்தை கொடுத்திருக்கிறதான பாரங்கள், ஆண்டவரே வேதனைகள், கண்ணீர்கள், ஆவியானவரே சுவாமி, எல்லாவற்றையும் நீர் காண்கிற தேவன். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே தகப்பன் இப்பொழுது கட்டில் எடுகிறேன், இயேசு என்கிற நாமத்தினால் இப்பொழுது கட்டில் எடுகிறேன், அவர்கள் இருக்கலாம் ஆண்டவரே சுவாமி, சமாதானத்தை ஆண்டவரே உண்டு பண்ணுங்க ராஜா, சமாதானத்தை உண்டு பண்ணுங்க தகப்பனே, ஆவியானவரை சமாதானத்தை உண்டு பண்ணுங்க தகப்பனே. நன்றி நன்றி நன்றி நன்றி சுவாமி. கர்த்தாவே, ஜாதிகளுக்குள்ள பெரிய ஜாதிகளானவர் அவர்களை மாற்றுங்க சப்பா. கர்த்தாவே, உள்ளத்தின் ஆண்டவரே சுவாமி, ஆண்டவர் எல்லா காயங்களையும் நிராற்றுங்க, எல்லா காயங்களையும் நிராற்றுங்க ஆண்டவர், எல்லா கண்ணீர்களையும் ஆண்டவர் நீர் துடைக்க ஆண்டவர் வல்லவர் சுவாமி. ஏசப்பா, உமக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி ஆவியானவரே, ஹே நன்றி ஆவியானவரே, நன்றி நன்றி நன்றி சுவாமி, ஸ்தோத்திரம் ராஜாவே, நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இப்படி ஆண்டவரே தகப்பனே, கனடா தேசத்தை நம்முடைய திருக்கிறதுல ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால் அந்த நாட்டுல இருக்கிறதான எல்லா பட்டணங்கள் ஆண்டவர் எல்லாவற்றும் நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஆண்டவர் அங்க இருக்கிறதான சதாநரே சுவாமி, எல்லா ஆண்டவர் அரசியல் தலைவர்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன், அங்க இருக்கிறதான நடுவரே சுவாமி, எல்லா மக்களையும் நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர், விசேஷமான இந்த தேசத்துல நிறைய ஊழியங்களே செய்து கொண்டிருக்கிறதான உம்முடைய ஜனங்களையும் நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஆண்டவர் எப்ப திரும்பினாலும் கூட ராஜாவே, எந்த ஒரு சுத்துருக்குள்ள மாணவர் அண்டாத படிக்கு இயேசுவின் நாமத்தினால அவர்களை காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. நம்முடைய வல்லமிழக்காரம் அவர்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே சுவாமி, காலையிலோ ஏழாண்டு பகலிலோ ஆண்டவரே சுவாமி, இரவிலோ ஆண்டவர் எந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே தகப்பன் அவர்களோடு கூட இருங்க, அவர்களோடு ஆண்டவரே சுவாமியுடைய கிருபை வைங்க ஏசப்பா, இந்த கிருபை வைங்க ராஜாவே. ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்த செலுத்துகிறேன் சுவாமி. கர்த்தாவே, உமக்கு நன்றி ராஜாவே, ஆவியானவரே, ஆண்டவரே சுவாமி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, என்னமா இந்த கனடா தேசத்தில் ஆண்டவரே சுவாமி ஊழியம் செய்கிற போதகர்கள், ஊழியர்கள் ஆண்டவரே, அவர்கள் கால் மிதிக்கும் ஆண்டவரே, எல்லா தேசங்களிலும் போய் ஆண்டவரே சுவாமி சுவிசேஷங்கள் இனமாய் பரவட்டும் ராஜாவே, உண்மை பற்றி தெரிந்து கொள்ளட்டும் கூட ராஜாவே சுவாமி. ஆவியானவரே சுவாமி ராஜாவே, உமக்காய் ஆண்டவரே எல்லும்பட்டும் ஆண்டவரே, உமக்காய் இன்னும் ஆண்டவரே சுவாமி முழங்கட்டும் தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கணும், நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறேன் சுவாமி. கர்த்தாவே, நாங்கள் எல்லாரும் ராஜாவே இந்த உயிர் வாழும் நேர் கொடுத்ததான இந்த உயிர் ஆண்டவரே, இந்த ஜீவன் கர்த்தாவே, இந்த மூச்சு ராஜாவே ஆண்டவரே, இது எங்களோடு இருக்கும் மட்டும் ராஜாவே, உமக்காக ஓடி ஓடி உழைக்க அந்த பந்தய ஆண்டவரே சுவாமி, பொருளுக்காய் நாங்கள் ஓட கர்த்தாவே, எத்தனை தடைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை கசப்புகள், எத்தனை மன வருத்தங்கள், மனஸ்தாபங்கள் வந்தாலும் கூட ராஜாவே, எசப்பா ஆண்டவரே, உமாக்காய் இன்னுமாய் ஓட கர்த்தாவே, இன்னுமாய் ஓட உமக்குள்ள ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னுமாய் பலப்பட கர்த்தாவே, ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர்வதிங்க ராஜாவே, ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுங்க எசப்பா. மட்டும் ஆண்டவரே சுவாமி, இந்த வேர்ல்டையும் மட்டும் ஆண்டவரே சுவாமி, ஆனவரே உங்களுடைய துதனர் ஓரிரு தேவ துதிகளால் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், கர்த்தாவை விண்ணப்பங்களை ஏறெடுக்கவும், கர்த்தாவை ஒவ்வொருத்தருக்காக செபிக்கவும் நீர் கொடுத்ததான இந்த மகா பெரிய தயவுக்காக, கிருபைக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் ராஜாவே. என்னமா இந்த வானொலி சேவை என்னவரை என்னமாய் வளரட்டும் தகப்பன, ஆசீர்வாதம் பெருகட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிற ஆவியானவரே, முற்றிலுமா இந்த ஆராதனை சுவாமியை பொறுப்பேற்கிறதான ஒரு உடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறேன், என்னமா உடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறேன், நாள் முழுவதும் காத்து தேவனை இனி வரும் ஒவ்வொரு நாட்களையும் நடிக்கொள்ளும் பாதுகாத்துக் கொள்ளப்போற பிரிவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்தி, என்னை மற்றும் அவனுடைய திருக்கருத்துல ஒப்பு கொடுக்குறேன், தரை மட்டுமாய் தாழ்த்துகிறேன், உண்மை மாத்திரம் எடுத்து ஜெபிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் எனதான ஞாபகத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்.
1: ஆமேன் ஆமேன் ஆமேன். இந்த சிறு வயதிலும் உங்களை தெரிந்தெடுத்து கத்தருக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக கத்தர் ஆயத்தப்படுத்தி, அது மட்டுமல்ல இலங்கை நாட்டிலே தடைகள் இருக்கும், ஆனாலும் உங்களை சைப்ரஸிலே கூட்டி வந்து ஊழியங்களை செய்யத்தக்கதாக பிரஜாதி மக்களுக்கூடாகவும் மகிமைப்படும்படியாக கத்தர் உங்களை எடுத்து வந்து பாவிக்கிறார். கத்தருக்கு மன்னிக்கவும், சாரி அம்மா, மைக்கை எடுக்க மறந்துட்டேன், சாரி. ஆமேன் ஆமேன். இந்த சிறு வயதிலும் உங்களை தெரிந்து கொண்டு கத்தர் தாமே இலங்கை மண்ணிலிருந்து ஆசிர்வதித்து தெரிந்து கொண்டு தனது ஊழியத்துக்காக சைப்ரஸுக்கு எடுத்து கூட்டி வந்திருக்கிறார். அதே வேளையிலே இலங்கையிலே தடைகள் இருக்கும், ஒவ்வொரு காரியங்கள் இருக்கும். ஆனாலும் இங்கு சுதந்திரமாக கத்தரை ஊழியங்களை செய்யத்தக்கதாக, மற்ற ஜனங்களுக்குள்ளும் கத்தரை அறிவிக்கத்தக்கதாக கத்தர் தெரிந்தெடுத்த பாத்திரமாக உங்களையும் உங்கள் கணவனாரையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக கத்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கொடுக்க எடுத்து வந்த அந்த ஜபங்களை, துதிகளை, பாடல்களை கத்தர் கேட்டார். அவர் நுகர்ந்து உங்களை மென்மேலும் ஆசீர்வதித்து வழிநடத்துவார். இந்த சிறு வயதிலே உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழிநடத்துவாராக. திரும்பமாக நாங்கள் இணைவோம், கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இதே வேளையில் நீங்கள் இணைய முடியுமானால் இணையுங்கள். கத்தர் தாமே உங்களுடனே கூட இருந்து வழிநடத்துவாராம். காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையான உலக இதுவரை நேரம் எங்களுடன் சௌரி மெஸ்மா அவர்கள் சைப்ரஸ் தேசத்திலிருந்து இணைந்து கத்தரண்டை துதி ஆராதனை ஜபங்களை பாடல்களை எடுத்து வந்தார். தமிழிலும் சிங்களத்திலும் எடுத்து வந்தார். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழிநடத்துவாராக. காலையிலே 7:30 முதல் எங்களுடன் இணைந்திருக்கிற சௌரி ஜெனட் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களை ஒருவருடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன் சிஸ்டர் ஜெனட், ஆமேன் சிஸ்டர் மெஸ்மா. உங்களுடைய ஊழியங்களுக்காக, உங்களுடைய ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். அதே வேளையிலே உங்களுடைய ஊழியங்களை நாங்கள் இணைவோம், கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். திரும்பமாக சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும்
2: குறிக்கிறோம்.
1: அவரின் பாலன் அவர்களை அழைப்போம். பிரைஸ்லோட் பிரதர்,
2: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
1: பிரைஸ்லோட் பிரதர்,
3: பிரைஸ்லோட்.
1: ஆமேன், ஆமேன். இணைந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கத்தரண்டை ஜபங்களுக்கூடாக பாடல்களுக்கூடாக வழி நடத்த இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களையா. காட் பிளஸ் யூ. ஆமேன்,
3: காட் பிளஸ் யூ பிரதர். கத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அப்படியே அன்பு சகோதரர் சங்கமும் எடுத்து நடத்துகின்ற அந்த அன்பான சகோதர குடும்பத்தையும் இவருடன் உழிச்சேர் அன்பான சகோதரிய குடும்பங்கள், சகோதர குடும்பங்கள் மற்றும் உலகளாவிய ரீதியில் சங்கமும் கேட்டுக்கொண்ட அனைத்து உறவுகள் எல்லோருக்கும் உயிர்த்தெழுந்த ஜேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேணும்னு சொல்லி அவருடைய நாமத்துல தேவண்ட பணிகள் எடுத்துக்கொண்டு ராஜா உங்களது பிள்ளைகள் ராஜா பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறாரோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் அப்பாவுடைய பிரசன்னம் பாதுகாப்பு தயா இருக்கும்படி செபிக்கிறேன் தாப்பனே. அப்படியே தினமும் நீங்கள் பாதுகாத்து வருகிறமைக்காம் இந்த நாளில் தூதருடைய பிரசன்னம் பாதுகாப்பாக வழித்து கொண்டிருப்பதற்காம் கோடான கோடி கோடி நன்றி ராஜா. சோதர தாப்பனே உலகா இதில் நிரந்தரமான சமாதத்தை கொண்டு செபிக்கிறேன் ராஜா. நிரந்தர சமாதத்தை கொண்டு செபிக்கிறேன் அக்கா நன்றி சொல்ல தாப்பனே. அந்த நாட்டு அதிபர்களோடும் இராணுவத்தோடு நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுங்க ராஜா. அல்லேலூயா. சோத்திரம் தகப்பனே, சோத்திரம் மற்றும் தகப்பனே உலகரா ரீதியில் ராஜா எல்லாரையும் ஆசீர்வதிங்க ராஜா, எல்லாரையும் ஆசீர்வதிங்க அப்பா. இயற்கை வளங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க, குறிப்பாக விவசாய வளங்களை ரெட்டத்தனையாக ஆசீர்வதிக்கணும் செபிக்கிறேன் ராஜா. ரெட்டத்தனையாக ஆசீர்வதிங்க ராஜா விவசாய வளங்களை. அதுக்காகவும் நன்றி சொல் தகப்பனே. சோத்திரம், சோத்திரம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம்.

0: உன்னத பலியாக செங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கி நீரே, செங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கி நீரே, நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா, உம்மை நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எமக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக சுத்திகரித்தீரே சொந்த ஜனமாக, உம்மை சுத்திகரித்தீரே சொந்த ஜனமாக, உள்ளத்தில் வந்தீரையா உமக்காய் வாழ்ந்திட, உள்ளத்தில் வந்தீரையா உமக்காய் வாழ்ந்திட, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எமக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக, மீட்கும் பொருளாக உம் ரத்தம் தந்தீரையா, உம்மை மீட்கும் பொருளாக உம் ரத்தம் தந்தீரையா, சாத்தானை தோற்கடித்து சாவையும் வென்றீரையா, சாத்தானை தோற்கடித்து சாவையும் வென்றீரையா, சாவையும் வென்றீரையா, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. ஆமீன் பிரதர்.
1: ஆமீன் ஆமீன். அருமையான பாடலோடு ஜபங்களோடு வழிநடத்தி உங்களை கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமி உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. திரும்பவாக நாளைய நாளிலே சந்திப்போம். அதுவரை இந்த சமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம் ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமீன்.
2: பிரதர், கர்த்தர் தாமி உங்களை எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.
1: ஜபங்களோடு பாடலோடு வழி நடத்தினார் கத்தர் தாமே, அவருடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. ஆமேன். வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம்.
3: ஆமேன்.
1: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் வேத வாசிப்புடன் கடந்து செல்ல இருக்கிறோம். ஆயத்தமாகவும் கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் எங்கள் எல்லோரையும் ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் வேத வாசிப்புடன் கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன்.
3: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
1: இன்றைய நாளுக்கான வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள், அதாவது நாளைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள், 28-ஆம் தேதி 5-ஆம் மாதம் 26-ஆம் ஆண்டுக்கான வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள், யோசுவா 14, ஐசாயா 19, தீத்து 1, 2, 3 அதிகாரங்கள் கேட்போமா? ஆமேன்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: யோசுவா 14 அதிகாரம். கானான் தேசத்திலே இஸ்ரவேல் புத்திரர் சுதந்தரித்துக் கொண்ட தேசங்களை ஆசாரியனாகிய எலேயாசாரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திர பிதாக்களின் தலைவரும் கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்டபடி சீட்டு போட்டு 9.5 கோத்திரங்களுக்கும் சுதந்திரமாக பங்கிட்டார்கள். மற்ற 2.5 கோத்திரங்களுக்கும் மோசே யோர்தானுக்கு அப்புறத்திலே சுதந்திரம் கொடுத்திருந்தான். லேவியருக்கு மாத்திரம் அவர்கள் நடுவே சுதந்திரம் கொடுக்கவில்லை. மனாசே எப்ராயும் என்னும் யோசேப்பின் புத்திரர் 2 கோத்திரங்களானார்கள். ஆதலால் அவர்கள் லேவியருக்கு தேசத்திலே பங்கு கொடாமல் குடியிருக்கும்படி பட்டணங்களையும் அவர்களுடைய ஆடு மாடுகள் முதலான சொத்துக்காக வெளிநிலங்களையும் மாத்திரம் அவர்களுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரர் செய்து தேசத்தை பங்கிட்டார்கள். அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவின் இடத்தில் வந்தார்கள். கேனாசியனான எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி, காதேஷ் பர்னேயாவிலே கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயுடைய சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஷ் பர்னேயாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாயிருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோட சொல்லி, இப்போது 45 வருஷமாயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். அப்பொழுது யோசுவா எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். ஆதலால் கேனாசியனான எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. முன்னே எபிரோனுக்கு கீரியாத் அர்பா என்று பேரிருந்தது. அர்பா என்பவன் ஏனாக்கியருக்குள்ளே பெரிய மனுஷனாயிருந்தான். யுத்தம்
1: ஏசாயா 19 அதிகாரம். எகிப்தின் வாரம். இதோ கர்த்தர் வேகமான மேகத்தின் மேல் ஏறி எகிப்துக்கு வருவார். அப்பொழுது எகிப்தின் விக்கிரகங்கள் அவருக்கு முன்பாக குலுங்கும். எகிப்தின் இருதயம் தனக்குள்ளே கரைந்து போகும். சகோதரனோட சகோதரனும் சிநேகிதனோட சிநேகிதனும் பட்டணத்தோட பட்டணமும் ராஜ்யத்தோட ராஜ்யமும் யுத்தம் பண்ணும்படியாய் எகிப்தியரை எகிப்தியரோட போர் கலக்க பண்ணுவேன். அதனால் எகிப்தியருடைய ஆவி அவர்களுக்குள் சோர்ந்து போகும். அவர்கள் ஆலோசனையை முழுகி போக பண்ணுவேன். அப்பொழுது விக்கிரகங்களையும் மந்திரவாதிகளையும் சன்னதக்காரர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேடுவார்கள். நான் எகிப்தியரை கடினமான அதிபதியின் கையில் ஒப்பிப்பேன். கடூரமான ராஜா அவர்களை ஆளுவான் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது கடலின் தண்ணீர்கள் குறைந்து நதியும் வற்றி வறண்டு போம். ஆறுகளை திருப்பி விடுவார்கள். அரணிப்பான அகழிகள் வெறுமையாகி வறண்டு போம். கொறுக்கையும் நாணலும் வாடும். நதியோரத்திலும் நதி முகத்திலும் இருக்கிற மடலுள்ள செடிகளும் நதி அருகே விதைக்கப்பட்ட யாவும் உலர்ந்து போம். அது பறக்கடிக்கப்பட்டு இல்லாதே போம். மீன் பிடிக்கிறவர்கள் பெருமூச்சு விடுவார்கள். நதியிலே தூண்டில் போடுகிற யாவரும் துக்கிப்பார்கள். தண்ணீர்களின் மேல் வலைகளை வீசுகிறவர்கள் சலித்து போவார்கள். மெல்லிய சணலை பக்குவப்படுத்துகிறவர்களும் சல்லாக்களை நெய்கிறவர்களும் நாணுவார்கள். மீன் வளர்க்கிற குளங்களை கூலிக்கு அணை கட்டுகிற அனைவருடைய அணைக்கட்டுகளும் உடைந்து போம். சோவான் பட்டணத்தின் பிரபுக்களானவர்கள் மூடர்கள். பார்வோனுடைய ஞானமுள்ள ஆலோசனைக்காரரின் ஆலோசனை மதியீனம் ஆயிற்று. நான் ஞானிகளின் புத்திரன், நான் பூர்வ ராஜாக்களின் குமாரன் என்று பார்வானுடனே எப்படி சொல்லுகிறீர்கள்? அவர்கள் எங்கே? உன் ஞானிகள் எங்கே? சேனைகளின் கர்த்தர் எகிப்தை குறித்து பண்ணின யோசனையை அவர்கள் உனக்கு தெரிவிக்கட்டும், அல்லது தாங்களே அறிந்து கொள்ளட்டும். சோவான் பிரபுக்கள் மூடரானார்கள், நோப்பின் பிரபுக்கள் மோசம் போனார்கள், எகிப்தையும் அதன் கோத்திர தலைவரையும் வழி தப்ப பண்ணுகிறார்கள். கர்த்தர் அதன் நடுவில் தாறுமாறுகளின் ஆவியை வரப்பண்ணினார். ஆனது கொண்டு வெறியன் வாந்தி பண்ணி தள்ளாடி திரிகிறது போல அவர்கள் எகிப்தை அதன் எல்லா செய்கைகளிலும் தள்ளாடி திரிய பண்ணுகிறார்கள். எகிப்தில் தலையாகிலும் வாளாகிலும் கிளையாகிலும் நாணலாகிலும் செய்யும் வேலை ஒன்றும் இராது. அக்காலத்திலே எகிப்தியர் பெண்டுகளைப் போலிருந்து சேனைகளின் கர்த்தர் தங்கள் மேல் அசைக்கும் கை அசைவினாலே அஞ்சி நடுங்குவார்கள். சேனைகளின் கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக நிர்ணயித்து கொண்ட ஆலோசனை நிமித்தம் யூதாவின் தேசம் எகிப்தியருக்கு பயங்கரமாயிருக்கும். தனக்குள் அதை நினைக்கிறவனவனும் திடுக்கிடுவான். அக்காலத்திலே எகிப்து தேசத்தில் இருக்கும் 5 பட்டணங்கள் கானான் பாஷையை பேசி சேனைகளின் கர்த்தரை முன்னிட்டு ஆணையிடும். அவைகளில் ஒன்று நிர்மூலமான பட்டணம் எனப்படும். அக்காலத்திலே எகிப்து தேசத்தின் நடுவிலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடமும் அதன் எல்லை அருகே கர்த்தருக்கு ஒரு ஸ்தம்பமும் உண்டாயிருக்கும். அது எகிப்து தேசத்திலே சேனைகளின் கர்த்தருக்கு அடையாளமும் சாட்சியுமாயிருக்கும். ஒடுக்குகிறவர்களின் நிமித்தம் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு இரட்சகனையும் ஒரு பலவானையும் அனுப்பி அவர்களை விடுவிப்பார். அப்பொழுது கர்த்தர் எகிப்தியருக்கு அறியப்படுவார். எகிப்தியர் கர்த்தரை அக்காலத்திலே அறிந்து அவருக்கு பலிகளோடும் காணிக்கைகளோடும் ஆராதனை செய்து கர்த்தருக்கு பொருத்தனைகளை பண்ணி அவைகளை செலுத்துவார்கள். கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார், அடித்து குணமாக்குவார். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள். அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். அக்காலத்திலே எகிப்திலிருந்து அசீரியாவுக்கு போகிற பெரும் பாதை உண்டாயிருக்கும். அசீரியர் எகிப்துக்கும் எகிப்தியர் அசீரியாவுக்கும் வந்து எகிப்தியர் அசீரியரோடும் கூட ஆராதனை செய்வார்கள். அக்காலத்திலே இஸ்ரவேல் எகிப்தோடும் அசீரியாவோடும் 3வதாக பூமியின் நடுவில் ஆசீர்வாதமாயிருக்கும். அவர்களை குறித்து சேனைகளின் கர்த்தர், எகிப்தியராகிய என் ஜனமும் அசீரியராகிய என் கரத்தின் கிரியையும் இஸ்ரவேலராகிய என் சுதந்திரமும்.
0: அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம். தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனுமாகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கேதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே. குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பேரெடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையவனுமாகிய ஒருவன் இருந்தால் அவனையே ஏற்படுத்தலாம். ஏனெனில் கண்காணியானவன் தேவனுடைய உக்ரானக்காரனுக்கேற்ற விதமாய் குற்றம் சாட்டப்படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனும் முட்கோபம் இல்லாதவனும் மதுபான பிரியனும் இல்லாதவனும் அடியாதவனும் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லோர் மேல் பிரியமுள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தவானும் இச்சையடக்கமுள்ளவனும் ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாயிருக்கும்படி தான் போதிக்க உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும். அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள் அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்குகிறவர்களுமாயிருக்கிறார்கள். அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும். அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். கிரேத்தா தீவார், ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்க தரிசியானவனே சொல்லியிருக்கிறான். இந்த சாட்சி உண்மையாயிருக்கிறது. இது முகாந்திரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவிகொடாமல் விசுவாசத்திலே ஆரோக்கியமுள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தமுள்ளவர்களுக்கும் அவிசுவாசமுள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவறுக்கப்படத்தக்கவர்களும் கீழ்படியாதவர்களும். எந்த தீத்து 2 அதிகாரம். நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கேற்றவைகளை பேசு. முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களுமாய் இருக்கும்படி புத்தி சொல்லு. முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களுமாய் இருக்கவும் தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாய் இருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. அப்படியே பாலிய புருஷரும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்கவும் நீ புத்தி சொல்லி நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்க சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பமில்லாதவனும் நல் ஒழுக்கமுள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாயிருப்பாயாக. வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும் திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல்லுண்மையை காண்பிக்கவும் புத்தி சொல்லு. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள். ஒருவனும் உன்னை தீத்து 3 அதிகாரம். துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும் சகலவிதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாயிருக்கவும் ஒருவனையும் தூசியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாயிருந்தோம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை இரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவனுண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். இந்த வார்த்தை உண்மையுள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமுமானவைகள். புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு. அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாயிருக்கும். வேத புரட்டனாயிருக்கிற ஒருவனுக்கு நீ இரண்டொரு தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. அப்படிப்பட்டவன் நிலை தவறி தன்னிலே தானே ஆக்கினை தீர்ப்புடையவனாய் பாவம் செய்கிறவன் என்று அறிந்திருக்கிறாயே. நான் அர்த்தேமாவையாவது தீகுக்குவையாவது உன்னிடத்தில் அனுப்பும்போது நீ நிக்கோபோலிக்கு என்னிடத்தில் வர ஜாக்கிரதைப்படு. மாரி காலத்திலே அங்கே தங்கும்படி தீர்மானித்திருக்கிறேன். நியாய சாஸ்திரியாகிய சேனாவுக்கும் அப்பல்லோவுக்கும் ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு அவர்களை ஜாக்கிரதையாய் விசாரித்து வழிவிட்டு அனுப்பு. நம்முடையவர்களும் கனியற்றவர்களாயிராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கேதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். என்னோடு இருக்கிற யாவரும் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். விசுவாசத்திலே நம்மை சிநேகிக்கிறவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லு.
2: Praise the Lord.
3: Praise the Lord, brother.
2: Honor, yeah. Praise the Lord.
3: Praise the Lord, brother.
2: அப்படி நில்லுங்க பாஸ்டர்.
4: Praise the Lord, ஐயா.
2: ஐயா, உங்களுடைய டைமை தான் நான் பாஸ்டருக்கு கொடுத்துட்டேன். அவற்ற டைமை உங்களுக்கு தந்திருக்கிறேன். இப்போ பாஸ்டருக்கு அப்போ பாஸ்டர் நீங்கள் 12 மணிக்கு வரையில் 9:30 இந்த ஊழியர் இங்கே போகிறார் அமளியில்.
3: அப்படியா?
2: நீங்கள் 12 வரையிலுமா அல்லது
3: இல்லை? இப்போ இப்போ அவர் வெளியே போகிறாருனாக்கா அவருக்கு கொடுத்துருங்க, நான் 9:30 வரேன்.
2: ஓகே பாஸ்டர், ஓகே. வெளியில போக போறாரு, அவசரத்துல
3: நிக்கிறார்.
2: அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் ஊழியர் சுசேஷ் வானர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வெளியிலே செல்ல இருப்பதால் பாஸ்டர் புல்லூஸ்கரன் அடுத்ததாக எடுத்து வருவார். இந்த வேளையிலும் நாங்கள் ஊழியர் சுசேஷ் வானர் அவர்களை வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் வேத பாடத்தோடு வழி நடத்துவார். அவரை தொடர்ந்து எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் புல்லூஸ்கரன் அவர்கள் வழி நடத்துவார். இந்த வேளையிலும் வீத பாடத்துக்கூடாக வழி நடத்த ஊழியர் சுசேஷ் வானர் அவர்களை வரவேற்போம்.
4: வழி
2: நடத்துங்களையா.
4: ஆமே. நன்றி பாஸ்டர் ஐயா, இந்த வழியிலும் இந்த நேரத்தை எனக்கு ஒதுக்கி தந்ததுக்கா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் ஊழியங்களை ஆசீர்வதிப்பார். அந்த வழியிலும் ஜெபம் பண்ணும். விளக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமைப்பிதாவே, இந்த அருமையான வேலையிலும் ஆண்டவரே, கர்த்தாவே, உடைய சமூகத்தில் வரவும் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தவும் நீர் தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தைகள் ஜீவனும் வல்லமும் உள்ள வார்த்தைகளாக இருக்கிறபடியினால் அந்த வார்த்தைகளை இந்த நாட்களை கேட்கிறவர்களுடைய செபிகள் இதயங்களை நீர் திறந்தருளும்படியாக, அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாங்கள் நேற்றைய நாட்களிலே பார்த்தோம், பருந்து பேசுகிற ஜெபம் என்று சொல்லி இந்த நாட்களிலே அந்த தலைப்பிலே எடுத்து வந்தேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனுடைய 2வது பகுதியில் இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களிலே பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நேற்றைய நாட்களிலே நான் அந்த இடத்திலே பாருங்கள், தானியேலுடைய பருந்து பேசுகிற ஜெபத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பருந்து பேசுகிற ஜெபத்தை குறித்தும் இந்த நாட்களிலே 2 காரியங்களை குறித்து இந்த நாட்களிலே பேசியிருந்தேன். அருமையான அன்பு பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, கடைசியாக சிலுவையிலே தொங்குகிற வழியிலே யோவான் 17:6 வசனத்திலிருந்து 26 வசனம் வரைக்கும் வாசிக்கிற வழியிலே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த போதும் இந்த நாட்களிலே அவர் தன்னுடைய எதிரிகளுக்காக ஜொபித்தார் என்று சொல்லி லூக்கா 23:34 இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் பருந்து பேசுகிற ஜெபத்தை இந்த நாட்களில் ஏறெடுத்துக்கிற இருக்கிறவராய் இருந்தார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அவர் பிதாவுடைய வலது பார்சத்திலே வீற்றிருந்து நாட்களே பருந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய நாட்களை நாங்கள் பார்ப்போமா? இருந்தால் அருமையான அன்பு பிள்ளைகளே, திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களை பாருங்கள். அதாவது விசுவாசிகளின் பரிந்துரையே என்று சொல்லி இந்த நாட்களை பார்ப்போம். அருமையான கத்தோலிக்க இரண்டாவது பகுதியிலே விசுவாசிகளின் பரிந்துரை ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், பரிசுத்த வேதாகமத்திலே இந்த நாட்களை இப்படியாக சொல்லப்படுகிறது எப்படி என்றால், எப்படி என்று பார்க்கிற வழியிலே அங்கே பழையேற்பாட்டு காலத்திலே பாருங்கள், தேசத்துக்காகவும் பரிந்துரவு ஜெபங்களை இந்த நாட்களை ஏறெடுத்து வந்தார்கள். அது மட்டுமல்ல, தேவனுடைய மக்கள் தலைவர்களாக இருந்த ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், இப்படியாக அநேக இந்த நாட்களை அங்கே குறிப்பாக இந்த நாட்களை எடுத்து வந்தார்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் ராஜாக்களுடைய காரியத்திலே பார்க்கிற வழியிலே 1 அதிகாரம் 21:17 வாசிக்கிற வழியிலே தாவீது தேவனை நோக்கி, தாவீது ராஜாவுடைய ஜெபத்தை பாருங்கள், தாவீது தேவனை நோக்கி, ஜனத்தை எண்ண சொன்னவன் நான் அல்லவோ, நான் தான் பொல்லாப்பு, நான் தான் அங்கே பாவம் செய்தேன், பொல்லாப்பு நடப்பித்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது, என் தேவனாகிய கர்த்தாவே அங்கே வாதிக்கும்படி உம்முடைய கரம் உம்முடைய ஜனத்துக்கு விரோதமாயிராமல் எனக்கும் என் தகப்பன் வீட்டிற்கும் விரோதமாய் இருப்பதாக என்றான் என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தோட பிள்ளைகளை அப்ப பாருங்கள், இது ஒரு பருந்து பேசுகிற ஜெபம். அந்த ஜெபத்திலே தாவீது ராஜா சொல்லுகிறார் இந்த நாட்களில் என்னவென்று சொல்லி சொன்னால், அருமையான கத்தோட பிள்ளைகளே, அந்த ஜனத்தை நீங்கள் தண்டிக்க வேண்டாம் ஆண்டவரே, ஏனென்றால் நான் தான் பாவம் செய்தேன், அப்படியானால் அந்த பாவம் எனக்கும் என்னுடைய வீட்டாருக்கும் தகப்பன் வீட்டாருக்கும் விரோதமாய் வரட்டும், அந்த ஜனங்களை தயவு செய்து இந்த நாட்களை விட்டுவிடுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களே ஆண்டவனத்திலே கேட்கிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளை அப்ப பாருங்கள், இங்கே அந்த நாட்கள் ராஜாக்கள் இப்படியாக அந்த இடத்திலே பாருங்கள் அந்த பருந்து பேசுகிற ஜெபத்தை இந்த நாட்களில் எடுத்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். ஜனங்களுக்காகவும் அது மட்டுமல்ல, தேசங்களுக்காகவும் இந்த நாட்களிலே எடுத்தார்கள் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. 2 நாளாக புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படி ஆச்சரியம் திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட 2 நாளாக புஸ்தகத்திலே பாருங்கள். 2 நாளாக புஸ்தகத்திலே அங்கே 6 அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமா? இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிற நான் வாசிக்கின்றேன். 6 அதிகாரத்திலே 14 வசனம் சொல்லுகிறது இப்படியாக, அங்கே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், 6 அதிகாரம் 14 வசனத்திலே பாருங்கள், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் அல்ல, தங்கள் முழு இருதயத்தோடு உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியருக்கு உடன்படிக்கையின் கிருபையும் காத்து வருகிறீர். தேவரீர், எங்கள் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்தருளினீர், உம்முடைய வாக்கினாலே அதை சொன்னீர், உம்முடைய கரத்தினாலே அதை இந்நாளிலே அங்கே இருக்கிறபடி அங்கே நிறைவேற்றினீர் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே இங்கே இந்த ஜனங்கள் இந்த நாட்களை பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், அங்கே தகப்பனாகிய அதாவது தாவீதுக்கு தாவீது செய்த அந்த விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் செவி கொடுத்தார் என்பதையும் அந்த உடன்படிக்கையை காக்கிறவன் சொல்லியும் இந்த நாட்களிலே ஒரு பரந்து பேசுகிற ஜெபத்தை இந்த நாட்களிலே அங்கே ஜனங்கள் எடுத்துக்கொண்டு வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அதிகாரத்திலே தொடர்ந்து வாசிக்கிற வழியிலே என்னென்ன காரியங்கள் இந்த நாட்களிலே அவர் ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவுடைய காரியங்கள், என்னென்ன காரியங்கள் செய்தார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி அவர்கள் அங்கே வர்ணித்து அந்த ஜெபத்தை இந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்திலே இந்த நாட்களை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் என்பதை கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது பாருங்கள். அப்படி என்று சொன்னால் பாருங்கள், 42 கடைசி வசனம் சொல்லு எப்படி என்றால், உமது தேவனாய கர்த்தாவை நீர் அபிஷேகம் பண்ணர் முகத்தை புறக்கணிக்காமலும் உம்முடைய தாசனாய தாவீதுக்கு வாக்கு தத்தம் பண்ணின கிருபைகளை நினைத்தரலும் என்று சொல்லி நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, அப்ப தேவனிடத்திலே அங்கே ஒரு பரந்து பேசுகிற ஜெபத்தை ஏறெடுக்கிறார்கள். எப்படிப்பட்ட பரந்து பேசுகிற ஜெபம் என்று சொல்லி சொன்னால், அங்கே நீர் அபிஷேகம் பண்ணினவருடைய முகத்தை நீர் புறக்கணிக்காமலும், எப்படி என்றால் உம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிருபைகளை இந்த நாட்களை என்ன செய்யும் ஆண்டவரே நினைத்தரலும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அறிவான கத்துடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது தாவீதுக்கு அளின கிருபைகளை நிச்சயமாக அளிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்படியானால் இந்த நாட்களே அந்த கிருபைகளை தயவு செய்த ஒரு விசை நினைத்தரலும் என்று சொல்லி இந்த விண்ணப்பத்தை இந்த நாட்களே எடுக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், இந்த ராஜாக்கள் இப்படியாக இந்த நாட்களை அந்த ஜெபங்களை ஏறெடுத்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை முதலாவதாக பார்க்கிறோம். இரண்டாவதாக திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களிலே 1 ராஜாக்களின் புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18 அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா? இருந்தா நான் எடுத்துக்கொள்ளுவோம். 18 அதிகாரத்திலே இந்த இடத்திலே பாருங்கள், தீர்க்கதரிசிகள் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள் சொல்லி இந்த நாட்களை பார்ப்போம். 18 அதிகாரத்திலே 41 வசனத்திலே இருந்து 45 வசனம் வரைக்கும் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வசனம் இந்த இப்படியாக இந்த நாட்களை சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, பின்பு எலியா ஆகாப்பை நோக்கி, நீர் போம் போஜனம் பண்ணும், பெருமலையின் இரைச்சல்கள் கேட்கப்படுகிறது என்றார். ஆகா போஜனம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன்னை முகங்குப்பற, அங்கே பாருங்கள் அருமையான கத்துட பிள்ளைகளே, அங்கே தன் முழங்கால் பட இந்த நாட்களை குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர அதாவது சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் அங்கே பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் ஏழு தரம் போய் பார் என்றான். அப்ப ஏழாம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலே இருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் அங்கே எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன் போய் ஆகாப்பை நோக்கி, மழை உம்மை அங்கே தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொன்னான் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. குமாரங்கள் இந்த இடத்திலே பாருங்கள், அப்படியே வேதம் சொல்கிறது, அதற்குள்ளே வானம் மேகங்களாலும் காற்றினாலும் அங்கே கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகா ரதத்திலே ஏறி அங்கே இஸ்ரேலுக்கு போனான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகள். பாருங்கள் இங்கே தீர்க்கதரிசி என்ன செய்கிறார், தேவனிடத்திலே மழை வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஒரு பருந்து பேசுகிற ஜெபத்தை இந்த நாட்களில் ஏறெடுக்கிறார். சாதாரணமா அல்ல அருமையான கத்துடைய பிள்ளைகளே. தேவனுடைய பர்வதத்திலே ஏறி இந்த நாட்களை பாருங்கள், அவர் என்ன செய்கிறார் சொன்னால், அங்கே குனிந்து முழங்கால் படியிட்டு தேவனிடத்திலே மண்டியிடுகிறார். ஆண்டவரே இந்த நாட்களில் இந்த காரியத்தை செய்யும் என்று சொல்லி ஒரு மனுஷன் சாதாரணமாக அந்த நாட்களை பாருங்கள் அந்த ஜீவனுள்ள தேவனிடத்திலே கேட்கிறார் என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் எப்படியாக அந்த மனுஷனுடைய அதாவது அந்த சத்தத்திற்கு செவி கொடுத்து அந்த மழையை வரிசிக்க பண்ணுகிறார் சொல்லி சொன்னால் பாருங்கள் இவ்வளவு ஒரு மகத்துவமான தேவன். அது மட்டுமல்ல, அந்த ஆண்டவருக்கும் தீர்க்கதரிசிக்கும் எவ்வளவு அங்கே நெருக்கம் இருக்கிறது என்பதை தான் இந்த அதிகாரத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கத்துடைய பிள்ளைகளை. பறந்து பேசுகிற ஜெபம் எடுக்கிற வேளையிலே ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு நெருக்கம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் உதாரணமாக இப்படியான காரியங்களை இந்த நாட்களை காண்பிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், இப்ப பாருங்கள் இப்படி எஸ்ரா புஸ்தகத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட, எஸ்ராவின் புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அருமையான கத்துடைய பிள்ளைகளே அங்கே நாங்கள் பார்ப்போம். எஸ்ராவின் புஸ்தகத்திலே கத்துடைய வார்த்தை நாட்களே இப்படியாக சொல்லுகிறது, திருப்பி கொள்ளுங்கள் என்னோடு கூட எஸ்ராவின் புஸ்தகம், அங்கே வேதம் இப்படியாக சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். கத்துடைய வார்த்தை நாட்களே இப்படியாக சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால் எஸ்ராவின் புஸ்தகத்திலே பார்க்கிற வேளையிலேயே அங்கே வேதம் சொல்லுகிறது 9:5-15 வாசிக்கிற வேளையிலே அங்கே அவர்கள் இந்த நாட்களில் கர்த்தருடைய ஜெபத்தை இந்த நாட்களில் எப்படியாக கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபத்தை ஏறெடுக்கிறார்கள் என்பதை அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 9:5 இந்த வாசிக்கிற வேளையிலே சொல்லப்படுகிறது, அந்திப்பலி நேரத்திலே நான் அங்கே தூக்கத்தோடு எழுந்து கிழிந்து அதாவது கிழித்து கொண்ட வஸ்திரத்தோடும் சால்வையோடும் முழங்கால் படியிட்டு என் கைகளை தேவனுக்கு நேராக கர்த்தருக்கு நேராக விரித்து, என் தேவனே நான் என் முகத்தை என் தேவனுக்கு உமக்கு முன்பாகவும் அங்கே ஏறெடுக்க வெட்கி இந்த நாட்களை கலங்குகிறேன். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று, எங்கள் குற்றங்கள் வானபரியந்தம் அங்கே வளர்ந்து போயிற்று. எங்கள் பிதாக்களின் நாட்கள் முதல் இந்நாள் வரைக்கும் நாங்கள் பெரிய குற்றத்திற்கு உள்ளாயிருக்கிறோம். எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நாங்கள் எங்கள் ராஜாக்களும் எங்கள் ஆசாரியர்களும் இந்நாளிலே இருக்கிற அந்நிய தேசத்து ராஜாக்களின் கைகளின் பட்டயத்துக்கு அங்கே சிறையிருப்புக்கும் கொள்ளைக்கும் வெட்கத்திற்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டோம் என்று சொல்லி இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடையவர்களே. அப்ப இந்த அதிகாரத்தில் தொடர்ந்து வாசிக்கிற வழியிலே 15 சொல்லி முடிக்கிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் அன்றைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள் அங்கே 14 நாங்கள் உமது கற்பனைகளை வீணாகவும் இந்த அருவறுப்புள்ள ஜனங்களோடு இந்த நாட்களில் சம்பந்தம் கலக்கவும் தகுமோ? அப்படி செய்தால் எங்களில் ஒருவன் மீதும் அங்கே தப்பாதபடிக்கு தேவரீர் எங்களை நிர்மூலமாக மட்டும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீர் அல்லவோ? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நீதி உள்ளவர், ஆகியால் இந்நாளிலே இருக்கிறது போல நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம். இதோ நாங்கள் உமக்கு முன்பாக உமக்கு முன்பாக அந்த நாட்களில் குற்றத்திற்குள்ளானவர்கள், இதன் நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்க இந்த நாட்களில் தக்கவர்கள் அல்ல என்று பிரார்த்தித்தேன் என்று சொல்லி இந்த நாட்களில் எஸ்ராவிலே சொல்லப்படுவதை பார்க்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த எஸ்ரா அங்கே என்ன செய்கிறான் சொன்னால் ஜனங்களுடைய காரியத்துக்காகவும் தன்னுடைய அதாவது இந்த நாட்களை பாருங்கள் அங்கே தேவனிடத்தில் இந்த நாட்களை விண்ணப்பம் பண்ணுகிறார். அவர்கள் இப்படியாக தவறு செய்து விட்டார்கள் ஆண்டவரே, உமக்கு முன்பாக நாங்கள் நிற்பதற்கு நாங்கள் தகுதியற்றவர்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லி இந்த நாட்களில் முடிக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கத்துடைய பிள்ளைகளே. பாருங்கள் இந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலேயே அங்கே ஜனங்கள் இந்த நாட்களிலே எப்படியாக இந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்திலே இந்த நாட்களிலே ஜெபம் பண்ணார்கள். அதாவது சாதாரண ஜெபம் அல்ல, ஒரு பரிந்து பேசுகிற ஜெபத்தை இந்த நாட்களிலே எடுத்து வந்தார்கள் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள் இந்த நாட்களிலே. அப்படியானால் பாருங்கள், எலியா இந்த இடத்திலே பரிந்து பேசுகிற ஜெபத்தை எடுத்தார், தாவீது ராஜா இந்த நாட்களிலே இந்த இடத்திலே பரிந்து பேசுகிற ஜெபத்தை எடுத்தார்கள், அதே போலே ஆசாரியராக இருந்த எஸ்ரா இந்த நாட்களிலே இப்படியான ஒரு பரிந்து பேசுகிற ஜெபத்தை இந்த நாட்களிலே எடுத்தார்கள் சொல்லி நாட்களை பார்க்கிறோம். இங்க பாருங்கள், தீர்க்க தரிசி ஆகிய யோவேல் இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறார். யோவேலின் புத்தகம் முதலாவது அதிகாரத்திலே 13வது வசனம் இந்த நாட்களில் சொல்லுகிறது இப்படியாக பாருங்கள், ஆசாரியர்களே ரெட்டுடுத்தி புலம்புங்கள், பலிபீடத்தில் பணிவிடைக்காரரே அலறுங்கள், என் தேவனுடைய தொண்டர்களே நீங்கள் அங்கே உள்ளே பிரவேசித்து ரெட்டுடுத்துறவர்களாய் அங்கே ராத்தங்குங்கள், உங்கள் தேவனுடைய ஆலயத்தில் போஜன பலியும் பான பலியையும் அங்கே செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அங்கே சொல்லப்படுகிறது, பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தில் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வரச் செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அந்த நாளில் நிமித்தம் ஐயோ கர்த்தருடைய நாள் சமீபமாயிருக்கிறது, அது சங்காரம் போலவும் சர்வவல்லவரிடத்திலிருந்து வருகிறது என்று சொல்லி இந்த நாட்களை அங்கே அந்த இடத்திலே இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய கண்களை விட்டு ஆகாரமும், நம்முடைய தேவனின் ஆலயத்தை விட்டு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இந்த நாட்களில் நீக்கப்படவில்லையோ என்று சொல்லி இந்த நாட்களை அங்கே சொல்லி இந்த நாட்களில் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப இந்த இடத்திலே நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற காரியம், அங்கே தீர்க்கதரிசிகளா இருந்தாலும் சரி, ஆசாரியர்களா இருந்தாலும் சரி, அதே வழியில ராஜாக்களா இருந்தாலும் சரி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் இந்த நாட்களிலே இப்படியாக தேவனுடைய சமூகத்திலே இந்த நாட்களிலே ஜபங்களை ஏறெடுக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதே யோவேல் புத்தகத்திலே 2வது அதிகாரத்திலே நாங்கள் 17வது 18வது வசனத்திலே இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தால், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், கர்த்தரின் பணிவிடைக்காராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்குள் பலிபீடத்துக்கு அங்கே நடுவே அழுது, கர்த்தாவே நீர் உமது ஜனத்தை தப்பி அதங்கே தப்ப விட்டு புரஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கும் உமது சுதந்திரத்தை ஒப்பு கொடுத்திரும் ஒப்பு கொடாதிரும், உங்கள் தேவன் எங்கே என்று புரஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்கள். அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார் என்று சொல்லி இந்த நாட்களில் அந்த அந்த இடத்துல அவர்கள் அந்த ஜெபத்தை எடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், இந்த பருந்து பேசுகிற ஜெபத்திலே அநேக வித்தியாசங்கள், அநேக காரியங்கள் இந்த இடத்துல இருக்கிறதை பார்க்கிறோம். எப்படியாக அந்த நாட்களை பரிந்து பேச வேண்டும்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே பாருங்கள், அவர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இந்த நாட்களை, அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியாக இந்த நாட்களை ஜெபங்களை ஏறெடுத்தார். ஆனால் வஸ்திரம் என்று சொல்லி இந்த நாட்களை இன்றைக்கு சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், அருமையான இன்றைய நாட்கள் என்று புதிய ஏற்பாட்டு காலத்திலே எதை குறிக்கிறது என்று சொன்னால், நாங்கள் வஸ்திரங்களை அல்ல, இன்றைக்கு நம்முடைய இருதயம் இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும், அதாவது இந்த பூமியிலே நடக்கிற காரியங்கள், ஜனங்களுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள், நோய்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், இப்படியான ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றால், அந்த ஜனங்களுடைய பாவங்கள் இந்த நாட்களில் மன்னிக்கப்பட வேண்டுமா இருந்தால், நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்காக அந்த நாட்களிலே பரந்து பேசுகிற ஜெபம் எடுக்க வேண்டுமா இருந்தால், நம்முடைய இருதயம் இந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்திலே இந்த நாட்களிலே அங்கே என்ன செய்ய வேண்டும், அங்கே உடைக்கப்பட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நறுங்குண்ட இருதயத்தோடு இந்த நாட்களை நாங்கள் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நறுங்குண்ட நொறுங்குண்ட ஆவிய உடையவன், நறுங்குண்ட இருதயத்தை உடையவனை நான் நோக்கி பார்க்கிறேன் என்று கர்த்தரின் நாட்களை சொல்லுவா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுமா இருந்தால், நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நறுங்குண்ட அனுபவம், நொறுங்குண்ட அனுபவம் இந்த நாட்களே வர வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஜெபம் என்று சொல்லுகிற காரியம் இந்த நாட்களிலே ஒரு சாதாரண காரியம் அல்ல. ஜெபம் என்று சொன்னால் அந்த ஜெபத்துக்கு ஜீவன் இருக்கு என்பதை நீங்கள் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஜெபிக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இந்த நாட்களிலே ஜீவன் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளிலே மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் மரணமும் ஜீவனும் நாவினுடைய அதிகாரத்தில் இன்றைக்கு இருக்குமா இருந்தால், அந்த அதிகாரம் நாங்கள் எதை அங்கே நாவினாலே அறிக்கையிட்டு தேவனிடத்திலே கேட்கிறோமோ அதை தேவன் கட்டளை இடுவார் என்பதைத்தான் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறமையான கர்த்தருடைய பிள்ளைகள். வேதத்திலே நீங்கள் அநேகரை எடுத்து பாருங்கள், இந்த நாட்களில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அவருடைய வாழ்க்கையிலே பாருங்கள், அவர்களுக்கு இந்த நாட்களை பார்க்கிறவர்களே பாருங்கள், வேதத்திலே தீர்க்கதரிசியுடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே அங்கே என்ன நடக்கிறோம்னு சொல்லி சொன்னால், ஒரு ஒரு சம்பவத்தில் இந்த நாட்களே அங்கே சபிக்கிற வேளையிலே கரடி வந்து இந்த நாட்களில் அந்த பிள்ளைகளை இந்த நாட்களில் என்ன செய்து பூரி போடுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்படியானால் அந்த வார்த்தையிலே எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப நாங்கள் ஜெபம் பண்ணுகிற அந்த ஜெபத்திலே தேவனோடு நாங்கள் ஐக்கியப்படுகிற வேளையிலே சும்மா உதட்டினால் இந்த நாட்களை ஜெபம் பண்ணாதபடி இருதயத்துக்கு உள்ளே இருந்து இந்த நாட்களிலே அந்த ஜெபத்தின் ஆவியானவர் இந்த நாட்களே நமக்குள்ளே புறப்பட வேண்டும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது ஆவியோடும் உண்மையோடும் இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், ஆண்டவரை தேட வேண்டுமாம். அப்படியானால் இந்த நாட்களை ஆவியோடும் உண்மையோடும் இந்த நாட்களை தேவனிடத்திலே ஜெபம் பண்ணுகிற வேளையிலே அந்த ஜெபத்துக்கு கட்டாயம் இந்த நாட்களிலே பதில் வரும் என்பதை தான் நாங்கள் பார்க்க வேண்டும். வேதத்திலே பாருங்கள், அன்னாலை குறித்து இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்னால் இந்த ஜெபம் இந்த நாட்களை பாருங்கள், அவள் பருந்து பேசுகிற ஜெபம் எடுக்கவில்லை. அவள் தன்னுடைய நெருக்கத்தின் மத்தியிலே போய் இந்த நாட்களிலே ஆலயத்திலே பாருங்கள், மற்றவர்கள் தன்னை இந்த நாட்களிலே பகுதி பண்ணுகிறார்கள். தன்னுடைய சக்களத்தை அதாவது அங்கே அவள் பகுதி பண்ணுகிறாள் என்று சொல்லி இந்த நாட்களை என்ன செய்கிறான் சொல்லி சொன்னால், தேவனுடைய சமூகத்திலே இருந்து இந்த நாட்களிலே அழுது புலம்புகிறாள். ஆனால் அவருடைய உள்ளான இருதயம் அங்கே உடைக்கப்பட்டிருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அவருடைய இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய உதடுகள் தான் அங்கே ஆடிக்கொண்டிருக்கிறதை ஒளிய இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஆனால் சத்தம் வரவில்லை. உடனே ஏலி கேட்கிறான், நீ என்ன குடித்து விட்டா நிற்கிறாய் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிற வேளையிலே அவள் சொல்லுகிறாள், நான் மனக்கிலேசம் உள்ள இஸ்திரி என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லிவிட்டு இந்த நாட்களே அவள் தொடர்ந்த காரியத்தை செய்கிறாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் என்ன நடக்கிறது, அந்த ஜெபத்தை கேட்ட தேவன் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய திருப்பத்தை கொண்டு வருகிறார். அவருடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறாள். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு இந்த நாட்களை அவளுக்குள்ளே இருந்த நிந்தைய இந்த நாட்களை போக பண்ணுகிற. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவளுக்குள்ளே இருக்கிற ஜனங்கள் பரிகாசித்த பரிகாசம் எல்லாம் இந்த நாட்களில் எல்லாம் நீக்கப்பட்டது. சந்தோஷம் மகிழ்ச்சியும் இந்த நாட்களில் நிறைகிறது. ஆனாலும் பாருங்கள், அந்த அதாவது சாமுவேல் பிறந்த உடனே அவள் அந்த சந்தோஷத்தை தான் கொண்டாடவில்லை. முதலாவது என்ன செய்தாள், அவரை அந்த பால் மறந்த உடனே அவரை கொண்டு வந்து இந்த நாட்களிலே ஆலயத்தில் இந்த நாட்களில் கொடுத்தார்னு சொல்லி பார்க்கணும். ஏனென்றால் இது கர்த்தர் சொந்த சந்தோஷம். அதனால இந்த நாட்களிலே கர்த்தருக்குரியது கர்த்தருக்குரியது என்று சொல்லி இந்த நாட்களிலே தேவனிடத்திலே இந்த நாட்களிலே சாமுவேல் தீர்க்கரிசை கொண்டு விட்டார். ஆனால் பாருங்க, அதற்கு பின்பாக அவளுக்கு அநேக பிள்ளைகள் இந்த நாட்களில் பிறந்தது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு ஜெபம், எப்படிப்பட்ட காரியம் இந்த நாட்களிலே அவருடைய வாழ்க்கையில் இருந்த நிந்தையை இன்றைக்கு நாங்கள் போக்குறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிற ஜெபம் என்னவென்று சொல்லி சொன்னால், பருந்து பேசுகிற ஜெபங்களாக இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த நாட்களே பாருங்கள், இந்த ஜெபம் இந்த நாட்களிலே எப்படியாக யோவேல் தீர்க்கதரிசி ஜனங்களுக்காகவும் இந்த நாட்களிலே ஜெபம் பண்ணுகிறார். அருமையான அன்பு பிள்ளைகளே, எஸ்ரா அங்கே ஆசாரியராக எஸ்ரா இந்த நாட்களை இப்படியாக இந்த நாட்களை செய்கிறார் என்பதை குறித்து இந்த நாட்களை பார்க்கணும். பாருங்கள், இந்த பழைய ஏற்பாட்டிலே மிகவும் சிறந்த இந்த நாட்களை உதாரணங்கள் இஸ்ரவேலர்களுக்காக இந்த நாட்களை பாருங்கள். ஆபிரகாம் இந்த நாட்களை ஏறெடுக்கிற ஜெபத்தை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிகாரம் 17:18 வசனத்தில் சொல்லப்படுகிறது. எப்படி என்றால், சோதோம் குமாராவுக்காகவும் அவன் இந்த நாட்களிலே ஜெபம் எடுத்தான் என்று 18 சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, தனது மகனுக்காக இந்த நாட்களை தாவீது இந்த நாட்களை ஜெபம் எடுக்கிறதை 2 சாமுவேல் புத்தகத்தில் இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபு அதாவது தனது பிள்ளைகளுக்காக அந்த நாட்களை யோபு இந்த நாட்களை ஜெபம் பண்ணுகிறான் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த பருந்து பேசுகிற ஜெபத்தினுடைய வல்லமையை மோசேனுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, எப்படி என்று சொல்லி சொன்னால், தேவன் இந்த நாட்களை தாம் செய்ய போகிறது செய்ய போகும் கிரியர்களை மோசேக்கு இந்த நாட்களை வெளிப்படுத்தி இருந்தாலும், அவ்வாறு இந்த நாட்களை வெளிப்படுத்த அவரது சித்தத்தை இந்த நாட்களே அங்கே மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த நாட்களே என்று இந்த நாங்கள் மாற்றிக்கொள்ளும்படியாக பல சூழ்நிலைகளிலும் மோசே இந்த நாட்களே ஊக்கமாக இந்த நாட்களே ஜெபித்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், உதாரணமாக என்ன காரியம் நடக்கிறது சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே கானானுக்குள்ளே கர்த்தரை இந்த நாட்களில் அதாவது இஸ்ரவேலர் கர்த்தரை எதிர்த்து கானானுக்குள்ளே பிரவேசிக்க இந்த நாட்களிலே மறுத்த போது தேவன் அவர்கள் எல்லாரையும் அழிக்க போவதாக மோசையை கொண்டு ஒரு பெரிய ஜாதியை உருவாக்க போவதாகவும் கூறினார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனால் பாருங்கள் இந்த நாட்களிலே என்ன

மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபை எல்லாரும் இந்த நாட்களில் அவர்களை நோக்கி, சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து செத்து அங்கே போனாமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம், நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கு எங்கள் பொஞ்சாதிகளும் பிள்ளைகளையும் அங்கே கொள்ளையாடும்படிக்கு கத்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்திலே இருக்கு, எகிப்துக்கே திரும்பி போகிறது எங்களுக்கு உத்தமமாய் இருக்கும் அல்லவோ என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தருடைய பிள்ளைகளை, அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பாருங்கள், இந்த நாட்களே என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அங்கே தேவன் அங்கே பாருங்கள் இந்த நாட்களே ஆண்டவர் மோசையோடு இந்த நாட்களே இடைப்படுகிறார். அங்கே மோசை என்ன செய்கிறான்? அப்பொழுது மோசையும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திர சபையார் எல்லாருக்கும் முன்பாக கூட்டம் அங்கு கூட்டத்தாருக்கு முன்பாக முகங்குப்பற விழுந்து தேசத்தை சுற்றி பார்த்தவர்கள் நூனின் குமாரனாகிய யோசுவாவின் எல்புன்னேயும் குமாரனாகிய காலேப்பும் தங்கள் வஸ்திரங்களையும் கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரர்கள் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம், கர்த்தர் நம்மேலே பிரியமாயிருந்ததால் அந்த தேசத்தை நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார், கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தில் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை இந்த நாட்களிலே காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிட்டது, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை என்றார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுது. அப்பொழுது அவர்கள் எல்லாரும் கல்லறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்திலே இஸ்ரவேல் புத்திர எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது. கர்த்தர் மோசையை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் என்னை எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள், அதாவது தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசிய இருப்பார்கள், நான் அவர்களை கொள்ள நோயினால் வாதித்து சுதந்திரிக்கு அதாவது சுதந்திரத்துக்கும் புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிய பலத்த ஜாதியுமாக மாற்றுவேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசே கர்த்தரை நோக்கி, எகிப்தியர் இதை கேட்பார்கள், அவர்கள் நடுவிலே உம்முடைய வல்லமையிலே இந்த ஜனத்தை கொண்டு வந்தீரே, கர்த்தராகிய நீர் இந்த ஜனங்கள் நடுவிலே இருக்கிறதை, கர்த்தராகிய நீர் அதாவது முகமுகமாய் தரிசனமாய் இருக்கிறதையும், உம்முடைய மேகம் இவர்கள் மேல் நிற்கிறதையும், பகலிலே மேகத்தூணிலும் இரவிலும் அக்கினி தூணிலும் நீர் அவர்களுக்கு முன்பாக செல்லுகிறதையும் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த தேசத்தின் குடிகளுக்கு அங்கே குடிகளுக்கும் சொல்லுவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், அங்கே மோசே என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், அந்த இடத்திலே பாருங்கள் அவர்களுக்குள்ளே ஒரு அதாவது இந்த நாட்களிலே பாருங்கள் அவர்களுக்காக மன்னிப்பு கேட்டு தேவனத்திலே ஒரு பருந்து பேசுகிற ஜெபத்தை இந்த நாட்களில் ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசே இந்த காரியத்தை கர்த்தரிடத்திலே வைத்து அம்மக்களுக்காக மன்றாடினான் என்று சொல்லி இந்த நாட்களிலே 19 வசனத்திலே வாசிக்கிற வேளையில் இந்த நாட்கள் 13 19 வரைக்கும் வாசிக்கிற வேளையில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையா, அப்ப அப்படியானால் பாருங்கள், அவனது ஜபத்தின் முடிவிலே இந்த நாட்களிலே தேவன் உன் வார்த்தையின்படியே இந்த நாட்களை என்ன செய்தேன், மன்னித்தேன். பாருங்கள், பருந்து பேசுற ஜபத்துக்கு உடனடியாக மதில் வருது ஐயா, உன் வார்த்தையின் படியே இந்த நாட்களை நான் மன்னித்தேன் என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப பாருங்கள், யாத்திரா விண்ணாவம் 14:20 சொல்லப்படுது. அதற்கு பின்பாக அந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே என்ன நடக்கிறது சொல்லி சொன்னால், அவர்கள் இந்த நாட்களிலே அங்கே என்ன செய்தார்கள் சொல்லி சொன்னால், அந்த இடத்திலே இருந்து இந்த நாட்களிலே அங்கே போகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், இந்த பருந்து பேசுகிற ஜபத்தின் மூலமா இந்த நாட்களிலே இவ்வளவு காரியங்கள் இந்த நாட்களில் நடக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த இடத்திலே பாருங்கள், இங்கே ஆசாரியர்களும் ஆசாரியர்களா இருந்தாலும் சரி, ராஜாக்களா இருந்தாலும் சரி, தீர்க்க தரிசிகளா இருந்தாலும் சரி, ஒரு அதாவது ஒரு ஜன கூட்டத்தை நடத்துகிற தலைவனாகிய மோசியா இருந்தாலும் சரி, இந்த நாட்களே அவர்கள் அங்கே பிடித்து கொண்ட அந்த ஆயுதம் என்னவென்று சொல்லி சொன்னால் பருந்து பேசுகிற ஜெபம். இன்றைக்கு போதகர்களா இந்த நாட்களை சபைகளுக்குள்ளே இருக்கிற நாங்கள் இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், பருந்து பேசுகிற ஜெபம் அடிக்கடி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் விசுவாசிகளுக்குள்ள வருகிற துன்பங்கள், விசுவாசிகளுக்கு வருகிற நெருக்கங்கள் மத்தியிலே பருந்து பேசுகிற ஜெபத்தின் மூலமா இந்த நாட்களே அந்த விசுவாசிகளுடைய தேவர்களை கர்த்தர் சந்திக்கும்படியாக இந்த நாட்களை நாங்கள் அப்படியாப்பட்ட ஜெபத்தை இந்த நாட்களை ஏறெடுக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த பழைய ஏற்பாட்டினுடைய அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த மோசையுடைய காரியத்தை பாருங்கள், மோசே இன்றைக்கு ஒரு நம் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஒரு சபையை நடத்துகிற விதமாகத்தான் மோசே அங்கே பாருங்கள் அவ்வளவு அந்த காலாட்களையும் இந்த நாட்களை நடத்தி வருகிறார். ஒரு சபை தான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனால் பாருங்கள், அந்த மனுஷரை பாருங்கள், அந்த ஜனங்களை அழிக்கும்படியாக தேவ ஆண்டவர் சொல்லுகிறார், விட்டு விடப்பா மோசே, இவரை நான் அழித்து விடுகிறேன் என்று சொல்லி சொல்லுகிற வேளையிலே மோசே மன்றாடுகிறார், ஆண்டவரே அப்படி செய்திடாதீங்க ஆண்டவரே,

0: அவர்களை அழிக்கிறதா இருந்தால் என்னுடைய பேரை இந்த நாட்களே ஜீவ புஸ்தத்திலே இருந்து நாட்களே எடுத்து விடுங்கள் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறவர்களே, ஆண்டவர் அங்கு அந்த இடத்திலே மௌனமாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிற மாதிரி இதான் பருந்து பேசுகிறதோ. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் என்றா என்ன செய்வோம்? இந்த நாட்களே ஆண்டவரை அழிக்கிறேன்னு சொன்னா அழிச்சிருங்க ஆண்டவரே, ஏனென்றால் நீங்க பெரிய ஜாதிகளை எனக்கு தரப்போறீங்களே, அப்படியானால் சந்தோஷம் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து விடுவோம் மருமையான கத்தோலிகளே. ஆனால் மோசைக்குள்ளே மோசை ஒரு தலைவனாக இருந்தாலும் மோசைக்குள்ளே இருந்த இந்த நாட்களே அந்த ஆர்வம், அதாவது கத்தருக்கும் மோசைக்கும் இருந்த ஐக்கியம் மருமையான கத்தோலிகளே, அந்த ஐக்கியம் என்ன செய்தேன்னு சொன்னால் ஒரு பருந்து பேசுகிற ஜபத்தை அந்த இடத்திலே உருவாக்குறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு பிள்ளைகள். இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம், ஆனால் இன்றைக்கு பருந்து பேசுகிற ஜபத்தை இந்த நாட்களை ஏறெடுப்பதில்லை. ஏனோ தானோ என்று ஒரு சாதாரணமான ஜபத்தை ஏறெடுத்து விட்டு இந்த நாட்களை அப்படியே இந்த நாட்களை கடந்து போகிறோம் அருமையான கத்தோடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், அந்த ஜபத்தினுடைய வல்லமையை நாங்கள் எப்ப காண வேண்டுமா இருந்தால் பருந்து பேசுகிற ஜபத்தின் மூலமாய்த்தான் அந்த ஜபம் ஒரு தனிப்பட்ட ஜபமாக இந்த நாட்களை பாருங்கள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அப்படியாக எல்லாரும் யார் நோயாளர்கள் யாருக்காக இந்த நாட்களை ஜபிக்க வேண்டும் என்று நினைத்து அவருடைய பெயரை வைத்து இந்த நாட்களை ஜபம் பண்ணி இருக்கிறோமோ கர்த்தர் அந்த இடத்துல அற்புதத்தை செய்வார். அருமையான கத்துடைய பிள்ளைகள் பாருங்கள், மரணப்படுக்கையில் இருக்கிறவர்களை எழுப்புவார் அருமையான கத்துடைய பிள்ளைகளை, ஹோமா ஸ்டேஜில் இருக்கிறவர்களை தேவன் எழுப்புவார் அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அற்புதங்கள் அதிசயங்களை இந்த நாட்களை செய்வார். அப்படியானால் இந்த நாட்களில் நாங்கள் அந்த பருந்து பேசுகிற ஜபத்தை செய்கிறவர்களாய் ஒரு மோசையை போல அருமையான அன்பு பிள்ளைகளை, ஒரு தாவீதை போல அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அல்லது ஒரு எஸ்ராவை போல இந்த நாட்களில் அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அது மட்டுமல்ல பாருங்கள் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே ஒரு எலியாவை போல அந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் அங்கே மாற்றப்பட்டால் ஒளியே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே அந்த பருந்து பேசுகிற ஜபத்தை இந்த நாட்களிலே செய்ய முடியாத அருமையான கத்துடைய பிள்ளைகள். ஜபம் என்று சொன்ன வாரம் இந்த நாட்கள் நல்லது இல்லைன்னு நான் சொல்லவில்லை, ஆனால் எங்கேயோ துவங்கி எங்கேயோ முடித்துக் கொண்டு இந்த நாட்களை போகிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. ஏனென்று பார்க்கிற வழியில் அந்த ஜபத்திலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது உப்பு சாரமற்று போனால் வெளியே கொட்டப்படுவதற்குத்தான் இந்த நாட்களை தகுதியா இருக்காமனு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் பாருங்கள் அருமையான கத்தோடு பிள்ளைகளை, ஜபத்திலே ஒரு சாரம் இருக்க வேண்டும். ஜபத்திலே ஒரு சாரம் இருந்தா தான் தேவனுடைய ராஜ்யத்தை அந்த ஜபம் அசைக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தானியேலுடைய ஜபத்தின் மூலமாய் ஆண்டவுடைய சிங்காசனம் அசைக்கப்படுகிறது அருமையான கத்தோடைய பிள்ளைகளை. பாருங்கள் அப்படியானால் பாருங்கள், அந்த ராஜாவை சொல்லுகிறான், தானியேலே நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி, உன்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிற நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால், தானியேலுடைய ஜபத்தை குறித்து அந்த ராஜா அறிந்து வந்திருந்தான். அவன் ஆண்டவரே அறியாத இருந்த ராஜாவா இருந்தாலும், ஆனால் அவன் தானியேலுடைய காரியத்தை குறித்து தெளிவாக திட்டவட்டமாக அறிந்திருந்த நிமித்தம்தான் நாட்களே தானியேலுக்கு விரோதமாய் அவர்கள் செயல்பட்ட வேளையிலும் அவன் அன்றிரவு தூங்காதபடி அதிகாலையில் எழுந்து நாட்களை ஓடுகிறான் சிங்கக்கவிக்கு ஒழும்பி, தானியேலே நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறான் கூப்பிடுகிற வேளையிலே தானியேலுடைய சத்தம் அந்த இடத்துல இருந்து வருகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்தோடைய பிள்ளைகளே. இதான் பருந்து பேசுகிறச்சோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு பருந்து பேசுகிற ஜபத்தை இந்த நாட்களில் நாங்கள் செய்வோமா இருந்தால் தேசத்தினுடைய சிறையிருப்புகள் திருப்பப்படும், நம்முடைய குடும்பத்தினுடைய, நம்முடைய இனங்கள், நம்முடைய ஜனங்கள், நம்முடைய மக்களுடைய திசையிருப்புகள் இந்த நாட்களில் அங்கே மாற்றப்படும் என்பதை தான் நாங்கள். ஏனென்றால் இந்த கடைசி காலத்திலே சத்ருவானவன் எந்த வழியிலே ஜனங்களை வாலிபர்களை வஞ்சிக்கும்படியாக அந்த நாட்களை ஆட்கொள்ளுகிறான். இலங்கை தேசத்துல பாருங்கள் அந்த நாட்களே குடிக்கும் போதை வசுக்கும் விபச்சாரத்துக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கும் நாட்களை சனங்களை தள்ளிவிடுகிற காரியம் அந்த நாட்களே வந்திருக்கிறது. அந்த சூழ்நிலையிலே பாருங்கள், ஏன் அந்த தேசத்திலே எப்படியான எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருந்தாலும் எத்தனையோ அதாவது அந்த நாட்களே பாருங்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே எப்படிப்பட்டவர்கள் அந்த இடத்துல இருந்தாலும் ஒரு பருந்து பேசுகிற ஒரு எலியா அந்த இடத்துல இருப்பாரா இருந்தால் இந்த நாட்களே தேசத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் அந்த நாட்களே வரும் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. ஒரு பருந்து பேசுகிற ஒரு மோசை அந்த இடத்துல இருப்பாரா இருந்தால் அந்த நாட்களே அந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் இந்த நாட்களே வரும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். மரங்கள் அப்படியானால் அந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு வரும்படியாக அந்த நாட்களே அவர்களுக்கு இந்த நாட்களே காரியங்களை சொல்லி அவர்களை தேவனுடைய பக்கமாக அந்த நாட்களே திருப்ப வேண்டும் என்பதை தான் கத்துடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லணும். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே இந்த பருந்து பேசுகிற ஜபத்தை இந்த நாட்களில் நாங்கள் செய்யும்படியாக நாங்கள் இந்த நாட்களில் தயார்பட வேண்டும். அருமையான கத்தோடைய கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேலையிலும் ஆண்டவரே கத்தாவே, உம்முடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. அடியனை நீங்கள் மறைத்து இந்த நாட்களை வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரமய கத்தாவே. இந்த இரண்டாவது பகுதியாகிய இந்த பருந்து பேசுகிற ஜபத்தை பேசும்படியாக நீங்க தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரமய கத்தாவே. தகப்பனே இந்த நாளும் ஆண்டவரே இந்த இடத்திலே பாருங்கள், ஆண்டவரே ராஜாக்கள், ஆண்டவரே தீர்க்கதரிசிகள், ஆண்டவரே ஒரு ஜனங்களை நடத்துகிற தலைவர்கள் இந்த நாட்களிலே ஆண்டவரே இப்படியாக அநேகர் இந்த இடத்திலே வந்து பரிந்து பேசுகிற ஜனங்கள் ஜபத்தை ஏறெடுத்தார்கள். ஜனங்களுக்காக, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அந்த நாட்களை ஜபங்களை ஏறெடுத்தார்களே, அதே விதமாக இன்றைய நாட்களில் இருக்கிறவர்கள் சாதாரணமாக வந்து ஜபம் பண்ணி விடாதபடி இந்த நாட்களே ஒரு பரிந்து பேசுகிற ஜபத்தை ஏறெடுத்து ஜபிக்கிறவர்களா இந்த நாட்களில் அவர்களை மாற்றும்படியாக, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை நீர் கொண்டு வரும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை
1: ஜெபிக்கிறேன். வழி நடத்துவாராண்ட வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தரை கரத்தை ஒப்புவிக்கிறோம். வாக்கு தத்துவ தியானத்து கூட பின்னதாக சந்திப்போம். அதே வேளையிலே நாளைய நல்ல இதே வேளையிலே வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியிலும் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ. ஆமென்.
0: நன்றி ஐயா. கத்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
1: ஆமென். ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சுசேஷரேப்பின் வானரவர்கள் ஜீவமன் தேசத்தின் இணைந்து ஜெபங்களுக்கு கூடாக வழி நடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் அடுத்து எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் பொல்லுயிஸ்கரன் அவர்கள் இணைவார்கள். ஆயத்தமாகும். ஆமேன். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். நாங்கள் அடுத்து தேவ ஊழியர் பாஸ்டர் பொல்லுயிஸ் கரன் அவர்கள் இணைவார்கள். அவர் இணைந்தார், அவருடைய நேரத்துக்கு இணைவார். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்பு வைத்து கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன். ஆமேன். தேவ ஊழியர் பாஸ்டர் பொல்லுயிஸ் கரன் அவர்கள் இணைவார்கள். ஆமேன். ஆமேன். ஒரு பாடலோடு இணைவோம்.

0: பாஸ்டர்
1: பிரைஸ் லவ் தட் கேக்குதுங்களா?
0: ஜாயின் பண்ணுங்க பாஸ்டர் ஜூம்ல.
1: ஓகே ஓகே
0: ஓகே.
1: நான் வாழ்த்துகிறேன்.

0: Praise the Lord, brother.
1: Okay, அப்படியே நில்லுங்க பாஸ், ஒன் செகண்ட்.
2: Recording in progress.
1: அருமையான ஒளி, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் புதன்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் பொல் லூயிஸ் கர்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பெனியல் திருச்சபை சார்பாக கர்நாடகா இந்தியாவிலிருந்து, கோலார் தங்கோயில் பகுதியிலிருந்து கர்நாடகாவிலிருந்து இணைந்திருக்கிறார். இணைந்திருக்கிறார், அவரை வாழ்த்துவோம், வரவேற்போம். பிதா குமாரன் பிரசுத்தவையான நமத்தினாலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், வானொலிக்காக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மறுவொலி எப்படி கேட்கப் போகின்ற, யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட பார்க்க போகின்ற, கேட்கப் போகின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்தி வரவேற்று கொண்டு, இந்த வேளையிலும் ஊழியருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம், இரவு வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம்.
0: வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நஸ்ரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய மகிமை உள்ள நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த நாளிலே பசுத்த ஆவியானவர் வந்து இறங்குவதற்கு முன்பதாக என்னென்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றப்பட்டது? அப்போஸ்தலர் 1:5 வரையிலும் பார்க்கும்போது, 5 வசனத்திலே காத்திருங்கள் என்று சொன்னார். எருசலேமை விட்டு போகாமல் காத்திருங்கள் என்று சொன்னார். அது ஒரு கட்டளையாக அவர்களுக்கு சொன்னார். தேவ சமூகத்தில் காத்திருப்பது, தேவனோடு ஐக்கியப்படுவது, இந்த காத்திருப்பு வேறு விதமானது. ஊழியத்திற்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் கட்டி எழுப்புவதற்கு காத்திருத்தல். ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு காத்திருத்தல். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. இந்த இடத்தில் எதை பார்க்கிறோம் என்றால், ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளை, அந்த வார்த்தை உறுதியாக பற்றி கொண்டார்கள் சீஷர்கள். உயிர்த்தெழுந்து பரத்திற்கு போவதற்கு முன்பதாக அவர்களோடு இடைப்பட்ட இயேசு, பசுத்த ஆவியானவர் வருவதற்கு முன்பதாக எப்படி இருக்க வேண்டும், ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு காரியமும் பார்க்கும்போது, 5 காத்திருங்கள் என்று சொன்னார், 8 பசுத்த ஆவி வரும் என்ற வாக்கு தத்தத்தை கொடுத்தார். அப்பதான் நீ சாட்சியா இருக்க முடியும் என்று. பதினாலு வசனங்களில் பார்க்கும் பொழுது, அவர் வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறார், மேகம் அவரை மூடிக்கொண்டது, அவர் சென்ற பாதை உடனே வெள்ளங்கி தரித்த 2 வந்து அவர்கள் பக்கத்தில் நினைத்து நிற்கிறார்கள். போனவர் மீது சந்தேகம் வரக்கூடாது, இயேசுவின் மீது சந்தேகம் வரக்கூடாது, அவர் எங்க போனார் அவ்வளவுதான் என்று நினைக்க கூடாது. ஆகவே எப்படி இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டதை கண்ணால பார்த்து கொண்டிருக்கிற அதே வேளையில், ஒரு நிமிஷம் கூட தவறாதபடி 2 தரித்தவர்களாய் அங்கு வந்து நின்று, கலிலேயரே உங்கள் எதிரே பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்து அவர் மீண்டும் வரப்போகிறார். அப்போ வருகையை குறித்து, அவருடைய வருகையை குறித்து அதிகமாக அதிகமாக அறிவிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். உயிரோடு எழுந்தவர், மரணத்தை வென்று எழுந்தவர், பாதாளத்தை வென்றவர், பிசாசை வென்றவர், பாவத்தை கொன்றவர், பிசாசின் வல்லமைகளை அழித்தவர். அவர் சொல்லுகிறார், மீண்டு வருவேன், இந்த வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த வருகை கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற இந்த நிலை நமக்கு இருக்க வேண்டும். அந்த காலத்தில் அவர்கள் காத்திருந்தார்கள் பசு தாவிக்காக. இந்த காலத்தில் நாம் காத்திருக்க வேண்டியது பசுத்தாவிக்கு மாத்திரமல்ல, அவருடைய வருகைக்கும். அந்த காலகட்டத்திலும் அவருடைய வருகைக்காக காத்திருந்தார்கள். இந்த காலகட்டத்தில் பார்க்கும் போது மத்திய எழுதின சுவிசேஷம் 24 நிறைவேறப்படுகிறது. தீர்க்க தரிசனமாய் சொன்ன இயேசுவானவர் நிறைவேறப்படுகிறது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருபோது நம்மை தள்ளாது காப்பாற்றுகிற கர்த்தர். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தம் உள்ள தேவன். எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசுவை கண்ணால பார்த்தவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் எருசலேமை விட்டு போகாமல் அங்கே காத்திருங்கள் என்று சொன்னதை அவர்கள் உறுதியாய் பற்றி கொண்டார்கள். அவர் வார்த்தை மீது நம்பிக்கை வைத்தார்கள். அவருடைய வார்த்தையின் மீது விசுவாசத்தை வைத்தார்கள். அவருடைய வார்த்தையே முழு மூச்சையாக நம்பினார்கள். பசுத்தாவி வருவார். ஆண்டவர் எடுத்துக்கொண்டதிலிருந்து பசுத்தாவி வருகின்ற வரையிலும் 50 50வது நாள் பெந்தெகோஸ்து என்னும் நாள். அந்த நாளிலே கர்த்தர் இறங்கி வந்தார். அவருடைய ஆவி இறங்கி வந்தது. அவருடைய ஆவி நிரப்பப்பட்டது. அவருடைய அபிஷேகம் நிரப்பப்பட்டது. பசுத்த ஆவி கிரியை செய்ய ஆரம்பித்தார். பசுத்தாவி போதிக்க ஆரம்பித்தார். பசுத்த ஆவி பாவத்தை கண்டித்து உணர்த்த ஆரம்பித்தார். பசுத்தாவினுடைய கிரியைகள் ஒன்றின் பின்னாக நடந்து கொண்டிருப்பதை இந்த வேதத்தின் மூலமாக நாம் பார்க்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிரியமானவளே, ஒன்று மாத்திரம் நிச்சயம், இந்த சத்தியம் சத்தியம்தான். இந்த சத்தியத்தை யாரால மாற்ற முடியாது. சத்தியமும் கிருபையும் உன்னை விட்டு விலகாது இருப்பதாக. நம்முடைய வாழ்க்கையில் எந்த காலத்திலும் கிருபையும் சத்தியமும் விட்டு விலகி செல்லக்கூடாது. சத்தியத்தில் உறுதியாய் நிற்கும் பொழுது கிருபை நம்மை தொடரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்கள் காத்திருந்த நேரத்தில் 3 காரியங்களை உங்கள் மதியிலே நான் வைக்க ஆசைப்படுகிறேன். அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 1:14. அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரிகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அவர்களுக்குள்ளே முதலாவது ஒரு மனம் இருந்தது. ஒரு மனப்பட்டு இயேசுவை பார்த்தவர்கள் இயேசுனுடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கிறவர்கள், இயேசுவை கண்ணால பார்த்தவர்கள், காதால அவருடைய வார்த்தையை கேட்டவர்கள், அவர் வருவார் என்ற நிச்சயத்தோடு அவர்கள் செய்த காரியத்தை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சொல்றோம்னாதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை நம்பினோரை கைவிடாதபடி காப்பாற்றுகிற கர்த்தராய் அவர் சத்தியத்தை கொடுத்து சத்தியத்தையே போதித்து இந்த சுவிசேஷத்தை அவர்களுக்குள்ளே பரவி சென்ற பிறகு இந்த சுவிசேஷத்தை கேட்டவர்கள் இந்த சத்தியத்தில் வாழ வேண்டும் என்று இயேசுவை பின்பற்றினவர்கள் அவர்கள் எல்லோரும் ஒருமுகமாய் ஒன்றுபட்டு ஒரு மனம் தேவை. ஒரு மனம் தேவை. இன்றைக்கு சபைகள் உடைக்கப்பட்டிருக்கிறது, பிரிக்கப்பட்டிருக்கிறது, பலவிதமான டினாமினேஷன்கள் துவங்கப்படுகிறது. ஒவ்வொருவரும் தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி சத்தியத்தை வேறு விதமாக பிரசங்கிக்கிறார்கள். பாவத்தை எதிர்ப்பது குறைவாய் மாறிவிட்டது. மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் பிரயாசப்படுவதெல்லாம் அவனுடைய பதவியும். இதுதான் சபைகளில் பதவி வேணும் என்று இருக்கிறவர்களும் ஏதோ தானோ என்று விசுவாச வாழ்க்கைக்கு வருகிறவர்களும் வேதத்தை நேசிக்காதபடி சபையிலே அங்கமாயிருந்தால் போதும் என்று நினைக்கிறவர்களும் எத்தனையோ பேர்கள். அவர்கள் எல்லோரும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆலயம் என்றால் என்ன, ஆலயத்தில் வாசம் பண்ணுகிறவர் யார், ஆலயத்தில் போதிக்கிறவர் யார், எதை போதிக்கிறார்கள், சத்தியத்தை போதிக்கிறார்கள், நீதியை போதிக்கிறார்கள், சுவிசேஷத்தை போதிக்கிறார்கள், கற்பனைகளை போதிக்கிறார்கள், கட்டளைகளை போதிக்கிறார்கள், தேவ அன்பை போதிக்கிறார்கள், கிருபையை போதிக்கிறார்கள், பாவத்தை எதிர்த்து நிற்பதற்கு வழிகாட்டுகிறார்கள் தேவ வசனம். நகர்மையான விட இந்த வேளையிலே நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், கர்த்தருடைய நாமம் மாறாத நாமம், கர்த்தருடைய நாமம் மகிமே நாமம். இந்த மகிமே நாமத்தை பின்பற்றுகிற நாம் அவருடைய சத்தியத்தில் வாழ வேண்டும். ஒரு மனம் பேவே ஆண்டவரோடு ஐக்கப்பட்டிருக்க வேண்டும், ஆண்டவரோடு ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். அவருடைய வாசனத்தை நீ வித்து வாழும் போது, அவர் வசனம் உனக்குள்ளே வாழும் போது அது ஒருமையாயிருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரண்டாதா. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன், ஜீவனை கொடுத்த தேவன். அப்போ ஆதி சபை பசுத்த ஆவி வருவதற்கு முன்பதாக, இறங்கி நிரப்புவதற்கு முன்பதாக எல்லோருக்கும் ஒரு மனம் இருந்தது. ஆண்டவருடைய வார்த்தையை உறுதியாய் பற்றி கொண்டு அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற வண்ணமாய் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஒரு மனம் இருக்க வேண்டும். ரோமர் 15:5 ரோம சபைக்கு பவுல் இவ்விதமாக எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினாலே மகிமைப்படுத்தும்படிக்கு, நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு. ஆமா, ஒரே வாயினால் பிதா குமாரன் பசுத் ஆவியை மகிமைப்படுத்த வேண்டும். குமாரனாகிய இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்தார், அதற்காக அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அவர் வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார், அதற்காக மகிமைப்படுத்து. அவர் கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார், அதற்காக மகிம. அவருடைய அன்பை நமக்கு கொடுத்திருக்கிறார், அதற்காக நாம் அவரில் அன்பு கூறுகின்ற ஒவ்வொருவரும் நம்முடைய வாயினால் அவரை மகிமைப்படுத்தி ஆதரிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாதாக. நீங்கள் ஒருமனப்பட்டு, அப்போ ஒருமனம் இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு ஒருமனம் இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் வாழ முடியாது. சபையில இருக்கிற விசுவாசிகள் ஆதி காலத்திலே அவர்கள் ஒருமனம் இருந்தது, கர்த்தருக்காக ஒருமனப்பட்டார்கள். கர்த்தருக்காக கூடி வந்தார்கள், கர்த்தருக்காக காத்திருந்தார்கள். எத்தனை ஏழு வாழங்க வாரங்கள் காத்திருந்து கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வந்தது. இன்றைக்கு நம்முடைய காலகட்டத்திலே இவ்விதமான ஜபம் இருக்கிறதா? இவ்விதமான ஒற்றுமை இருக்கிறதா? ஒருமனப்பாடு இருக்கிறதா? எத்தனையோ பேர் சபையை உடைத்து பிரித்து போகிறார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்ற நோக்கத்தை விட்டு, தரிசனத்தை விட்டு விலகி செல்லுகிறார்கள். என்ன கர்மியானவளே, உனக்கு ஒரு மனம் இருந்தால்தான் கர்த்தரோடு இணைய முடியும். நீ ஒரு மனம் இருந்தால்தான் ஆண்டவருடைய வசனத்தோடு இணைக்கப்பட முடியும். ஒரு மனம் இருந்தால் அந்த ஒரு மனம் எங்க இருக்கிறதோ அங்க கீழ்ப்படுகிற எண்ணம் இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவாகிய தேவனை ஒரே வாயினாலே மகிமைப்படுத்தும்படிக்கு. அதே ரோமர் 15:6 சொல்லப்பட்டிருக்கிறது, பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுனுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி. அப்போ ஒரு மனம் எங்கு இருக்கிறதோ அங்கு ஏக சிந்தனை இருக்கும். நம்முடைய சிந்தனை எல்லாம் ஒருமுகமாகப்படுத்தப்படும். ஒரு மனமாய் இருக்கிறவர்கள் ஒரு சிந்தனையாய் வருவார்கள். வேற எந்த ஆர்குமெண்டும் கிடையாது. இது கர்த்தருடைய வசனத்தை பிரித்து மேய்வது தவறு. கர்த்தருடைய வசனத்தை வாசித்து தேவனுடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து அதோடு வாழ்வது தான் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நல்லது, விசுவாச வாழ்க்கைக்கு நல்லது. ஆகவே இந்த விசுவாச வாழ்க்கையில் பொறுமை இருக்க வேண்டும். நம்மை ஆறுதல் படுத்துகிற கிறிஸ்து நம்மோடு இடைப்படுகிறார். நாம மற்றவர்களை ஆறுதல் படுத்த வேண்டும். நீங்கள் ஏக சிந்தனை உள்ளவர்களாய் இருக்கும்படி. ஒரே சிந்தனை இருக்க வேண்டும். சபையாருக்கு பலவிதமான சிந்தனை இருக்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் பார்க்கும் போது ஒருவொருவர் ஆராதனையே 1/2 hour இருந்தா போதும், 15 minutes இருந்தா போதும், சுவிசேஷத்தை அறிவிக்க 20 minutes முடித்து விடு. ஆராதனை எல்லாம் 1 hour முடிச்சுடணும். இதுக்கெல்லாம் ஏக சிந்தனை இருக்கும். ஆனால் நாள் முழுவதும் ஒரு 12 hours இல்ல 8 hours ஜெபிப்பதற்காக கூடுவோம் என்ற ஏக சிந்தனை இருக்கிறதா? கர்த்தருடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு இதயத்தை கொடுக்கிறோமா? அந்த இதயம் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறதா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ பொறுமையை கையாள வேண்டும். வாழ்க்கையில பொறுமை இருக்கு. ஒருமானப்பட வேண்டும் என்றால் பொறுமை. ஆதல் சொல்லுகிறவர்களா இருக்க வேண்டும். கர்த்தரிடத்திலிருந்து ஆறுதல் பெற்றுக் கொள்ள வேண்டும். ஏக சிந்தை, ஒரே சிந்தை உள்ளவர்களாய். எப்போ சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் மையமாயிருக்கிறதோ, சத்தியம் நம்முடைய வாழ்க்கையை டாமினேட் பண்ணுகிறதோ, அங்க வந்து நாம் தவறாதபடி ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருப்போம். கர்த்தருக்கேற்ற சிந்தை, பசுத்த வேதத்திற்கேற்ற சிந்தனை, ஏக சிந்தனை, மற்றவர்களுடைய சிந்தனை, என்னுடைய சிந்தனை, ஒருமனப்பட்டவர்களுடைய சிந்தனை ஒன்றாயிருக்கும். அது சபையிலே சபையினுடைய வளர்ச்சிக்கு மிக அவசியம். அநேக குறைபாடுகள் இருக்கின்ற சபைகளாயிருக்கிறது இந்த காலகட்டத்தில். கர்மியானவில் கிறிஸ்து என்னும் கர்த்தர் நம்மை ஆளுகை செய்கிறார், நம்மை காப்பாற்றுகிறார், நம்மை ஆதரிக்கிறார். அவருடைய ஊழியத்திற்காக, நம்முடைய பசுத்த வாழ்க்கைக்காக, ஒருமானப்படுகின்ற ஜீவியமும் ஏக சிந்தை உள்ள ஜீவியமும் பொறுமையும், பொறுமையோடு வாழ்கிற ஜீவியமும் இருக்க வேண்டும். 1 Corinthians 1:10 10 இவ்விதமாக சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது என்றால், சகோதரரே, நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினை இல்லாமல் ஏக மனதுடனும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதுகிற இந்த வார்த்தைகளை உன்னிப்பாக கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே பவுல் சொல்ற வார்த்தை ஒன்றின் பின்னையாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். என்ன புத்தி சொல்லுகிறார்கள்? ஒரே காரியத்தை பேசவும், சபையினுடைய ஒழுங்குமுறையை தேவனுடைய நாம மகிமைப்படுத்த ஆராதனை எப்படி செய்ய வேண்டும் என்று சபையாருக்கு அந்த காரியத்தில் ஒற்றுமையோடு பேச வேண்டும். பிரிவினை இல்லாமல், குடும்பங்களுக்கு குடும்பம் பிரிவினைகள், விசுவாசி விசுவாசிகளுக்கு பிரிவினைகள், இவெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில நாம் அடிபடுகிற காரியத்தை பார்க்கும் பொழுது இவையெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் சபை வளர்ச்சிக்கும் தடையாயிருக்கிறது. ஒரு விசுவாசி, உண்மையான ஒரு விசுவாசி சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், நான் போகிற சபைக்கு நான் தடையாயிருக்கிறேனா? அங்கு எல்லோராலும் ஒரு மனதோடு எடுக்கப்படுகிற காரியத்தை நானும் பேசுகிறனா? பிரிவினை இல்லாதபடி ஒருவர் ஒன்று சொல்ல, இன்னொருவர் இன்னொன்று சொல்ல, எல்லாருக்கும் பிரிவினை இல்லாதபடி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு தேவனாகிய கர்த்தர் ஏக சிந்தனை உள்ளவர்களாய், பிரிவினை இல்லாமல் ஏக மனது, அது ஒரே மனது உள்ளவர்களாய், அடுத்தது ஏக யோசனை, ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்திருக்கவும் வேண்டும் என்று. அப்போ சீர்பொருந்த வேண்டும், திருத்து கொள்ள வேண்டும், தவறு என்று ஒத்துக்கொண்டு அதை விட்டு விலக வேண்டும். இதுதான் கர்த்தருடைய ஊழியத்திலே நாம் செய்ய வேண்டிய பங்கு. ஒரே காரியத்தை பேசுகிறவர்களாய் சபைக்குள்ள சபையினுடைய வளர்ச்சிக்கு எந்த பிரிவினம் இல்லாதபடி, பிரிவினையை கொண்டு வருகிறன் பிசாசு அவனுக்கு இடம் கொடுக்காதபடி, பிரிவினை இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்திருக்கவும். அப்போ ஏக யோசனை உள்ளவர்களாய் இருக்கணும், ஒரே யோசனை, எல்லாருடைய யோசனையும் ஒத்து போக வேண்டும். சீர்பொருந்திருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அவர் புத்தி சொல்லுகிறது, நல்ல காரியத்தை பேசும்போது இணைந்து பேச வேண்டும், ஒற்றுமையோடு பேச வேண்டும், பிரிவினை இல்லாமல் பேச வேண்டும். அதான் தெளிந்த புத்தி. ஏக மனதுடன் ஏக யோசையுடனும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தெளிந்த புத்தி, சீர்பொருந்தி இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்காக அர்ப்பணிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதுதான் இந்த பசுத்த வாழ்க்கையில் கர்த்த கர்த்தருடைய வீட்டை எப்படி கட்டி எழுப்ப வேண்டும்? என்ன கருமையானவளே, ஆதி சபை ஒருமனப்பட்டது, ஏக சிந்தை இருந்தது, பிரிவினை இல்லாமல் எல்லாம் ஒற்றுமையோடு இருந்தார்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு கேட்கிறதையும் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறவளுமாய் இருந்தார்கள். தேவ பக்தி இருந்தது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது, கீழ்ப்படிதல் இருந்தது, கர்த்தரை நேசிப்பதில் முதலிடம் கொடுத்தார்கள். எல்லாவற்றையும் கர்த்தருக்காக அர்ப்பணித்து கர்த்தரே அவரே என் தேவன் கர்த்தர் என்று அவரை ஆராதித்தார்கள். ஆகவே ஒரு மனம் இருக்க வேண்டும். ஒரு மனம் இல்லாதபடி எதையும் செய்ய முடியாது. இரண்டாவதாக அவர் ஜெபித்தார்கள். என்னது ஜெபம்? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். கொலேசியர் 4:2 தட்டி எழுப்புகிற வசனம். ஆதியிலே ஒருமனப்பட்டு ஜெபத்திலும். அப்போ ஜெபத்தில் தரித்திருந்தார்கள். ஒரு நாள் அல்ல, ரெண்டு நாள் அல்ல. இந்த 14:24 24 வரையிலும் எத்தனை வாரங்கள்? 7 தொடர்ந்தது. அதுக்கு முன்னாக 13 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்து கொண்டதிலிருந்து 7 தொடர்ந்தது. 7 ஜெபத்தில் உறுதியாயிருந்தார்கள், ஜெபத்தில் தரித்திருந்தார்கள். இயேசுவின் இடத்திலிருந்து கற்றுக்கொண்ட மிகப்பெரியதான ஒரு ஆயுதம் ஜெபம். அந்த ஜெபத்தில் அவர்கள் தரித்திருந்தார்கள். ஆகவே இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்போதும் ஜெபம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரத்துடனே ஜெபத்தில் வீழ்த்திருங்கள். ஜெபத்தில் வீழ்த்திருக்க வேண்டும், ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாங்க. இந்த கருமையானவிலே இந்த வேலையிலே கர்த்தருடைய சமூகத்திலே கூடியிருக்கிற நாம் இடைவிடாமல் என்றால் என்ன? இடைவெளி இல்லாதபடி எல்லா நேரத்திலும் எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். ஸ்தோத்திர பலி. சங்கீதக்காரன் சொல்றா, கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கு. அவருடைய துதி நம்முடைய வாயில் இருக்க வேண்டும். அவருடைய துதியை செலுத்த தாகம் இருக்க வேண்டும், வாஞ்சை இருக்க வேண்டும், உற்சாகம் இருக்க வேண்டும். உன்னை பலப்படுத்துகிற துதி, பிசாசை வெல்லக்கூடிய வல்லமை கொடுக்கிற துதி, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற துதி நம்முடைய நாவிலிருந்து துதிக்க துதிக்க துதிக்க துதிக்க தேவ பலனாலே நிரப்பப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் மாறாதவர், கர்த்தர் ஜீவிக்கிறவர். அந்த ஜீவனுள்ள கர்த்தரை நாம் எப்பொழுதும் பணிந்து கொள்ள வேண்டும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்தில் விழித்திருக்க வேண்டும். ஜெபத்தில ஸ்தோத்திரத்தோட விழித்திருக்க வேண்டும். அந்த அனுபவம் நமக்குள்ள இருக்கிறதா சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன். அவர் பெரியவராயிருந்து வீழ்த்திருக்கிறவர்கள் ஜெயம் கொள்ளுவார்கள். கர்த்தருடைய சமூகத்தில் வீழ்த்திருக்கிறவர்கள் தோல்வி அடைதில்லை. அடுத்த வசனம் சொல்லுகிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். விழித்திருந்து ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, இடைவிடாமல் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். அந்த நம்பிக்கை, கிறிஸ்து மீது வைத்த நம்பிக்கையில் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். உபத்திரத்தில தான் பொறுமை கையாளுவது சில நேரங்களில் கடினம். சில நேரங்களில் நமக்கு வருகிற பிரச்சனைகள், சோர்ந்து போகிற பிரச்சனை, கண்ணீர் விடுகிற பிரச்சனைகள், எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் நமக்கு அருளுகிற எல்லா விதத்தையும் பார்க்கும் பொழுது நாம் அவரை பின்பற்றுகின்ற பிள்ளைகள் சுகத்தோடு பலத்தோடு வாழ வேண்டும். அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் என்று பார்க்கும் பொழுது இடைவிடாமல் ஜெபம் பண்ணு. அந்த ஜெபத்தில் ஒரு ஸ்தோத்திர பலி இருக்கட்டும். எந்த நேரத்திலும் விழுத்திருந்து ஜெபம் பண்ணு. இதுதான் முக்கியம். விசுவாசிகள் பலன் அடைவதற்கு விழுத்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருக்க வேண்டும். நம்பிக்கை, நம்பிக்கையில எப்படி இருக்க வேண்டும்? சந்தோஷமா இருக்க வேண்டும். உபத்திரத்தில் பொறுமையா இருக்க வேண்டும். உபத்திரத்தில் பொறுமையாயிருங்கள். ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். உபத்திரத்திலே பொறுமையாயிருங்கள். ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ ஜபத்தில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். ஜபத்தில் விழித்திருக்க வேண்டும். இந்த விழித்திருக்கிற ஜீவியம் உனக்கும் எனக்கும் இருக்கிறதா யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது விசுவாசத்தில் உறுதியாய் இருக்கிறது மாத்திரமல்ல, எல்லா ஜபத்திற்கும் ஆண்டவரே நீ செய்ததற்காய் சோத்திரம், நீ கொடுத்ததற்காய் சோத்திரம் என்று சோத்திர பலியிடுகிற ஒரு விசுவாசியை கர்த்தர் நேசிக்கிறார். நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கையில் உறுதியாய் இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் பாடுகள் நிமித்தமாக என்ன உபத்திரங்கள் வந்தாலும் பொறுமையோடு கத்தரை நோக்கி, இலக்கை நோக்கி ஓடுகிறவர்களா, விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடி ஓடுகிறவர்களா இருக்க வேண்டும். ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். மூணாவது பாயிண்ட், விண்ணப்பத்தில் தரித்திருங்கள். விண்ணப்பத்தில் காத்திருங்கள். அப்போ இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம். விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் பொழுது இந்த விண்ணப்பம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வேண்டியதெல்லாம் ஆண்டவரிடத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறோம். ஆண்டவரோடு பேசுகிறோம் நம்முடைய தேவைகளுக்காக. நம்முடைய வாழ்க்கையில் எது எது வேண்டுமோ அவைகளுக்கெல்லாம் நாம் ஜெபம் செய்கிறோம். வேண்டுதலில் தரித்திருக்க வேண்டும். வேண்டுதல் எனக்காக வேண்டுகிறேன், என் குடும்பத்திற்காக வேண்டுகிறேன், மற்ற குடும்ப விசுவாச குடும்பங்களுக்காக வேண்டுகிறேன், அழிந்து போகிற ஆத்துமாக்காக வேண்டுகிறேன், பாவத்தில் வாழ்கிற மனிதனுக்காக வேண்டுகிறேன், கர்த்தர் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறேன், அவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும் வேண்டுகிறேன், என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு விரோதமாய் நடக்காதபடி ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று எண்ணுகிறேன். ஆகவே இவர்கள் விண்ணப்பத்தில் தரித்திருந்தார்கள், விண்ணப்பத்தில் தரித்திருந்தார்கள். பிலிப்பர் 4:6 எல்லோருக்கும் தெரிந்த வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ நீங்கள் ஒன்றுக்கோ கவலைப்படாமல் என்று வேதம் சொல்லுகிறது. பிலிப்பே சபைக்கு ஏதுமோது பவுல், நீங்க ஒன்றுக்கோ கவலைப்பட வேண்டாம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தமுள்ள தேவன், இஸ்ரவேலின் தேவன் வல்லமுள்ள தேவன், இஸ்ரவேலின் தேவன் மாறாத தேவன், இஸ்ரவேலின் தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் என்றென்றைக்கும் ஆளுகை செய்கிறவர். நாம் இந்த உலகத்தினுடைய கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்துவிட வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற கவலைகள் எல்லாம் விண்ணப்பத்தோடு தேவனுடைய சமூகத்திலே நாம் நம்மை நாமே ஆராய்ந்து அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கின்ற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஒன்றுக்கு கவலைப்படாமல் இருங்கள் என்று சொல்லும் போது அது உண்மைதான். அப்போ அந்த ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் என் ஆத்மா உறுதியாய் இருக்க வேண்டும். இந்த கவலை என்பது மனிதனுடைய வாழ்க்கையை தொடர்கிறது, தொடர்கிறது ஒன்று. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகள், அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர், நீ கவலையை விட்டு வெளியேறி வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் ஒன்றுக்கோ கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ விண்ணப்பம் இந்த ஜெபம் இதற்கு கூடவே ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலியிட வேண்டும். அதனால தான் சொல்றாரு 1 பேதுரு 5:7, அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்போ அவர் நம்மை விசாரிக்கிற தேவன், நம்மை காண்கிற தேவன். ஆகார் வனாந்திரத்திலே அவள் அழுது கொண்டிருக்கின்ற அழுகையை கண்ட தேவன், பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்ட தேவன், ஆகாரோடு இடைப்பட்டு ஆகாரை பேசி அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்ற ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தான். தாகமாய் உயிர் போகிற நிலையில் இருக்கிறவனுக்கு தண்ணீரை உருவாக்கினார். இல்லாத ஒன்றில் உருவாக்கி ஜீவன் பெற்றுக் கொள்ளும்படி செய்தார். அவள் தான் சொன்னால், நீர் என்னை காண்கிற தேவன் என்று. நம்முடைய அழுகை, நம்முடைய கவலை, நம்முடைய வேதனை எல்லா கர்த்தரிடத்தில் ஒப்படைக்கும் போது அவர் நம்மை ஆதரிக்கிற கர்த்தராய் கடந்து வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. காத்திருக்கிறவர்கள் எவ்விதமாக விண்ணப்பத்தை வைத்துக் கொண்டு காத்திருக்கிறவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கிறது? ஏசையா ஏதன தீர்க்கதரிசன புத்தகம் 40:31, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்பாயார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கின்றவர்களோ புது பலன் அடைந்து அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். எங்க கவலை அதிகமா இருக்கிறதோ, எங்க கவலையை சுமந்து கொண்டு இருக்கிறோமோ, எங்க கவலையினால தவிக்கிறோமோ, இதெல்லாம் பிசாசு கொண்டு வருகிறான். நம்மை நேசிக்கிற பிள்ளைகளும் கொண்டு வருகிறார்கள். நம்மால அன்பாய் நேசிக்கிற நபர்களும் நமக்கு கவலையை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். இயேசு யார் என்றால், உன் கவலையை நீக்குகிறவர், உன்னை ஆதரிக்கிறவர், உன்னை காப்பாற்றுகிறவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தம் உள்ள தேவன். தெய்வத்தை நம்பியிருக்கிற நமக்கு சத்தியமும் கிருபையும் நம்மை தொடரட்டும். ஆயுசு நாட்கள் நமக்கு நீடித்து கொடுக்க, அவருடைய சமூகத்தை காத்திருந்து பலவீனங்கள் நீக்கப்பட பலனடைய தேவ சமூகத்திலே காத்திருப்போம். இந்த கருமையான விலை கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகள் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்பார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். சோர்ந்து போகார்கள், சோர்வு வராது, பலவீனம் வராது. நீ எழும்பி பிரகாசிக்க அவருடைய வல்லமை புது பலன் அடைத்து கழுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாய், அவருடைய சமூகத்தில் விண்ணப்பத்தை கொடுத்து காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவர் சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகள் ஒரு காலம் வைக்கப்பட்டு போவதில்லை. மூன்று காரியங்களை பார்த்தோம் நாம். ஒன்று, ஒரு மனம் இருக்க வேண்டும். இரண்டாவது, ஜெபிக்க இருக்க வேண்டும். மூன்றாவது, விண்ணப்பத்தோடு தரித்திருக்க வேண்டும், விண்ணப்பத்தோடு காத்திருக்க வேண்டும். இது ஒவ்வொரு சபைக்கும், ஒவ்வொரு வீட்டிற்கும், வீட்டிலே பலிப்பிடத்தை கட்டி கர்த்தருக்காக காத்திருக்கிற ஒரு மனமா வீட்டிலே துவங்க வேண்டும். பெற்றோரும் பிள்ளைகளும் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் சேர்ந்து ஒரு மனம் வரணும் வீட்டில் ஒரு பலிப்பிடத்தை கட்டுவதற்கு. ஆயிரம் பிரச்சனைகளை சுமந்து வருகிற நம்முடைய வாழ்க்கையில் ஜபம் என்ற ஒரு காரியத்தில் நாம் ஜபித்து அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஜபத்தில் தரித்திருந்து அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, விண்ணப்பங்களோடு காத்திருக்க வேண்டும். விண்ணப்பத்தை விண்ணப்பங்களை ஏறெடுத்து காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. இவ்விதமாய் தேவனுடைய வசனத்தை ஆராய்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை பரிசுத்த தேவனை நம்பி வாழ்கிறவர்கள் இந்த 3 பாயிண்ட் ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டும். ஒரு மனம் எங்க இருக்கிறதோ அங்கு சத்திய வாழ்கிறது, சபை வளர்கிறது, வீடு வாழ்கிறது, உயர்கிறது. எங்கு ஜபத்தில் தரித்திருக்கிறோமோ

0: நாம் முற்றிலுமாக விசுவாசத்தோடும் நன்றியோடும் நாம் அவரை தொழுது கொள்ளுவோம். அப்போஸ்தலர் 1:4 எடுத்து இந்த 3 பாயிண்ட், அவர்கள் ஒற்றுமையோடு ஒரு மனதோடு இருந்தார்கள், ஜெபத்தில் தரித்திருந்தார்கள், அவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே விண்ணப்பத்தோடு காத்திருந்தார்கள். ஆகவே தான் அப்போஸ்தலர் 2 படி பசுத்தாவி இறங்கி வந்தார், அவர்களை நிரப்பினார். அதே பசுத்தாவி உனக்கு எனக்கும் தேவை. நீ நானும் பசுத்தாவினாலே நிரப்பப்பட வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாதாக. இந்த பசுத்தாவிக்காக காத்திருப்போம். அவருடைய கிரியைக்காக, அவருடைய பலனுக்காக, அவருடைய வல்லமைக்காக, அவருடைய அபிஷேகத்திற்காக, அவர் நம்மை ஜெபிக்க தூண்டி விடுவதற்காக ஜெபத்தில் பசுத்தாவிக்காக காத்திருப்போம், நிரப்பப்படுவோம். ஒருவன் செலுத்தினாலும் ஆவினாலும் பிறவையிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லப்பட்ட ஆவினாலே நிரப்பப்படு. ஆதி சபை எப்படி நிரப்பப்பட்டதோ அப்படி காத்திருந்து, அப்படி கீழ்ப்படிந்து, அப்படி பசுத்தாவியை நம்முடைய வாழ்க்கையில் வரவேற்க இதய கதவை திறந்து கொடுத்து ஆண்டவரே என்னை ஆளுகை செய்ய வாரம் என்று கேள், பசுத்தாவி வருவார், நிரப்புவார். ஆவி ஆத்மா சரீரத்தை ஆளுகை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெப செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாக இயேசுவே, உம்முடைய பசுத்த நாமத்திற்காக சூத்திரம் அப்பா. இந்த வேலையிலே உம்முடைய பிள்ளைகள் மதியிலே இந்த 3 காரியங்களை பேச அப்போஸ்தலர் 1:14 பிரகாரமாக ஆதி விசுவாசிகள், ஆதி தேவனுடைய பிள்ளைகள், ஆதி சீஷர்கள் எப்படி அவருடைய சபையை பலப்படுத்த ஒரு மனம் இருந்ததோ, ஆண்டவரே பலப்படுத்த ஜபத்தில் தரித்திருந்தார்களோ, சபையை பலப்படுத்த, தன் வாழ்க்கையை பலப்படுத்த, வீட்டை பலப்படுத்த, வீட்டில் பலிப்பிடத்தை கட்டப்பட ஒவ்வொருவரும் காத்திருந்தது போல, ஆண்டவரே இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் காத்திருந்து பலனடைய கிருபை தருவீராக. ஆண்டவரே ஜபத்தில் தரித்திருக்கட்டும். எதற்கு எடுத்தாலும் விசுவாசத்தை உறுதிப்படுத்த, உறுதியாயமை பின்பற்ற, ஆண்டவரே தடுமாறாதபடி, ஆண்டவரே உண்மையே நம்பி வாழ, உம்முடைய சத்தியத்தில் வாழ, உம்முடைய சத்தியத்தை நாங்கள் விதைக்கிற பிள்ளைகளாய் இருக்க கிருபை தாரும். எங்களுடைய வேண்டுதலுக்கெல்லாம் பதிலை கொடு. யார் யாருடைய வீட்டில் எந்தெந்த பிரச்சனைகள் இருக்கிறதோ அவருடைய வேண்டுதல் எல்லாம் கேட்டு ஒரு அற்புதத்தை செய்வீராக. அன்பின் கரத்திலே ஒப்படைக்கிற வசனம் எங்களுக்குள்ளே வாழை கிருபை தாரும். ஆசீர்வதியம் இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்தாவினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கொண்டிருப்பதாக. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். இது ஒரு நேரமும் கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்தீர்கள். பெந்தெகோஸ்தே நாளுக்கான செய்தியாக வழி நடத்தப்பட்டதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு மனமான ஜெபம், பொறுமையோடு காத்திருக்கின்ற ஜெபம், மற்ற 3 ஜெபம் ஒரு மனமான ஜபம், இடைவிடாத ஜபம், உறுதியாக ஒழித்திருக்கும் ஜபம், விண்ணப்பத்தோடு காத்திருக்கின்ற ஜபம். சில பெண்கள் இதை செய்தி எடுத்து வந்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வத்தை வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. அதனை சித்த மன திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர். காட் பிளஸ். ஊழியர் பாஸ்டர் பால் லூயிஸ் கரன் அவர்கள் பெரிய திருச்சபை சார்பாக இணைந்தார் கர்நாடகா இந்தியாவிலிருந்து. அவருடைய செய்திக்காக நன்றி செலுத்துவோம். பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்வதாக கொள்வார்களாக. இந்த வேளையில் இன்றைய நாளில் பரிந்து பேசும் ஜபத்துடன் ஊழியர் சுசேசர் எட்வின் வானரவர்கள் வழி நடத்தினார். இதே போல எங்களுடன் பாஸ்டர் பொல்லுயிஸ் கரணரும் ஜபத்தை குறித்ததான செய்தியோடு வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு.

எழுந்து வாழோம் ஐயனே. ஏ வேளை ஆ

மனைவியாய் கொடுத்தவா எழுந்து வாருமோ ஐயனே.

0: ஆமேன். அப்படியே ஆசீர்வதிக்க பயக்கும் ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்திலும் புதிய வழிகளை திறந்து இந்த சங்கமம் இன்னும் இன்னும் பிரகாசிக்க உம்முடைய அடியாள்களை நீ பாவிக்க போறதுக்காக அவர்களை உம்முடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. தொடர்ந்து ஆவியானவர் தாமே நடக்கும் துதிகண்ட மயிமையெல்லாம் இயேசுவாக்கியா. ஓகே, இயேசுவின் நாமத்திலே சுபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.
1: ஆமையின் ஆமையின் அருமையான பாடலுக்கூடாக வழி நடத்துகிறீர்கள். கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. கத்தர் தந்த தாளந்துகள் கூடாக எங்களை

0: அருமையானோடு நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேரம் மாலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் இணையிருப்பது ஜப வேளை. எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிஸ் அக்கா கனடாவிலிருந்து இணைந்து ஜபங்களை கூடாக வழி நடத்துவார். இந்த வேளையிலும் அவரை வரவேற்போம். ப்ரைஸ் லோட்டம்மா, ப்ரைஸ் லோட்டம்மா. ஆமீன். ப்ரைஸ் லோட்டம்மா,
1: ப்ரைஸ் லோட் ஐயா, ப்ரைஸ் லோட்.
0: ஆமீன் ஆமீன். மைக் ஆஃபில் இருந்து இந்த வேளையிலும் ஜப வேலை கூட கடந்து செல்ல உதவி செய், கத்தர் உதவி செய்வாராக. பரிசுத்த ஆவியானவர் தாமே வழி நடத்துவாராக. எங்களுடன் கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள் புதிதாக. அவர்களுக்காக விசேலமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வேலையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ.
1: ஆமேன். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. துதிகளின் மத்தையில் வாசம் சேரவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். காணக்கூடாதவள் சேரக்கூடாதவள் சேராவீங்கள் கேராவீங்கள் பரிசுத்தவாங்கள் மத்தியில் வாசம் சேரவரே. ஸ்தோத்திரம் சோத்திரம். பரலோகத்தில் வீட்டிருக்கிறவரே ஸ்தோத்திரம் சோத்திரம். மகிமையின் தெய்வமே சோத்திரம். மகத்துவத்தின் தெய்வமே சோத்திரம். தேவாதி தேவனே சோத்திரம். அந்த சராசுரங்களை ஆளுது செய்கிறவரே சோத்திரம். அல்வாவும் அபேகமானவரே ஸ்தோத்திரம். ஆலயம் அந்தமாய் இருக்கிறவரே ஸ்தோத்திரம். 1000 நாவுகள் கோடி நாவுகள் போதாதப்பா. உங்களை ஸ்தோத்தரிக்கிறதும் உங்களை மகிமைப்படுத்துறதுக்கும் போதாதப்பா, போதாதப்பா, போதாதப்பா. எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா, எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா, மெலப்படுத்துங்கப்பா. இந்த ஜெப வேலைக்காக வந்திருக்கிறோம் சுவாமி, இந்த மாலை வேலைக்காக வந்திருக்கிறோம் சுவாமி. எல்லாம் உங்களை கிருபை தானப்பா. உங்களோட கிருபை எங்களோட பலன் அல்லாண்டவரே. எங்களோட சுயம் வேணாம் சுவாமி. உங்களோட கிருபை, உங்களோட தயவு, உங்களுடைய இரக்கம், உங்களுடைய வழி நடத்தல ஆண்டவரை எங்களை தாங்கி வேலைப்படுத்தி ஆசீர்வதிக்கிறபடினான் என்று சொல்லுகிறோம். எங்களை தாங்கி படுத்தினவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே கூப்பிடத்தக்க பூச்சி சிவாத்தி தந்தவரே ஸ்தோத்திரம். எவ்வளவு பாக்கியம் பெற்று நாங்கள் பாப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் கத்தாவே. இந்த காலங்களுக்காக, சூழ்நிலைகளுக்காக, இந்த காலத்தில் இருக்கிற மக்களுக்காக உங்களை ஜெபிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. எல்லாவற்றையும் காண்கிற தேவன் சுவாமி. உங்களுக்கு மறைவாய் ஒன்றும் இல்லை. பூமியின் கடையாந்திரங்கள் எல்லாம் பார்க்கிற தேவன் சுவாமி. அப்பா அந்த நாக்கள் அந்த ஞானங்களுடைய கீழ்ப்படியாமல் பாவங்கள் அக்கிரமங்கள் அநியாயங்கள் அவர்களுடைய வழிகள் எல்லாவற்றையும் காண்கிற தேவன். ஒரு விசையாண்டவர்களை மன்னித்து மன்னித்து இறக்கம் செய்தவர்களுக்கு ஐயா உங்களோட வழியை ஆண்டவரே நீங்கள் திருப்பிக் கொள்ளுவரும்படியாக வைக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். ஞானங்களை நேசிக்கிறீங்க சுவாமி. ஒருவரைத்தான் நீங்கள் தள்ளி விடுறது ஆண்டவரே. ஆண்டவரே ஜனங்களுக்கு இறங்குங்கப்பா. இந்த ஜனங்களுடைய வழிகளில் இருக்கிற இல்லாத கண்ணீர் கவலை ஆண்டவரே போராட்டங்கள் அந்த மங்களாத்துகள் தடமாற்றங்கள் தவிப்புகள் எல்லாம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது சுவாமி. ஐயா வழியில் வேதிலே நடவுங்கள் என்று சத்தத்தை கேட்கிறவளாய் அதிலே நடக்கிறவளாய் இவர்களை வழி நடத்துங்க சுவாமி. நீங்கள் தானப்பா இவர்களுக்கு வழி நடத்த முடியும் சுவாமி. அப்பாரும் மனுஷரால் ஆகாத குமாரன் விடுதலையாக்கினாலும் ஐயா உயிர் விடுதலாவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்க சுவாமி. உங்களோட விடுதலை இந்த ஜனங்கள் காட்டல் விரும்படி ஆகியவிக்கும். உங்களோட வரையின் காலமாக இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே இவர்கள் இன்னும் இன்னும் ஆண்டவரே தங்களுடைய வழிகளை கெட்டு கட்ட வழிகளிலும் தங்களுடைய வழிகளிலும் கொண்டு போய்விடாதபடி ஆண்டவரே உங்களோட வருகைக்கு காத்திருக்கிறவர்களாய் வருகையின் காலங்களை உணர்ந்தவர்களாய் ஐயா இவர்கள் மனம் திரும்ப வேணும் சுவாமி. இறுதிய கடினங்கள் இறைச்சனிய காலம் கிருபையின் காலம் ஐயா. அந்த கிருபையின் காலத்திலாவது இவர்கள் தங்களை தாழ்த்தி உங்களிடமாய் திரும்பி தங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்துவார்களாக பலோ ராஜ்யத்தில் இவர்கள் சேர்க்கப்பட வேணும் சுவாமி. நகப்பனே நாக்களை காண்கிறீங்க, பூமியின் கடையாந்திரங்கள்லாம் பார்க்குறீங்க சுவாமி. ஒருவர்தானும் கெட்டு போகுதுங்க சுத்தமல்ல என்று சொல்லியிருக்கீங்க. அப்படியானது எவ்வளவு அன்புள்ள தேவன் சிவங்கள அன்பு கண்புக்கு ஆள் அகல உயரமில்லை சுவாமி. அவ்வளவா என்றுள்ளதவன் எப்படியாவே தேவன் நம்ம ஒரே பொறான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கட்டு போகாமல் நித்திய ஜீவனோட தந்தவை வளர்த்து அன்பு கொண்டாரே, இந்த அன்புக்கு கீழ்படுகிற மக்களாய் இந்த ஜனங்கள் மாற வேண்டும், மாற வேண்டுமா? போட்டாட்டங்கள் நீக்கப்பட்டு, கட்டுக்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு, வலைகள் எல்லாம் சிக்குகள் எல்லாம் உடைக்கப்பட்டு, தகப்பனே இந்த ஜனங்களுக்கு ஒரு வாழ்வு, ஆண்டவரே ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், பரிசுத்தம் உண்டாக வேண்டும் அறிவிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக்கிறோம், இவர்களுக்காக யுத்தங்கள் அப்பா, யுத்தத்திலே ஆண்டவரே துன்பங்களப்பா, கண்ணீரப்பா, உயிரிழப்ப போறப்பா, வாழ்வாதாரங்களிலிருந்து தவிக்கிற மக்கள் அப்பா, அப்பாவே இவருடைய கண்ணீருக்கு ஒரு இறக்கம் செய்யப்பா. தகப்பனே இந்த ஜனங்களுங்கெல்லாம் அவலப்படுகிறார்களோ சுவாமி, அந்த இடங்களெல்லாம் உடைக்காரம் ஆண்டவர்களை தொடும்படியாக வேண்டிக்கொள்ளும், உங்களுடைய கண்கள்களை நோக்கும்படியாக வேண்டிக்கொள்ளும், ஜனங்களுக்காக வேண்டிக்கொள்ளும், ஜனங்களுடைய அக்கிரமங்கள் நியாயங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்க ஆண்டவர் தேவனே. இந்த நாட்களில் ஆண்டவரை வார்த்தைக்கு கீழ்படுகிறவர்களாய், சத்தியத்தை கை கொள்கிறவர்களாய் ஆண்டவரே, இவர்கள் மனந்திரும்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேணும் சுவாமி. இப்படி ஆணை இருக்கிற ஜனங்களுக்கு உதவி தாசலை கட்டளிங்க சுவாமி. எங்கெல்லாம் யுத்தங்கள் நடக்கிறதோ அந்த இடங்களில் எல்லாம் தகப்பனி ஒரு சமாதானத்தை கட்டளிங்க சுவாமி. தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு கிருபையப்பா, கிருபையப்பா, கிருபை கிருபை கிருபை வியாதியப்பா, வியாதியும் கொடுங்க ஆண்டவர். வியாதியினால் அல்லப்படுகிற ஜனங்க அப்பா, என்ன வியாதியாக இருந்தாலும் தகப்பனே அதை தாங்கிக் கொள்ள முடியாத எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரை தவிக்கிற மக்களால் இரக்கம் செய்யுங்க. வியாதியை குணப்படுத்துற தேவன் நீங்க, பரிகாரியாய் கத்தன் நீங்கன்னு சொல்லப்பட்டு இருக்கிற சுவாமி. அதன்படி தகப்பனே இவர்கள் தங்களை தாக்கி கீழ்படிந்து உங்களை தேடி சுகத்தை பெறட்டும் சுவாமி. உங்களுடைய வார்த்தைகளை கீழ்படிவிட்டும் சுவாமி, கொள்ளாத வழிகளை விட்டு திரும்பட்டும் சுவாமி. இவருடைய சாபங்கள் பாவங்கள் எல்லாம் முறிக்கப்படட்டும் சுவாமி. சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து சேர்த்த தேவன் சுவாமி. தேவனே வியாதிகளை தொட்டு குணமாக்குன தேவன் நீங்க, இன்றும் என்றும் மாறாதவர்கள் நீங்க. மாறுவதில்லை, மாறுவதில்லை, இருக்கிறீங்க சாமி. எங்கெல்லாம் மங்களாய்க்கிறார்களோ, வளருகிறார்களோ, தவிக்கிறார்களோ அந்த இடத்துல எல்லாம் உங்களுடைய இறக்கத்தின் கண்களை பார்க்கும்படியாக குணப்படுத்துங்க, பசுவப்படுத்துங்க. தேவைகளை சந்திக்கிற மக்களை எழுப்பிக்கிற அனாதரவாய் உழவோ முதியவர்களாண்டவர், வியாதி படுக்கையில் இருக்கிறவர் சுவாமி, வைத்திய சாதனங்கள் நிரம்பி வருகிறவர்களுக்கு எல்லாம் தகப்பனி, தாயின் தகப்பனி நீங்கள் தானே. யார் கைவிட்டாலும் நான் கைவிடாத தேவன் என்று சொன்ன தேவன் நீங்க ஐயா. நீங்க கைவிடுவதில்லையா ஆண்டவரே? அப்பா நானாலும் நாங்கள் ஜபிக்கிறோம், ஜபிக்கிறோம் இரக்கத்துக்காகவும் ஆண்டவரே, எங்களோட கிருபைகளுக்காகவும் ஜபிக்கிறோம் சுவாமி, ஜபிக்கிறோம் ஆண்டவரே. இரக்கத்தின் தேவன், ஐஸ்வர்யத்தின் தேவன், சமாதானத்தின் தேவன் நீங்க ஆண்டவரே. உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அப்பனே இந்த வயது முடிந்த நிலையில் ஆண்டவர்களுடைய தேவைகள் உதவிகள் ஆண்டவர்களுக்கு கிடைக்க செய்யுங்க. கத்தாவே தொடங்கு ஆண்டவரே, மரண பொருட்கையில் இருப்பார்கள் ஆனா தங்களுடைய அத்துமாவை ஆண்டவரை கடைசி நேரத்தில் அதப்பு கொடுக்கிறவர்களை இவர்கள் ஆண்டவரை எங்களை நோக்கி கூப்பிட்டு தங்களுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுடைய சமூகத்திலே மன்னிக்கும்படி கேட்டு ஆண்டவரை ஆத்மாவை ஒப்பு கொடுக்கட்டும் சுவாமி. அப்பனே இவர்களுக்காக வேண்டி கொள்ளுகிறோம், இந்த வயதுகளுக்காக வேண்டி ஆசியத்தை குணப்படுத்துகிறோம். மரணத்தில் இருப்பார்களானால் ஆண்டவரை இந்த அப்பனே குணப்படுத்த முடியாத வியாதிகள் ஒன்றும் இல்லை என்று சுவாமி நீங்க வைக்கிறா. கைவிடப்பட்ட நிலையில் இருப்பார்களா ஐயா? உங்களால் முடியாத ஒன்றும் இல்லை சுவாமி. இவர்களுக்கு இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யுங்க. இவர்களுக்காக வேண்டி தேசத்தை ஆண்டு தலைவர்களுக்கு இந்த நாட்களில் தலைவர்கள் மத்தியில் நீதி நியாயம் அவருடைய அரசாட்சியில் இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே நீதிகளும் நியாயங்களும் புரட்டப்பட்டு ஜனங்களுடைய கண்ணீரங்களாக போல் ஆண்டவருடைய தேசம் தேசமாய் ஐயா ஜனங்களுடைய நிலையை காண்கிறீங்க சுவாமி. ஐயாலையெல்லாம் நீங்க நன்மைக்கு இதுவாக கொடுத்தது. தேவனுக்கு பயந்தவர்களாய், நீதிக்கு பயந்தவர்களாய், ஆளுகிறவர்களாய் ஒருவரையும் வழி நடத்துங்க சுவாமி. தேவகட்டளை ஆண்டவரே, தேவ வார்த்தை இவர்கள் கரங்களில் இருக்கட்டும் சுவாமி. அதன்படி மக்களை ஆளுகிறவர்களாய் இவர்களை நடத்துங்கள் சுவாமி. தாப்பனே அழுகையெல்லாம் உங்களுடைய சுவாமி. நீங்கள் எத்த காலங்களில் ஆண்டவரை ராஜாக்களை தலை ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் சுவாமி. இப்படியாக தலைவர்கள் எல்லாம் நீங்கள் ஏற்படுத்துகிற தலைவர்களாக இந்த நாட்களில் ஆசீர்வதித்து நடத்துங்கள் தாப்பனே. அதிகாரங்கள் எல்லாம் நன்மைக்கு எதுவாக நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க, நன்மைக்கு எதுவாக ஏற்பட்டு இவருடைய குடும்பங்கள் எல்லாம் இந்த நாட்கள் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே இந்த பொல்லாங்கான காலத்தில் ஆண்டவரே ஆண்டவரே கீழ்ப்படிந்து கத்தலுக்கு ஆண்டவரே வழிகளில் நடந்து ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாய் மாறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் தாப்பனே. நன்றி கத்தாவே. தேசங்கள் எல்லாம் பஞ்சங்களும் வறட்சிகளும் பற்றாக்குறைகளும் இந்த நாட்கள் ஜனங்களுடைய அவலங்கள் ஆண்டவரே. இவர்களுடைய கூக்குரல் ஆண்டவரே, இவர்களுடைய போராட்டங்கள் எல்லாம் ஆண்டவரே மாறுவதாக உங்களை நோக்கி கூப்பிடுகிறவளாய் போராடுகிறவளாய் மாறட்டும் சுவாமி. வளர்ச்சியை நீக்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. அப்பா செழிப்பை கொடுக்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. என்பதை ஆண்டவரே இவர்கள் வந்தவர்களாய் தங்களுடைய வழிகளை விட்டு ஆண்டவரே உங்களை நோக்கி கூப்பிடட்டும். அப்பொழுது சுயமத்தை தருவேன் சொன்ன தேவன் ஆண்டவரே, நீங்க சுயமத்தை கொடுப்பீங்க ஆண்டவரே. அதை அறிந்தவர்களாய் கீழ்ப்படுகிறவர்களாய் கூப்பிடுகிறவர்களாய் மாறட்டும் சுவாமி. ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். அப்பா ஒரு நேரம் இல்லாம ஆண்டவர் பசியின் கொடுமை நான் தவிக்கிற முதியோர் ஆண்ட குழந்தைகள் ஆண்டவர் வயது வரும் முந்து என்பனி பசியப்பா பசியினால் தவிக்கிற மக்கள் ஆண்டவர் இந்த நாட்களில் பெருகிக் கொண்டே போறவர் சுவாமி. தகப்பனே இவர்களுடைய பசிக்கு காரணமா இருக்கிற எல்லா சாபங்களும் எல்லா பாவங்களும் இவர்களை விட்டு நீங்கி இவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டணும் சுமிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டி இறக்கம் செய்யப்பா. இறக்கம் ஆசீர்வாதத்தின் தேவன் நீங்க, செழிப்பின் தேவன் நீங்க. ஆண்டவரே தங்களை தாழ்த்துவார்களாக, தங்களுக்கு தாழ்த்திக்கு கடிவார்களாக, போஷிக்கிற தேவன் நீங்க என்று சொல்லி உங்களை பார்ப்பார்களாக ஆண்டவரே, உங்களை கூப்பிடுவார்களாக. இவர்களுக்கு இறக்கம் செய்யப்பா. பசியின் தாக்கம் ஆண்டவரே எங்கெல்லாம் சொந்து போய் ஆண்டவரை தவிக்கிறார்களோ தகப்பனு உங்களுடைய இறக்கத்தின் கண்கள் கணங்களை போஷிக்கும்படியாக வேண்டிக் கொள்வோம், போஷிக்கும்படியாக வேண்டிக் கொள்வோம். தகப்பன் எல்லா குற்றம் குறைகளும் மன்னிக்கப்பட்டு இவருடைய வழிகளில் வந்த எல்லா சாபங்களும் முறிக்கப்பட்டு இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அனுபவிக்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அனுபவிக்க இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தகப்பனே நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம், நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே இந்த நாட்கள் இருக்கிற ஊழியர்களுக்காக வேண்டி கடைசி நாட்கள் இருக்கிற ஊழியர்களை அப்போ நிலப்படுத்துங்கப்பா. ஆண்டவர் இஷ்டப்படுத்துங்கப்பா. அபிஷேகத்துல நிரம்புங்கப்பா. அப்பா என்ன நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் என்ன போராட்டமா இருந்தாலும் தகப்பனை தாங்குறவர்களே கொடுங்கப்பா. ஊழியத்தில் நிற்கிறவர்கள் ஆண்டவரே நல்ல ஸ்தானாதிபதிகளா, தேவனுக்கு ஊழியம் செய்கிறவளா, ஜனங்களுக்கு வழி நடத்துகிறவளாய் தகப்பனே. அவருடைய வாழ்க்கை சாட்சி உள்ள வாழ்க்கை ஆக ஆண்டவரே இந்த நாட்கள் இந்த ஊழியக்காரர்களை கேட்டு சுவாமி. எங்கெல்லாம் அவருடைய குடும்பங்கள் எல்லாம் இருக்கிறதோ அந்த இடங்களிலாம் அவளை தாங்கி வழி நடத்துங்க சுவாமி. இந்த ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், ஊழியக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. இந்த நாட்கள் விழுந்து போன ஊழியர்கள் மேலும் ஆண்டவர் ஆண்டவரே மரபளித்து போய் ஊழியத்தை விட்டு தங்களுடைய தேவைகள் சுபோகங்களுக்காக தங்களுடைய சுய லாபங்களுக்காக எப்படியெல்லாம் விழுந்து போய் ஆண்டவர் நிற்கிறார்களோ வந்தவர்களை எல்லாம் அப்போ அவரை விசு சந்திக்கும்படியாக வேண்டிக்கொள்ளும். இவர்கள் மனம் திரும்பட்டும். இந்த நிலையிலிருந்து விழுந்தாலும் தாபனியே இவர்கள் மனம் திரும்பி உங்களமாக வந்து உங்களோட நாமத்தை வெற்றிருவளாக இருக்கட்டும். சத்ருவானவன் ஆண்டவர் அப்பா உங்களுடைய நாமத்தை ஆண்டவர் தூசித்து விடாதபடி இவர்கள் எழுந்து நிற்க கிருபை செய்யுங்க சுவாமி, எழுந்து நிற்க கிருபை செய்யுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக்கொள்ளும். மன்னிப்போல இறக்கங்களும் கொடுத்து உண்டு சுவாமி. அவம்பனே இவருடைய ஆத்மா ஆண்டவரை மீட்கப்பட்டதாய் இவருடைய வாழ்க்கை மீட்கப்பட்டதாய் மாற வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. இவருடைய குடும்பங்களை எல்லாம் பிசாசானவன் ஆண்டவரை வஞ்சித்து கொள்ளை கொண்டு போகாதபடி அவனுடைய கரத்தில் இருந்து பிடுங்கி எடுத்து ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக்கொள்ள ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக்கொள்ள சகப்பனே நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம் ஐயா. சத்தியத்தின் சிஸ்தும் சோழ ஜாதிகளுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்பதே கூட சித்தமாண்டவர். அப்படியான காலத்துக்குள் இருக்கிறோம் சுவாமி. எங்கும் வார்த்தை சொல்லப்படுகிறோம் சுவாமி. லக்னாட்சி வளர்ந்து ஆண்டவர் எத்தனையோ ஊழியங்கள் நடக்கிறவர்கள். இந்த ஊழியங்கள் எல்லாம் உங்களோட நாம மையமைப்பாகவே உயர்த்தப்படட்டும் சுவாமி. எங்கெல்லாம் சொல்ல வேண்டுமோ அங்கெல்லாம் அந்த வார்த்தைகளுக்கு போகத்தக்கதாய் வழிகளை எல்லாம் குறைத்து ஆண்டவருடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து அவருடைய ஆசீர்வாதத்தை குடும்பங்களையும் ஆசீர்வாதத்தை வெளப்படுத்தி நடத்துங்கப்பா ஆண்டவரே. சுயவரேதான் சுவாமி. உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த ஊழியக்கார ஒவ்வொருவரையும் நடத்துகிறவர்களாய் மாற்றுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தேவைகள் உண்டு சுவாமி. பொருளாதார தேவைகள் உண்டு சுவாமி. பாப்பனே யாரெல்லாம் குறைவுகளோடு நிற்கிறார்களோ சுவாமி, என்னென்ன தேவைகளோடு நிற்கிறார்களோ சுவாமி, சந்திக்கிற தேவன் நீங்க என்று சொல்லி ஐயா அவருடைய ஊழியங்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதிக்க முடியாது வேண்டிக் கொள்ளும். இவர்களுக்காக வேண்டி ஐயா இன்னும் ஆண்டவர் இரண்ட தேசங்கள் ஆண்டவர் அழைக்கப்பட்ட தேசங்கள் கிராமங்களும் அநேக தேசங்கள் உண்டு சுவாமி. இந்த இடங்களுக்கு எல்லாம் ஊழியர்கள் தேவை எழுப்பி கொடுங்கப்போ. விஷயமாக இந்த நாட்களில் உள்ள ஜனங்கள் வாலிபர்கள் ஆண்டவர் எல்லா ஊழியத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் மாறட்டும். உலகண்டவரே எங்கும் போய் ஆண்டவரே ஊழியம் செய்கிறவர்களாய் இவர்கள் தங்களை தாழ்த்தி தங்களை போய் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் மாறட்டும். இந்த நாட்களில் தேவை சுவாமி. உங்களோட வேலை அவர்களுக்கு வேணும் சுவாமி. உங்களோட அபிஷேகம் வேணும் சுவாமி. சகப்பனே எங்கெல்லாம் போய் ஊழியம் செய்கிறவர்கள் விழுந்தட்டும் ஆண்டவர், விழுந்தட்டும் ஆண்டவர், விழுந்தட்டும். இன்னுமாய் ஆண்டவரே இந்த நாட்களில் அந்த இடங்களில் நிற்கிற ஊழியர்கள் மிசுந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தாங்குங்கப்பா, வேலைப்படுத்துங்கப்பா, கண்ணீரை துடைங்கப்பா, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தகப்பனே தேவைகளோடு நிற்கிறார்கள் சுவாமி. அவர்களுக்கு தேவைகளெல்லாம் சந்திக்கிற தேவன் நீங்க. ஜனங்களை எழுப்பி கொடுங்க சுவாமி. அதாரத்துவம் உள்ள மக்கள் எழுப்பி கொடுங்க, கொடுக்கிற மக்கள் எழுப்பி கொடுங்க, விசாரிக்கிற மக்கள் எழுப்பி. இந்த பூமியின் செல்வம் எல்லாம் மகாத்மாக்களுக்கு சேர்ந்தட்டும் சுவாமி. அப்போ அவர்களுக்காக வேண்டி கொண்டாடத்து மக்களும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்டு கீழ்படி இந்த ரட்சிக்கப்பட்டு வாழ்வாதாரத்து பிறர்களும் குடும்பங்களும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறட்டும் சுவாமி. பொருளாதாரத்தில் ஆண்டவரை அவர்களுடைய வாழ்க்கை உயரட்டும் சுவாமி. சகப்பனே அந்த இடங்களில் இருக்கிற மக்களுக்காகவும் மிஷனரிகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். கிருபையப்பா, கிருபையப்பா, எல்லாம் உங்க கிருபை தான் அப்பா. உங்களுக்கு கிருபை இல்லாமல் ஒன்றும் இல்லை சுவாமி. சகப்பனே நன்றி சொல்லுவோம். இந்த நாட்களில் உள்ள ஜனங்களுக்காக வந்து அணிந்து போன காலத்து தகப்பனே எவ்வளவு துன்பமான காரியங்கள், விசேஷமாக ஆண்டவரை பிரிந்த குடும்பங்கள், உறவுகள் அநேகம் ஆண்டவர், அன்பில்லை ஆண்டவரே, தகப்பனே கொடுமை ஆண்டவர், கண்ணீர் ஆண்டவரே, தவிக்கிற மக்கள் ஆண்டவர், கீழ்ப்படியாமல் தங்களுடைய முரட்டாட்டத்தில் வாழ்கிற மக்களா தகப்பனே, இவர்களுக்கு நீங்களான அப்பா உங்களோட அன்பினால் இருக்கும். அந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே ஒரு விஷயம் ஆண்டவரே, ஆவியானவரே அன்பின் மலையாக உங்களோட ஆவியினை ஊற்றும்படியாக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அப்பனே இவர்களுக்கு நீங்கள் தான் அப்பா வேணும். அன்பினால் நிறையப்பட்டு ஒருவரே சுத்து ஆண்டவரே தேவனே உங்களை காண்பாய் அப்பா. தேவன் அன்பில்லாதவன் தேவனே அறியானன்னு சொன்னப்பறம் அப்படியான நிலையில் அந்த ஜனங்கள் வாழ்ந்து வாழ்ந்து போகாதபடி தகப்பன் நிரப்புங்கப்பா, நிரப்புங்க, நிரப்பு. குடும்பங்கள் ஒன்று சேரட்டும், பிள்ளைகள் எல்லாம் ஒன்று சேரட்டும், முதியோர்கள் ஆண்டவரே, பெற்றோர்கள் அவ்வளவோ துன்பம் ஆண்டவரே, ரசிக்க முடியாதபடி இருக்கிற பெற்றோர்களின் கண்ணீர் ஆண்டவரே. தகப்பனே இவர்களுக்கு இறங்குங்கப்பா, நீங்க தானப்பா இறங்க வேணும். நீங்க இறங்காவிட்டால் ஆண்டவரே யாரும் எதுவும் செய்ய முடியாத இரக்கத்தின் தேவன் நீங்க அப்பா. நீங்க இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று சொல்லப்பட்டு அப்படியான தேவன் ஆண்டவர்களுக்காக ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இந்த நாட்கள் வாழ ஜனங்கள் எங்கும் இருக்கிறார்கள் சுவாமி. காண்கிறீங்க சுவாமி, காண்கிறீங்க. இந்த நிலையில் இருக்கிற மக்கள் ஆண்டவரே பெருகிக்கொண்டே போகிறார்கள் சுவாமி. தகப்பனே இவர்களை ஆண்டவரே அன்பினாவினால் நிரப்பி ஆசீர்வதிங்க ஐயா. அவங்களை வரவேற்க முன்பாக ஆண்டவரே இவர்களெல்லாம் ஒருவர் ஒருவர் நேசித்து அன்புள்ளவர்களை ஒருவர் ஒருவர் ஆண்டவரை மன்னித்து ஆண்டவரே எங்களுடைய சமூகத்தில் மக்களாய் மாற்றுங்கப்பா. கேரளுக்காக வேண்டி கொள்ளணும், கேரளுக்காக வேண்டி கிருபையப்பா உங்களோட கிருபைதானப்பா வேணும் ஐயா, வாலிய பிள்ளைகளுக்காக வேண்டி கொள்ளும் அப்பா, வாலிய பிள்ளைகளுக்காக வேண்டி கொள்ளும் பாவமும் அக்கிரமும் அநியாயம் பச்சை தண்ணியை போல ஆண்டவரங்க வாலிய பிள்ளைகள் ஆண்டவரே போய்கொண்டிருக்கிறாங்க சுவாமி ஐயா, சத்துருவின் வலையில் விழுந்து ஆண்டவரே நசுக்கப்பட்டு ஆண்டவரை வாழ்கிற வாலிய பிள்ளைகள் ஆண்டவர் கண்ணீர் ஆண்டவர் வேலையில்லை படிப்பில்லை பெற்றோருக்கு ஆண்டவர் துன்பமானவர் இப்படியாக வாழ்ற பிள்ளைகள் இந்த காலமாயிருக்கிற சுவாமி ஆண்டவரே, இந்த காலங்களில் காலங்களில் வளர்ந்திருக்கிற சாதனங்கள் ஆண்டவர் பிள்ளைகளை கொள்ளை கொண்டு போகாதபடி நன்மைக்கு எதுவாகவே அந்த சாதனங்கள் இருக்கட்டும், அவர்களுடைய கரங்களுக்கு டெலிபோன் டெலிவிஷன்கள் வருகிற எல்லா வித ஆபாசமான காரியங்களுக்கும் மறைத்து ஆண்டவர் நன்மையானதை கண்டுகொள்ள உங்களுடைய வசனத்தை காக்குறவளாய் தங்கள் வழியை சுத்தம் பண்ணுகிறவளாய் ஆண்டவரே இந்த வழிய பிள்ளைகளை கொண்டு வாங்கப்பா, இவர்கள் எல்லாம் உங்களுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாறி கத்தாக தேசத்துல செழிப்புள்ளவர்களாய் ஆண்டவரே, மகிழ்ச்சி உள்ளவர்களாய் சமாதானம் உள்ளவர்களாய் ஆண்டவரே இந்த வாலிய பிள்ளைகளை கொண்டு வாங்கப்பா, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா வேண்டிக்கொள்ளாயா, கடா தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளு, தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்ளுங்க தேசம் ஆண்டவரே ஐயா, உங்களுக்கு செய்த நன்மையானே அநாதுகளாய் ஆண்டவரே, நாங்கள் அகதிகளாய் வந்து எங்களுடைய உறவுகள் எல்லாம் தஞ்சம் பெற்ற நாடு ஆண்டவரே, நன்றிகளவர்களாய் மக்கள் ஆண்டவர் தேவனுக்கு நன்றி சொல்லுவர்களாய் இவர்கள் மாறட்டும், தேவனே நீங்க தானப்பா அவர்களை இங்கு கூட்டி சேர்த்து இவர்களை ஆசீர்வதித்திருக்கிறீங்க ஆண்டவரே, அது ஆசீர்வாதம் இல்லை அவருடைய ஆத்மா ஆசீர்வதிக்கப்படவார், ஆத்மா ஆசீர்வதிக்க மரணத்துக்கு பின் அவருடைய ஆத்மாவின் நிலை என்பதை அவர் உணர்ந்தவர்களாய் மணந்திரும் ஆண்டவரே, தம்முடைய வழிகள் சுவாசங்கிரிகள் ஆண்டவரே ஆராதனைகள் ஆண்ட விக்கிரக ஆராதனைகள் பொய் களவு ஏமாற்று சண்டை பிரச்சனை என்று சொல்லி ஆண்டவரே செய்யாதபடி தாங்களை தாழ்த்தி ஆண்டவர் கீழ்படி இந்த பரிசுத்தமானவர்களால் பரிசுத்த ஜீவியை நடத்த ஆண்டவரே இவர்களை நடத்தும் இவர்களுடைய கண்ணீர் ஆண்டவரே ஜபம் இவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்படுவதாக நடத்துங்க சுவாமி, ஆண்டவர தலைவர்களை நடத்துங்க, வேண்டிய ஞானத்தை கொடுங்கப்பா, தேசத்தை ஆளுகிற சட்டம் உங்களுடையது ஆண்டவர கரங்களில் அவர்களை கொண்டு சுவாமி அதன்படி தேசத்தை பயத்தோடும் உண்மையோடும் நடுக்கத்தோடும் தேசத்தை ஆளுகிறவர்களாய் மாறட்டும், தங்களுடைய வழியின்படி அல்ல ஆண்டவரே நீதியின்படி ஆளுகிறவர்களாய் மாற்றும், எத்தனையோ தேசத்து மக்கள் இங்கு இருக்கிற எல்லா மக்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும், எல்லா மக்களும் ஆசீர்வதிக்கப்படும், எல்லா மக்களும் காவண்டி கொள்ளும் அப்பனே, நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் அப்பனே, எங்களே இலங்கை தேசத்துக்காக வேண்டி கொள்வோம் வேண்டி வெவிக்கிறோம் அப்பா வெவிக்கிறோம், உங்களோட தேசம் வாழ்வடைய வேணும் சுவாமி, எங்களோட தேசத்துல இருக்கிற எல்லா சூசியலும் நீங்கி கிருப்படியாமை உள்ள சகல அதிகாரங்களும் தேசத்தை விட்டு நீங்கி தகப்பனே எங்களுக்கு கீழ்படுகிற ஒரு தேசமாக மாற வேணும், நீங்க தான் தேசத்தின் தலைவர் நீங்க தான் தேசத்தை ஆளுகிறவர் ஆண்டவரே, அந்த தேசத்துக்கு நன்மையை தாங்க ஜபிக்கிறோம் ஆண்டவரே, எங்களோட உறவுகளுக்கு நன்மையை தாங்கப்பா, அங்குள்ள எங்களோட மூதாதையர்கள் இந்த எல்லா சாபங்களும் எல்லா கிரக ஆராதனைகளும் எல்லா குறைகளும் நீங்கி ஆண்டவரே இந்த தேசத்துக்கு ஒரு மன்னிப்பை தந்து ஆசீர்வதிங்க, அதுதானப்பா ஆசீர்வாதம், நீங்க மன்னித்தால் ஆசீர்வாதம் ஆண்டவரே அப்பா, வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டிக் கொள்ளுறோம், எங்கள் தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்ளும் உறவுகளும் நன்மைக்காக வேண்டிக் கொள்ளும், ஜனாதிபதி அவரோடு இருக்கிற மந்திரி சுவையும் பாதுகாத்து வழிநுட்ப எல்லா மக்களும் ஒரு மக்களாய் நீதி உண்மையுமாய் ஆண்டவர் ஆளுகிறவர்களாய் அவர்களையும் வழி நடத்துகிற சுவாமி, இவர்களுக்காக முடியாமல் இலங்கை தேசத்துக்காக இரண்டு தேசங்கள் அநேகம் ஆண்டவரே, இந்த நாள் இந்த தேசங்கள் எல்லாம் இருளின் ஆதிக்கத்தை இந்த வெளிச்சத்துக்கு வர வேணும், இந்த மக்கள் ஆண்டவரே இரண்ட வாழ்க்கையில் இருந்து ஆண்டவரே தங்கள் காலத்தை கொண்டு போகாதபடி கூடிய சீக்கிரத்தில் ஜனங்கள் வெளிச்சத்துக்குள் வர வேணும் சுவாமி ஆண்டவரே, இந்த தேசங்கள் எல்லாம் இறக்கம் செய்யுங்கள் அப்பா தேசங்கள் எல்லாம் நம்மை நாள் நிரப்புங்கள். தேசமெல்லாம் உங்களுடைய சுவாமி. ஒரு மனிதனுடைய கல்லாண்டவன் உங்களுடைய சந்தோஷராசுரங்களை ஆளுக செய்யறதேவன் நீங்க படைத்து ஆசீர்வதிக்கிறதேவன் நீங்க ஆண்டவர். தேசத்துக்கு ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சம் உண்டாவதா, இவருடைய வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பு வருது, ஆசீர்வாதம் உண்டாவதாக உண்டாவதாக. அப்பனே தேசங்களில் எத்தனையோ தேசங்களுக்கு கொள்ளை நோய்கள் ஆண்டவர் பரவி கொண்டே இருக்கிற சுவாமி. ஐயா அந்த கொள்ளை நோயில் இருந்து ஆண்டவர் இவர்களுக்கு ஒரு விடுதலை விடுதலை இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே குழந்தைகள் என்று சொல்லி முதியோர்கள் என்று சொல்லி இந்த நோயினால் ஆண்டவரே மரணத்தில் ஆண்டவரே தழுவி கொண்டிருக்கிற சுவாமி உண்டாகப்பனே நீங்க இறக்கம் செய்யாவிட்ட யாரும் ஆத்மா நிற்கப்படுவனும் சுவாமி. இவருடைய ஆத்மா நிற்கப்படுவதற்காக வேண்டி கோடி மக்கள் வந்தது எங்கள் இந்திய தேசம். ஆண்டவரே ஆண்டவரே எவிக்கிறோம் எவிக்கிறோம் ஆண்ட கோடி மக்கள் வாழ்ந்த தேசம் தகப்பனி உங்களுக்கு கீழ்படியட்டும். கீழ்படுகிற இருதயத்தை கொடுங்க சுவாமி. கண்கள் திறக்கப்படட்டும் சுவாமி. இவன் உள்ள தேவனை ஆராதிக்கட்டும் சுவாமி. ஐயா விக்கிரகங்களையும் கல்லையும் மண்ணையும் பிசாசுகளையும் ஆராதித்து கொண்டு ஆண்டவரே அவர்களுடைய காலத்தை கொண்டு செல்லாதபடி மனம் திரும்பட்டும் சுவாமி. யாராயிருந்தாலும் அப்பா எல்லாரும் மனந்திரும் போகணும், மனந்திரும் போகணும். அரசியல்வாதியா இருந்தான் ஆண்டவரே ஆண்டவரே யாராயிருந்தாலும் தேசத்திலே ஆண்டவரே மனம் திரும்புற வழிகளை உண்டு பண்ணுங்க சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. நன்றி ஆண்டவரே. இந்த நாட்கள் சமூகம் ரேடியோவில் உணர்ந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்வோம். புதிதாக ஊழியத்தில் இருந்துக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம். கத்தாவை அழைத்தவர் நீங்க ஆண்டவரே. தங்கட சுயம் அல்ல, உங்களுடைய அழைப்பின்படி ஆண்டவரே அந்த ஊழியத்தில் நடந்தபடி இணைந்திருக்கிறவர்களாய் அவர்களை ஆசீர்வதிங்க சுவாமி, ஆசீர்வதிங்க. ஊழியத்திலே ஆண்டவரே தாகமும் விருப்பமும் உள்ளவர்களாய் ஊழியத்தை ஆண்டவரே அசதியாய் செய்யாதபடி ஆண்டவரே செய்கிற பிள்ளைகளாய் மக்களாய் மாறட்டும். இவர்களுக்காக வேண்டிக்கொள்ளுடைய குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாம் இந்த நாட்கள் என்னென்ன தேவைகள் என்னென்ன காரியங்களோடு நிற்பார்களோ சுவாமி அவைகளெல்லாம் நீங்கள் காண்கிறோ தேவன் சுவாமி. சங்கமன்ற வீடியோவையும் ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்திங்கப்பா, சுகபலத்தை காட்டில் எழுங்கப்பா. இந்த நாட்களில் உங்களுடைய பாதுகாப்பும் உங்களுடைய பலமும் அவர்களுக்கு வேணும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். என்னுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக்கொள்ள எந்த இடத்துல சாணிக்கிறார்களோ சுவாமி, எங்கெல்லாம் பிரயாணம் செய்ய பண்ணி கொண்டிருக்கிறார்களோ சுவாமி, உங்கள் தேவகரவர்களை தாங்கும்படியாய் வண்டிக்கிறோம். சுபத்திரமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் அவிக்கிறோம். சகப்பனே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இருக்கிற இடங்களில் உங்களை தேவகரம் அவர்களை மூடும்படியாய் வண்டிக்கிறோம். கிருபை அப்பா, கிருபை அப்பா, கிருபை கிருபை கிருபை. இப்படியா எல்லா ஜபங்களுக்காக நன்றி சொல்லுவோம். எவிக்க தந்த பேரத்துக்காக நன்றி.

0: சந்ததியாக ஆசீர்வத்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு இந்த வேளையில் விடைபெறுகிறோம்மா. நன்றிகளும் வாழ்த்துக்களும். God bless you. ஆமென்.
1: ஆமென். உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். ஆமென். ஆமென்.
0: அருமையான உலக இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிசாக்கா கனடாவிலிருந்து இணைந்து இதுவரையும் எங்களுக்கு கூட வழி நடத்தினார். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் சகோதரி குலேந்திரன் அவர்களை அழைக்க இருக்கிறோம். அவர் மீதி ஆரோக்கியங்களுக்கு கூட வழிநடத்துவார். அவரையும் வரவேற்போம். குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமும் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். பிரேசலோடமா
2: பிரேசலோடப்பு.
0: ஆமென். இன்றைக்கு உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். பரிசுத்தாவியானவர் தாமே ஜபங்களுக்கு கூட வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. உங்களுடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். எங்களுடன் புதிதாக ஒரு 6-7 ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். God bless you.
2: God bless you. God bless you. அன்பு கிருபையும் இறக்கமண்டன் என்ற பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ராஜா. இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். உங்கள் ஒருவரால் தான் ஐயா இந்த நேரத்தை நாளையும் காணத்தக்கலாம். ஹலோ,
0: தொடருங்களா?
2: ஒரு நிமிஷம் பாருங்க அப்போ.
0: அருமையானவர்களை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின்.
2: சாரி,
0: தொடருங்க.
2: அன்பின் கிருபையும் இறக்கமன்ற இந்த பரிசுத்த தேவன், இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி. உங்களோட பாதத்தில் வந்து நாங்கள் நன்றிகள் துதிகள் ஸ்தோத்திரங்கள் செலுத்துவதற்கு வரும்பொழுது எங்களுக்கு எந்த தடையும் இல்லாதபடி உங்கள் ஒருவரால் தான் ஐயா காத்துக்கொள்ள மாட்டாக முடியும். சாதாரணவன் கிட்ட வந்து எங்களை சோபிக்காதபடி எங்களுக்கு தடை தராதபடி உங்களால் காத்துக்கொள்ள முடியும். காக்க வல்ல தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை, மனார்தலையும், பாதுகாப்பையும், தைரியத்தையும் உங்களை நேசிக்கும் பிள்ளைகளாக எங்கள் ஒருவருக்கும் உங்கள் ஒருவரால் தான் ஐயா கொடுக்க முடியும். எந்த பணத்தாலேயோ பதவியாலேயோ அதை பெற முடியாது. எங்கள் அன்பின் தேவன் இடத்திலிருந்தால் அதை பெற முடியும் என்ற விசுவாசத்தையும் உறுதியையும் நம்பிக்கையும் உங்களை உங்களை நேசிக்கும் பிள்ளைகளாக எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிரூபித்துக் கொண்டு வாங்க. பெரிய கிருபைக்கா உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். இந்த நேரத்துக்காக நன்றி, இந்த நாளுக்காக நன்றி, இந்த சங்கம மொழியில் இணையத்தக்க வாய்ப்பை தந்ததுக்காக நன்றி ராஜா. இன்றைக்கு எழும்பி நிற்கத்தக்க பிளனு தந்ததுக்காக தான் நன்றி தாப்புறேன். எல்லாவற்றையும் நீங்க தான் ஐயா உங்களை நம்பின பிள்ளைகளுக்கு செய்யற பிள்ளை எப்ப கொடுக்குற பிள்ளையா இருக்கிறதுக்காக பலகனிய துறந்து ஒன்றையும் கொடுத்து கொண்டு வாரதுக்காக கொடுக்க வல்லவரா இருக்கிறதுக்காக சர்வ வல்லம் உள்ள தேவாதி தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கத்தாதி கத்தாவே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ லோகாதிபதியே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டியின் தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வெல்லமுள்ள தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதியும் அந்தமும் இல்லாத அருள் பெரும் சோதியே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள ஜீவாதிபதியே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஐயா. சேராபீன்களும் கிராபீன்களும் உங்களை ஆண்டவரே வேலை பக்கமும் இடப்பக்கம் நின்று பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதித்து கொண்டிருக்கும் துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற துரியதேவனே, உங்களோட பிள்ளைகளாகிய நாங்களும் இருந்த இடத்தில் இருந்த ராஜா அப்பா, இந்த சங்கம மொழிகளில் இணைந்திருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொரு தரம் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுத்து உங்களை பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதித்து கொண்டே இருக்கிறோம் ஐயா, துதிக்குத்து கொண்டே இருக்கிறோம். துதிய விரும்புகிற தேவன் நீங்கள், துதிக்கு பாத்திரனான தேவன் நீங்கள் ஐயா. ஆண்டவரே அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களை துதிக்க ஸ்தோத்திரிக்க எங்களோட விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஒப்படைக்க குடும்பத்தில் ஓடி வந்து காத்திருக்கத்தக்கதாக எங்களுக்கு தந்த இந்த புத்திர சுகாரத்துக்காக அழைப்புக்காக நன்றி. எங்களோட சுயத்தினாலேயோ எங்களோட பலத்தினாலேயோ எங்களோட மூதாதையருடைய பலத்தினாலேயோ எந்த நன்மையினாலும் ஐயா நீங்கள் இதை எங்களுக்கு இந்த புத்திர சுகாரத்தை தரவில்லை. உங்களை இயேசுவே உங்களை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு

0: பாவமென்னு பின்னிச்சத்தை நீங்க தந்து அதுக்கூடாகத்தானே எங்களுக்கு அந்த நிச்சயத்தை தந்தீங்கள். எங்களை பாவங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி எங்களுக்குள் எங்கள் வாசம் பண்ணத்தக்கதாக தந்த பரிசுத்த ஆவியானவரே, உங்களை நன்றி உள்ளத்தோடு நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆர் மறந்தால் நான் உங்களை மறவேன் என்று உங்களை நேசிக்கிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க மறவாமையில் இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜ நன்றி. பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரே, உங்களை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம். பிதாவே, எல்லாரையும் உங்களோட மனு சாயலாக சிரித்ததுக்காக நாங்க நன்றி சொல்கிறோம். இயேசு, உங்களோட குமாரனை அனுப்பி எங்களை பாவங்களுக்காக இந்த உலகத்தில் உங்களோட குமாரனை அனுப்பிய அந்த விலையை அவர் வாழும் வழியை எங்களுக்கு வகுத்தன்ற கூடாக நாங்கள் புத்திர சுகாரத்தை பெறத்தக்கதாக நீங்கள் செய்த கிருபைக்காக ரெண்டும் தவண்டு வலது வாசத்தில் இருந்து வருந்து பேசிக்கொண்டிருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா, நன்றி சொல்லுகிறோம். அது மட்டுமல்ல, நாங்கள் திக்கெட்டவர்களாக போகாதபடியும் பாவங்களுக்கு மூழ்கி விடாதபடியும் எந்த நிமிஷமும் எங்களோடு கூட இந்த உணர்த்தி கொண்டு வர பரிசுத்தாவியானவரே, உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி ஐயா, நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். திரியேக தேவனே, நீங்கள் எங்களோடு கூட இருந்து நீங்க இருக்கிற பாவங்களை உங்களோட பிள்ளைகளாகிய நாங்கள் உங்களோட ஊழியத்தை செய்வர் ஒருவரும் செய்யாதபடி உணர்த்தி உணர்த்தி இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் ஐயா பரிசுத்தமாக வாழத்தக்கதாக உணர்த்தி வழிநடத்த உங்கள் ஒருவரால் தான் ஐயா முடியும், ஒருவரால் முடியும் முடியும். அதுக்காக பரிசுத்தப்படுத்தி கொண்டு வர தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். விசுவாசிக்க கூடுமானால் கிடைக்கும் என்று சொன்ன தேவனே, நாங்கள் விசுவாசத்தோடு உங்களை நோக்கி பார்த்து வந்திருக்கிறோம் ஐயா. அப்பா, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறது, உங்கள் மேல் விசுவாசம் வைக்கிறோம் தம்பினே. உலக பொருளுக்கோ பதவிக்கோ அந்த பார்த்து ஆண்டவரே, நாங்கள் மனுஷர் மேல் எங்களுடைய நாங்கள் விசுவாசிக்க உங்கள் மேல் எங்களுடைய முழுமனதோடும் உங்கள் மேல் எங்களுடைய அன்பை வைத்து உங்களை விசுவாசம் கூடத்தில் நாங்கள் விசுவாசமாயிருந்து விசுவாசமாயிருக்கிறோம். அதை நீங்கள் காண்கிறதவனாய் இருக்கிறதுக்காக நன்றி. அது கூடாக எங்களுக்கு பலந்தாரதவனாய் இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. எம்மட்டும் எங்கள் பாதங்கள் இடராதபடி தூக்கி சுமந்து எங்களை பிளவினத்திலும் உங்களோட பிள்ளையும் பலன் பூரணமாக விரும்பத்தக்கதாக விளங்கத்தக்கதாக எங்களுக்கு வலப்பக்க நாங்களாயிருந்து நீதியின் விளக்கிறதுனால் உங்களோட பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருத்தரையும் வழிநடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக, உங்களோட காக்கும் கரங்களும் கூட இருந்து வழிநடத்த கிருபைக்காக அப்பா உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உலகத்தில் நடக்கும் ஆண்டவரே அக்கிரமங்களை நியாயங்கள் பார்த்து ஆண்டவரே நாங்கள் வேதனைப்பட்டு கூட பாதத்தில் தான் வந்து கேட்கிறோம். எங்களை இவ்வளவு தூரம் ஆண்டவரே நாங்கள் மன நிம்மதியோடு வாழத்தக்கதாக எங்களை நீங்கள் வழிநடத்திருந்த பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். வாழும் ஆக வாழும் வாழ வழிவகுத்து தந்தவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுக்கு ஆண்டவரே கொடுக்கிற துதிகனமாகவே நாங்கள் ஒன்றுக்கும் கொடுக்க வராதபடி உங்களை மகமப்படுத்தி வாழத்தக்கதாக நாங்கள் இருக்கும் இடத்தில் இருக்கும் இடத்தில் அயலார் மத்தியில் ஐக்கியப்படும் சபை மத்தியில் சமுதாய மத்தியில் இனசன மத்தியில் வாழத்தக்கதாக எங்களை உங்களை கண்டுகொள்ள உங்களோட பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக விசேஷமாக அபிஷேகம் பண்ணப்பட்டு ஊழியம் செய்யும் ஊழியக்கார பிள்ளைகளில் உங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக உங்களுடைய கிருபியை ஊட்டி ஒவ்வொருவரும் வல்லடத்த வேணும் வல்லடத்த வல்லவரை உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த சங்கம மொழியலையே நீங்க தரதாமல் முந்து காலமே தொடங்கி இதுவரை நீங்கள் நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக முடிவரியந்த நீங்க நடத்த வல்லவராய் இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். எந்த தடையும் இல்லாதபடி இதை நீங்க நடத்தி கொண்டு வாரீங்கள். இத்தனை வருஷ காலமாக உங்களோட ராஜ்யம் வளர வேணும் என்றும் உங்களோட நாமம் மகிமப்பட வேணும் என்ற நோக்கத்தோடு நீங்கள் வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ராஜா. எல்லாவற்றுக்கு மேலாக இந்த காலையில் உங்களோட வார்த்தைக்கு உங்களுக்கு கீழ்படுந்த ஐயா வாசிக்கப்பட்ட தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட இந்த ஜீவன் உள்ள வார்த்தைக்காக நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை எத்தனையோ பாசைகளில் எழுதப்பட்டு 1500 பாசைகளுக்கு மேலாக எழுதப்பட்டு இருக்கிறது என்று கேள்விப்படுகிறோம். இந்த பாசையில் எழுதினாலும் இந்த வார்த்தைகளை வார்த்தைகளாக அவர்கள் பதிவு செய்த வார்த்தைகளாக மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தத்தக்கதாக நீங்க கிருபாதே மாற்றிவிடாதபடி நடக்கத்தக்கதாக கிருபை செய்வாருங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். வாசிக்கப்பட்ட வார்த்தை ஒவ்வொன்றுக்காக நன்றி சொல்லுகிறோம். மனதில் பாரத்தை போட்டும் எத்தனையோ பேருக்கு வார்த்தைகள் வாசிக்க முடியாத செலவினத்தில் இருக்கிறவர்களுக்கு எல்லாம் உதவியா இருக்கும் என்ற எண்ணத்தையும் அந்த எண்ணத்தை அவர்களுக்கூடாக நீங்கள் நிறைவேற்றி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கணும் ஐயா ஸ்தோத்திரிக்கு. ஒவ்வொரு வார்த்தைக்காக வார்த்தையாக எங்கள் சாவி, வார்த்தையாக எங்கள் இயேசு, வார்த்தையாக தேவனே, ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே ஒரு நாளும் ஆண்டவரே வீணாக போகாத ஐயா. பறவைகளோ வச்சிகளோ குறிக்காதபடி நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக முளைக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். வார்த்தை கேட்ட பிள்ளைகளை தொட்டு குணமாக்கி இன்னும் உங்களை நெருங்கி வாழத்தக்கதாக இந்த வார்த்தைகளை அவர்களை புடமிட்டு கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, வார்த்தை இல்லாதவர்களுக்கு வார்த்தைகளை கேட்க முடியாத கஷ்டத்தில் இருப்போருக்கும் ஐயா, இந்த நற்செய்திகளை சொல்றவர்களாக வார்த்தையை கேட்டவர்கள் இந்த நற்செய்தியை பெறப்பவர்களாக இருக்கத்தக்கதாக அவர்களையும் உங்களால் உணர்த்தி வழிநடத்த முடியும். உணர்த்தி வழிநடத்த வல்லவரையே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இந்த சங்கம மொழிகளில் ஆண்டவரே உலகத்திலிருந்து இந்த பாகத்திலிருந்து ஐக்கியப்பட்டு உங்களை மாம பாடல் கூடாகவோ துதி கூடாகவோ செய்தி கூடாகவோ மாமப்படுத்தினார்களோ மாமப்படுத்தின பெற ஆத்மாக்களுக்காக நாங்கள் நான் சொல்லுகிறோம். அவர்கள் மேல் நீங்க வைத்திருக்கிற அன்புக்காக நன்றி. அவர்கள் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்காக அந்த அன்பிலிருந்து அவர்கள் தளர்ந்து போகாதபடி அவர்களை நீங்க காத்து கொண்டு வர கிருபைக்காக அவர்களுக்கு கொடுத்த நேரம் சோகல தைரியம் வரங்கள் கனிகள் ஒவ்வொன்றுக்காக பரிசுத்தாவியானவரே உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களும் நன்றி உள்ளவர்களாக இருந்து தயத்தில் செய்து விடாதபடி உங்களோட பாகத்தை தருத்திருந்து ராஜா உங்களோட சத்தத்தை கேட்டு அவர்கள் ஒத்துழைப்பை கொடுக்கிறவர்களா இருக்கத்தக்கதாக அவர்களையும் நீங்கள் ஆண்டு தொட்டு பரிசுத்தப்படுத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். தொடர்ந்தும் ஐயா இந்த இணைந்திருந்து செய்திகளை கொடுக்க போற தாசனுக்காக நன்றி செலுத்துறவர்களுக்காக பாடலுக்கூடாக செய்தி கூடாக வழிநடத்த ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இப்படி அவர்களுக்கு நீங்க சந்தர்ப்பத்தை கொடுக்கறதுக்காக நன்றி. அவர்களும் உங்களது பாகத்தில் நன்றி உள்ளவர்களாயிருந்து தங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி மகிமைப்படுத்துறவர்களாக இருக்கத்தக்கதாக நீங்கள் அவர்களுக்குள்ளால் கிரியை செய்து கொண்டு வாருங்கள். கிரியை செய்ய வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். இரவோ பகலோ நிறையாக வண்ணம் வந்து ஒத்துழைப்பு கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கோ ராஜா, ஆசீர்வதிங்கோ. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்கோ தாப்பினே. ஆண்டவர், அவர்கள் எங்கு ஐக்கியப்பட்டாலும் அவர்களில் உங்களை கண்டு கொள்ளத்தக்கதாக சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்றீங்களோ மெய்யான ஒளியே உங்களுடைய ஒளி அவர்களில் வீசத்தக்கதாக உங்களுடைய கிருபியை ஊட்டி அவர்களை வழிநடத்துங்கோ ராஜா. எந்த விதத்திலும் அவர்கள் சுயத்தில் ஆண்டவரின் மனம்போன படி அவர்கள் சுய சிந்தனையின்படி எதையும் செய்து விடாதபடி நீங்கள் அவர்களுக்குள்ளால் அவர்களை விலகட்டி நீங்கள் அவர்களுக்குள்ளால் அவர்களுக்குள்ளால் வெளிப்படுறதுக்காக வெளிப்பட்டு நீங்க மகமப்பட வேணும் என்று உங்கள் பாதத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு செய்கைகளையும் உங்களோட கரத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. பொறுப்படுங்க அப்பனே, பொறுப்படுங்கு. அந்த பாத்திரங்களாக அவர்களை வணங்கி உங்களை அன்பினால் நிரப்பி ராஜா உங்களுக்கென்றவர்கள் சாட்சியாக இந்த சங்கம மொழியிலேயே இணையும் மட்டுமல்ல, எங்கிருந்தாலும் எங்க ஐக்கியப்பட்டாலும் எந்த தேசத்தில் இருந்தாலும் ஆண்டவர் யாரோடு ஐக்கியப்பட்டாலும் அவர்களில் உங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக உங்களுடைய அன்பு அவர்களுக்குள்ளால் ஆறாக பாய்ந்து மற்றவர்களையும் தொட்டு மருவப்படுத்தத்தக்கதாக ஒவ்வொருவரையும் வணந்து நீங்க நிரப்பி ஆசீர்வதித்து காத்து கொள்ள வேணும். காக்க வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். விந்தது நீத்தின் வருஷகாலமாக பொறுமை ஓடும் தாழ்மை ஓடும் அன்போடும் இதை நடத்தி கொண்டு வரும் கூட பிள்ளைகளுக்காக சோதரனுக்காக மனைவிக்காக அவளுடைய குடும்பத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். சோதரன் மனைவிக்கு கொடுக்கிற சுதவெல்லத்துக்காக நன்றி, நேரத்துக்காக நன்றி, உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்காக நன்றி. அசைக்கப்படாதபடி காலு ஊன்றி உங்களுக்குள் நிலநிக்கத்தக்கதாக ஆண்டவரை வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. நன்றி அப்பா, நாங்கள் கண்டடைந்த ஜீவன் உள்ள தேவனை, எங்கள் மேல் வைத்து அன்போடு பாராட்டி நடக்கிற அன்பின் தேவனை, இந்த உலகம் அறிய வேணும், அறியாதவர்கள் அறிய வேணும், அன்பானவர்கள் சௌகரங்கள் அறியாதவர்கள் அறிய வேணும் என்ற மன பாரத்தை இந்த சங்கமம் ஒலியலியை நடத்துவதற்கு நடத்த வேண்டும் என்ற பொறுப்பை கொடுத்ததுக்குள்ளால் நீங்கள் வெளிப்படுத்தி நடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. அவர் அவளுடைய மனப்பாரத்தை நீங்கள் நிறைவேற்றுவதற்காக நன்றி ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுக்கென்று நல்ல செய்ய வேணும் என்ற வாஞ்சை ராஜா. உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கு நாங்கள் ஆண்டவரே வேலையாக்களாக இருக்க வேண்டும் என்ற அந்த மனவாஞ்சியை நீங்கள் கொடுத்து அவர்களுக்குள்ளால் நீங்கள் இந்த சங்கமம் ஒலியில் எத்தனை வருஷ காலமாக தமிழக தாமதம் என்று நடத்தி கொண்டு வரத்தக்கதாக செய்கிற பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. நீங்கள் கொடுக்கும் கிருபியை நினைத்து நினைத்து நாங்கள் நன்றி சொல்ல சொல்ல கிருபை மேல் கிருபை கொடுக்கிற தேவனே, அதுக்காக உங்களை நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம், ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். சௌதரனை மனைவியை ஆசீர்வதிங்க ராஜா. அவர்களுக்கு நீங்கள் கொடுத்த பொறுமை அன்பு தாழ்மை ஒவ்வொன்றுக்காக நன்றி, உண்மைக்காக நன்றி ராஜா. என்னும் உங்களுக்கு இந்த அவர்களை அநேக காரியங்களை செய்யத்தக்கதாக அவர்கள் சகோதரங்கள் மத்தியில், அவர்களுடைய குடும்பம் மத்தியில், என்னும் இன்னசன மத்தியில், இந்த சங்கம மொழியலையில் இணைப்போர் மத்தியில் செய்யத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி புதுப்பெலனை கொடுத்து காலை போல் எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாக உங்களால் வழிநடத்தி கொண்டு வர முடியும். அவருடைய பிரியாசங்களையும் ஆசீர்வத்து காத்து கொள்ளுங்க ராஜா. சந்ததி ஆசீர்வதிக்காக நன்றி. இந்த சந்ததி சந்ததி கூடாக உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாகவும் உங்களோட நாமம் மகிமைப்படுத்தக்கதாகவும் உங்களோட கிருபியை ஊற்றி நீங்க வழிநடத்துறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். நன்றி சொல்கிறோம். கொடுத்த மகளுக்காக நன்றி. அவ மேல் அவ உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு விசுவாசத்துக்காக நன்றி. எண்ணம் எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாக உங்களுக்கு கிருபியை ஊற்றி அவை வழிநடத்தி கொண்டு வாரதுக்காக, வழிநடத்த வல்லவராக இருக்கிறதுக்காக உங்களை துதிக்கிறோம், ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன மகனுக்காக, மருமகளுக்காக, பேரப்பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம் ராஜா. சந்ததியை ஆசீர்வித்த தேவனே, இந்த சந்ததியை உங்களுக்குள் காலு ஒன்று நிற்கத்தக்கதாக உலாச பாச இச்ச பாவங்களுக்கு போய்விடாதபடி அந்த சந்ததியை நீங்கள் காத்து கொண்டு வர கிருபைக்காக, இந்த சந்ததி கூடாக நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய சித்தம் கொண்டு இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். ஓடும் வாகனங்கள் ஐயா, ஆண்டவர் ஓடும் வாகனம், வேலை செய்யும் வேலை ஸ்தலம், வாசம் பண்ணும் கூடார், அந்த பிள்ளைகள் படிக்கும் பாடசாலை, சகோதரன் சகோதரிய மகளும் வாசம் பண்ணும் கூடாரம், சங்கம் மொழியலும் நடத்தும் ஸ்டூடியோ, ஒவ்வொன்றையும் உங்கள் ரத்தத்தால் முத்திரை போட்டு ஓடும் வாகனம் ஒவ்வொன்றையும் உங்களோட ரத்தத்தால் முத்திரை போட்டு காத்துக்கொள்ளுங்க ராஜா. காத்து கொள்ளுங்க, காக்க வல்லவரே, காத்து கொண்டு வாரவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சங்கம மொழியிலிருந்து கதை பொறுக்கவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக என்னும் ஆண்டவரே, அன்பானவர்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, ஐக்கியப்படுவோருக்கு சபை மத்தியில் ஆசீர்வாதமாக அவர்கள் இருக்கிறதுக்காக உங்களுடைய ஆண்டவர் ஆபிராமின் ஆசீர்வாதத்தை அவர்கள் மேல் நீங்கள் ஊற்றி வழிநடத்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரம். பொறுப்படுங்க ராஜா, ஆசீர்வதிங்க ராஜா, இன்னும் ஆசீர்வதிங்கிறோம். ஆசீர்வத்தின் கூட காக்கும் கரத்தினால் நீங்கள் காத்து வழிநடத்த கொண்டு வாரது வினை வழிநடத்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் அன்பின் தேவனையே தொடர்ந்தும் இந்த சங்கம மொழியலில் இணைந்து உங்களோட செய்தியை கொடுக்க போற தாசன்மாருக்காக, பாடல் பாட போற சகோதரங்களுக்காகவும், சாட்சி சொல்ல போற ஒரு ஆத்மாக்களுக்காக நன்றி சொல்கிறோம். அவர்களுக்கு ஆண்டவரின் குடத்தில் ஒப்படைத்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அவர்கள் நேரத்துக்கு வந்து இதை சிறப்போக நடத்தத்தக்கதாக அவர்கள் ஒவ்வொருவரும் என்பது சிலுவையின் பிள்ளால் மறைத்து நீங்கள் அவர்களுக்கால் வெளிப்பட போறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நேரத்தில் என்பது விசேஷமாக பலவீனமாக சுவாவீனமாக இருக்கும் ஆத்மாக்களுக்காக உங்களை வருகிறோம் ராஜா. அப்பா உங்களை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு துணி விதமான பிளவினத்தினால் அவர்கள் தாக்கப்பட்டு சோர்ந்து போகாதபடி உங்களோட காயப்பட்ட கரத்தை நீட்டி ஐயா ஆண்டு வரே தொட்டு சுகம் கொடுக்க உங்களால் முடியும். உங்களை நேசிக்கிற பிள்ளைகள் ஐயா, ஏன் இப்படி எங்களுக்கு வந்தது? நாங்கள் ஐயேசப்பா பிள்ளைகள் எத்தனையோ இயேச உங்களுக்கு செய்தோம் என்று அவர்கள் வேதனைப்படாதபடி இன்னும் சோர்வடைந்து போகாதபடி அவர் வேலைதினம் குன்றாதபடி நீங்கள் தான் அவர்களை தாங்கி தூக்கி எடுத்து கூட உள்ளங்களை விரைந்து வைத்து வழிநடத்த உங்களை ஏந்தி வழிநடத்த வேணும், வழிநடத்த முடியும். அதுக்காக உங்களை வருகிறோம் ஐயா. பேர் சொல்ல போது அப்படி எல்லாரும் பெருவினத்தோடும் சுவையினத்தோடும் இருக்கிறார்கள் ஐயா. கரண் வீட்டு உதவி வைத்தியசாலையிலும் வீடு வசதியிலும் இருக்கும் சீனியர்ஸ் ஹோம் மத்தியில் இருக்கும் ஒவ்வொரு தரக்காக ஆண்டு விரபிலவினமாயிருக்கும் வயசு என்றவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் குழந்தை வருகிறோம் அப்பா. கருத்தை நீட்டுங்கோ ராஜா. அப்பா புனியாளைக்கு தான் வைத்தியம் தேவை, வைத்தியர் தேவை என்று சொன்ன தேவனே, புனியாளியலாயிருக்கும் ஒவ்வொருவருக்கும் நீங்க தான் வைத்தியராயிருந்து உங்களோட பரமகரத்தினால் அவர்களுக்கு என்ன நல்லது என்று செய்து உங்களால் தான் ஐயா வழிநடத்த முடியும். வயசு என்றவர்கள் மட்டுமில்லை, வாலிபர்கள் கூடிய வியாதியால் அவர் கஷ்டப்படுகிறார்கள் ஐயா. அப்ப பொறுப்படுங்கோ, இந்த வாலிப சந்ததியை பொறுப்படுங்கோ. வாலிப சந்தை வருங்கால சந்ததி ஐயா ஆண்டு நாவி அடிமையாக்கி விடாதபடியும் உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் உங்களை அன்பில் இருந்து தூர போய் விடாதபடியும் அவளோட வாழ்க்கையில் நீங்க ஒரு அற்புதத்தை செய்து அட்டி தேட்டி ஆறுதல் இருக்க வேணும் என்று ஒவ்வொருவருக்காக உங்களில் வருகிறோம் அப்பா. இறங்குங்கோ ராஜா. இறக்கத்தில் அதிசயம் உள்ளதேவன் அல்லவா? உங்களுக்கு பயந்தவர்கள் மேல ஆயிரம் தலைமுறை மட்டும் இறக்க ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த தேவன் அல்லவா? உங்களுக்கு பயந்த பிள்ளைகள் ஐயா, அவர்கள் மேல் நீங்கள் ஆயிரம் தலைமுறை மட்டும் இறக்கத்தை ஊட்டி இந்த இறக்கத்துக்குடாக அவர்கள் சுதவிகளாக இருந்து பிரகாசிக்கத்தக்கதாக உங்கள் நாமத்தை உயர்த்தி சாட்சி சொல்லத்தக்கதாக அற்புதங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்ய வேணும் செய்ய வல்லவராயிருக்கிறதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் என்பின் தேவனே. நாங்கள் இந்த நேரத்தில் உலக நாடுகள் ஒவ்வொன்றுக்காக உங்களிடம் வருகிறோம் ராஜா. ஒவ்வொரு தேசத்திலும் ஆண்டவர் இருக்கும் போராட்டங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிவிங்க ஆண்டவர். வறுமையின் கூட்டினால் வாடும் தேசங்களுக்காக உங்களிடம் வருகிறோம். குடிக்க தண்ணி இல்லாமல் உடுக்கொடுப்பு இல்லாமல் உணவில்லாமல் வாடும் ஆத்மாக்களுக்காக உங்களை வருகிறோம். மாம்சமான யாவர் பேசுவனும் அல்லவா நீங்கள்? எல்லார் மேலும் பிள்ளார் மேலும் வயலப்பன்ற ஒரு வச்சம் இல்லாத தேவன் அல்லவா நீங்கள்? அப்பா இந்த தப்படி கஷ்டப்படுறதுக்கு நீங்க தான் ஐயா வழியை துறந்து கொடுத்த குடிக்க தண்ணி உண்ண உணவு உடுக்க உடுப்பு இருக்க இருப்பிடங்களை அமைத்து கொடுக்க உங்களால் தெரியும் ஐயா. காத்து கூடாக போஷித்த தேவன் அல்லவா? உங்களால் முடியும் ஐயா, உங்களால் முடியும். அப்பா இப்படிப்பட்டவர்களுக்கு உங்களோட அன்பை பாராட்ட வேணும் என்று வாஞ்சி கொடுத்து ராஜத்தினோ பிள்ளைகள் வசதியாக இருப்போர் ஆண்டுதங்கள் அப்பா உங்களை உங்களை ஒருத்து ராஜா இந்த மக்களுக்கு உதவி செய்ய போயிருக்கும் அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து அவர்களை நீங்க கூட்டிக் கொண்டு இந்த தேசத்துக்கு கூட்டிக்கொண்டு போனாலும் கூட்டிக் கொண்டு போன நோக்கத்தை நிறைவேற்றி திரும்ப அவர்களுடைய குடும்ப மத்தியில் அவர்களுடைய சப மத்தியில் உங்களால் கொண்டு சேர்க்க முடியும் ஐயா, சேர்க்க முடியும், சேர்க்க வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் என் தேவனே. வாலிவ சந்ததிக்காக உங்களை வருகிறோம். வருங்கால வாலிவ சந்ததிக்காக உங்களை வருகிறோம் அப்பா. எங்கெங்கெல்லாம் உங்களோட பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் படித்து பட்டம் பெற்று உங்களோட பார்வையில் உங்களை ஆராய்ச்சி கொண்டிருக்கும் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கோ ராஜா. பாதுகாத்து கொள்ளும், ரத்தத்தால் மூடி பாதுகாத்து கொள்ளுங்கோ. படித்து பட்டம் பெற்றும் வேலை கிடைக்கவில்லை என்று மனச்சோர்வோடு இருக்கும் உங்களோட பிள்ளைகளுக்காக வருவோம். அவளுக்கு நீங்க தான் ஞானத்தை கொடுத்தீங்க, படிக்கத்தக்க வசதியை கொடுத்தீங்க, பட்டம் பெறத்தக்க வல்லமையை கொடுத்தது. இவனே அவளுடைய கூட அவர்கள் சோர்ந்து போய் உங்களோட அன்பிலிருந்து தூர போய் விடாதபடி அப்பா அவர்களுக்கு வாழும் வளர்ச்சிய நீங்க கொடுத்த ஞானம் அறிவு அந்தஸ்து பட்டங்கள் பட்டத்துக்கூடாக உங்களை மாமப்படுத்தி வாழத்தக்கதாக ஒரு வேலை வாய்ப்பை அற்புதமாக உங்களால் ஆண்டவரே உண்டு பண்ணி கொடுக்க முடியும், உண்டு பண்ணி கொடுக்கும், இல்லாதை உண்டு பண்ணதல்ல தேவன், நீங்கள் ஐயா உங்களால் முடியும். அதுக்காக அந்த பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக, உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் கற்பதற்கு செய்து மற்றவர்கள் மத்தியில் அவர்கள் சாட்சி பகிர்ந்து கூட நாமத்தை உயர்த்தத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அன்பின் தேவனே. இன்னும் வயது வந்தும் வாழ்க்கை துணை கிடைக்கவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக உங்களை வருகோம். அவர்களுக்கு நீங்க பொறுமையை கொடுத்து கொடுத்து நடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. இந்த பொறுமை கூடாக ராஜா, நீங்க பரலோகத்திலே என்னத்தை நிச்சயத்து பத்தீங்களோ அந்த துணியை அவர்களுக்கு காண்பித்து ஒரு சன்னிதானத்தில் அவர்களை நினைத்து அவர்கள் சந்தோஷத்தோடு உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கு அவர்களை உதவியாகவும் ஆயுதங்களாகவும் உங்களால் பாவிக்க முடியும். அதுக்காக உங்களை துதிக்கும் உங்களோட பரலோக சித்தத்தை அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் நீங்க நிறைவேற்றி அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக செய்ய வல்லது வினை உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கிற பொறுமைக்காக நன்றி. இந்த பெற்றாரும் அவருடைய பெற்றாருக்கு நீங்க நல்ல பொறுமையை கொடுத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்கோ. அதை காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, விசேஷமாக உங்களோட சாயலாக மனுக்குலம் முழுவதையும் சிருஷ்டிட்டீங்க ராஜா. எத்தனையோ குடும்பங்கள் இல்லையா ஆண்டவரையும் கூட சாயலாக சிரிச்சித்த பிள்ளைகளுக்கு எத்தனை விதமான பெலவினத்தோடு ஆண்டவரே வாழ்கிறார்கள் ஐயா. இதை நாங்கள் கண்ணால் பார்க்கிறோம், காதால் கேட்கிறோம் ஐயா. இப்படிப்பட்ட பெலவினத்தோடு வாழும் பிள்ளைகளே ஆண்டவரே, அவர்கள் வாழத்தக்க வழியே ஆண்டவரே, விசேஷமாக இந்த தேசத்தில், அமெரிக்கா தேசம் இப்படிப்பட்ட தேசத்தில் ஆண்டவரே வகுத்து கொடுக்க உங்களால் முடியும் ஐயா. ஆண்டவரையர்கள் சமுதாயத்தினால் தள்ளுபடாதபடி ஆண்ட சபையில் வந்து அவர்கள் உங்களை ஐக்கியப்படுத்தக்கதாக, எல்லாம் கைகளை தூக்கி உங்களை பாடத்தக்கதாக எல்லாம் நீங்க வழிநடத்தி கொள்ளுவார் தேவனே. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்து வாழத்தக்க வசதியை உங்களால் தான் ஐயா கொடுத்து வழிநடத்தும். உங்களை நம்பின பிள்ளைகள் பெற்றாரும் சோர்வடையாதபடி ஆண்டவரே அந்த பிள்ளைகளை வழிநடத்தத்தக்க ஞானத்தையும் அவர்களுக்கு கொடுத்து உங்களால் வழிநடத்த முடியும். எங்கள் இனசன மத்தியில், சபை மத்தியில் ஆண்டவர் இந்த சமுதாயத்தில் உங்களை பிள்ளைகள், உங்களை நேசிக்கும் பிள்ளைகள், ஒவ்வொருவரையும் இப்படிப்பட்ட பலவீனமாயிருக்கும் பிள்ளைகளுக்கு உலகம் ஐயா ஒரு பேரை சூட்டி ஓட்டிசம் என்றெல்லாம் பேர் சூட்டி வைத்திருக்கிறார்கள் ஆண்டவர். அவர்களுக்கு நாள் அவர்கள் தள்ளுப்படாதபடி ஆண்டவர் அவர்களுக்கு வாழும் விசேஷமாக ஆம்பளை பிள்ளைகள் தான் ஐயா இப்படி இருக்கிறார்கள். உங்களால் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வைத்து வருங்காலத்தில் அவர்கள் வாழத்தக்க வசதி உங்களால் கொடுத்து வழிநடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, என்ற நேரம் தடைமின்றி உங்களால் நடத்த முடியும் ஐயா. எல்லா தடைகளையும் நீக்கி வழிநடத்துறதுவர் நீங்கள் ஐயா. இந்த தடைகளினால் நாங்கள் சூழ்ந்து போகாதபடி உங்களை நன்றி உள்ளத்தோடு துதிக்கத்தக்கதாக செய்கிற தேவனே உங்களுக்கு நன்றி நன்றி. நாங்கள் கேட்பதற்கு நினைப்பதற்கு மேலாக செய்ய வல்ல தேவன் ஐயா. உங்களோட பாதத்தில் வந்து நாங்கள் எங்களோட விண்ணப்பங்கள் வேண்டுதலைகளை நன்றி பலிகளை ஒப்படைக்கிறதுக்கு எங்களுக்கு தந்த அழைப்புக்காக, இந்த தருணத்துக்காக, இந்த அன்புக்காக, இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டு விரைமீதியான சங்கமம் ஒலியலிய நீங்கள் தடராமதமின்றி உங்களோட வல்லமுள்ள கரத்தினால ஐயா உங்களோட பிள்ளைகளுக்கு ஊடாக சிறப்பாக உங்களோட நாமம் மாமப்படத்தக்கதாகவும் உங்களோட ராஜ்யம் வளர்த்தக்கதாகவும் நீங்க நடத்தி முடிப்பீங்க நடத்த வல்லவர் அதுக்காக உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனம் அமை செலுத்தி இயேசுவின் உயிருள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். நன்றி அம்மா. இவரை நேரம் இணைந்து ஜபித்து ஆசீர்வத்து உங்களை கத்திரதாமே ஆசீர்வத்து வழி நடத்துவாராக கத்திரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். அந்த காரியங்கள் அங்கே அவர்கள் ஒவ்வொரு நாளும் செய்கிற காரியங்கள் தான், அதுக்காக கவலைப்படாதீங்க. கத்திரதாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. கத்திரை கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். கத்திரை சித்தம்மா நாளைய நாளிலே சந்திப்போம் அம்மா.
0: அதுவரையும்
1: ஆமேன் ஆமீன். அருமையார்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழிய சவரி குலேந்திரம் அவர்கள் இணைந்தார்கள், ஜபித்தார்கள். கத்திரதாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரை கரத்திலே போய்ப்போம். கத்திரதாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமீன். நாங்கள் சிவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லி அப்ரஹாம் அவர்கள் நினைவார்கள் சுவாசிக்கிறோம். பாடலில் நினைவோமா? ஆமீன்.

0: ஐயா பிரைஸ்ரோட ஐயா
1: கட் பண்ணி போட்டணும்.
0: மைக்ரோவாமா
1: இல்ல மைக் ஓபன் இல்ல, கட் பண்ணி போட்டணும் போல. மைக் ஓபன் இல்ல, குவாரி கேட்டது.
2: நீங்க ரெடியா?
0: ஓம் ஐயா. அம்மா முடிச்சிட்டீங்களா?
1: ஓ, நான் முடிக்கிறேன் வாஜி. ஓகே, நான் மைக்கை கட் பண்ணுறேன், வாசிக்கிறேன். கட் பண்ணி போட்டு வாசிக்க போறேன். ஓகே.
3: சர்வத்திலே சுகமிலன் அந்தவரே மக்கு நன்றி. என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தந்திருக்கிறேன் சொன்ன ஆவியானவரே, ஆண்டவரே, ஆவியானவர் எங்கே உண்டு அங்க விடுதலையும் உண்டா பாராச்சா? விடுதலையின் ஆவியானவரே, விண்ணப்பத்தின் ஆவியானவரே, கிருபையின் ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே இருந்து ஐயா ராஜா தேவனே, அப்பா எங்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் நீங்க சிவனவே நடத்தும்படிக்கு இருக்கிறோம் தகப்பனே. எதிரால் வந்த சூழ்ச்சிகளை

ஹாலேலூயா தகப்பனே. அப்பா இந்த கால வேளையில் உண்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் எங்கள் தேவைகளை சந்திக்கிறவரே மக்கு சூத்திரம். எதிரி ஒரு வழியா வந்தவன் ஏழு வழியா ஓடி போறான்னு சொன்னவரே மக்கு சூத்திரம் ஐயா. ஆண்டவரே உனக்கு முன்பாக ஜீவனை மரணத்தை வைத்தேன், நீ ஜீவனை தெரிந்து கொள்ளன்னு சொன்னவரே ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுகிறோம் ஐயா. ஆண்டவரே தேவன் எங்கள் குடும்பங்கள் ஜீவனை அடைந்து ஆளுகிறது, எங்கள் பிள்ளைகள் ஜீவனை அடைந்து ஆளுகிறது, சபை பிள்ளைகள் ஜீவனை அடைந்து ஆளுகிறார்கள் ஐயா ராஜா. ஆண்டவராகிய தேவனே உமக்கு சோத்திரம் ஐயா. நீர் எங்களுக்கு ஆண்டவரே வாழ்வு கொடுக்கவும் ஜீவன் கொடுக்கவும் ஆண்டவரே. நாங்கள் பரிபூர்ணம் அடையும் அந்த கர்த்தர், எங்கள் பிள்ளைகள் பரிபூர்ணம் அடைகிறார்கள் ஐயா. எங்கள் தேவைகள் சந்திக்கப்படுகிறது, தடைகள் நீங்கி போற இயேசப்பா. உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே தேவனே. அப்பா ஆபிரகாம் ஆண்டவரே தேவனே தகப்பனே, பிள்ளைகள் அற்றிருந்தான் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே தகப்பனே, உம்முடைய நாமத்தை அவன் மகிமைப்படுத்தி மகிமைப்படுத்தி ஆண்டவரே. அப்பா இல்லாதவர்களை இருக்கிற போல் அழைக்கின்ற தேவன் நான் ஆண்டவரே. அநேக ஜாதிகளுக்கு தகப்பனான ஐயா ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர். ஆகிய தேவனே ஒரு மனுவை நாங்கள் உம்மிடத்து கேட்கிறோம் ஐயா. இந்த நன்றி சொல்லுகிற இருதயம் எப்பொழுதும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் படிச்சு

துணிகரமான பாவங்கள் எங்களை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். எங்கள் கண்மலையும் எங்கள் முன்பெருமாய் எங்கள் கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் எப்பொழுது உங்களுடைய சமூகத்திலே பிரதியா இருப்பதாக. ஹாலேலூயா, சூத்திரமையா ராஜா, ஹாலேலூயா.

இருக்கிறதா? ஹாலேலூயா! ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு நல்லவர், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஹாலேலூயா! இங்க பாருங்கள், தேவன் எங்கள் பேரில் வைக்கின்ற அன்பை நாங்கள் அதிகமாக இருதயபூர்வமாக அறிந்துவுமாக இருந்தால் அந்த அன்புக்காக நாங்கள் எதையுமே செய்ய முடியும். இன்றைக்கு இந்த பாடலை நான் இந்த வர்ஷிப்பை செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலே எனக்கு இந்த மரியாளுடைய வார்த்தைகள் தான் ஞாபகத்துக்கு வந்தது. யோவான் எழுதின சுவிசேஷம் 20:20 அங்கே பாருங்கள், மகதலேனா மரியாளை குறித்து, வாரத்தின் முதல் நாள் காலையிலே அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையிடத்தில் வந்து கல்லறைய அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். ஹாலேலூயா! பாருங்கள், இந்த சம்பவங்கள் நீங்கள் ஈஸ்டர் நாட்கள்லயே அதிகமாய் கேட்டிருப்பீர்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இது எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக நான் அந்த ஒரு மெசேஜை கொடுக்கின்ற வழியில கிட்டத்தட்ட 1.5 மணித்தேளம் எனக்கு கண்ணில் என்ன கண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தது. அந்த அன்பை குறித்து, தேவ அன்பை குறித்து, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த காலங்கள் என்னுடைய சகோதரிகள் நாங்கள் இருந்த காலங்கள் வேறு. என்னுடைய சகோதரிகள் வாழ்ந்த காலங்களிலே விட்டை விட்டு வெளியிலே போக மாட்டார்கள். ஹாலேலூயா! ஏன், நாங்கள் இருந்த காலத்திலே கூட டியூஷன்களுக்கு போவோம், ஆனால் ஒரு மூவி பாக்குறதா இருந்தா அது வருஷத்திலே 1 நாள் ஆயிருக்கும். அப்படித்தான் நாங்கள் வாழ்ந்தோம். எங்களுடைய சகோதரிகள் வாழ்ந்த காலம் அதை விட மோசமான காலங்கள். ஏனென்றால் பெண்கள் வெளியிலே வரமாட்டார்கள், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனா இந்த மகதலேனா மரியாள் பாருங்க, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பெண்களுக்கு சுதந்திரம் இல்லாத சூழ்நிலை. ஆனால் அந்த அந்த சூழ்நிலைகள் மத்தியிலே கூட அவள் எங்கே வருகிறாள்? கல்லறை இடத்துக்கு வருகிறாள். ஆண்டவராய் இயேசுவை தேடி வருகிறாள். அன்புக்குரியவர்களே, இன்றைய கூட அநேக பெண்கள் சொல்லுவார்கள், பாருங்கள், அப்படி பிரச்சனை, இப்படி பிரச்சனை, கணவன் பிரச்சனை, மனைவி பிரச்சனை, இப்படிப்பட்ட பிரச்சனைகளை சொல்லுவார்கள், வேலை பிரச்சனை. ஹாலேலூயா! ஆனா இவ எல்லாவற்றையும் தாண்டியதுதான் தேவனுடைய அன்பு. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹாலேலூயா! உன்னத பாட்டிலே சொல்லப்படுகிறது, அந்த திரளான தண்ணீர்களை கூட அன்பை தணிக்க மாட்டாதாம். ஹாலேலூயா! அதாவது தேவன் பேரில் நாங்கள் வைக்கின்ற அன்பு தேவனுடைய அன்பை அறிந்திருக்கிற அன்பு. ஹாலேலூயா! ரெண்டு பக்க அன்புதான். அன்புக்குரியவர்களே, முதலாவது ஆண்டவர் தான் முந்தியவர்கள் மேல் அன்பு கூர்ந்தார். ஹாலேலூயா! அந்த அன்பை அறிந்திருந்தோமாக இருந்தால் ஹாலேலூயா, நம்முடைய சூழ்நிலைகளை கூட நாங்கள் தாண்டுவோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஆனா ஒன்றை மட்டும் நான் அறிந்திருக்கிற ஒரு உண்மை, அந்த அன்புக்கு நீங்க கட்டுப்பட்டு அந்த அன்புலே நாங்கள் உறுதியாய் நிற்போமாக இருந்தால் எந்த காரியம் உங்களுக்கு முன்பாக அடி பணியும். ஹாலேலூயா! அதன்படிதான் ஓரால் ராபர்ட்ஸ் அவர்கள் அங்கே தானியலின் புத்தகத்திலே சொல்லப்பட்ட காரியத்தை அடிக்கடி சொல்லுவார். இப்படி என்று சொல்லிட்டால், அந்த தானியலுடைய நண்பர்களுக்கு அங்கே அவர்கள் விக்கிரங்களை வணங்க மாட்டோம் என்று சொன்னபடியினால் அவர்கள் அங்கே 7 மடங்கு நெருப்பிலே போடப்படுவதற்கு கொண்டு போவதற்கு முன்பாக அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லம் உள்ளவர், அவர் எரிகிற அக்கினி சுளைக்கும், ராஜாவின் கேக்கும் தப்புவிப்பார். ஓரல் ராபர்ட்ஸ் அவர்கள் சொல்லுவார்களாம் அப்படி என்று சொல்லிட்டால், நீ அக்கினிக்கு அடிபணிந்தால் அக்கினி உனக்கு என்ன செய்யும்? உன்னை வந்து இரியாக்கிவிடும். ஹாலேலூயா! ஆனா நீ அக்கினியை மேற்கொள்வாயாக இருந்தால் அக்கினி உனக்கு அடிபணியும். ஹாலேலூயா! அதே போல்தான் பிரச்சனைகள், ஹாலேலூயா, கஷ்டங்கள், பஞ்சங்கள், தரித்திரங்கள், பிள்ளைகளுடைய தடைகள், ஹாலேலூயா, நிந்தனைகள், அவமானங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை நினைத்து நினைத்து சிந்தித்து சிந்தித்து சிந்தித்து சிந்தித்து தேவனுடைய சமூகத்தை விட்டு விட்டு துதிக்காமல், ஜெபிக்காமல், ஆராதிக்காமல் இப்படியே இருப்போமாக இருந்தால் அந்த பிரச்சனைகளை மூழ்கடித்து விடும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹாலேலூயா! அதைத்தான் அங்கே பாருங்கள், பவுலும் சீலாவும் அவருடைய வாழ்க்கையில் இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த காரியங்கள் தான். ஹாலேலூயா! ஆனா அந்த சூழ்நிலைகள் மத்தியிலே கூட அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அடித்ததை குறித்து யோசிக்கவில்லை. ஹாலேலூயா! ஜனங்களுடைய எதிர்ப்பு குறித்து யோசிக்கவில்லை. ஹாலேலூயா! இப்படி நாங்கள் இருக்கிறோமே, சிறையில அகப்பட்டிருக்கிறோமே என்று கூட அவர்கள் யோசிக்கவில்லை. அவர்கள் தேவனை துதித்து ஆராதிக்கிறார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஹாலேலூயா! துதி என்பது சத்துருவை மடமடிக்கின்ற ஒரு ஆயுதம். ஹாலேலூயா! ஆனப்படினால் பாருங்கள், இந்த மரியாள் என்ன சொல்றாள், அதுல ஒரு வார்த்தை என்னன்னு சொல்லி சொன்னால், அவள் உள்ள ஓடி போய் கல்லறைக்கு வந்தவள் திரும்ப ஓடி போய் அங்கே கர்த்தருடைய சீசர்களுக்கு சொல்லுகிறார்கள். அவர்களும் வந்து பார்க்கிறார்கள், பார்த்து விட்டு காணவில்லை என்று அவ அப்படியே போய் விடுகிறார்கள். அதாவது நுனிப்புல் மேய்கின்ற காரியம். ஹாலேலூயா! சில பேர் பாருங்கள், வேத வசனங்களை நுனிப்புல் மேய்வது போல
மேய்வார்கள். அல்ல, ஆழமாக வேர் கீழே இருக்கும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஆழமாக நீங்கள் போகின்ற வேளையிலே வெளிப்பாடுகள் கிடைக்கும். ஹலேலூயா. வேதத்தை எடுத்து படிக்கின்ற வேளையில் அதோடு ஒன்றி போக வேண்டும். ஒரு கதை புத்தகத்தை படிக்கின்ற வேளையில், ஒரு மூவியை பார்க்கின்ற வேளையில எப்படி ஜனங்கள் ஒன்றி போகிறார்களோ ஒன்றாகிவிட வேணும். ஹலேலூயா. அதே போல வேத வசனத்தை வாசிக்கின்ற வேளையில அதுல ஒன்றி போகின்ற ஒரு அனுபவம் நமக்குள்ளே இருக்க. நுனிப்புல் மேய்கிறது போல இருக்கக்கூடாது. நுனிப்புல் மேய்கிறது போல இருந்தால் அவர்கள் இப்படி சொல்கிறார்கள், இவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், அவர்கள் அப்படி நடக்கிறார்கள், இவர்கள் இப்படி நடக்கிறார்கள் சொல்லி அவர்களை பார்த்துத்தான் நாங்கள் செய்வோமே தவிர எங்களுக்கொன்று ஒரு அடையாளத்தை நாங்கள் வைத்துக் கொள்ள மாட்டோம். ஹலேலூயா. இங்கே ஒரு பழமொழி சொல்வார்கள், பாட்டு சொல்வார்கள், ஹலேலூயா. அங்கே காணமயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அது போல பாவித்தே தன் பொல்லா சிறகை விரித்தாடினால் போதுமே கல்லாதான் கற்ற கவி பார்த்து நடப்பதில்லை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இது தேவனுடைய அன்பை ருசித்து பார்த்து நடப்பது. அதனுடைய தன் வசனம் சொல்லுவது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையான மனுஷன் பாக்கியவன். ஹலேலூயா. அன்படினால நமக்கு ஒரு அடையாளம் இருக்க வேணும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை. மற்றவர்களை பார்த்து நாங்கள் வாழ்வதல்ல. ஹலேலூயா. தேவனோடு ஒன்றுபட்டு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. ஹலேலூயா. இன்றைக்கு ஒரு பாடலை பாடினேன், இந்த தேவைகளை சொல்லி சொல்லி. அந்த பாட்டின் உண்மையான அதனுடைய வரி என்றால், அந்த தேவையை சொல்லி சொல்லி நான் உண்மை கூப்பிட மாட்டேன்றதான் அது இந்த பாட்டின் முதல் வரி. நான் இப்படி பாடுகிறேன், ஏனென்றால் எனக்கு அவர் அப்பா. ஹலேலூயா. அவர் எனக்கு தகப்பன், என்னுடைய அன்புள்ள தேவன். என் தேவைகளை சந்திக்கிற இந்த உலகம் முழுவதும் ஹலேல் எத்தனை அன்பு இருந்தாலும் இந்த அன்புக்கு இடே இல்லை. ஹலேலூயா. இவர் நல்லவர், எனக்கு நல்லவரா இருக்கிற அன்பே அவரிடத்துலதான் என் தேவைகளை சொல்லுவேன். ஹலேலூயா. என் பிரச்சனைகளை நான் அவரிடத்துலதான் சொல்லுவேன். என் அன்பை நான் அவருக்குத்தான வெளிப்படுத்துவேன். ஹலேலூயா. அன்படினால் இந்த முகத்துல நான் மரியாள் என்ன செய்கிறாள், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சீசர்களுக்கு வந்து சொல்லுகிறார்கள். தான் சீசர்கள் வந்து பார்த்து விட்டு அவர்கள் போய் விடுகிறார்கள். ஆனால் இவள் கல்லறை அருகே நின்று அழுது கொண்டிருக்கிறாளாம். ஹலேலூயா. அழுது கொண்டது மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசுவை அவர் பின்னாக நிற்கிறதை அவள் அறியவில்லை. ஆனாலும் கூட அவ ஒரு தோட்டக்காரர் என்று நினைத்து அவள் சொல்லுகின்ற காரியம் பாருங்கள். ஹலேலூயா. அங்கே இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்து கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்து கொள்ளுவேன் என்றார். பாருங்கள், இந்த ஸ்கினி வூமன், இந்த மரியாள் பாருங்கள், ஆண்களுக்குரிய பலன் பெண்களுக்கு இல்லை. ஆனால் அவளுடைய இருதயத்திலே அந்த பாரத்தை தாங்குற ஒரு பிலன் இருக்கிறார். அவனுடைய ஆண்டவராகிய தேவன் என்ன செய்கிறார், அல்லது பெண் இனத்தை அந்த பிள்ளைகளை சுமக்கிற பாத்திரமாக மாற்றுகிறார். ஒரு நல்ல பெண் என்ன செய்வாள், தன் குடும்பத்துக்காக, தன் பிள்ளைகளுக்காக அவள் வாழுகிறவள். எத்தனை பிரச்சனைகள் வரலாம், எத்தனை இன்னல்கள் வரலாம். ஹலேலூயா. அடிக்கடி என்னுடைய தாயார நான் நினைத்து பார்ப்பது வழக்கம். ஹலேலூயா. என் தாயார் என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், எங்களுடைய உறவினர்கள் சொந்தக்காரர்கள் அந்த காலங்கள், இப்பொழுது என்னுடைய தாயார் இருந்தால் நூறுக்கும் மேலான வயசாக இருக்கும். ஹலேலூயா. 110 120 வயசுகளாயிருக்கும். ஆனால் என்னுடைய சொந்தக்கார உறவினர் வீடுகளிலே ஏதாவது ஒரு வைபவம் நடந்தால், திருமணம் நடந்தால், அல்லது ஏதோ ஒரு காரியம் நடக்குமாக இருந்தால், அவர்கள் முதல் சாப்பிடுவதற்கு முன்பாக அங்கே அவர்கள் அந்த அங்கே அந்த காலங்களிலே அவர்கள் அந்த சாப்பாட்டை போட்டு கொண்டு வந்து எங்களுக்கு முதல் தந்து விட்டு தான் போய் சாப்பிடுவார்கள். அவ்வளவு இது சும்மா சாதாரண காரியமா இருக்கலாம். ஆனா அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை அந்த வீட்டிலே அவர்கள் கேட்டு அந்த சாப்பாட்டை வாங்கி கொண்டு வந்து தன் பிள்ளைகள் முதல் சாப்பிட வேணும்னு சொல்லி ஒரு தாய் நினைப்பாள். அன்புக்குரிய தான் நல்லதை சாப்பிடுகின்ற வழியிலே. ஏன்னா அந்த காலங்களிலே நாங்கள் கிட்ட சொந்தக்காரர் வீட்டை போவோமே தவிர ரெண்டாவது சொந்தக்காரர் வீட்டை போதா, அது குறைவு. ஹலேலூயா. ஆனா அந்த காலங்களில் கூட அந்த தாயின் அன்பு எனக்கு ஒவ்வொரு நாளும் எனக்கு நினைவில் வரும், என் தாய் செய்த அன்பை. ஹலேலூயா. ஆனபடி நான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இந்த பெண் சொல்லுறாள் எப்படின்னு சொல்லி சொன்னால், அங்கே அவரை என்ன சொல்லுறாள், நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்து எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றாள். அதாவது அவரை தூக்கி கொண்டு போவாளாம். ஹலேலூயா. அவரை தாங்குவாளாம். ஹலேலூயா. அந்த பாரத்தை சுமப்பாளாம். அந்த அன்பு பாருங்கள், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, எல்லாத்தையும் மறந்து விடுகிற ஒரு அன்பு, பிரச்சனைகளை மறந்து விடுகிற அன்பு, கஷ்டங்களை மறந்து விடுகிற அன்பு. ஹலேலூயா. அவருக்காக வாழ்கின்ற ஒரு அன்பு, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை. ஹலேலூயா. அன்படியாத்தான் மதுலேனா மரியாள ஆண்டவர் அவளுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். ஹலேலூயா.
பாருங்கள், அவளுடைய அன்பு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, தம்மை நம்புகிறவர்களே அவர் அறிந்திருக்கிறாரா, மனசன் தன் முகத்தை பார்ப்பார். ஹலிலூயா, ஆண்டவர் நம்முடைய இருதயங்களை காண்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஹலிலூயா, யார் அவருடைய சன்னிதானத்திலே நிற்பார்? ஹலிலூயா, ஆர் அவருடைய பர்வதத்திலே நிற்பார்? ஹலிலு, கபடாய் ஆணையிடாமலும் மற்றவருடைய காரியங்களை குறித்து அவன் அங்கே எண்ணாமலும் இருக்கிறவன் தான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. அன்புடைய இவ்வளவு என்ன செய்கிறாள்? அந்த பாரத்தை தான் சுமப்பே நான் சொல்கிறாள். ஹலிலூயா, ஒரு நல்ல நல்ல குடும்பஸ்தன், ஒரு கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், தன் பிள்ளைகளுக்காக, தன் குடும்பத்துக்காக தேவனுடைய அன்பை எண்ணி எண்ணி அதை சுமப்பார். ஹலிலூயா, என்னதான் வரட்டும், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னை அவர் வழி நடத்துவார், என்னை விடுவிப்பார், எனக்கு அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார் என்று சொல்லி தேவனுடைய அன்பை சந்தேகிக்காமல் ஹலிலூயா விசுவாசத்தை வைத்து நடப்பாள். ஆனபடி நான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமா. ஹலிலூயா, இவ்வளவு தூரம், அதான் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறதுன்னு சொல்லப்படுகிறது. அந்த அன்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளை பார்க்கிறார், அவள் அவரை அறிந்து கொண்டு அவரை பார்க்கிறார். அந்த சந்தர்ப்பத்தை, அந்த கணத்தை நான் யோசித்து பார்க்கிறேன். இவ்வளவு சந்தோஷம் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், இவ்வளவு அன்பு. ஹலிலூயா, ஒருவரை ஒருவர் நேசிக்கின்ற அன்பு. ஹலிலூயா, இந்த அன்புக்காக நாங்கள் வாழலாம். எங்கள் ஆண்டவர் எங்களை நேசிக்கிறார் அன்புக்குரியவர்களை. ஹலிலூயா, தண்ணீர்களை கடக்கும் பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறார், அக்கினியில் நடக்கும் பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறார். அக்கினி ஜுவாலை உன் பேரை பற்றாதுன்னு சொன்னார். ஹலிலூயா, எங்கள் ஆண்டவர் நல்லவர். ஹலிலூயா, கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹலிலூயா, எங்கிருந்தோம் அன்பின் குரல் ஒன்று செவியினில் கேட்கின்றதே. குரல் கேட்ட பின்னாலே துன்ப புயல் எல்லாமே பறந்து ஓடியது. என்னை வாழ வைத்தது என்று பாட வைக்குது அது. அன்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவின் அன்பு என்னை வாழ வைத்தது என்று பாட வைக்குது அது. அன்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவின் அன்பு. எங்கிருந்தோ ஒரு அன்பின் குரல் ஒன்று இனில் கேட்கின்றது. குரல் கேட்ட பின்னாலே துன்ப புயல் எல்லாமே பறந்து ஓடியது. என்னை வாழ வைத்தது என்று பாட வைக்குது அது. அன்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவின் அன்பு. வருத்திடும் பாரம் தவித்திடும் நேரம் மகனே வா என்றது. வருத்திடும் பாரம் தவித்திடும் நேரம் மகளே வா என்றது. தாய்ப்பசு கன்றினை சேர்த்து அன்போடு முகர்வது போல தாவி அணைக்கின்றது. தாய்ப்பசு கன்றினை சேர்த்து அன்போடு முகர்வது போல தாவி அணைக்கின்றது. என்னை வாழ வைத்தது என்று பாட வைக்குது அது. அன்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவின் அன்பு. என்னை வாழ வைத்தது என்று பாட வைக்குது அது. அன்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவின் அன்பு. எங்கிருந்தோ ஒரு அன்பின் குரல் ஒன்று செவியினில் கேட்கின்றது. சோர்ந்திடும் நேரம் கண்ணீரும் வெள்ளம் மகளே வா என்றது. கோழிதன் சிறகினையும் விரித்து தன் குஞ்சுகளை சேர்ப்பது போல தாவி அணைக்கின்றது.
கோழி தன் சிறகினை விரித்து தன் குஞ்சுகளை சேர்ப்பது போல தாவி அணைக்கின்றது. என்னை வாழ வைத்தது இன்று பாட வைக்குது, அது அன்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவின் அன்பு. என்னை வாழ வைத்தது இன்று பாட வைக்குது, அது அன்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவின் அன்பு. எங்கிருந்தோம் அன்பின் குரல்.

0: ஓடியது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமீன், ஆமீன். கால வேளையிலும் அருமையான பாடல்களோடு அந்த பாடல் கடைசியாக நீங்கள் பாடிய பாடல் கன்னகாலத்து மேல் கேட்டதாக ஞாபகம் இருக்கிறது. அருமையாக எடுத்து வந்தீர்கள். கத்தர்தாமை வழி நடத்தினார். ஜெபங்களோடு, சாட்சிகளோடு, துதிகளோடு கத்தருடைய நாமத்தை உயர்த்தி ஆசீர்வித்து உங்களையும் கத்தர்தாமை ஆசீர்வித்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே உங்களையும் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். செல்லுகின்ற காரியம் எல்லாவற்றிலும் கத்தர் அனுகூலமான காரியங்களை வழி நடத்தி தருவாராக. வேலை காரியங்கள், பிசினஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள், சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. கத்தர் தாமே அந்த அபிஷேக ஆராதனை நுகர்ந்து உங்களையும் எங்களையும் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி அம்மா. God bless you. Amen. வழிநடத்தினார். உங்களுக்கும் ஆசீர்வாதம் வாய்ந்திருக்கும் விசுவாசிக்கிறோம். கத்தர்தாமே அந்த ஆசீர்வாதங்களில் நுகர்ந்து நனைந்து மலையிலே நனைந்தது போல இருந்தது. கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தருக்கு நன்றி செலுத்திக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். வேளையில் நாங்கள் சுமூகமாக வழி நடத்தப்படுவோம். இன்று 27ஆம் தேதி, 5ஆம் மாதம், 27ஆம் தேதி, மே மாதம், 27ஆம் தேதி, வைகாசி மாதம், 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர்தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒளிபரப்பாக இருக்கும். காலை நேர விடுதலை நிகழ்ச்சி நேரத்தில் இணைந்திருக்கிறோம். இரவு நேரத்தில் நித்திய ஒளிச்ச நிகழ்ச்சியோடு நிறைவு பெறும். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. நாளுக்கான வாசனம் ஆனாலும் ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். சங்கீதம் 73:23 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் யோசுவா 13, ஏசாயா 17:18, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து 2 தீமோத்தேயு 3:4 அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் நேற்று நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். வாக்கு தத்தங்களை அனுப்பி தந்திருக்கிறோம். ஜீவ மன்னாவை அனுப்பி தந்திருக்கிறோம். ஜீவ வார்த்தையை அனுப்பி தந்திருக்கிறோம். நற்சிந்தனையும் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் கொடுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். நேற்றைய நாளிலே விசேடமாக 3 ஊழியர்கள் இணைந்து இரவு நேரத்திலே வழி நடத்தினார்கள். அந்த வகையிலே 4 ஊழியர்கள் வழி நடத்தினார்கள். கத்தர்தாமி அந்த ஆசீர்வாத மலையிலே நினைந்திருந்தோம். இரவு நேரத்திலே கத்தர்தர் வழி நடத்தினார். ஆமீன், ஆமீன். சௌரி டோலி கூட இணைந்திருந்தார்கள். இந்த வேளையில் நாங்கள் ஜெப வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். இலங்கை, இந்தியா, உலக நாடுகளுக்காக, யுத்த பூமிகளுக்காக ஜபிப்போம். அதே வேளையிலே கத்தருடைய பிள்ளைகளாகிய எல்லோரும் கத்தருடைய பிள்ளைகள் உண்ண உணவையும் உடுக்க உடையையும் இருக்க இருப்பிடத்தையும் கொடுத்து சந்தோஷம், சமாதானம், சுபீட்சமான வாழ்வு வாழ கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே வார்த்தைகளை ஒப்புவிப்போம், ஜபங்களை ஒப்புவிப்போம். கத்தர் தந்த அந்த அதிகாரங்களை நாங்கள் மற்றவர்களுக்காக பிரயோகிப்போம். வழி நடத்தப்பட கத்தர் உதவி செய்வாராக. ஆமீன். நாங்கள் இந்த வேளையில் இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்போம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்தும், கால வேளையில் எங்களுடன் பாசர் அன்றன் ராசனம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்தும், சௌரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்றாரியோவிலிருந்து கால வேளையிலும், அதே வேளையிலே மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி சிஸ்ரியாமா லண்டன் யூகேலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரி நிர்மலா மரியா, சௌரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். வயிற்றெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஜானத் அவர்கள் மாலை வேளையிலே ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். உங்கள் இணைந்திருக்கிறவங்க எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்கள் குடும்பங்களை கத்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி வழி நடத்துவது போல மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தி கத்தர் உதவி செய்வாராக. எவங்களுக்கூடாக அவர்களையும் ஆசீர்வதிப்போம். இந்த வேளையிலும் சகோதரி ஜெனத்திடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். பிரைசலோட்டமா, ஆமீன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. God bless you. ஆமீன்.
0: சங்கமாவான நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கமானொழியை நடத்தி கொண்டிருக்கிற லேசியன்னா குடும்பத்தையும் சொந்ததையே தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. வானொலி லேனியத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடு கூட இருந்து சகலதிலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. இன்றைய நாளிலே நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை குறித்து பார்த்தோம், பரிசுத்த ஆவியான விவரங்களை குறித்து பார்த்தோம். இன்றைய நாளிலே பரிசுத்த ஆவியானவரினால் வசனங்களை நாங்கள் பொழிந்தருளினார் என்று சொல்லி இன்றைய நாட்களே பார்க்கிறோம். ஏனென்றால் வசனங்களை பொழிந்தருளும் போது, ஆவியானவர் சேர்ந்து பொழிந்தருளும் போது, அங்கு அப்போஸ்தலர் சபையிலே அங்கு 3000 5000 என்று ரட்சிக்கப்பட்டார்கள். இதற்கு காரணம் என்னென்று சொன்னால், அவர்கள் பிரசங்கித்த அந்த வசனத்தின் வல்லமை அங்கு அபிஷேகமாய் அந்த இடத்திலே இறங்குறது தான். அந்த வல்லமை, வார்த்தை வல்லமையாய் இறங்கும் போது அங்கு ரட்சிப்பை அங்கு கட்டளையிடுவார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அப்போ சில 2:41 அவர்களுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இது முதலாவது ரட்சிப்பை நாங்கள் காண்கிறோம். முதலாவது ரட்சிப்பிலே 3000 அங்கு அவர்கள் சந்திக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். அவரை கர்த்தராகவும் கிறிஸ்துவாகவும் அங்கு அவர்கள் நினைத்தார்கள். அது மட்டுமல்ல, பாவத்தில் இருந்து ரட்சிப்பவராகவும் அவர்கள் ஏற்றுக்கொண்டபடியால் அவரை விசுவாசித்து மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக் கொண்டார்கள். இருந்த மன்னிப்பும் நித்திய ஜீவனும் அங்கு இருக்க வேண்டும். எங்கே வசனத்தை பொழிகிற இடத்திலே, வசனம் யார் ஊடாக பொழியப்படுகிறதோ அவருக்குள்ளே இந்த வசன அபிஷேகம் இருக்க வேண்டும். வசன அபிஷேகம் இருக்கும் போதுதான் அவர்கள் சொல்லும் போது அந்த வசனம் அங்கு பறந்து செல்லும். அதனாலே கூடுதலான அந்த இருதயங்களும் சிந்தைகளும் தேவனுக்கு முன்பாக சீரடையும், குணமடையும். அந்த அபிஷேகம் தான் முக்கியமானது. ஏனென்றால் எல்லா காரியத்தை விட இந்த சுவிசேஷகர்கள் முக்கியமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அந்த வசனத்தின் அபிஷேகம் அங்கே இங்கே கிடைக்கும் போது அப்போஸ்தலர் 4:4 இரண்டாவது ரட்சிப்பை நாங்கள் ஆதி திருச்சபையிலே பார்க்கிறோம். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். முதலாவது காரியத்திலே சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். இங்கே அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குரிய 5000 இருந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அபிஷேகம், வல்லமைகள், வார்த்தையை நாங்க வாயினால் அறிக்கை பண்ணும் போது அதிலே தேவனுடைய ஆவியின் வல்லமையும் கடந்து செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அபிஷேகம், வசனத்தின் அபிஷேகம் இறங்கும் அந்த இடத்திலே என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றா பாவல் அந்த ஆற்றங்கரையிலே பிரசங்கிக்கும் போது லிதியாளுடைய இருதயம் அங்கு திறக்கப்பட்டது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஒவ்வொரு இருதயம் திறக்கப்பட வேண்டும். அப்போ சிலர் 7:8 தேவ வசனம் விருத்தி அடைந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த தேவ வசனம் விருத்தி அடைய நாங்கள் விசுவாசத்திலே கனமுள்ளவர்களா இருக்க வேண்டும். சீசர்களுடைய தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிட்டு ஆசாரியர்களில் அநேகர் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், வசனம் விருத்தி அடைகிறதுக்கு கூட அந்த ஆவியானவரின் அபிஷேகம், வல்லமை வேணும். அந்த விசுவாசமும் வல்லமையும் சேரும் போதுதான் அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்கும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த இடத்திலே நாங்க ஸ்தேவான் வந்து அங்கு அவன் பந்தி விசாரிப்புக்காரனாய் தெரிந்து கொண்டார். ஆனால் மற்ற வரங்கள் இருப்பதை சீக்கிரமாய் அவன் கண்டு கொண்டு, பாருங்கள், அந்த காரியங்களை சாதாரண வேலையிலே அவன் உண்மையாய் இருந்தபடியால் அங்கும் அவன் தேவன் அவரை அற்புதம் அதிசயமாயும் பயன்படுத்த முடிந்தது. அங்கு தேவனுடைய ஆவினால் நிறைந்த மனிதனுக்கு வார்த்தைகளை அனுப்பி வரங்களை கொடுத்து பணியை சிறக்க செய்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த ஸ்தேவான் மிகவும் மிகவும் ஒரு உபத்திரவமான நெருக்கப்பட்ட இடத்திலே அவன் செயல்பட்டான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள், நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது என்று சொல்லி அங்கு அந்த பிரதான ஆசாரியருக்கு அவர் பிரசங்கிக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறதே என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறோம். பாருங்கள், இவன் இப்படியாய் சொல்லும் போது அங்கு பிரதான ஆசாரியர்கள் மூக்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்து உரத்த சத்தமிட்டு காதுகளை அடைத்து கொண்டு அவன் மேல் பாய்ந்து நகரத்துக்கு புறம்பே தள்ளிய அந்த ஸ்தேவானை கொன்று போட்டார்கள், கொலை செய்தார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர்களால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாண்டு பார்த்து தேவனுடைய மகிமையை அவருடைய வலதுவாதத்தில் இயேசுவான நிற்கிறதையும் கண்டு வானம் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலதுவாதத்தில் நிற்கிறதையும் அவன் கண்டான் என்று சொல்லி இந்த உபத்திரமான நிலைமையில கல்லறுகிற நிலைமையில நகரத்துக்கு புறம்பாய் தள்ளின நிலைமையில ஐயா நாங்கள் ஜெபிப்போம் என்றால் எப்படி ஜெபிக்க முடியும்? ஆனாலும் இந்த ஸ்தேவான் தொழுது கொண்டிருந்தான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், இந்த அவன் ஒரு ஜெபத்தை ஜெபிக்கிறான், இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும் என்று சொல்லி ஜெபத்தோடு கூட அவன் கடக்கிறான். அங்கு பரத்துக்கு கடக்கிறதை நாங்க காணக்கூட அவன் அப்படி ஜெபித்தபடியா தான் புறஜாதிகளுக்கான ஒரு பவுலை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அவருடைய சேவையை பணியை காணக்கூடியதா இருக்கிறது. இன்றைக்கு நாங்களும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது இன்றைக்கு இல்லாவிட்டாலும் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளை கூட கத்தர் அதை நிறைவேற்றி நடத்துவார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். சமூகத்துக்காக கடந்து செல்வோம். கத்தர் எங்களோடு கூட இருந்து இந்த வசன அபிஷேகம் எல்லாருக்குள்ளும் இறங்க வேணும் என்று சொல்லி அங்கு அந்த வசனத்தை தேவன் வல்லமையோடு விசுவாசத்தோடு மக்களுக்கு சொல்லக்கூடியதாயும் அங்கு 3000 5000 என்று ரட்சிக்கப்பட்டார்கள் என்னண்டா சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள். முதலாவது முறை, இரண்டாவது முறை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே இப்படிப்பட்ட காரியம் இந்த நாட்கள்ல, இந்த கடைசி நாட்கள்ல எழுப்புதலின் தீ தேசம் எங்கிலும் பறந்து வர வேணும் என்று சொல்லி பாஸ்டர் அவர்கள் நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உண்டானமை தேவனாய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்தவரே, அந்த உண்டானமை தேவனை அறியாத ஒவ்வொரு மக்களும் உம்மை அறிந்து கொள்ள இந்த கடைசி காலத்துல உலக தேசங்கள் எல்லா இடத்திலேயும் ஒரு எழுப்புதல் வர நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக கருத்தாக உமது வசனங்களை எங்களுக்கு தந்து உம்மில நாங்கள் பெலப்பட உம்முடைய வார்த்தையை நாங்கள் உட்கொள்ளும் பொழுது நாங்கள் பெலப்பட எங்களுடைய உள்ளத்தில இருந்து பரிசுத்த ஆவியானவர் புறப்பட்டு ஒவ்வொரு மக்களையும் அபிஷேகம் செய்யும்படியாக ஊழியக்காரர் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை அதிகரித்து தரும்படியாக ஜெபிக்கிறேன். வசனம் வல்லமை உள்ளது, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால எல்லாம் செய்ய எங்களுக்கு பலன் தருகிற வசனம். எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசு கிறிஸ்துவுடைய நாமம். இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கும் பொழுது நீர் அற்புதங்களை அதிசயங்களை எங்களுக்கு கூடாக ஒவ்வொரு ஊழியக்காரருக்கு கூடாகவும் நீர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறீர். உம்முடைய வசனத்தில் இருக்கிற வல்லமையை ஒவ்வொரு மக்களும் பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவி வரும் பொழுது அந்த பலத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பெந்தகோஸ்து என்ன நாள் வந்தபோது அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடியிருந்து உம்மை நோக்கி பார்த்து ஜெபித்த பொழுது அந்நிய வாசிகளை கொடுத்து அந்த இடத்துல இருந்த அத்தனை மக்களை நிரப்பினீதே. பாவூல், பேதுரு ஒவ்வொருவரும் உம்முடைய ஊழியத்தை செய்யும் பொழுது அந்த வசனத்தை கேட்டு கேட்டு ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் உம்முடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தீரே. ஆண்டவரே, இந்த காலத்துல மக்கள் கடைசி நாட்களில மக்கள் உலக காரியங்களில வாழுகிறார்கள், ஆனாலும் உம்முடைய வசனம் இந்த காலத்துல தைரியத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும் பொழுது வரும் பொழுது நீங்கள் பலத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள், தைரியத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். ரோமர் 5:5 படி உம்முடைய தைரியத்தோடு நாங்கள் இந்த ஊழியத்தை செய்ய, உமக்கு கீழ்ப்படித்து செய்ய, ஒருபரப்பட்டவர்களாக செய்ய, ஆண்டவரே உம்முடைய வசனம் எங்களுக்கு தந்திருக்கிற தைரியத்திற்காக நாங்கள் செலுத்துகிறோம். உம்முடைய வசனம் வல்லமை உள்ள வசனம், உலகத்தை மனம் திரும்ப பண்ணுகிற வசனம். ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை கேட்கிறவர்கள், இந்த நித்திய வெளிச்சம் சங்கமம் ஊடாக போகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அவருடைய வாழ்வில துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற வார்த்தைகள், குறைவை நிறைவாக்குற வார்த்தைகள். நீர் ஒரு ஐஸ்வர்யவனாக இருந்தும் நீர் எங்களுக்காக அந்த சிலுவையில எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நீர் தரித்திரரானீர். எங்களை எங்களுடைய நோய்களை குணமாக்குவதற்காக நீர் அந்த தழும்புகளை ஏற்றுக்கொண்டீர். ஒவ்வொரு தழும்புகளாலும் நாங்கள் குணமாகி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த தழும்புகளால நீர் குணம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். நீர் எங்களோடு வருகிற தேவன், எங்களுக்குள்ள வாசம் செய்கிற தேவன். இயேசு நாமம் இந்த 5 கண்டங்களிலும் இந்த கடைசி நாட்களில உயர்த்தப்பட நாங்கள் சிறுக நீரங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர் ஒவ்வொருவரோடும் நீர் வார்த்தையாக எங்களுக்குள்ள நீர் வாசம் செய்கிறீர். ஆண்டவரே எங்களை பார்க்கிறவர்கள் இவர்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது, அந்த அபிஷேகம் முகங்களை முறிக்கிறது. ஆண்டவரே அந்த காரியங்களை மற்ற மக்கள் அறிந்து கொள்ள நாங்கள் எங்களை உயர்த்தாதபடி உம்மை உயர்த்த, நீர் உம்மை போல நாங்கள் இந்த கடைசி காலத்துல வாழ ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு கிருபை செய்வீராக. என்னை விசுவாசிக்கிறவன் என்னை போன்ற காரியங்களையும் செய்வான், என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான். ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி வாழ, வார்த்தை மாம்சமாகி இயேசுவாக நீர் வாழ்ந்தீர். நாங்கள் மாம்சமான நாங்கள் வார்த்தையின்படி வாழ்ந்து இயேசுவாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக எங்களுடைய எங்களுக்கு என்று வாழ்ந்த வாழ்வு போதும். உம்முடைய வழியில உம்முடைய சித்தத்தில நீர் அழைத்த அழைப்பில என்னுடைய வழிகள் உங்களுடைய வழிகள் அல்ல, என்னுடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல. வானத்திலிருந்து பூமி எவ்வளவு உயர்ந்ததோ உம்முடைய வழிகளும் உம்முடைய நினைவுகளும் உயர்ந்ததாக இருக்கிறது. நீர் எங்களை அழைத்த அந்த நினைவில அந்த வழிகளில உமக்கு பிரியமாக வாழ்ந்து நாங்கள் உம்மோடு கூட நித்திய நித்தியமாக வாழுகிற அந்த ராஜ்யத்தில் ஒவ்வொரு மக்களும் பெற்றுக் கொள்ள, இயேசு பட்சபாதம் இல்லாத தேவன், எல்லா மனிதர்களை நேசிக்கிற தேவன், எந்த மத இன மக்களாக இருந்தாலும் அவர் அன்புள்ள தேவன் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள, அவரிடத்தில வந்தவர்கள் அனைவருக்கும் சுகம் கொடுத்து அற்புதங்கள் செய்து அதிசயங்கள் செய்து உணவு கொடுத்து சந்தோஷமாக நீர் அனுப்பினீரே. ஒரு குறைவும் இல்லாமல் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தீரே. ஆண்டவரே எங்களை மாற்றும், எங்கள் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் இந்த கடைசி காலத்தில உம்மை போல நன்மை செய்கிறவர்களாக, அனைவரும் நன்மை பெற்று செல்கிறவர்களாக எங்களை வெறுத்து உம்மை போல வாழ நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒரு எழுப்புதலை காண, உம்முடைய நாமம் ஒவ்வொரு தேசங்களிலே உயர, அந்த மக்கள் எல்லோரும் நற்குணசாலிகளாக மாற, சாத்தானின் கிரிகைகள் கட்டப்பட, இருண்டு அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட, ஆண்டவரே ஒவ்வொருவருடைய இருதயத்தை மாற்றும். அன்று சகையுவின் இருதயத்தை மாற்றினீரே, உனக்கு நவமான ஆவியை கொடுத்தீரே, அந்த பச்சார பெண்ணை மன்னித்தீரே, கல்லறிந்து பழைய பாடற்படி கொல்ல வேண்டும் ஆனாலும் நீர் இரக்கமுள்ளவராக மன்னித்து கொடுத்து இனிமேல் பாவம் செய்யாதே என்று கட்டளையிட்டு அந்த மனம் திரும்புதலை கொடுத்தீரே. ஆண்டவரே அந்த இளையகுமாரன் பாவத்துல வாழ்ந்து திரும்பி வந்த பொழுது அவனை ஏற்றுக் கொண்டீரே. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அவனுடைய மனம் திரும்புதலை கட்டளையிட்டீரே. ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு இருதயங்களும் எந்த மத இனத்திலே இருந்தாலும் அவர்களுடைய இருதயங்களை மாற்றும்படியாக, சதியான இருதயங்களாக ஒவ்வொருவரை மாற்றி உம்முடைய ஆவியை கொடுத்து நவமான ஆவியை கொடுத்து நீர்தான் வழியும் சத்தியமும் ஜீவன் பரலோகத்துக்கான ஒரே பாதை, அந்த கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணம் இல்லாத ராஜ்யத்தில உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய விசுவாசத்துல, விசுவாச கேள்வினால வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும் அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு வசனம் அவர்களுடைய வாழ்வில வாழ்வாக மாறி ஒவ்வொரு தேசங்களும் ஒரு எழுப்புதலை காண இந்த காலத்துல கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரோடும் உம்முடைய வசனத்தின் மூலமாக இடப்படுவீராக. பாவம் பொல்லாதது, அது நரகத்துக்கு இழுத்து செல்கிறது, போனால் திரும்பி வராத அந்த தேசத்தை நாங்கள் வெறுக்க ஆண்டவரே, அந்த தேசத்துக்கு ஒருவரும் போகாதபடி இயேசு எல்லாரையும் அழைக்கிறார், தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறபடி இயேசு வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாகிறாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விருப்பம் உள்ளவராக உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார் ஆண்டவரே. ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதியும் உள்ளத்தை கொள்ளும். இந்த நித்திய வெளிச்ச சங்கம் ரேடியோவை நடத்தி கொண்டிருக்கிறீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். இந்த ரேடியோவுடாக போகிற வார்த்தைகள் ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்தை மாற்றட்டும். இதயத்தில சதியான இதயமாக, நவமான ஆவியாக, மனக்கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சத்துருவே, இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலையும் அவர்களை விட்டு அகன்று போ. அவர்கள் இயேசுவினுடைய பிள்ளைகளாக, அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நித்திய நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்வார்களாக. ஜெனசிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அந்த மகளுக்கு கொடுத்த ஞானத்திற்காக, அறிவிக்காக, நீர் வழி நடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. அந்த வரே அவருடைய கணவனுக்காக, மகனுக்காக, மகளுக்காக, ஒவ்வொருவரோடும் கூட இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறேன். நாங்கள் தைரியத்தோடு, என்ன உபத்திரவங்கள் வரும் பொழுது தைரியத்தோடு அவர்கள் உம்முடைய வார்த்தையை அறிவித்தார்கள், துதித்தார்கள், அதன் பொழுது ஒரு எழுப்புதல் ஏற்பட்டது, ஒரு விடுதலை கிடைத்தது. அதே போல ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் எழுப்புதல் வர துதியோடு உம்முடைய வசனத்தின் வல்லமையோடு நாங்கள் செயற்பட, கேட்டுக்கொண்டிருக்கிறவரை இருதயங்களை மாற்ற, சதியாக மாற, அந்த பரிசுத்தாவியை பெற்று அந்த சந்தோஷத்தில், அந்த பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்தாவியானவர் சந்தோஷத்தில் ஒவ்வொரு மக்களும் வாழ கிருபை செய்வீராக. மதங்களை அவர்கள் எறிந்துவிட்டு அந்த மெய்யான தேவனை இயேசு கிறிஸ்துதான் இரட்சகர் என்பதை ஒவ்வொரு மக்களும், விசேடமாக தமிழ் மக்கள் அறிந்து அந்த காலத்தில மனம் திரும்புவார்களாக. ஒவ்வொருவரையும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவி. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
0: அமேன், அமேன். உங்கள் ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் மந்தியோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
2: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
0: ஆமீன், ஆமீன். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் லார்ட் பிரதர். ஓகே, நான் விருத்தி அடையவும் சீசர்கள் பெருகக்கூடியதாய் கர்த்தருடைய அபிஷேகம் அப்படி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமாய் இருக்கிறவரே உண்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே, சோதரிக்கிறோம் ஆண்டவரே. பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து, சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து, பகையை சிலுவையினாலே கொன்று, இருதரத்தாரையும் ஒரே ஆவியினாலே கிட்டி சேர்த்தவரே உம்மை சோதரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம் ஐயா. இப்பொழுதும் உம்முடைய ஜீவ வார்த்தைகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இது என்ன வார்த்தையோ, அவர் அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கு கட்டளை இடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறது என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள் என்று சொன்ன உம்முடைய வல்லமுள்ள வசனத்துக்காக உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. வார்த்தையாகிய தேவனே உங்களை சோதரிக்கிறோம், வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவான தேவனே உங்களை சோதரிக்கிறோம், வார்த்தையாகிய பரிசுத்த ஆவியான தேவனே உங்களை சோதரிக்கிறோம். ஐயா ஐயா, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் சாரத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம், உம்முடைய வார்த்தையின் வல்லமை அறிந்திருக்கிறோம், சகலத்தையும் தாங்குகிற உம்முடைய வல்லமுள்ள வார்த்தைக்காய் உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே பேசப்படுகிற ஒவ்வொரு இடத்திலும் பேசப்படுகிற உம்முடைய ஜீவ வார்த்தைகள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவைகள் இருக்கிறதுக்காய் உம்மை சோதரிக்கிறேன் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே கேட்கிற பிள்ளைகளுடைய காதுகள் திறக்கப்படவும், ஆண்டவரே உம்முடைய வசனம் ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் தொடர்ந்து கிரியை செய்யவும் கர்த்தர் கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவருடைய ஆண்டவரே வேதத்தின் மகத்துவங்களை காணத்தக்கதாக ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் திறந்து, கண்களை திறந்து கர்த்தாவே உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது என்பதையும், ஆண்டவரே அதிலே நித்திய ஜீவன் உண்டு என்பதையும், அதிலே மனம் திரும்புதல் உண்டு என்பதையும், அதிலே விடுதலை உண்டு என்பதையும், ஆண்டவரே அதிலே கட்டுக்கள் அவிழ்க்கப்படும் என்பதை உண்டு என்பதையும் அறிந்து ஒவ்வொருவரும் விசுவாசத்தோடு வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே ஆண்டவரே செயல்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தேவனுடைய வார்த்தையை குறித்த ஆண்டவரே தெளிவு ஒவ்வொருவருக்கும் காணப்படட்டும் நாங்கள் செபிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை குறித்த பயபக்தி காணப்படட்டும் நாங்கள் செபிக்கிறோம். எந்த இடத்துல தேவனுடைய வார்த்தைகள் பேசப்படுகிறதோ ஆண்டவரே கேட்கிறவர்கள் காதை கவனித்து கொடுத்து ஆண்டவரே கேட்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் அந்த வசனத்தை எடுத்து இருதயத்திலே கொண்டு போய் சேர்க்கிறதற்கு இடம் கொடுத்து ஆண்டவரே தங்களுடைய சிந்தனைகளை விட்டு தங்களுடைய பொல்லாத ஆண்டவரே குணங்களை விட்டு இதோ அந்த இருதயத்தை தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு நேராக ஆண்டவரே அமர்த்தி ஆண்டவரே அந்த வசனங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தேவன் பேசுகிறார் என்பதை கவனித்து கேட்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. பேசுகிற போதகர்மார்கள் ஆண்டவரே தகப்பனை வசனத்தை எடுத்து கொடுக்கிற பொழுது ஆண்டவரே தகப்பனை கேட்கிற நாங்கள் அதை ஆண்டவரே காதுகளை கொடுத்து கேட்கத்தக்கதான அந்த இருதயத்தை ஒவ்வொரு சபைகளிலும் கத்த கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தை நேற்றும் இன்றும் என்றும் மாறாததா இருக்கிறது. இயேசு என்ற நாமத்தில் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. இயேசு என்ற நாமம் எல்லா நாமங்களுக்கு மேலான நாமமா இருக்கிறது ஆண்டவரே. அன்னைக்கு அவர் கர்கசேனை பட்டணத்துக்கு போன பொழுது பிசாசு பிடித்தவன் அவரிடத்துல ஓடியந்து இயேசுவே தேவனுடைய குமாரனே உனக்கும் எனக்கும் என்ன காலம் வரும் முன்ன எங்களை வேதனைப்படுத்துவா வந்தீர், நீரங்களை துரத்துவீரானால் இதோ அந்த பன்றி கூட்டத்துக்குள்ள போக அனுமதியும் என்று கேட்ட பொழுது போங்கள் என்று சொன்ன ஒரு வார்த்தை நிமித்தம் அந்த பிசாசுகள் எல்லாம் புறப்பட்டு பன்றி கூட்டத்துக்குள்ள புகுந்து கொண்டு ஏறக்குரிய 2000 பன்றி உள்ள அந்த பன்றி கூட்டம் உயர்ந்த மேட்டிலே ஓடி போய் கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டு போக பண்ணினது ஆண்டவரே. அசுத்த ஆவிகள் மேல் உம்முடைய வார்த்தைகள் அதிகாரம் உடையதா இருக்கிறது. இயற்கைகள் மேல் உம்முடைய வார்த்தைகள் அதிகாரம் உடையதா இருக்கிறது. வியாதிகள் மேல் உம்முடைய வார்த்தைகள் அதிகாரம் உடையதா இருக்கிறது. மரணத்தின் மேல் உம்முடைய வார்த்தைகள் அதிகாரம் உடையதா இருக்கிறது. பாவங்களை மன்னிக்க உம்முடைய வார்த்தைகள் அதிகாரமா இருக்கிறது என்பதை ஆண்டவரே உணர்ந்து கொண்டு உண்மை விசுவாசிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. போதகர்மார்கள் தைரியமாய் வார்த்தையை விசுவாசித்து அறிக்கை பண்ணவும், கேட்கிறவர்களும் தைரியமாய் விசுவாசித்து அறிக்கை பண்ணவும் தேவன் ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் தொடும்படியாக நான் செபிக்கிறேன் ஐயா. உம்முடைய கருத்துல ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்பு கொடுக்கிறோம். யார் யாரெல்லாம் சத்தியத்தை கேட்கிறார்களோ மனம் திரும்புவார்களாக என்று செபிக்கிறேன் ஐயா. இந்த கண்ணின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான், அது எவன் மேல் விழுமோ அது அவனை நசுக்கி போடும் என்று சொன்ன வசனத்தின்படி கத்தாக கேட்கிறவர்கள் நொறுங்குவார்களாக என்று செபிக்கிறேன் ஐயா. கேட்கிறவர்கள் மனம் திரும்புவார்களாக என்று செபிக்கிறேன் ஐயா. உம்முடைய சத்தியத்தை கேட்டு மனம் திரும்பி குணப்பட உதவி செய்யும்படியாக உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று சொன்ன உம்முடைய முதல் வசனத்தின்படி கர்த்தாவே ஒவ்வொருவரும் கர்த்தாவே மனம் திரும்பி குணப்பட உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஆண்டவரே உங்களுடைய கருத்துல ஒவ்வொரு சபை மக்களை ஒப்பு கொடுக்கிறோம், தேவ குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம், சத்தியத்தை கேட்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம், வேத வசனத்தை வாசிக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அந்த சுவிசேஷ சுவிசேஷம் சொல்லுகிற பொழுது சுவிசேஷத்தை ஆண்டவரே பெற்றுக் கொள்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம், மாற்றங்கள் காணப்படுத்தும் என நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இப்பொழுதும் இந்த சங்கம ஊடகத்துக்காக செபிக்கிறோம் கர்த்தருடைய ஆவியானவர் தாமே. இந்த சங்கம ஊடகத்தின் ஊடாக ஆண்டவரே உம்முடைய வல்லமை தொடர்ந்து காணப்படுவதாக, விடுதலைகள் காணப்படுவதாக கர்த்தாவே. தகப்பனே ஆண்டவரே ஒவ்வொரு இடத்திலும் தேவனுடைய ராஜ்யம் விஸ்தாரமாக்கப்படவும் கட்டப்படவும் ஆயத்தப்படவும் எப்பொழுதும் ஆண்டவரே தகப்பனே ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்படவும் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. லேஸ்லி அண்ணனுக்காகவும் அவர் குடும்பத்துக்காகவும் செபிக்கிறோம் கர்த்தருடைய ஆவியானவர் தாமே. அவர்களை தொடர்ந்து பாதுகாத்து ஆண்டவரே அவர்கள் எண்ணம் தைரியமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு செல்ல எண்ணம் அவர்கள் என்னென்ன உமக்கு செய்ய நீர் சித்தமா இருக்கிறீரோ அவைகளை அவர்களுக்கு வெளிப்படுத்தி தொடர்ந்து பயணிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இதோ ஏன சிஸ்டருக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் செபிக்கிறேன் ஐயா. நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிற உடைய வசனத்தின்படி அவர்கள் தொடர்ந்து பாதுகாக்கப்பட்டு கர்த்தாவே எண்ணம் அதிகமாய் உம்முடைய வசனத்தை சொல்லிக் கொடுக்கவும் செபங்களை சொல்லிக் கொடுக்கவும் ஆண்டவரே வேதத்தை ஆண்டவரே கற்றுக் கொடுக்கவும் கர்த்தர் எண்ணம் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அவர்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சத்துருவன் தந்திரங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அகன்று போவதாக செபிக்கிறேன் ஐயா. இதோ உம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்க உம்முடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட இருக்கிற ஒவ்வொரு தேவ குடும்பங்களுக்காயும் நோக்கி பார்க்கிறோம், தேவ ஊழியர்களுக்காயும் நோக்கி பார்க்கிறோம் ஐயா. கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து ஆண்டவரை பலப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக. ஆண்டவரே நீர் ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லி உம்முடைய வார்த்தை அறிந்து கொண்டு தைரியமாக எண்ணமுமை அறிந்து கொள்ள உதவி செய்வீராக செபிக்கிறேன் ஆண்டவரே. மறுபடியுமாய் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கூடி நோக்கி பார்க்கும் வரைக்கும் ஆண்டவரே உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் ரட்சகரமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் செபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
0: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரன். நன்றி பிரதர் கர்த்தர் உங்களோடும் உங்கள் நீங்க கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்
3: ஆமேன். அப்படி ஒவ்வொருவரோடும் கூட இருந்து கர்த்தர் வழி நடத்துவாரா. தேங்க்யூ அக்கா.
0: ஆமேன் ஆமேன். நாங்க சிஸ்லி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிஸ்லி அம்மா
4: பிரைஸ் தி லார்ட்.
0: நீங்கள் விசுவாசமும் வல்லமையும் எல்லா மக்களுக்குள்ளேயும் கடந்து வரக்கூடியதாய் ஒரு பெரிய அதிசயங்கள் அற்புதங்கள் தேவனுடைய நாமத்திலே நடக்கக்கூடியதாய் கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: இரக்கத்தின் ஐஸ்வர்யம் இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை வணங்குகிறோம், உண்மை ஆராதிக்கின்றோம், உண்மை மகிமைப்படுத்துகின்றோம். அன்பான தகப்பனே, நாங்கள் எல்லோருக்காகவும் ஜெபிக்கும் ஜெபம் கேட்கப்பட செய்தும் தகப்பனே, உமது சித்தப்படியே நடக்கட்டும் தகப்பனே, உமது நாமம் நாமத்தின்படியே எல்லாம் நடக்கும் தகப்பனே, உமது தழும்புகளால் எல்லாரையும் தொடும் தகப்பனே. அப்பா பிதாவே, சரியான இறுதித்து எல்லார் மேலும் பொழிந்தரலும் தகப்பனே, உமது வசனத்தின்படி எல்லோரையும் ரட்சியும் தகப்பனே. அப்பா பிதாவே, எல்லோரையும் உமது பிள்ளைகள் அப்பா. அப்பா உமது நாமத்தை அவர்கள் உச்சரிக்க வழி செய்தும் தகப்பனே. ஆவியானவரே, கடைசி நேரங்களில் அவர்களும் வரும்போது ஒவ்வொரு வசனமும் உமக்குரிய வசனமாக இருக்க செய்தும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. அன்பான தகப்பனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. எங்களுக்கு என்னென்ன தேர்வு என்பதை நீ அறிந்திருக்கிறீர் தகப்பனே. ஆவியானவரே, மக்கள் செய்கிற குற்றங்குறைகளை மன்னித்து அவர்களுக்கு நல்ல சரியான இருதயத்தை கொடும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்களை உமது தழும்புகளால் மூடிக்கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே, அவர்கள் எந்த நாளும் உமது நாமத்தை உச்சரிக்கும்படி அவர்களுக்கு உணர்த்தும் தகப்பனே, உணர்த்தும் தகப்பனே. ஆவியானவரே, நீர் வல்லவரப்பா, நல்லவர், எல்லாவற்றுக்கும் மேலான தகப்பனப்பா. உண்மை இந்த நாளும் துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஒவ்வொன்றும் உண்மை உமது உமது சந்நிதியில் ஒலிக்க செய்தும் தகப்பனே. அப்பா தகப்பனே, நாங்கள் ஜெபிக்கிறதுக்காக நீர் ஒரு வல்லமையை செய்யும் தகப்பனே, ஒரு உதவி செய்யும் தகப்பனே. ஆவியானவரே, இந்த மக்களில் ஒரு உம்மது சன்னதிக்கு வாரதுக்கு நல்ல ஒரு உதாரணமாக இருக்க செய்தன தகப்பனே. நாங்கள் ஜபிக்கிற ஜெபம் ஒன்றும் உமது சந்நிதி கேட்கப்படுவதாக. அப்பா பிதாவே, நாங்கள் ஜபிக்கிற ஜெபம் ஒன்றும் உமது சந்நிதி கேட்கப்படுவதாக. அப்பா தகப்பனே, ஏங்கி தவிச்சு கொண்டிருக்கிற ஒன்றும் தெரியாமல் இருக்கிறவர்கள் அப்பா தகப்பனே, எவ்வளவு எவ்வளவு பிரச்சனைகளில் இருக்கிறார்கள் தகப்பனே. அவர்கள் எல்லோரையும் மாற்றும் தகப்பனே. உமால் கூடும் ஜேசுவே, உமால் கூடும் தகப்பனே. அப்பா குற்றம் குறைகளை செய்கிறவர்கள் எல்லாவரையும் மன்னித்து நீ ஏற்கக்கூடியதா இருக்கிறீர் தகப்பனே. அவர்கள் எல்லாவற்றிலும் இருந்து மாற்றும் தகப்பனே. உமால் கூடும் தகப்பனே. அவர்களை மாற்றி உமது சன்னதிகளுக்கு வல்லமை செய்யும் தகப்பனே. அன்பான தகப்பனே, நாங்கள் கேட்கறது எல்லாம் எங்களுக்கு தருவீர் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம் தகப்பனே. எங்கள் தனிமையில் இருந்து கூவி இழைக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, எங்களோடு கூட இருந்து எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதி, பிள்ளைகளை ஆசீர்வதியும் தகப்பனே. ஆவியானவரே, இந்த மக்களை ஆசீர்வதியும் தகப்பனே. நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு சொல்லும் உமக்கு உரியதாக இருக்கட்டும் தகப்பனே. நாங்கள் இந்த செஞ்சலத்தில் இருந்தாலும் உம்முடம் ஓடி வர ஆவலாயிருக்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, எங்களுக்கு நல்லவற்றையே உணர்த்தும் தகப்பனே. ஆவியானவரே, இந்த மக்களில் ஒரு நல்லதையே உணர்ந்து நல்லதையே நடக்க செய்யும் தகப்பனே. சமாதானத்தையும் ஒற்றுமையையும் கொடுத்துடலும் தகப்பனே. அப்பா தகப்பனே, சண்டை சச்சரவு இல்லாம சமாதானத்தையும் ஒற்றுமையையும் கொடுத்துடலும் தகப்பனே. அப்பா தகப்பனே, நாங்கள் கேட்கிற வரமும் ஒன்றும் எங்களுக்கு கிடைக்க நீர் செய்வீர் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம் தகப்பனே. நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது எங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கின்றது தகப்பன். அப்பா தகப்பனே, நன்றியை எழும்பும் போதும் அப்பா உமது நாமத்தை உச்சரித்து கொண்டுதான் தகப்பனை எழும்புகிறேன் தகப்பனே. அப்பா எங்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே, துணை செய்யும் தகப்பன். அப்பா இந்த சங்கம வானொலி ஆசீர்வதியும் தகப்பனே. ஆவியானவரே, இந்த சங்கம வானொலி ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர் எங்களுக்காக இந்த சங்கம வானொலியை நிகழ்த்துகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா இந்த பிள்ளைகள் எல்லோரும் ஜபிக்க வந்திருக்கிறதுக்காக அவர்களுக்காகவும் நன்றி சொல்லுகிறேன் தகப்பனே. எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் தகப்பனே. உமது கரங்களால் அவர்களை மூடிக்கொள்ளும் தகப்பனே. எந்த குற்றம் குறை செய்திருந்தாலும் இந்த சங்கம வானொலி வந்திருக்கு ஜபிக்கிறவர்களில் ஆசீர்வதியும் தகப்பனே. ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்களுக்கு என்ன தோவியோ அவரை பெற்றுக் கொடுக்குமாறு உண்மை இருந்து கேட்கிறேன் தகப்பனே. அப்பா இந்த சங்கமணி வானொலி ஜபிக்கிற லீசியனா குடும்பத்தையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அவற்ற குடும்பத்தை ஆசீர்வதியும். அவர் என்ன குற்றம் குறை செய்திருந்தாலும் அவரையும் மன்னிக்கும் தகப்பனே. அவற்ற தேழ்வுகளை சந்திக்கும் தகப்பனே. அவரை ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா அவருங்களுக்கு புதிய புதிய சங்கம வாரியுடைய எல்லாவற்றையும் நடத்துறதுக்கு வல்லமை செய்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா கனா சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அந்த பிள்ளைகள் இருவரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா அவர்களுக்கு தேவையானவற்றை நீ பெற்றுக் கொடுக்க வல்லவராயிருக்கிறீ தகப்பனே. அப்பா விதாவே, அவர்கள் படித்து மென்மேலும் மேன்மையாய் வர உதவி செய்யறதுக்காக உமக்கு கூடான கோடி நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல விதாவே. ஆமே
5: ஆமே. எங்கள் ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆரோக்கிய பலன் சுகம் தந்து நீங்கள் கேட்கிற விரும்புகிற காரியத்தை அவர் செய்து தருவாராக.
4: ஆமென்.
5: நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட்
6: சிஸ்டர்.
5: அங்கு வளங்கா கழுத்துள்ளவர்களாகவும் இருதயத்திலே செவி கொடுக்காதவர்களாகவும் இருக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். பரிசுத்த ஆவியானவரை எதிர்த்து நிற்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இவர்கள் மாற்றப்பட தேவனுக்குள் உயர்ந்து வர கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே
6: வழிநடத்தும். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தர், நீ பெரிய காரியங்களை செய்து வழிநடத்துற தயவுக்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம்ப்பா கர்த்தர். தாமே ஆண்டவரே, இம்மட்டமாய் காத்த தேவன் இனியும் கூட கர்த்தர் தாமே எங்களை ஒவ்வொரு நாளும் காத்து ஆண்டவரே வழிவகுத்தி நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்க கர்த்தர் உதவி செய்ய நம்முடைய ஆயிச்சிருக்கிறோம் கர்த்தர். அப்பா தேவனாகிய கர்த்தர், இந்த நாளிலும் ஆண்டவரே நீ எல்லா ஜனங்களையும் நேசிக்கிறபடியால் உம்முடைய நாமத்துக்கு ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இந்த வேளையிலும் கர்த்தாவே ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல கொண்டு வருகிறோம்.
7: அப்பா சிவி இருக்கிறவர்களையும் ஆண்டவரே உடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே அதை ஆண்டவரே மதுக்காரர்களை விட்டு ஆண்டவரே தன்னுடைய முன் போன போக்கையே ஆண்டவரே போக்காக வாழ்ந்து ஆண்டவரே பாவ வழியிலே நடந்து பரிசுத்தத்தை ஆண்டவரே அறிந்து கொள்ளாமல் அப்பா அவர்கள் ஆண்டவரே தன்னுடைய ஆண்டவரே ஜீவனை இழக்கிற ஒரு சூழ்நிலை ஆண்டவரே ஏற்படுகிறபடியால் கர்த்தர் தாமே இந்த இப்படியா ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகளை கேட்டும் அதன்படி நடவாமல் ஆண்டவரே உலக பிரகாரமான காரியங்களுக்கு தன்னை ஒப்புவித்து அதில் இருக்கிற ஆண்டவரே அந்த சிற்றின் இன்பங்களுக்காக

0: போகாதபடிக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி நடக்கவும், உம்முடைய வார்த்தையிலே நிலை நிற்கவும், அதன்படி ஆண்டவரே தன் வாழ்க்கைக்கு ஆண்டவரே அது ஆதாரமாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா இதோ இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே எத்தனையோ அதிசயங்களை ஆண்டவரே அப்பா அதிசயங்கள் மூலமாய் அவர்களை அழைத்து வந்து கா ஆண்டவரே இஸ்ரவேல் தேசத்துக்கு அழைத்து வந்தீர். கானான் தேசத்துக்கு அழைத்து வரும் பொழுதே ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே எத்தனையோ அற்புதங்களை பார்த்த மாதிரிலும் அவர்களுடைய ஆண்டவரே அந்த முறுமுறுப்பு குறையாமல் ஆண்டவரே வணங்கா கழுத்துள்ளவர்களா இருந்தது போல இப்படியாய் கொடுக்க தாவி இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய அற்புதங்களையும் பார்க்கிறார்கள், உம்முடைய அடையாளத்தையும் பார்க்கிறார்கள். அதே நேரத்தில் தேவன் ஆண்டவரே அவர்களுக்கு எத்தனையோ காரியங்களிலே ஆண்டவரே விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்த பாத்திரத்திலும் அதையெல்லாம் மறந்து ஆண்டவரே இந்த உலகத்தை தேடி சென்று கொண்டிருக்கிறார்கள். உண்மையான தேவனை அறிந்து கொள்ள ஆண்டவரே அவர்கள் வாஞ்சிக்க இந்த நேரத்திலே ஆண்டவரே முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த பிள்ளைகள் எல்லாம் தள்ளப்பட்டிருக்கிறபடியா கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த சாத்தான் கொண்டு வருகிறதான சதி வலையிலே சிக்கி ஆண்டவரே அவளுக்கு சின்ன பின்னமாய் போகாதபடிக்கு அவளுடைய வாழ்வையை ஆண்டவருக்கு எடுத்து கொள்ளாதபடிக்கு அவர்களை ஆண்டவரே இந்த கந்தக நெருப்பிலே வெந்து போகாதபடிக்கு தேவன் தாமே ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே ரட்சிப்பின் பாத்திரத்தை கொடுத்து ஆண்டவரே ரட்சகா உமை நோக்கி பார்க்கிறேன் என்கிற சொல்லுகிற உள்ளத்தை தந்த ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆண்டவரே உம்முடைய சொந்த பிள்ளைகளாய் நேசிக்கிறீர் என்பதை அவரை அறியாமல் ஆண்டவர் இப்படியாக செய்கிறார்கள் கர்த்தாவே. அப்பா இதோ ஆண்டவரே ஆதாம் ஏவாள் இழந்து போனதை ஆண்டவரே அப்ப மறுபடியுமாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே அவர்கள் சேரவும் உம்மோடு கூட உறவாடவும் ஆண்டவரே அந்த அன்பிற்காக இந்த உலகத்திற்கு நீர் ஆண்டவரே அப்பா மனிதா வந்து ஆண்டவரே அப்பா இங்கே ஆண்டவரே பாடுபட்டு எங்களுடைய அக்கிரம நிந்தை வேதனைக்கு கரு நோய்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்த ஆண்டவரே மறுபடியும் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தாண்டவரே உலகத்திற்கு நானே தேவன் என்பதை நிரூபித்த ஒரே தேவன் நீர் ஒருவர் ஆண்டவரே அப்பேற்பட்ட தேவனை ஆண்டவரே அவர்கள் அறிந்தும் ஆண்டவரே அப்பா இது ஆண்டவரே வணங்கா கழுத்துள்ளவர்களா இருக்கிற பொழுது ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே மனம் மாறணும் அப்பா உண்மையே ஆண்டவரே பின்பற்றன ஆண்டவரே உம்முடைய சமூகத்தையே நோக்கி பார்க்கணும் அப்பா அப்படியா ஆண்டவரே புரஜாதி மக்களும் கர்த்தாவே உண்மை அறியாத பிள்ளைகளையும் கர்த்தாவே இந்த வேளையிலும் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். விக்கிரகத்தை தன்னை ஒப்புவித்து ஆண்டவரே இந்த உலகத்தினுடைய காரியங்களை தன்னை ஈடுபடுத்தி கொண்டு ஆண்டவரே பாவ கரையிலே ஆண்டவர் வாழ்கிறதான் அந்த பிள்ளைகளையும் விடுதலை ஆக்கி அந்த பிள்ளைகளும் சொந்த ஆண்டவரே பிள்ளைகளாய் மாற்ற கர்த்தர் உதவி செய்யும். அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவர அப்பா மனம் திரும்பி ரட்சிப்பு அடைந்து ஆண்டவர உங்களுடைய சமூகத்திலே உங்களுடைய பிள்ளைகளாய் மாற கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிடுச்சு பிக்கிறோம். அப்படியா ஆண்டவர யாரெல்லாம் ஆண்டவர் பாவத்தில் இருந்து ஆண்டவர விடுபட முடியாத ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்கிறார்கள் கர்த்தாவே ஒருவேளை ஆண்டவர அதை விட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர கர்த்தர் நீர் ஆண்டவர ஒரு பெரிய விடுதலையை தந்து ஆண்டவரே வழியை நடத்தும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். இந்த உலகத்தை ஆளுகிறதான ஆண்டவர சாத்தான் ஆண்டவர இப்படியாக ஆண்டவர ஒவ்வொரு பிள்ளைகளையும் வஞ்சிக்கிறபடியால் அந்த வஞ்சனையிலிருந்து பிள்ளைகளை மீட்டு ஆண்டவரும் முடிய சொந்த பிள்ளைகளாய் மாற்ற கர்த்தர் உம்மால் மட்டுமே முடியும் அப்பா உடைய வார்த்தைகளால் மட்டுமே முடியும் ஆண்டவர அப்படியா இந்த பிள்ளைகளை மாற்றி ஆண்டவர அந்தந்த குடும்பங்களிலே ஒரு சமாதானத்தையும் அந்தந்த குடும்பத்திலே ஆண்டவர் ஒரு சந்தோஷத்தையும் அந்தந்த குடும்பத்திலே ஒரு விசுவா வாசத்தையும் ஆண்டவரே நீர் ஏற்படுத்தி வழி நடத்த முடியாய் சொல்லிக்கிறோம். அப்படியாக தேவன் இந்த பிள்ளைகளை எல்லாம் காத்து ஆண்டவரே வழிநடத்த போவதற்காய் உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறாங்க தாவை ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்தில் கொண்டு வரும் பிள்ளைகளை ஆசிரியங்க வழிநடத்துங்க ஜெபிக்க காத்திருக்கிறதான ஆண்டவரை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரை சமூகத்துக்கு நேராக போடுகிறாங்க தாவே ஏறெடுக்கிற ஜபங்களுக்கு தேவனாகி கர்த்து நல்ல விடயங்களை தந்து ஆண்டவரே வழி நடத்த முடியாய் சொல்லிக்கிறோம். அப்படியாய் கொடுக்க தாவே இந்த சங்கமும் மூலமாய் இப்பேற்பட்ட ஆண்டவரே ஜப வேலையை நடத்தி கொண்டிருக்கிறதான லெசலி சகோதரரையும் ஆண்டவரே அவர் குடும்பத்தையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். தேவனாகி கர்த்தர் நீர் ஆண்டவரே அவளை ஆசீர்வதித்து வழிநடத்தி அவளுடைய எண்ணங்கள் இயக்கங்கள் இருக்கிற காரியங்களை அறிந்து கர்த்தர் தாமே அவர்களுக்கு எல்லா வகையிலும் துணை புரிந்து வழிநடத்த முடியாயிருக்கிறோம். அப்படி ஆய் கொடுக்கத்தாவது அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மரவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே
1: தேவன் ஆசீர்வதித்து நடத்தும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவர் ஜெப வேலையை தொகுத்து வழங்குறதான

0: கூட. அருமையான ஜானத் மகளையும் அவருடைய கணவன் அவருடைய மகள் மகனையும் அவருடைய சமூகத்தில் கொண்டு வருகிறோம். பிள்ளைகளுக்கு நீங்க துணையா இருங்கப்பா. நீரை யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்ன தேவன் இந்த பிள்ளைகளோடு கூட இந்த எல்லா காரியங்களையும் வாக்கி செய்யுங்க. தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு ஆண்டவரே எப்போதும் ஒரு துணையாய் இருந்து வழிநடத்தும்படியாய் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற நாமத்தினால இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.
1: எவங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி. உங்களோடு கூட இருந்து கையின் பிரியாசங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக்
2: கொண்டு
1: நீங்கள் அன்றைக்கு பிரதான ஆசாரியர்கள் அங்கு மூக்கம் கொண்டார்கள், கடிச்சார்கள், உரத்த சத்தம் விட்டார்கள், கார்களை அடைத்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து இந்திய ஜனங்களை விடுதலையாக்கணும், பிடிக்க வேணும். ஏனென்றால் கிருபை இருக்கிறது, பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு இருக்கிறாராகவே இந்த காரியங்கள் வராதபடி தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே பரிசுத்தவான்களுக்குள்ளே வராதபடி காக்கப்பட நீங்க ஜபத்திலே வழி நடத்தும்.
2: ஹாலேலூயா. சோத்ர ராஜா, சோத்திரம் சோத்திரம், துதிக்கிறோம் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் பாதுகாத்த எபினேசரே, இனிமாய் கூட எங்களை நீர் பாதுகாத்து கொள்ள முடியா. ஒரு வல்லமையான கரத்துக்குள்ளா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவரா இருக்கிறீரப்பா. அம்மாள் செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லை. அப்படியாக கர்த்தாவே, நாங்கள் உம்மிடத்திலே நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி உமது பாதப்படியிலே வந்த அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கவும், தேசங்களுக்காகவும், இலங்கை இஸ்ரேவேலுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவராகிய தேவன். எங்களுடைய ஜெபங்கள் எங்கள் மடியிலே வந்து விழுந்து விடாதபடிக்கு, எங்களுடைய பாவ சாபங்களே அதற்கு தடையா இல்லாதபடிக்கு, ஒரு விசை கூட தேவரீர் நீர் அந்த பாவ சாபங்கள் எல்லாம் உமது பரிசுத்த ரத்தத்தினாலே அப்பா கழுவும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. சூத்திரம் கொடுக்கப்பட்ட தான ஜெப குறிப்புக்காய் சூத்திர ராஜா அப்பா. இந்த அந்நாட்களிலே ஆண்டவரே, இந்த பிரதான ஆசாரியர்கள் எப்படி மூர்க்க வெறி கொண்டு அவர்கள் இஷ்டம் போல வாழ்ந்தார்கள், அப்படியாக இந்த நாளிலே மக்கள் யாரும் அப்படிப்பட்ட வாழ்விலே வாழாதபடிக்கு ஆண்டவர் தாமே நீர் உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறோம். நீர் என்ன சொன்னீரோ அப்பா, உமது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க. ஒருத்தரும் கேட்டு போவது உமது சித்தம் அல்ல அப்பா. அப்படியாக இருக்கின்ற வேலையிலே கர்த்தாவே, உமது கிருபைனாலே அவர்களை நீர் முடிசூட்டி பாதுகாத்து கொள்ளுங்க. பரிசுத்தவான்களுக்குள்ள கூட கர்த்தாவே, இந்த வேற்றுமையான காரியங்கள், எண்ணங்கள், கீழானவைகள் யாவும் வராதபடிக்கு ஆண்டவரே, உம்மை உற்று நோக்கி பார்க்கிற பிள்ளைகளா எல்லோரும் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. தங்கள் பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்ளவும் வேண்டாத கர்மங்களிலும் தலை வைக்காத படிக்கு இருக்க ஆண்டவராகிய தேவரே நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறாப்பா. நான் நானே என்று சொல்லி அந்த நான் என்ற அந்த வார்த்தைகளுக்கு விலகி அப்பா உமையை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் தங்களை தாழ்த்தி இருக்க உதவி செய்யுங்க. நீர் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிற தேவனா இருக்கிறீர், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிற தேவனா இருக்கிறபடினாலே அப்பேற்பட்ட கர்த்தாவே, இந்த மூர்க்கம் கொள்ளாதபடிக்காப்பா அவர்களுடைய என் வார்த்தைகளே பேச்சுகளே உயர்த்தாத படிக்கு இருக்க கர்த்தர் நீர் சொன்னதை மட்டும் செய்ய தேவன் நீர் உதவி செய்து வழி நடத்துங்க. உமது பரிசுத்த கரத்திலே அவர்கள் அடங்கி வாழ்ந்திருக்க ஆண்டவராகிய தேவன் தாமே நீர் உதவி செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே கூட இயேசப்பா, உமது கிருபை அப்பா ஒன்றே போதுமானதா இருக்கிறது. ஜீவனை காட்டிலும் உமது கிருபை பெரியதா இருக்கிறது அப்பா. அப்படியாக உமது கிருபையிலே அவர்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்க கர்த்தாவே, அவர்கள் வேண்டாத காரியங்களை செய்யாதபடிக்கு கர்த்தர் நீர் மக்களை பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவன் நீர் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை முது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படியாக ஆண்டவரே அந்த சபையிலே ஆண்டவரே அப்பா அந்த சங்கமம் ஊடகத்தை தேவன் நடத்துகிறதான அப்பா சோத்திரம். லெஸ்லி சகோதரனே அவருடைய குடும்பத்தையும் அப்பா முது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். மனைவி பிள்ளைகள் ஆண்டவரே, பேர பிள்ளைகள், குடும்பத்தார், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர் எல்லோரையுமா பிள்ளைகளையுமா ஆண்டவரே நீர் பாதுகாத்து வழி நடத்த முடியாது முது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். மற்றபடியாய் கூட ஆண்டவரே இணைந்து பணிபுரிகிற எல்லோரையுமாய் கூட உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிற எல்லா தேவ பிள்ளைகளின் குடும்பங்களை கூட தேவன் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோப்பா. மற்றபடியா கூட இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டி, மகளுடைய கணவன் மகன் மகளையும் தேவன் நீங்க ஆசீர்வதிங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபித்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காய் கூட நன்றி செலுத்துகிறப்பா. அவர்களும் செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதிங்க, அவர்கள் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாத ஒப்பு கொடுக்கிறோம். இனி ஜெபிக்க வருகிறதான பிள்ளைகளை கூட ஆண்டவர் தாமே நீர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியாக இறுதியாக ஜெபிக்க வருகிறதான ஏமி புஷ்பராஜ் சகோதரியை கூட உங்க கரத்திலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க, மகள் செய்கிறதான ஊழியத்தையும் தேவரீர் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா காரியத்தையும் கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. துதியும் கனமும் மகிமையும் யாவற்றையும் கர்த்தருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன்.
1: எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர் கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் பெற பிள்ளையோடும் கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துவாராக. ஆமேன்,
2: ஆமேன். உங்கள் அனைவரையும் அப்படியே தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். வினோ, தேசத்துக்காக இந்த தேச மக்களுடைய ரட்சிப்புக்காக நீங்கள் அங்கே நடக்கிற அநீதிகள் அநியாயங்கள் துன்மாக்கங்கள் எல்லாம் விலகி போக கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: ஆமாண்டவரே, அன்பின் பரலோக தகப்பனே, இன்றைய நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, இன்றைய நாளிலும் என் தேவனே எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு ஜீவனை தந்து அப்பாய் மட்டுமாக எல்லாத்தையும் இருந்து வழி நடத்தி காக்கிற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்த தேவனே, பரலோக தகப்பனே, கர்த்தாவே உம்மை நோக்கி ஓடி வருகிற பிள்ளைகளை நீங்கள் புறம்பே தள்ளாத தகப்பன் ஆண்டவரே, எங்களை நீங்கள் பாதுகாத்து ஆண்டவரே அப்பா உம்முடைய கிருகையின்படி உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்துகிற அன்பிற்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இந்த சங்கம வானொலியின் ஊடாக தகப்பனே எங்களையும் ஆண்டவரே நீங்கள் தேர்ந்தெடுத்து ஆண்டவரே மற்ற ஜனங்களுக்காக ஜெபிக்க அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறீங்கள் ஐயா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, எங்களுடைய ஜெபங்கள் வீணாய் விருதாய் போகாதபடி தகப்பனே உம்முடைய ராஜ்யத்திலே வந்து சேர ஆண்டவரே அப்பா நீங்கள் எங்களோடு கூட இருந்து இடைப்படுங்க ஆண்டவரே. அப்பா எங்கள் செய்கைகள் எங்கள் எல்லாவற்றையும் உங்கள் பேச்சுக்கள் எங்கள் நடத்தைகள் எல்லாவற்றையும் நீங்கள் காண்கிற தகப்பன் ஆண்டவரே. அப்பா உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாங்கள் செய்திருந்தால் ஆண்டவரே எங்களை ஒரு விசை எங்களை மன்னித்து ஆண்டவரே அப்பா உம்மை அப்பா எங்களை உங்கள் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை தந்து ஆண்டவரே இந்த உலகத்தில வாழுகிற தகப்பனே கிருபைகளை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா சத்துராதியின் கிரியைகளில் கிரியைகளை நாங்கள் நாடாதபடி தகப்பனே உம்முடைய அன்பின் கிரியைகளை நாங்கள் நாட உம்முடைய அன்பின் பிள்ளைகளாக நாங்கள் இருக்க ஆண்டவரே எங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, ஆவியானவரே இந்த உலகத்தில் வாழுவது எவ்வளவோ இனி வருங்காலத்தில் கடினமாக இருக்க போகிறது ஆண்டவரே. ஆனாலும் தகப்பனே அப்பா நாங்கள் ஜெயங்கொண்டு அப்பா உம்முடைய பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு வல்லமையை தாங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே உம்முடைய கரத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே நீங்கள் எங்களையும் வழி நடத்தி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. தேசங்களுக்காக வருகிறேன் ஆண்டவரே, தேசங்களில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆவியானவரே. கத்தாவே ஆவியானவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் தேசத்தில் ரட்சிக்கப்படும்படியான கிருபையை ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. அப்பா இனி வருங்காலங்களில் வாலிப பிள்ளைகள் தான் அப்பா உம்முடைய வார்த்தைகளை வசனங்களை கொண்டு செல்வார்கள் ஆண்டவரே. தேவனே இந்த வாலிப பிள்ளைகளை மட்டங்கடித்து போடுகிற பொல்லாங்கி நாவியை நீங்கள் முறியடித்து போடுங்க ஆண்டவரே. கத்தாவே இந்த வாலிப பிள்ளைகள் எழும்ப விடாதபடி தகப்பனே, எத்தனையோ பழக்க வழக்கங்கள் காரியங்களை கொண்டு சத்ருவானவன் அப்பா இவர்களை வீழ்த்த பாக்குறானே ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே ஆவியானவரே, இந்த பிள்ளைகளை நீங்கள் ஒரு விசை கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே இவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் புத்தியையும் கொடுத்து ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். உம்முடைய வார்த்தைகளை வசனங்களை ஆர்வம்
4: உலகத்தோடு 6000 பிள்ளைகளாக தகப்பனே, இந்த பிள்ளைகளை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. சத்ருவானவன் அப்பா வெக்கப்பட்டு போவானாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. தகப்பனே, இந்த பிள்ளைகளை நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. தேசங்களில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. உம்மை அறியாத வாலிப பிள்ளைகள், உம்மை அறியாத வாலிப பிள்ளைகளின் குடும்பங்கள், பெற்றோர்களை உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே, அவர்களும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை கை கொண்டு நடக்கவும் ஆண்டவரே, அறியவும் ஆண்டவரே, உம்முடைய திருநாமத்தை நேசிக்கவும் ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே, அவர்களோடு கூட இருங்காண்டவரே. தகப்பனே கத்தாவே, வருகிற உபத்திரவங்களில் எல்லாவற்றிலிருந்தும் நீக்கலாக்கி விடுங்காண்டவரே. அப்பா, ஒரு குடும்பங்களுக்குள்ள சமாதானத்தை உண்டு பண்ணுங்காண்டவரே. சமாதானத்தை கெட்டுக்கிற பொல்லாங்கி நாவியை நீங்கள் மட்டும்தான் ஐயா முறியடிக்க முடியும் ஆண்டவரே. தேவனே கத்தாவே, ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நிறைவான சமாதானத்தையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுங்காண்டவரே. தேசங்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. நாடு நாடுகள் ஆண்டவரே, ஊர் ஊராக ஆண்டவரே, தெரு தெருவுகளாக ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை அப்பா தகப்பனே கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளாக மாற்றுங்காண்டவரே. அப்பா தகப்பனே, உம்மை அறியாத பிள்ளைகளுக்கு என்றவனே உம்முடைய வார்த்தைகளை கற்பிக்கும்படியான ஊழியக்காரர்களை அனுப்புங்காண்டவரே. தேவனே கத்தாவே, உம்முடைய வார்த்தை வசனம் புடமிடப்பட்டது ஆண்டவரே, புடமிடப்பட்டது ஆண்டவரே. எத்தனையோ ஏத்த உம்முடைய வார்த்தையினால் வசனங்களினால் ஓ அப்பா தகப்பனே, எங்கள் வாழ்க்கை உள்ளது என்று அவர்கள் யாவரும் அறியும்படியாக, நாங்களும் அறியும்படியாக தகப்பனே, ஒவ்வொருவருக்கும் நல்ல ஞானத்தையும் கிருபையும் தந்து காத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் கூட இருப்பதாக, தேசங்களில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, நீங்கள் சொல்லி இருக்கிறீங்களாண்டவரே, உள்ளங்கையில் நான் வரைந்திருக்கிறேன் என்று. அப்பா ஆமாண்டவரே, நீங்கள் எல்லோரையும் யாவரையும் உம்முடைய பிள்ளைகள் அப்பா, இந்த பூமியில் உள்ள அனைத்து பிள்ளைகளும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. நீங்கள் தான் எங்களுக்கு தகப்பன் ஆண்டவரே. நீங்கள் உங்களுடைய உள்ளங்கையில் எங்களை வரைந்திருக்கிறீங்கள் ஆண்டவரே. தேவனே கத்தாவே, உம்முடைய கரத்தில் வரைந்த எந்த பிள்ளைகளும் விடுபட்டு போக கூடாது ஆண்டவரே. சத்ருவானவன் வெக்கப்பட்டு போவானாக தகப்பனே. கத்தாவே ஆவியானவரே, இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால ஒவ்வொரு வீடுகளையும் கழுவுங்க ஆண்டவரே. பரிசுத்த படுத்துங்க ஆண்டவரே, சமாதான படுத்துங்க ஆண்டவரே, சுக பலத்தை கொட்டுங்க ஆண்டவரே. தேவனே கத்தாவே, கண்ணீரை ஆண்டவரே நீங்கள் துடைக்கிற தகப்பன் ஆண்டவரே. ஒவ்வொருவரின் கண்ணீரை காண்கிறீர்கள் ஆண்டவரே. தேவனே கத்தாவே, சத்ருவானவன் போடுகிற இந்த கண்ணீர்கள், இந்த வேதனைகள், இந்த உபத்திரவங்கள் இந்த தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் மீட்டு தாவே, நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளை மீட்டு ரட்சித்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் நாதா. நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த சங்கம் வானொலியை நடத்துகிற இந்த சகோதரன் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் தகப்பன். இந்த குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. ஆவியானவரே, போக்கிலும் வரத்திலும் எல்லாவற்றிலும் இந்த சகோதரனோடு கூட இருந்து, இந்த குடும்பத்தோடு கூட இருந்து அப்பா, இனியும் இந்த சங்கம் வானொலியில அப்பா பல பல ரட்சிப்புகள் நடக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, உண்மை அறியாத மக்கள் ஆண்டவரே இந்த சங்கம வானொலியினூடாக கேட்கிற ஜெபங்களினூடாக ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. தேவனே, இந்த சகோதரனை இன்னும் அதிகமான ஊழியங்களை செய்யும்படியான கிருபைகளை கொடுத்து காத்து நடத்துங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இதே போல தகப்பனே, அப்பா என் சகோதரி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. அந்த குடும்பத்தோடும் கூட இருந்து அந்த குடும்பத்தின் தேவைகளை சந்தித்து ஆண்டவரே, அந்த குடும்பத்தின் ஊழியங்களை காத்து நடத்தி கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே, பிள்ளைகளோடும் கூட இருந்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இதே வேளையிலும் கத்தாவே, இந்த சங்கம வானொலிக்கு வர முடியாத தடைகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்பா, வர முடியாத தடைகளினால் எத்தனையோ விசுவாசிகள் ஆண்டவர இந்த இடத்துல வர முடியாமல் இருக்கிறது தகப்பனே. கத்தாவே, அந்த தடைகளை நீங்கள் எடுத்து போட்டு ஆண்டவர இந்த இடத்துல திரும்பவும் அவர்கள் வந்து ஜபிக்க ஆண்டவரே நீங்கள் அப்பா அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. அதே போல இங்கு வந்து ஜபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. ஒவ்வொருவரின் இருதயங்களை காண்கிற தகப்பன் ஆண்டவரே, அவர்களின் இருதயங்கள் எண்ணங்கள் இயக்கங்களை நீங்கள் அறிந்தபடியினால் தகப்பனே அப்பா அவர்களுக்கு நீங்களே உதவியாக பாதுகாப்பாக நோய்களை குணமாக்கி அப்பா சுக ஆரோக்கியத்தை சமாதானத்தை கொடுத்து காத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, இங்க வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தாய்மார் பெற்றோர்களின் பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. கத்தாவே அவர்களோடு கூட அவர்களை நீங்கள் எல்லா வித தீங்கி நின்றும் விடுவித்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. அதே போல கத்தாவே ஆவியானவரே, ஏ மிசிஸ்டர் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே மற்றவர்களுக்காக பேர் பேராக ஒருவர் பேரை மறக்காமல் ஆண்டவரே, தகப்பனே ஜெபிக்கிற சகோதரி ஆண்டவரே, இந்த குடும்பத்தை நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே, அந்த சகோதரி இருதயத்தில் எண்ணங்கள் இயக்கங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் தகப்பனே. கர்த்தாவே அவர்களை நீங்கள் பாதுகாத்து எல்லா தீங்கினும் விடுவித்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் அந்த குடும்பத்தோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. சத்ருவான அப்பா இந்த குடும்பத்தை மேற்கொள்ளாதபடி தகப்பனே, வேதனைகளை கொடுக்காதபடி சமாதானத்தோடு சுகத்தோடு பலத்தோடு இருக்காண்டவர், இந்த குடும்பத்தோடு கூட இருந்து நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவர். நன்றியா ஆண்டவரே, உம்முடைய பாதபடியில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. நீக்கு மின்று மின்று மாறாதவரையா, உமக்கு கோடான கோடி நன்றியா ஆண்டவர். எல்லா கனதுதி மகமை உமக்கொருவருக்கே செலுத்துகிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு சூத்தம். நன்றி வினோ. கத்தர் உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன். ஜெபத்தோடு கூட ஏமியிடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். அன்பான பிதாவை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினா உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீர், அதுக்காய் ஸ்தோத்திரம். அந்தவரே வந்து ஜெபிக்க முடியாமல் போன அந்தவரே டொலி சிஸ்டருக்காய் ஸ்தோத்திருக்கிறேன். அந்த பிள்ளை என்னை கண்ணோக்கி ஆண்டவரே, அப்பா ஏப்பா ஆண்டவரே, தகப்பனே கலாவுக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பிள்ளையோடும் கூட இருந்து நடத்தும் ஐயா. ஆண்டவரே சங்கம வானொலிக்காய், லேசியண்ணா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உமை ஸ்தோத்திருக்கிறோம். சகலதே நீங்க பொறுப்பேறுங்க கத்தாவே. இந்த நாளை பொறுப்பேறுங்க, இனி வர ஒரு புரோக்ராம்களை பொறுப்பேறுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே.
5: ஆமேன் ஆமேன். நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் கத்தாவே. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே அப்பா, உங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம்,
6: உங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். துதியில் மத்தியில வாசம் பண்ணுறவரே, உங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். நீங்க நல்லவர், வல்லவர், போதுமானவர்.
7: உங்களோட மைக் ஆஃப் ஆயிட்டு ஆன் பண்ணுங்க. ஆமீன் ஆமீன். அவர் சென்று விட்டார், திரும்பி வருவார்னு சுவாசிக்கிறோம். அப்படியே மைக் ஆஃப் ஆகிட்டது. திரும்பமாக அழைப்போம், கர்த்தர் வழி நடத்துவாராக. கத்தடி கரத்திலே ஒப்பு வைப்போம். தொடருங்களம்மா.
6: நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் கத்தாவே. சுவாமி தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே, உங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரதே, உங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். வானமும் பூமியும் ஒளிந்து போகும் போகாது என்று சொன்னவரே, உங்களை துதிக்கிறோம், உங்களை சோதரிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளை தந்து நீங்கள் எங்களுக்கு நல்லவர், வல்லவர், போதுமானவர், போதுமானவருக்கு அதிகமானவர், துதிக்க பாத்திர ராஜா, உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் இந்த வானொலியில எடுக்கப்பட்ட ஜெபங்கள், விண்ணப்பங்கள், சோத்திரங்கள், மன்றாட்டுகள் ஒன்றுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இந்த நேரத்திலும் சகோதரி ஜனத்துக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அவர்களுக்கு தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த தேசத்திலும் ஆண்டவரே எல்லோரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேணுமா, எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அந்த தேசத்திலே ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், ஆண்டவரே பதவியில இருக்கிறவர்கள் எல்லோரையும் கூட உங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அந்த தேசத்தை வறுமையின் பிடியிலிருந்தும், பொருளாதார சரிவுகளின் பிடியிலிருந்தும், விலை அதிகரிப்புகள், விலையேற்றங்களிலிருந்தும் ஆண்டவரே நீங்கள் அந்த தேசத்தை பாதுகாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கத்தாவே சகோதரி வினோபுக்காய், ஆண்டவரே ஜசிமாவுக்காய், ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். அந்த பிள்ளைகள் வந்து ஆண்டவரே சுவாமி இந்த வானொலியில் ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு ஜெபங்கள், விண்ணப்பங்கள் ஒன்றுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஜசிமாவின் வேல இடத்திலே இயேசப்பா பாதுகாத்து போக்கிலும் பரத்திலும் துணையாக இருந்து ஆண்டவரே இன்னுமாக பகலிலே மக ஸ்தம்பமுமாய், இரவிலே அக்கினி ஸ்தம்பமுமாய், அந்த பிள்ளைக்கு முன்பதாக நீங்கள் செல்ல வேணுமா, எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அந்த இடத்திலும் ஆண்டவரே அவர்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். அவர்களோடு கூட இருக்க வேணுமாய், செய்கின்ற ஊழியங்களே கூட இருக்க வேணுமா, எங்களை கரத்திலே ஒப்படைக்கிறோம். சௌதரி கலாசீலனுக்காய் நன்றியப்பா, அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சுவாமி. சௌதரியோடு எடுக்கின்ற விண்ணப்பங்கள் ஜெபங்கள் சௌத்திரங்களுக்காக நன்றியப்பா. கலாசீலனுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த பிள்ளைகளுடைய தேவைகள், இந்த குடும்பத்தில் உள்ள தேவைகள் ஒன்றிலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். சௌதரி ராஜிபால் சிங்கம் குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகள் ஆண்டவரே, அவர் செய்கின்ற ஊழியங்கள் எல்லாரையும் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்திலும் எந்த ஒரு நன்மையும் குறைவுபட்டு போகாதபடி அவர்களை தாங்கி நீங்க நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி, எங்களை கரம் கூட இருக்க வேணுமா, எங்களை கரத்திலே நாங்களோ படைத்து ஜெபிக்கிறோம். அதே போல ராஜா, இந்த புதிய நாளுக்கு ஒப்புக்கெடுக்கிறோம், ஐயாவை ஒப்புக்கெடுக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட சரீர பலவீனங்கள் நீங்க ஜெபிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி, சௌதரி சுபாஷினியை ஒப்புக்கெடுக்கிறோம், அவர் எடுக்கின்ற ஜெபங்கள் விண்ணப்பங்கள் சோத்திரங்கள் ஆண்டவரே, இருக்கிற தேசம் ஒவ்வொன்றுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி, ஆண்டவரே பிரதர் டானாலை ஒப்புக்கெடுக்கிறோம், அவருடைய ஊழியங்களை ஒப்புக்கெடுக்கிறோம், தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். அதே போல இந்த நாளிலும் பிரதகுணாவையும் ஒப்புக்கெடுக்கிறோம், அவருடைய ஊழியங்களை ஒப்புக்கெடுக்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். அவருடைய பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஒப்புக்கெடுக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே, எங்களுடைய கரம் கூட இருக்க வேணுமா, எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்க வேணுமா, எங்களை கரத்திலே ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் கத்தாவே சுவாமி, எங்களுடைய கரம் இவர்கள் எல்லோரோடும் கூட இருக்க வேணுமா, எங்களை பாதத்திலே தருகிறோம் ஆண்டவரே. இந்த வேலையிலும் ஷர்மிளா குடும்பத்தாரை ஒப்புக்கெடுக்கிறோம் அப்பா. அந்த சகோதரியுடைய குடும்பத்திலும் ஆண்டவரே சுவாமி, தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். சௌதரி தயாவுடைய குடும்பத்தாரை ஒப்புக்கெடுக்கிறோம் ஆண்டவரே. கனிஷ்டாவை ஒப்புக்கெடுக்கிறோம், அவள் கனிஷ்டா படிக்கின்ற அந்த ஸ்கூலை ஒப்புக்கெடுக்கிறோம், இந்த மாணவர்களை ஒப்புக்கெடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த இடத்திலே பிரின்சிபல் மார் டீச்சர்ஸ் மார் எல்லோரையும் கூட எங்களுடைய கரத்திலே ஒப்புக்கெடுக்கிறோம். இந்த புதிய நாளை தந்த தேவனே, எங்களுக்கு ஸ்தோத்திரம். பாசப்பா லூயிசரனுக்காய் நன்றியப்பா, அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி தகப்பனே. அவர் இருக்கிற அந்த கர்நாடக மாநிலத்துக்காய் நன்றி, அவருடைய சபைகளுக்காய் ஆண்டவரே உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் கிளேந்திரன் அம்மா இவர்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அருமையாக உங்களுக்கு கொடுத்த இந்த தாய்மாருக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளும் சாதரி ஜான்சிக்காய் சோத்திரம் அப்பா, அவர் செய்கின்ற ஊழியங்களுக்காய் சோத்திரம், அந்த இருக்கிற தேசத்துக்காய் எங்களுக்கு சோத்திரம் ஆண்டவரே. இன்னுமாக அந்த குடும்பத்திலும் ஆண்டவரே, அவருடைய சமாதானத்துக்காய் அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட ஆண்டவரே, விருப்பங்கள் இருந்தே வாஞ்சைகள் நிறைவேற ஜெபிக்கிறோம். சாதரி கான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம், கான்சியுடைய ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சாதரி ஐரினுக்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா ஆண்டவரே, ஐரின எடுக்கிற விண்ணப்பங்கள் ஜெபங்கள் சோத்திரங்களுக்காய் நன்றி. சௌதரி வாணி வெங்கட்டுக்காய் சோத்திரம், அவ தருகின்ற ஒவ்வொரு சிந்தனை துளிகள் வாக்கு தத்த வசனங்கள் ஒவ்வொரு காய்களுக்கு சோத்திரம் அப்பா. த ஓலியர் சுசேஷரேட்வின் வானவையா அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம், அவருடைய ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் நித்திய ஒளிச்ச நேரத்தில் இணைகின்ற ஊழியர்களை ஒப்பு கொடுக்கிறோம். சௌதரையா பிள்ளைகள் மருமக்கள் சந்ததியாக ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல சௌதரி கருணாவை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கருணாவுக்கு இன்னும் கொடுத்திருக்கிற தாளந்திகளுக்காய் நன்றியப்பா, அந்த தாளந்திகள் இன்னும் பழகி பெருகும்படியா எங்களுடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம். வெளிவிடுகின்ற ஒவ்வொரு சீடிகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதிலே உள்ள பாட்டுகளை கேட்கிற ஒவ்வொரு உறவுகளும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட வேணுமா, எங்களுடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். பாஸ்டாண்டன் ராஜநாயகத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம், அவருடைய சபை மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாக இந்த நாளிலும் ஆண்டவரே, அவர் கூட நீங்கள் தரப்போகின்ற வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி, அதே போல கூட இருந்து நீங்கள் இவர்களை வழி நடத்த வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். சாதிரி ரஞ்சினி அலங்கார மணியை ஒப்பு கொடுக்கிறோம், ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அவருடைய குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். சாதிரி டாலி சிஸ்டருக்காய், கணவருக்காய், மகனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சாதிரி சுபாலங்கோவை குடும்பமாய் ஒப்பு கொடுக்கிறோம், கணவரை ஒப்பு கொடுக்கிறோம், பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளை பொருட்படுத்த தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம். அதே போல சங்கமம் மணல் ஸ்தாபகர் தேவோழியர்களாக எங்கள் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம், ரீட்டாண்டி ஒப்பு கொடுக்கிறோம், மகனை குடும்பமா எங்களை கரத்திலே தருகிறோம். இன்னுமாக ஆண்டவரே கூட இருந்து நடத்த வேணுமாய், பிற குழந்தைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வேலை எடுத்த ஊழியங்களையும் உங்களுடைய பாதத்திலே தருகிறோம். குடும்பத்தில் உள்ள தேவைகள், ஊழியத்தில் உள்ள தேவைகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். வேலைக்கு போகின்ற நேரங்கள், வருகின்ற நேரங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வாகனங்களிலும் எல்லா கருவிகளும் ஆண்டவரே சரியாக வேலை செய்ய வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வாகனங்கள் ஒவ்வொன்றிலும் கல்வாரி ரத்தத்தை நாங்கள் செலுத்தி ஜெபிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த சகோதரன் மாக்கையின் குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுக்கிறோம், அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு இணைந்து ஜெபிக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஜோபலை ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. பிள்ளையோடு கூட இருக்க வேணுமாய், பெற்றோருக்கு கீழ்படி உள்ள பிள்ளையாய் வளர்ந்து வர வேணுமாய், எங்களை கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வசனங்கள் வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்து அவனை உங்களுக்கு உகந்த மகனாய் நீங்கள் மாற்றி ஆசீர்வதித்து நடத்த வேணுமாய் ஜெபிக்கிறோம். இன்னும் மாகாண்டவரே, ருமானா குடும்பத்திலும் ஒருவர் ஜெபிக்கிறோம். அவளுடைய தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். தக்காயினியை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, சகோதரியுடைய கணவரை ஷியாமை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. அவருக்கு எல்லா சரீர பலவீனங்களையும் நீங்க வேணுமா ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்திலும் ஒரு ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதல் எல்லாவற்றையும் உங்களுடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து எல்லாம் பிள்ளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கட்டி நிற்கிறோம். உங்கள் நல்ல தகப்பனே, ஆமீன்.
7: ஆமீன் ஆமீன். நிறைய ஜெபங்கள் எடுத்து வந்தது சௌரியே மீஸ்வராஜா திரும்பமாக சுகம்பெல்லனோடு இணைத்ததுக்காக நன்றி செலுத்திக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தொகுத்து வழங்கிய சௌரி ஜெனட் அவர்களையும் இணைந்து அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே இணைந்து ஜபித்த ஒருவர்களையும் அதே வேளையிலே இந்த சமர்காலங்களில் இணைய முடியாதவர்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். கத்தடி கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இணைந்திருக்க சௌரி வினோவையும் குடும்பத்தாரையும் அவருடைய மகளை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இணைந்து ஜபித்து கடந்து சென்ற ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியாக நாங்கள் சகோதரி சுபாசினி அவர்கள் இலங்கை இந்த இணைவாரணை சுவாசிக்கிறோம். அதுவரையும் ஒரு சில நற்சிந்தனைகளை கேட்போம். அதனைத் தொடர்ந்து மீதியான ஊழியங்களுக்குள்ளாக கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்தில் நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி சுபாசினி அவர்கள் இணையும் வரை ஒரு சில நற்சிந்தனை கூட கடந்து செல்வோமா? ஆமீன்.
8: ரெக்கார்டிங் இன் ப்ரோக்ரஸ்.
7: ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் பாஸ்டர் கிறிஸ்டினா டைட்டஸ் அவர்கள் எடுத்து வருகிற நற்சிந்தனை கூட கடந்து செல்வோமா? ஆமீன்.
9: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீத 63:8 வாசிக்கலாமா? என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. ஆமேன். அல்லேலூயா. பற்றி கொண்டிருக்கிறது, தாங்குகிறது, இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. அப்ப பற்றி கொள்வது என்ன, தாங்குகிறது அப்படின்னா என்ன என்று பற்றிக்கொள்வது, பிடித்து கொள்வது. அதை எப்படி செய்யணுமா? தொடர்ந்து ரெகுலரா செய்யணுமா? இதுல தொடர்ந்துன்றதுதான் என்ன தொட்ட ஒரு வார்த்தை. எல்லா வசனத்திலும் ஒரு வார்த்தை நம்மை தொடும் இல்லையா? அப்ப பற்றி கொண்டிருக்கிறது, நம்மை பிடித்து கொண்டிருக்கிறது, அது மட்டும் கிடையாது, அது என்னை தாங்குகிறது அப்படிங்கறத விட தொடர்ந்து அப்படின்னு யோசிச்சேன் நானு. இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில ஏதாவது ரெகுலரா இருக்கா? பிரேயர் ரெகுலரா இருக்கணும், வேத வாசிப்பு ரெகுலரா இருக்கணும், அதுக்கப்புறம் நம்முடைய ஜெபங்கள் ரெகுலரா இருக்கணும், நம்முடைய தியானங்கள் ரெகுலரா இருக்கணும், ஆண்டவரோடு கூட உட்கார்ந்து பேசுறது ரெகுலரா இருக்கணும். இது எல்லாமே ரெகுலர், ரெகுலர் டைம்ல ரெகுலர் ரெகுலரா நடக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது எப்ப இந்த ரெகுலர் நம்ம விட்டு போகுதோ, தொடர்பு தொடர்ந்து இதை நம்ம விட்டு தூரமா போகுதோ, அப்ப ஆண்டவருக்கு நமக்கும் ஒரு கேப் வருது இல்லையா? அதுதான் தாவீது சொல்லும்பொழுது இங்க சொல்லுகிறார், தொடர்ந்து சொல்றாரு. என் ஆத்துமா உம்மை பற்றி கொண்டிருக்கிறதுன்னு அன்னைக்கு எடுங்க எழுதியிருக்கிறார். ஆனா தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது நீங்க எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இன்னைக்கு என்னவா இந்த நீங்க ரெகுலர் பண்ணுங்க அப்படின்னு தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது மட்டும் இல்ல, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. அப்படி வலதுகரம் எப்படி, ஒருவேளை இந்த தொடர்ந்து பற்றி கொண்டு இருப்பதினாலே அது வலதுகரம் நம்ம என்ன பண்ணுது, அது தாங்கி கொண்டிருக்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தைய தூக்குறோம், அது நம்ம பிடிச்சிட்டு இருக்கு. நம்ம தாயானவள் இல்ல தகப்பனானவள் என்ன செய்வோம், எப்பவுமே அத நம்ம தான் ரொம்ப கேரா பாத்துப்போம். ஆனா அது என்ன பண்ணுங்க, அதனும் விழுந்துற மாதிரி அது அப்படியே பிடிச்சிருக்கிறத நீங்க பாத்துருக்கீங்களா? நம்ம நல்லா தான் தூக்கி வச்சு பார்த்து நம்மள இறுக்கமா பிடிச்சிருக்கோம். சில சமயங்கள்ல ஒரு ஷேக்கிங் வருது, இல்ல ஒரு இடத்துல ரொம்ப வேகமா மூவ் ஆனப்பெல்லாம் அது அழகா இறுக்கி பிடிக்கும். பாத்திருக்கீங்களா நீங்க? அந்த மாதிரிதான் உங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்களுக்குள்ள ஒரு ஷேக்கிங் வரும்போது, உங்களுக்குள்ள ஒரு ஒரு ஷேக் வரும்போது, உங்களுக்குள்ள ஒரு தடுமாற்றம் வரும்பொழுது நீங்க என்ன செய்யணுமா, அவரை பற்றி பிடிக்கணும். ஆனா அதுவே தொடர்ந்து பற்றி பிடிக்கணும்ங்கிறாரு. என்ன வந்தாலும், என்ன நடந்தாலும், ஒண்ணுமே நடக்கலனாலும் நீங்க அவரை தொடர்ந்து பற்றி பிடித்துக் கொள்வீர்களால் அவருடைய வலதுக்கரம் உங்களை தாங்குகிறது. ஆமேன். அவருடைய வலதுக்கரம் என்ன செய்யுமா, நம்ம அழகாய் தாங்கும். வேதம் சொல்லுகிறது, அவருடைய வலதுக்கரம் என் தலையின் கீழ் இருக்கிறது, அவர் இடதுக்கரம் என்னை அணைத்துக் கொண்டு இருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், அப்படியே அந்த அணைப்பு, அது எப்படி தலையை இப்படி ஒரு பிடிச்சு அப்படியே அணைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கான். இந்த மாதிரியான ஒரு அனுபவத்துக்குள்ள நீங்களும் போகணும். அவன் நம்ம அணைத்து கொண்டிருப்பதை நம்ம ஃபீல் பண்ணணும். அதுதான் ஆண்டவர் விரும்புற காரியம் இல்லையா? அவனுக்கு சங்கீதக்காரன் அவங்க சொல்லி கொடுக்கிற காரியம் என்ன? தொடர்ந்து செய்யுங்க. என்னன்னாலும் சரி, தொடர்ந்து இருங்க, அவரோடு கூட தொடர்ந்து போங்க, அவரை தொடர்ந்து பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அதனால அவர் வலதுகரம் உங்களை தாங்கும், தப்ப வைக்கும், வழிநடத்தும், ஏந்து சுமக்கும். நீங்க அழகாய் அவர் சமூகத்துல நீங்க வாழ்ந்திருப்பீங்க, செழுத்திருப்பீங்க. ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம், இந்த நாள்ல பரிசுத்தாவிட எங்களோடு கூட பேசிருக்கிறீங்க. வார்த்தைக்கு உங்களுடைய எல்லாம் முடிதாண்டு வரு அப்பா. நாங்க தொடர்ந்து பற்றி கொள்ள அது மாத்திரமில்ல, இதனாலே அந்த வலதுகரம் எங்களை தாங்குவதற்காய் நன்றி ஆசீர்வதிங்க. தொடர்ந்து இந்த அப்பா அந்த டிவோஷன் கொடுக்க எங்களுக்கு கிருப செய்யுங்க. ஆசீர்வாதமா இருக்கட்டும். இதை கேட்கிற கேட்கிற பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ ஆல்.
8: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 145 சங்கீதம் 18 வசனம். கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் உங்களின் கூப்பிடுதல்கள் எவைகளாக இருந்தாலும் அவைகளுக்கு பதிலை தருகிற நாளாய் கர்த்தர் ஆசீர்வதித்து வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேக தங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற பல சூழ்நிலைகளில், பல வேளைகளில் அதிலிருந்து மீளும்படியும் தப்பித்துக் கொள்ளும்படிக்கும் மனிதர்களை, அருகில் இருப்பவர்களை, உறவுகளை, நண்பர்களை நாடி சென்றும் கூப்பிட்டும் இருப்பீர்கள். உங்களின் கூப்பிடுதலுக்கு செவி கொடாமலும் தாமதித்தும் வர தவறியும் உதவி செய்ய முடியாமலும் அநேகர் விலகி போயிருப்பர், விட்டு சென்றிருப்பர். ஆனால் நீங்கள் இன்றைக்கு எந்த சூழ்நிலையிலும் கர்த்தாதி கர்த்தரை முதலில் கூப்பிடுகிறவர்களாய் காணப்படுவீர்களானால் அவர் மூலமாய் உங்களுக்கு அனுப்பப்படும் உதவிகளும் ஒத்தாசைகளும் நிச்சயமாக நிறைவேறும், உறுதியாய் அவைகள் நடந்தேறும் என்பதை விசுவாசியுங்கள், பதிலை பெற்றுக் கொள்வீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டவர்களுக்கு கர்த்தர் மிக சமீபமாய் வந்து பதில் கொடுத்ததை குறித்து தியானிப்போம். வாசிக்கலாம் மார்க் எழுதின சுவிசேஷம் 10 நாம் வாசிக்கையில், அங்கே எரிகோவின் நகரத்தின் வீதியில் பர்திமேயோ என்கிற ஒரு குருடனை குறித்து பார்ப்போமானால், அவன் குருடனானபடியினால் தன் வயிற்று பிழைப்பிற்காக வீதியில் அன்றாடம் பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பது வழக்கம். அவன் இயேசு எரிகோவில் வந்திருக்கிறதையும் அவர் செய்து வருகிற அற்புதங்களையும் கேட்டு விசுவாசிக்கின்றான். அப்பொழுது இயேசு அந்த பக்கமாய் வருகிறார் என்பதை கேள்விப்படுகிறான். உடனடியாக, இயேசுவே தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகின்றான். சமுதாயம் அவனின் குரலை, விசுவாசத்தை அதட்டினாலும் தடை செய்தாலும் அவனின் இருதயத்தில் இயேசுவை முழுமையாக விசுவாசித்தபடியினால் முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுகின்றான். அப்பொழுது இயேசுவினுடைய பாதையும் கால்களும் பர்திமேயை நோக்கி திரும்புகிறது, அவனிடமாக நிற்க வைக்கிறது, அவனிடம் விசாரிக்க வைக்கிறது, அவனுக்கு அற்புதம் செய்ய விளைகிறது. அந்தபடியே இயேசு பர்திமேயிற்கு கண் பார்வையை கொடுத்து அற்புதம் செய்கிறார். இயேசுவினுடைய பிரயாணத்தின் பாதையை மாற்றின பர்திமேயின் குரல் இன்று வரையில் பேசப்பட்டு வருகிறதை நாம் வேதத்தில் வாசித்து வருகின்றோம். என கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்களும் கூட பர்திமேயை போன்று இருளான உங்களின் சூழ்நிலைகளுக்குள் சிக்குண்டு நீண்ட நாட்களாய் வெளிச்சத்தை காணாதபடிக்கும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற காரியங்கள், தேவைகளில் விடுதலை இல்லாமலும் அடைக்கப்பட்ட வாசல்களாயும் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை காண முடியாதபடிக்கும் கலக்கத்தோடும் கண்ணீரோடும் பயத்தோடும் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு உங்களின் விசுவாசம் பெருகும்படியும் இதுவரையில் தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிட்டதை காட்டிலும் அதிக நம்பிக்கையோடு, நிச்சயத்தோடு கூப்பிடும்படிக்கு கர்த்தர் விரும்புகின்றார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் இயேசு சமீபமாயிருக்கிறார் என்ற முழு நிச்சயத்தோடு கூப்பிடும் பொழுது கர்த்தர் செவி கொடுக்கின்றார், உங்களை விசாரிக்கின்றார், உங்களின் மன விருப்பங்களை நிறைவேற்ற காத்திருக்கின்றார். இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளை கொடுத்து அதட்டிய தேவன் உங்களின் சூழ்நிலைகளுக்கும் கட்டளை கொடுத்து அதட்டுகின்றார், ஆசீர்வதிக்கின்றார், விடுவிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள், சமாதானத்தை பெற்றுக் கொள்வீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
10: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? சங்கீதம் 24:3. பிரியமானவர்களே, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? தேவனுக்கு அருகில் இருக்க விரும்புகிறவர் தூய்மையாகவும் நேர்மையாகவும் வாழ வேண்டும் என்பதை இந்த வசனத்தில் பார்க்கிறோம். கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே என்று பதிலளிக்கிறார். அன்று இயேசுவை குறித்து குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததால் நானும் குற்றம் செய்தேன் என்று அவருடைய சீஷர்களில் ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் குற்றம்பி
11: அழுதான்.
10: வஞ்சக குழியிலே அவன் விழுந்தான் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நாம் ஒவ்வொருவரும் நிலைத்திருக்கும்படியாக இன்றே எம்முடைய கைகளையும் இருதயங்களையும் உள்ளான மனுஷனையும் அவருடைய பாதத்திலே வைத்து எம்மை தேவன் தகுதிப்படுத்தும்படியாக நாம் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுப்போம். அவ்வாறு நாம் அர்ப்பணிக்கும் பொழுது எங்கள் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும். நாம் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.
11: கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலும் மீண்டுமாய் ஒரு புதிய வார்த்தையோடு புதிய நாளிலும் உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 15:28 இந்த நாட்களிலே வாசிக்க கேட்போமாயிருந்தால், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இஸ்ரியே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் ஆரோக்கியம் ஆனால் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்திலே நீங்கள் பார்க்கிற வேளையிலே ஒரு புரஜாதி ஆகிய ஒரு கானானிய ஸ்திரீ ஆண்டவரோடு இந்த நாட்களிலே வந்து அவரிடத்திலே தன்னுடைய விசுவாசத்தை இந்த நாட்களிலே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள், அவள் தன்னுடைய நிலைமையை, தன்னுடைய விசுவாசத்தை ஆண்டவருக்கு வெளிப்படுத்துகிறாள். எப்படி என்று பார்ப்போமா இருந்தால், இந்த நாட்களிலே பாருங்கள், அவள் அங்கே ஆண்டவரை விடாதபடி பின்தொடர்ந்து போய் இந்த நாட்களிலே ஆண்டவரோடு இந்த நாட்களிலே அங்கே அந்த தனக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தையும் தனக்கு கொடுத்திருக்கிற அந்த காரியத்தையும் இந்த நாட்களிலே ஆண்டவருக்குள்ளே இந்த நாட்களிலே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவரும் இந்த நாட்களை பாருங்கள் அவருடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியாக அநேக கேள்விகளை இந்த நாட்களை கேட்டுக்கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்களை பாருங்கள், அவருடைய சீஷர்கள் வந்து அங்கே ஆண்டவரிடத்திலே சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்கள் எப்படி என்றால் பாருங்கள், அதற்கு அவர் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு இடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவள் அவரை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், தங்கள் எஜமானின் மேசையிலே இருந்து உள்ள துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக எப்படி சொல்லுகிறார் என்றால், இஸ்ரியே உன் விசுவாசம் பெரிது என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லுகிறதை சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள் என்றால். அந்நேரமே அவள் மகன் அங்கே என்ன நடக்கிறது என்றால் ஆரோக்கியம் அடைந்தாள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இந்த நாட்களில் இருக்கிறது? விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவையின் உறுதியும் காணப்படாதவைகளும் நிச்சயமாக இந்த நாட்களில் இருக்கிறதுனால் அருமை பிள்ளைகளே, நாங்கள் விசுவாசத்தை கண்களினால் காணவில்லை. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பாருங்கள். இந்த நாட்களிலே ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இந்த நாட்களிலே வானத்து நட்சத்திரங்களையும் கடற்கரை மணலையும் நீ நோக்கி பார், இவ்வளவாக உன்னுடைய சந்ததி பெருகும் என்று சொல்லி இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லி வாக்கு கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் ஆபிரகாம் அந்த விசுவாசத்தை கண்களால் காணவில்லை, செவிகளினால் கேட்டார். இந்த நாட்களிலே ஆண்டவர் பாருங்கள், இந்த நாட்களிலே ஆபிரகாமுடைய காலத்தில் பாருங்கள், அந்த வாக்கு தத்தம் இந்த நாட்களை பாருங்கள் நிறைவேறவில்லை. ஆனால் பாருங்கள், அந்த அவருடைய சந்ததியாக இருக்கிற நம்முடைய நாட்களிலே அந்த வாக்கு தத்தங்கள் இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. எப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாக அந்த வார்த்தைகள் நிறைவேறி இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார். ஆனால் வாக்கு கொடுத்து தன்னை மறைத்து வைத்திருந்தார் அருமையான அன்பு பிள்ளைகளே. ஆனாலும் பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முடிவிலே பாருங்கள் அப்படியே வந்து பாருங்கள், ஆபிரகாம் சந்ததியூடாக நாங்கள் வந்து இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாக அவருடைய பிள்ளைகளாக இந்த நாட்களை அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படியான ஒரு ஆசீர்வாதம் என்று நீங்கள் பார்த்தீர்களா? அன்பு பிள்ளைகளே பாருங்கள், இந்த கானானிய இஸ்ரவேலுடைய விசுவாசம் இவ்வளவு பெரிதாக இந்த நாட்களில் இருக்கிறதை போல் இன்றைக்கு நம்முடைய விசுவாசமும் ஆண்டவரை பற்றுகிறதிலே அங்கே மிகவும் இந்த நாட்களில் பெரிதாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் அன்றி ரட்சிப்பே இல்லை, அவர் அன்றி விடுதலை இல்லை. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை இந்த நாட்களிலே விடமாட்டேன் என்று யாக்கோபு சொன்னது போல, அருமையான அன்பு பிள்ளைகளே, அதிகாலையிலே எழுந்து அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவருடைய பாதத்தை பிடித்து இந்த நாட்களே ஆண்டவரே இன்று எனக்குரிய ஆசீர்வாதத்தை தாரும் என்று நாங்கள் கேட்போமா இருந்தால் கர்த்தர் அதை நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை தான் இன்றைக்கு காண்கிற தேவனாயிருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு முக்கியமாக முதுகெலும்பாக இருக்கிறது விசுவாசம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசம் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த நாட்களை நாங்கள் வாழ முடியாது. நாங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாக இருந்தால் அந்த கிறிஸ்துவோடு நாங்கள் அங்கே இணைக்கப்படுவதற்கு அங்கே கட்டப்படுகிற பாலம் என்னவென்றால் விசுவாசம் என்று சொல்லப்படுகிற பாலம் தான் இந்த நாட்களிலே கிறிஸ்துவையும் நம்மையும் இந்த நாட்களிலே ஒன்றாக இணைக்கிறது என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட வேண்டுமா இருந்தால் நம்முடைய விசுவாசம் இந்த நாட்களிலே வர்த்திக்கப்பட வேண்டும். ஏனோ தானோ ஒன்று இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார்.
7: ஆமீன், ஆமீன். வாக்கு தத்துவத்துக்கூடாக ஊழியர் சுசரேட்பின் வானர் அவர் நாளை வழி நடத்தினார். மத்தேயு 15:28 ஆதாரமாக கொண்ட அந்த வாக்கு தத்துவத்துக்கூடாக வழி நடத்தினார். அதே போல தேவ ஊழியர் சௌரி ஆயரின் அவர்கள் தேவனுடைய பர்வதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் நிலைத்திருப்போம் என்ற தலைப்பின்களே இலங்கை மண்ணிலிருந்து ஜீவ வார்த்தை எடுத்து வந்தார். அதே போல ஜீவ மன்னாவை சௌரி வாணி வெங்கட் அவர்கள் போனியோ தேசத்திலிருந்து எடுத்து வந்தார். அதே வழியிலே பாஸ்டர் கிறிஸ்டின் டைட்டஸ் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து ஜீவ மன்னாவை எடுத்து வந்தார். கத்தர்தாமே அவர்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. கத்தடி கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர்தாமே இந்த வாக்கு தத்துவத்துக்கூடாக நச்சிந்தனை கூடாக ஜீவ மன்னா கூடாக ஜீவ வார்த்தை கூடாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தடி கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த உதவி செய்வாராக. இன்று 27 ஐந்தாம் மாதம், 27 வைகாசி மாதம், 27 மே மாதம், 2026 ஆண்டு புதன்கிழமை காலவேளையிலும் இணைந்திருக்கிறோம். விடுதலையின் வெளிச்ச நேரத்தில் எங்களுடன் தேவ ஊழியர் சௌரி சுபாசினி அவர்கள் யாழ்ப்பாணம் இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவரை வரவேற்போம். அவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்திலும் வாழ்த்து வரவேற்போம். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் கத்தர்தாமே அவருடைய குடும்ப காரியங்கள், பிசினஸ் காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள், பிள்ளைகளுடைய காரியங்கள், கணவனுடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர்தாமே கூட இருந்து வழிநடத்துவாராக. அவர்களோடு இணைந்திருக்கிற சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் வாழ்த்துவோம். கணவனுடைய வேலை காரியங்கள், பிள்ளைகளுடைய வேலை காரியங்கள், குடும்ப காரியங்கள், ஊழிய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர்தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து உயர்த்தி வருகிறார். அதே ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் தங்குவதாக என்று மற்ற கேட்கப் போகின்ற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி கொண்டு கத்தர் தந்த ஆசீர்வாதங்களை மென்மேலும் பெற்றுக்கொள்ள கத்தருடன் இணைந்திருப்போம். கொடியிலே செடியாக ஆமேன். செடியிலே கொடியாக நாங்கள் கத்தரை கத்தரோடு இணைந்திருப்போம். இந்த வழியிலும் சௌரி சுவாசனையும் சௌரி ஜனத்தவர்களையும் வரவேற்றுக் கொண்டு மாலை வணக்கங்கள் இரவு வணக்கங்களை கூறி வாழ்த்து வரவேற்றுக் கொண்டு அவரிடம் அப்படைப்போம். சௌரி ஜனத்தவர்கள் மிகுதியானவற்றை புறப்படுப்பார். பிரைஸ் லோட்டம்மா.
12: பிரைஸ் லோட்டனா.
7: ஆமென். இணைந்திருக்க உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமென்.
12: ஆமென். கர்த்தாமே எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. சுபாகர்கள் ஜெபத்தோடு கூட ஒரு பாடலை பாடி தேவனை மாய்மைப்படுத்துங்க.
13: ஆமாண்டவரே, அன்பின் தகப்பனே, அருமையான இந்த நல்ல நாளுக்காக இந்த நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தந்தையே, இந்த நாளிலும் எங்களை மறுபடி நீங்கள் இன்பு சேர்த்ததுக்காக நன்றி இயேசப்பா. ஆண்டவரே, இந்த ஜெபமொழியை பொருட்படுங்கள். ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒவ்வொன்றிலும் மதுகரம் கூட இருந்து கர்த்தாவே எங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன் நீர் என்பதை ஆண்டவரே நாங்கள் விசுவாசித்து உம்முடைய பாதத்திலே வந்திருக்கிறோம். ஆண்டவரே நீங்களே நடத்துங்கள். உம்முடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். தடைகளை நீக்கி இந்த இணைப்புகளை தொடர்ந்தும் நீர் எங்களுக்கு வழி நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன்.
12: ஆமீன்.
13: பாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மாதிரி நீரே துணை
12: கத்ததாமே தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி நல்ல பாடலை கொடுத்தீர்கள். கத்ததாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் ஜபத்துக்காக கடந்து செல்வோம். முதலாவது நான் ஜபத்திலே வழி நடத்துகிறேன். நாங்கள் இலங்கை தேசத்திலே இந்த நாட்களிலே இருக்கிற எல்லா குழப்பங்களும் பிரச்சனைகளும் அகன்று போக நன்மை செய்கிறவர்கள் அங்கு பெருகும்படி நான் ஜபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே எங்கள் இலங்கை தேசத்தை வானமண்டலங்கள் தரமாக்கங்கள் கடல் பிராணிகள் தேசத்தின் குடிகளை ஒப்பு கொடுக்கிறோம். ராஜாக்கள் அதிகாரிகள் தலைவர்கள் பாலிமேன்றுகள் எடுக்கிற தீர்மானங்களை உங்களுடைய ரத்தம் தெளித்து உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை இறுதி எங்கள் சிந்தைகளை காண்கிற தேவர் அப்பா, இனவாதங்கள் மதவாதங்கள் என்று வேண்டாம் ஆண்டவரே, மொழிவாதங்கள் என்று வேண்டாம் ஆண்டவரே, எல்லாரும் உம்முடைய பிள்ளைகள் என்பதை கத்தாவே அவர்களை அறியிற அறிவு அவர்களுக்குள்ளே வரட்டும் ஐயா. எங்கள் தேசத்தில் இருக்கிற கத்தாவே கற்பிணி தாய்மார்கள் கற்பத்திலே இருக்கிற பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும் ஐயா, சிறு பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும் பக்குவப்படுத்தும். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள் என்று சொன்ன தேவன் நீர் பெரியவர் ஆண்டவரே கத்தாவே, வாலிப ஜோதிகள் கத்தாவே, மனம் போன போக்கிலும் போத வஸ்துகளிலும் ஆண்டவரே வேண்டாத காரியங்களிலும் கத்தாவே ஈடுபடுகிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் கெஞ்சுகிறோம் ஐயா. அந்த கொலைகள் கொள்ளைகள் என்று கத்தாவே அப்படியான காரியங்கள் வர படி கத்தாவே, இளம் குடும்பங்கள் சமாதானமற்றி இருக்கிற குடும்பங்கள் ஆண்டவரே கத்தாவே, பிள்ளைகள் நிமித்தம் கண்ணீர் வடிக்கிற குடும்பங்கள் கத்தாவே, எத்தனையோ கத்தாவே காரியங்களாய் இருக்கிறது கத்தாவே. தேவரே முதியோரை பராமரிக்க முடியாம இருக்கிறார்கள் அப்பா ஆண்டவரே, இவர்களுக்கு ஆய் நிர்மாணத்திற்கும் ஐயா நாடு தீட்டுப்படக்கூடாது ஆண்டவரே, தீட்டுப்பட்டால் உம்முடைய அழிவு வந்துவிடுமே கத்தாவே. அப்பா நீங்க கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே, அப்பா எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பாருங்க, எங்கள் தேசத்தின் பாவதோஷ அக்கிரமங்களை மன்னிங்க கத்தாவே, மனதுருகுங்க கத்தாவே, எல்லாரையும் ரட்சிக்க வேணும் என்று உம்முடைய சித்தம் உம்முடைய விருப்பம் ஐயா ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீங்கள் பொறுப்பேறுங்க கத்தாவே, இந்த நாட்கள்ல பொறுப்பேறுங்க கத்தாவே ஆண்டவரே, எல்லா இருதயங்களையும் சிந்தைகளையும் நீர் ஆளுக செய்யுங்கப்பா. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தை செபிக்கிறேன் பிதாவே. சுபாவர்கள் நீங்கள் திருச்சப மக்கள் மன உறுதி நிறைந்தவர்களா இருக்கக்கூடியதா, அவருடைய சிந்தைகள்ல இருதயங்கள்ல இருக்கிற குழப்பங்கள் கலக்கங்கள் இல்லாமல் அவர்கள் மன உறுதியோடு அங்கு மன உறுதி நிறைந்தவர்களாக ஊழியம் செய்ய கத்தர் உதவி செய்ய வேணும். திருச்சபையில இருக்கிற மக்கள் விசுவாசிகள் எல்லாருக்காகவும் நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
13: ஆமா ஆண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே இயேசப்பா, ஒவ்வொரு திருச்சபையிலும் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ஊழியக்காரர்கள் ஊழியர்கள் உடன் ஊழியர்கள் விசுவாசிகள் ஒவ்வொருத்தரையும் உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, இந்த நாட்டு நிலைமைகள் ஆண்டவரே இப்படிப்பட்ட சோர்வுகள் வந்து ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய இதயங்களிலே சோர்வுகளை கொண்டு வந்து விடாதபடிக்கு கத்தாவே, என் தகப்பனே இந்த காரியங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்த என் தெய்வமே அப்பா, நீர் உம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் கத்தரே பொறுப்படுங்கள், எங்கள் தேவனே பொறுப்படுங்கள் ஆண்டவரே, தடைகளை உடையுங்கள் ஆண்டவரே, தடைகளை உடையுங்கள் ஆண்டவரே. அப்பா இருதயத்தில் இருக்கிற சோர்வுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. அப்பா சூழ்நிலைகளை பார்த்து கத்தாவே விசுவாசத்திலே இவர்கள் ஆண்டவரே பலனிழந்து போய்விடாதபடிக்கு என் தகப்பனே அப்பா, இந்த சூழ்நிலைகளுக்கு அப்பால் பட்டவர் நீர் ஆண்டவரே, எல்லாவற்றையும் மாற்ற உம்மாலே முடியும் என்ற அந்த விசுவாசத்திலே இன்னும் பலப்பட்டு கத்தாவே இந்த ஊழியங்களை செய்ய நேர் வழி நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே கத்தாவே, உந்த ஊழையிலும் ஆண்டவரே ஊழியர்கள் மத்தியிலே கத்தாவே அப்பா பலவீனங்கள் வந்து விடாதபடிக்கு, மற்றவர்களுக்கு வருகிற பலவீனங்கள் மற்றவர்களுக்கு வருகிற ஆண்டவரே போராட்டங்களை பார்த்து இந்த விசுவாச குடும்பங்களும் சோர்ந்து விடாதபடிக்கும் என் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் இன்னும் பலப்படுத்துங்கள், இன்னும் உற்சாகப்படுத்துங்கள் ஆண்டவரே. அப்பா உம்முடைய ஜனங்கள் ஒருபொழுதும் விற்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தையின்படி கத்தாவே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு வருகிற நன்மைகள் இறுதிய சந்தோஷங்கள் சமாதானங்களை பார்த்து உம்மை அறியாத ஜனங்கள் உம்மை ஆண்டவரே தேடவும் உம்முடைய சமூகத்தை நோக்கி வரவும் என் தகப்பனே நீங்க உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. என் தகப்பனே அந்த அற்புதத்தை நீ காண செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்தரை பொறுப்படுங்கள், எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. அன்பின் தேவனை நீங்களே பொறுப்படுத்து கத்தாவே, இன்னும் உம்முடைய உற்சாகமுள்ள ஆவி உம்முடைய பிள்ளைகளை தாங்கி பலப்படுத்தி இன்னும் நடத்தி செல்லும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நல்ல
12: ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நான் சுவிசேஷர்களுக்காக ஜபம் பண்ணுகிறேன். இந்த கொஞ்ச காலத்திலே இந்த சுவிசேஷர்கள் தங்களுடைய கடின உழைப்பினாலே மக்களை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே ஆண்டவரே, சபைகளில் இருக்கிற அந்த சுவிசேஷர்களுக்காக ஜபிக்கிறேன். அவர்களுக்கு வேண்டிய அபிஷேகத்துக்காக ஜபிக்கிறேன். அவர்களுக்கு வேண்டிய வார்த்தைகளுக்காக ஜபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த சுவிசேஷர்கள் ஆண்டவரே இன்னும் கொஞ்ச காலம் இருக்குது என்று சொல்லி ஆண்டவரே தங்களுடைய கடின உழைப்பை பாரத்தினாலும் ஆண்டவரே உடைய வல்லமையினாலும் நிரப்பப்பட்டவர்களாய் கர்த்தாவே, ஆவியில் நிறைந்தவர்களாய் கர்த்தாவே, உம்முடைய சுவிசேஷத்தை எல்லா இடங்களும் சொல்லக்கூடியதாய், ஒரு அபிஷேகத்தோடு ஒரு ஆசீர்வாதத்தோடு சொல்லக்கூடியதாய், அதை ஆண்டவரே கேட்கிற ஜனங்களுடைய காதுகள் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்பட ஆண்டவரே கர்த்தாவே, இருதயங்கள் சிந்தைகள் திறக்கப்பட கர்த்தாவே, இருதயத்தை திறந்தருள்கிற தேவன் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. அப்பா, இவர்களை ரட்சிப்புக்கு ஏதுவாய் நடத்துங்க அப்பா. இந்த கடைசி காலத்திலே யார் யாரை இன்னுமாய் ரட்சிக்க வேணுமோ கர்த்தாவே, இந்த குடும்பத்தை ரட்சிக்க வேணுமோ, எந்த மகனை மகளை ரட்சிக்க வேணுமோ, எந்த வாலிபர்களை ரட்சிக்க வேணுமோ கர்த்தாவே, அதெல்லாம் உம்முடைய சித்தன் ரட்சிப்பு உம்முடையது கர்த்தாவே. தேவரே, உம்முடைய ஜனத்திலே மத்தியிலே ஆசீர்வாதம் இறங்க கர்த்தாவே, சுவிசேஷர்கள் மத்தியிலே ஆசீர்வாதம் இறங்க கர்த்தாவே. ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே கர்த்தாவே. கடின இருதயங்கள் சதியான இருதயங்களா மாறட்டும் ஐயா. விக்கிற ஆர்தனைகள் வேசித்தனங்கள் ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள்ல இருக்கிறவர்கள் மன மாற்றத்துக்குள்ளாக வரக்கூடியதாய் கர்த்தாவே, ஒரு மாற்றங்களை உண்டு பண்ண கர்த்தாவே நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே ஆண்டவரே என்று நாளை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசப்பா நீங்க பொறுப்பேறும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நீங்கள் சுபா ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், எல்லா மக்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள்.

0: ஆண்டவரே நாட்களே கர்த்தாவே கடைசி நாட்கள் ஆண்டவரே ஆண்டவரே தற்பிரியர் மற்ற சுயநலமாக யோசிக்கிற இந்த மக்கள் மத்தியிலே அன்புகள் தணிந்து கொண்டு போறது ஆண்டவரே அன்பின் தகப்பனே இயேசப்பா நீர் எவ்வளவு பெரிய அன்புள்ளது உம்முடைய அன்பை நீர் உண்மை கொடுத்து எங்கள் மத்தியிலே விளங்க பண்ணின கர்த்தர் ஆண்டவரே அன்பின் தகப்பனே ஒவ்வொரு ஜனங்களும் ஒவ்வொருத்தர் மீதும் ஒருவர் தங்கள் மீதும் அன்பு கூற கர்த்தாவே நீங்க கிருபை செய்யுங்கள் ஆண்டவரே எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே தங்கள் மீது அன்பு கூறாமல் தங்களை அழிக்கிறார்கள் ஆண்டவரே அப்பா அது மாத்திரமல்ல பிறருக்கு விரோதமாய் எழும்பி பிறரை அழிக்கிறார்கள் ஆண்டவரே களவுகள் வன்முறைகள் அதிகரித்து கொண்டு போகிறது கர்த்தாவே பண ஆசையின் நிமித்தம் ஆண்டவரே மற்றவர்களை நேசிக்காமல் மற்றவர்களுக்கு அநியாயமான ஆண்டவரே வக்கிரமான காரியங்களை எல்லாம் செய்கிறார்கள் இந்த ஆண்டவரே இந்த ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவரே ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் ஆண்டவரே அன்பு ஊற்றப்பட என் தகப்பனே நீர் உதவி செய்துள்ளபடியாக கர்த்தாவே உங்களுடைய வல்லமையின் கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே பரிசுத்தரே பொருட்படுங்கள் பரிசுத்தரே பொருட்படுங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் ஆண்டவரே அந்த அன்பு ஊற்றப்பட கிருபை செய்யுங்கள் ஆண்டவரே அப்பா அக்கிரமம் மிகுதி ஆவதனால் அன்பு தணிந்து போகும் என்ற அந்த வார்த்தையின்படி அல்ல கர்த்தாவே ஆண்டவரே அந்த காரியங்களில் இருந்து இந்த ஜனங்கள் விடுதலையாக ஆண்டவரே அப்பா என் தகப்பனே அக்கிரமங்கள் மிகுதி ஆகாதபடிக்கு கர்த்தாவே இந்த ஜனங்களை நீர் பொருட்படுத்தி நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா அக்கிரம சிந்தையோடு யாரும் இருக்காதபடி கர்த்தாவே அந்த காரியங்களில் இருந்து விடுதலையாகி ஆண்டவரே அன்பு கூறத்தக்க இருதயத்தை நீர் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா அதிகாரங்கள் இருக்கிறவர்கள் ஆண்டவரே அப்பா கீழாக இருக்கிறவர்களிடத்தில் அன்பு செலுத்த கிருபை செய்யுங்கள் ஆண்டவரே அன்பின் தேவனே உம்முடைய மகிமையின் கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே உம்முடைய அன்பு ஆண்டவரே விளங்க நீங்க கிருபை செய்யும்படியாக ஆண்டவரே உம்முடைய கரத்துக்குள் தந்து இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே
1: ஆமென் அங்க ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம் நான் எல்லா மக்களுக்குள்ளேயும் தாழ்மை வர வேணும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஏனென்றால் தாழ்மை வரும்போது அங்கு விசுவாசம் தேவனுக்குள்ளாய் பெருகும் என்று சொல்லி அங்கு விசுவாசம் வரும்போது சீசர்கள் பெருகுவார்கள் வசன விதித்தி அடையும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே நாங்கள் தாழ்மை உள்ளவ தாழ்மைக்கு வர கத்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நாங்கள் நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன் என் தேவனையும் மெய் ஸ்தோத்தியிருக்கிறோம் ராஜா ஆண்டவரே கர்த்தாவை அதிகாரம் ஆனாலும் தலைமைத்துவம் ஆனாலும் என் தேவனையும் உமக்கு கீழ்பட்டு வாழ கத்தாவே தாழ்மையாய் ஆண்டவரே கத்தாவே வாழ கத்தாவே கிருப செய்யும் ஆண்டவரே உமக்கு கீழ்படுகிற கீழ்ப்படிவு எவரா எந்த மனுஷனாய் இருந்தாலும் ஆண்டவரே கீழ்படியக்கூடிய கிருபைகளை கத்தாவே நல்ல எண்ணங்களை நல்ல ஆலோசனையை அவர்களுக்குள்ளே வையுங்க ராஜா ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே வீணாய் விருதாய் கத்தாவே ஆண்டவரே தகப்பனே உதருக்குதர் தாழ்மைப்பட கத்தாவே ஒரு அதிகாரிக்கு கீழ்பட்டு நடக்க கத்தாவே உதவி செய்யும் ஐயா இந்த வீதி போக்குவரத்து ஆண்டவரே கத்தாவே சீர் இல்லாமல் அநேகர் அழிந்து கொண்டு போகிறார்கள் அநேகர் மரணத்தை கண்டுகொண்டு போகிறார்களே கத்தாவே ஆண்டவரே எல்லாருக்குள்ளும் ஒரு தாழ்மை வரட்டும் ஐயா உதறி உதர் ஆண்டவரே கத்தாவை கேட்டு நடக்கக்கூடிய விசாரித்து நடக்கக்கூடியதாய் என் தேவனே எங்கள் ஜனங்களுக்கு நீர் ஒரு மாறுதலை மாற்றத்தை பெரு மாறுதலை கட்டளடிவீராக கத்தாவே ஆண்டவரே கத்தாவே ஒவ்வொருக்குள்ளும் அந்த விசுவாசங்கள் வரட்டும் ஐயா ஆண்டவரே கத்தாவே இந்த நாட்களிலே ஆண்டவரே மக்கள் அநியாயமாய் அழிந்து போகாதபடி கத்தாவே இந்த வாகனம் ஓடுறவர்கள் ரோட்டுகள் வீதிகள் தெருக்கள் மூலா முடுக்கள் ஆண்டவரே வாகனத்திலே இருந்து ஓடுகிற ஆண்டவரே ஆண்டவரே வாகன ஓட்டிகளை ஒப்பு அவர்களை எந்தவித பாதிப்பும் வராதபடி கத்தாவே கவனமாயும் ஞானமாயும் ஓடக்கூடியது அந்த சட்ட திட்டங்களுக்கு உட்படக்கூடியதாய் கத்தாவே நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அதிகாரிகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே தேவனே லஞ்சங்கள் வீங்காதபடி கத்தாவே லஞ்சம் அல்ல கத்தாவே மக்களுடைய உயிரை காப்பாற்ற வேணும் என்று சொல்லி அவர்கள் நிற்கக்கூடியதாய் கத்தாவே ஒவ்வொரு உள்ளங்களையும் சிந்தைகளையும் நீர் மாற்றி அமைக்க வல்லவர் ஐயா தெக்கத்தி வெள்ளத்தை திசை திருப்புமா போல் ஒவ்வொருடைய இருதயங்களை உம்முடைய பக்கம் திசை திருப்ப நன்மையான பக்கம் திசை திருப்ப கத்தாவே தீமைகளை வெறுத்து விட கத்தாவே தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க கத்தாவே எங்கள் ஜனத்துக்கு நீர் கிருபை கொடும் கத்தாவே என் ஜனத்தையே நாங்கள் அழிக்க கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு உண்டாக வேணுமாய் நாங்கள் செபிக்கிறோம் நாடு தீட்டுப்படாதபடி கத்தாவே தீட்டினால் நாடு அழிந்து விடாதபடி எந்தவனே எங்கள்

ஒருவர சிகர ஓ சாந்திரவர திகாரவர சிக்கிருகிரி ஓ சபரவ வைரவர ஹரிக ஹலிலூயா தன்யவாதனு.

आराधना हम यीशु की करें।

హల్లెలూయా ఆరాధనా ఓ ఆరాధనా హస్సను.

அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், அப்பா உங்களை துதிக்கிறோம். அப்பா இந்த ஐரோப்பா இஸ்ரவேல் தேசங்களுக்கான இந்த ஜெப இணைப்புக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, துதிக்கு பாத்திரரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே, உங்களை துதிக்கிறோம். தேற்றரவாளரே, உங்களை துதிக்கிறோம். தேற்றும் தெய்வமே, உங்களை துதிக்கிறோம். பரிசுத்தர் என்ற நாமத்தை உடையவரே, உங்களை துதிக்கிறோம். ராஜா, எங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறீங்க, எங்கள் ராஜா உயிரோடு இருக்கிறீங்க, எங்கள் இரட்சகரே, எங்கள் தெய்வமே, எங்கள் ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனைக்குரியவரே, உங்களை துதிக்கிறோம். ஆராதனையின் வேந்தனே, உங்களை துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ளவரே, பரலோகத்திலே வாசமாயிருக்கிற எங்கள் கர்த்தாவே, அப்பா உங்களுக்கு நன்றி ஹிருதயத்தோடும் நன்றி உள்ளத்தோடும் துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். எஸ்பிஎம் காஸ்பல் நேஷனல் தமிழ் ஊழியங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கடந்த 24 மணித்தியாலங்களும் வந்து உடைய சமூகத்திலே நின்று ஜெபித்து துதித்து ஆராதித்து வார்த்தைகளை ஆண்டவரே கற்றுக் கொடுத்து வார்த்தைகளை வாசித்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஸ்தோத்திரம். உடைய குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, துணையாளரே, தேற்றரவாளரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தர் என்ற நாமத்தை உடையவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆராதனை வேந்தனே, உங்களை துதிக்கிறோம். இப்படியாக ஜெபித்து கடந்து சென்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக, விசுவாச குடும்பங்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா இந்த உலகத்திலே அவர்கள் எங்கிருந்தாலும் இந்த இடத்திலே தேவக்கரம் அவர்களோடு இருந்தவர்களை பாதுகாக்கட்டும், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரமுடைய பிள்ளைகளை தாங்கி கொள்ளட்டும், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரமுடைய பிள்ளைகளை முற்றிலும் பாதுகாத்து சத்துருவின் கையிலிருந்து மீட்டு பாதுகாக்கட்டும், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். தேற்றரவாளரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ளவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரலோகத்திலே வாசமாயிருக்கிறவரே, உங்களை துதிக்கிறோம். இந்த பூமி அனைத்து மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறவரே, உங்களை துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளோடு ஊழியக்காரர்களோடு நீங்கள் இருக்கிறமைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்பை நீங்கள் கட்டளையிட்டமைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம். இந்த நாளிலே எங்களுக்கு வர இருந்த ஆபத்து விபத்துகளிலிருந்து மரண பயங்களிலிருந்து ஆண்டவரே எங்களை காப்பாத்தி நீங்களே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுக்கு உயிர் தந்திங்களே, ஜீவன் தந்திங்களே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை இருளின் ஆதிக்கங்களில் இருந்து பாதுகாத்தவரே, ஸ்தோத்திரம். உடைய சரீர பலவீனங்களை நீக்கி எங்களுக்கு பலனும் சுகமும் தந்தவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதா குமாரர் பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ளவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். வாக்கு மாறாதவரே, உங்களை துதிக்கிறோம். நெகேமியாவோடு பேசின தேவன், ஆண்டவரே ரோடு பேசிய தேவன், எருமியாவோடு பேசிய தேவன், சாமுவேலோடு பேசிய தேவன், சவுலோடு பவுலோடு பேசிய தேவன், ஆண்டவரே, அப்பா இந்த நாளில் எங்களோடு கூட பேசுகிற தெய்வமே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம்.
எங்கள் ஜீவன் உள்ளவரே, உங்களை துதிக்கிறோம். எங்கள் உயிருள்ள தெய்வமே, உங்களை துதிக்கிறோம். எங்களுடைய பரிசுத்தமான தெய்வமே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரலோகத்திலே வாசமாயிருக்கிறவரே, இந்த பூமி அனைத்தின் மேலும் கண்ணோட்டமாயிருக்கிறவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மனிதனை இவ்வளவு அற்புதமாய் படைத்திருக்கிறீங்களே ஆண்டவரே. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் ஆண்டவரே, மூளை பகுதிகளை எவ்வளவு அதிசயமாயும் அற்புதமாகவும் படைத்து, ஆயிரம் ஆயிரம் ஆயிரமாம் நரம்புகளை வைத்து, நார்களை வைத்து ஆண்டவரே, அப்ப இருதய பகுதி, சுவாசப்பை ஆண்டவரே, கிட்னி பகுதிகள் ஆண்டவரே, சிறுநீரகம், பெருநீரகம், சிறுங்குடல், பெருங்குடல் ஆண்டவரே, மனிதனுடைய சரீரத்தை அதிசயமாய் படைத்திருக்கிறீங்களே ஆண்டவரே, அற்புதமாய் படைத்திருக்கிற ஆயிரம் ஆயிரம் ஆயிரமாம் நரம்புகள், நார்களை கொண்டு ஆண்டவரே, எலும்புகளை கொண்டு, ஊன்கள், உறுப்புகளை கொண்டு ஆண்டவரே, அப்பா பிதாவே, தெய்வமே, அற்புதமாய் படைத்திருக்கிறீங்களே. நீங்கள் அற்புதர், அற்புதர், அற்புதர், அற்புதர், அற்புதர், அற்புதர், அற்புதர், அற்புதர், அற்புதர், அதிசயமானவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். அற்புதங்களை காண செய்கிறவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உன்னதமானவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் துணையாளரே, ஸ்தோத்திரம். அகால மரணங்களிலிருந்து எங்களை பாதுகாத்தவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர. திடீர் விபத்துகளிலிருந்து எங்களை பாதுகாத்தவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுவு தெரு தருவேன்னு சொன்னவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீங்களே பரலோகத்தின் அப்பா பிதாவே, இந்த நாளிலே நீங்கள் என்னை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் பாதுகாத்து வருகிறவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவீகாரம் எங்களுக்கு கிடைத்தது, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ரத்தம் ஜெம், ரத்தம் ஜெம், ரத்தம் ஜெம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெம், ரத்தம் ஜெம், ரத்தம் ஜெம், ரத்தம் ஜெம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெம், ரத்தம் ஜெம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெம், ரத்தம் ஜெயம். ஆண்டவரே, இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். எலும்புகளுக்குள், நார்களுக்குள், நரம்புகளுக்குள் இயேசுவின் ரத்தம் ஜெயம். மூளை பகுதிகளுக்குள் இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். ஆண்டவரே, சரீரத்தின் ஒவ்வொரு பகுதிகளிலும் இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆண்டவரே, இயேசுவே, உம்முடைய ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம். உடைய ரத்தமே எங்களுக்கு ஜெயம் தருகிற தேவாதி தேவனுக்கு கத்தறி கத்திருக்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் இயேசப்பா. அந்த இரவு நேரத்துக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் எங்களை பாதுகாத்தவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்களுடைய ஆவியில் ஆகும் என்று சொன்ன கர்த்தாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பொய்யுரையாத தெய்வமே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றியோடு உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிருபையுள்ளவரே, உங்களை துதிக்கிறோம். மனதுருக்கம் உள்ளவரே, மன்னிக்க தயப்படுத்தவரே, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. நல்லவரே, உங்களுக்கு நன்றி. வல்லவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மற்றும் ஜெபித்து கடந்து சென்ற சுமிதாவுக்காக, அகிலாவுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதற்கு முன்பு ஜெபித்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக, குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் தெய்வமே.
ஆண்டவரே அப்பாவுடைய எங்களுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பிதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் ரட்சகரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உங்களை அள்ளி ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி தெய்வமே கர்த்தாவே இயேசுவே உங்களுக்கு கொடுக்குறேன் ஆண்டவரே கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் இறக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே தெய்வமே இதோ ஆண்டவரே கர்த்தாவே ஜீவனுள்ள தெய்வமே கர்த்தாவே எங்கள் ஜபத்துக்கு பதில் தந்து எங்களை நடத்துகிறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐரோப்பா தேசங்களுக்காக ஜனங்கள் ஜாதிகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா இஸ்ரேல் தேசத்துக்காக ஸ்தோத்திரம் இஸ்ரேல் மக்களுக்காக ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிற தேசங்களுக்கெல்லாம் தேவன் சமாதானத்தை கட்டளிடுங்கப்பா நீங்கள் சமாதானத்தை பிரபு அப்பா சமாதானத்தை நீங்கள் கட்டளையிடுங்கள் ஆண்டவரே நீங்கள் சமாதானத்தின் பிரபுவாக இருக்கிறீங்க குடும்பங்களுக்கு சபைகளுக்கு ஜனங்கள் மத்தியில் தேசங்கள் மத்தியிலே ஆண்டவராக இயேசுவே ஆண்டவரே கர்த்தாவே சமாதானத்தை பிரபுவே ஒவ்வொரு தேசங்களிலும் மற்ற தேசங்களுக்கு ஆண்டவரே உங்களுக்கு அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா ஆவியானவரே எங்களே கர்த்தாவே உங்களுக்கு நன்றி செலுத்தி உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே

சகலத்துதியும் கன மகிமையும் உங்களுக்கு தான் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம் இயேசப்பா. உங்களுக்கு நன்றி இயேசப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் இயேசப்பா. நீங்க செய்தெல்லாம் நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம், இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் எங்களை மட்டுமாய் பாதுகாத்த தேவன் ஆண்டவரே, சமாதான பிரபுவே, இஸ்ரவேலுக்கு சமாதானம் ஆண்டவரே. அப்பா, ஈரானோடு அமெரிக்காவோடு யுத்தங்கள் நடைபெறாது படிக்க ஆண்டவரே அப்பா, அந்த தேசங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா.

அப்பா, எந்த தேசத்திலே ஆண்டவரே யுத்தங்களுக்கு ஜனங்கள் ஆயத்தமாகிறார்களோ அப்பா, அந்த தேசங்களிலெல்லாம் ஆண்டவன் தலையிட்டு சமாதானத்தை கொடுங்க. அப்பா, இஸ்ரவேல் மக்கள், யூத மக்களை இரட்சித்தருளுங்க. யூதர்கள் எல்லாரும் இரட்சிக்கப்படவும் எல்லாரும் கர்த்தரை தொழுது கொள்ளவும் வேண்டும். கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஆண்டவரே, எல்லா யூத குடும்பங்களிலும் கர்த்தரை துதிக்கிற துதியின் சத்தம் துணிக்க வேண்டும் என்று செபித்தொப்பு கொடுக்கிறோம். அதே போல சிறுவேல் பிரபுக்கள், ராஜாக்கள், மந்திரிகள், அதிகாரிகள், தலைவர்கள், முப்படை வீரர்கள், அங்கு வாழுகிற எல்லா பிரஜாதி மக்களும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று கர்த்தாவே உங்களை துதிக்க ஸ்தோத்திரிக்க கிருபை கொடுத்தருங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐரோப்பா தேசங்கள் ஒவ்வொன்றையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஐரோப்பா தேசங்கள் ஜனங்கள், ஜாதிகள், பிரபுக்களை உடைய பாதத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஐரோப்பா தேசங்களுக்குள்ள சபைகளுக்குள் எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஐரோப்பா சபைகள் கர்த்தரை அறியட்டும். இன்னுமாய் கர்த்தருக்குள் பலப்படட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா மக்களும் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவே, நீங்கள் ஜீவனுள்ள தேவன் என்று அறிந்து உங்களை துதிக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு யூத குடும்பங்களிலும் ஹல்லேலூயா சத்தம் கேட்கட்டும். ஒவ்வொரு யூதர்களுடைய வாயிலிருந்து கர்த்தரை துதிக்கிற துதியின் சத்தம் எழும்பட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இயேசப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தெய்வமே, உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆயிரம் ஆயிரம் ஸ்தோத்திரங்களையும், லட்ச கோடி ஸ்தோத்திரங்களையும் உங்களுக்கு செலுத்தி உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இயேசு தெய்வமே, எல்லா மக்களுக்காக ஜெபிக்கும் போது எங்கள் ஜபத்தை கேட்கிறவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே, உங்களை துதிக்கிறோம். தேற்றரவாளரே, உங்களை துதிக்கிறோம். தேற்றும் தெய்வமே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். ராஜா, சமாதானம் இல்லாத ஒவ்வொரு தேசங்களுக்கும் அப்பா, நீங்கள் சமாதானத்தை கட்டளிடுங்க. நீங்கள் சமாதானத்தின் பிரபுவாக இருக்கிறீங்களே இயேசு தெய்வமே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். இயேசு இரட்சகரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஐரோப்பா தேசங்களில் இருக்கிற எல்லா சபைகளுக்குள்ளும் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். வாடிபர்களுக்குள் எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. வாடிபர்கள் கன்னிகளை இரட்சித்தருளுங்க ஆண்டவரே. இந்த ஐரோப்பா தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களையும், தலைவர்களையும், பொது ஜாதி மக்களையும் ஆண்டவரே நீங்கள் பொறுப்படுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆவியான கர்த்தாவே, உங்களை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அப்பா நன்றி சொல்லுகிறோம். ஐரோப்பா தலைவர்கள், ராஜாக்கள், ராஜ குடும்பங்கள் ரட்சித்தருளுங்க. ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொள்ளட்டும் அப்பியா. நன்றியோடு உங்களை துதித்து துதித்து ஆராதிக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஐரோப்பாவிலே வாழ்கிற எல்லா ஜாதி ஜன மக்களும், எல்லா தமிழ் மக்களும் ரட்சிக்கப்படவும் எல்லாரும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று கூக்குரலிட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபித்து ஆண்டவரே இயேசுவே ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா உங்களை துதிக்கிறோம். ராஜா உங்களை துதிக்கிறோம். இரட்சகரே உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே தெய்வமே, இதோ ஆண்டவரே கட்டாவே எஸ்பி மூலியங்களை ஆசீர்வதிங்க. வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கிலும் இருந்து ஆண்டவரே நீங்கள் ஜனங்களை கூட்டி சேருங்க. ஜாதிகளை கூட்டி சேர்த்து எல்லாரும் உங்களை துதிக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்க ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிற. இப்படியாகும் இந்த ஐரோப்பா தேசங்கள் எல்லாம் ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணுங்கள் அப்பா. இன்று என்னுடைய வரவேற்பிலே
ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு பலன் தந்தீங்களே அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம் ராஜாவே, உங்களை ரட்சகரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் பரிசுத்தே, உங்களை துதிக்கிறோம், நன்றி நன்றி நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி பிதாவே, நன்றி இயேசுவே, உங்களை துதிக்கிறோம் ஒவ்வொரு சிறுவர் சிறுமிகளுக்காக ஸ்தோத்திரம், ஒவ்வொரு வாழ்வர்களோடு உயிரோடு இருக்கிற தெய்வமே, உயிரோடு நீங்கள் வைத்திருக்கிறமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி அப்பா. இந்த தேசங்கள் ஆண்டவரே சபைகளுக்குள் பெரிய எழுப்புதல் உண்டு பண்ணுங்க ஆண்டவரே, எழுப்புதே அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா கோடி கோடி ஸ்தோத்திரங்கள், ஆயிரம் கோடி ஸ்தோத்திரங்களை உங்களுக்கு செலுத்துகிறோம், உங்களை துதிக்கிறோம். துணையாளருக்கு ஸ்தோத்திரம், தேற்றரவாளருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்தமானவரே உங்களுக்கு ஹல்லேலூயா என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. சபைகளுக்குள் எழுப்புதலை உண்டு பண்ணுங்க, ஜனங்களுக்குள் எழுப்புதல் உண்டாகட்டும், ஜாதிகளுக்குள் எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா பிதாவே நன்றி, ஆண்டு ஆண்டவரே நன்றி நன்றி நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உங்கள் குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாதவர்களையும் ரட்சித்தருளுங்க, அந்த அக்கினியும் கெந்தகமும் நிறைந்த அக்கினி கடலிலே யாரை உழுந்து விடக்கூடாது ஆண்டவரே. உங்களை கரந்து ரத்தவை ஆண்டவர், இரத்த கோட்டுக்குள்ளாக நீங்கள் மூடிக்கொள்ளுங்க, மறைச்சு கொள்ளுங்க ஆண்டவரே. கிருபையுள்ளவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசங்கள் நாடு நகரங்கள் ஜனங்கள் ஜாதிகளுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அவா கிருபையுள்ளவரே உங்களை துதிக்கிறோம் அப்பா, அமையுள்ளவரே அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் உங்களை துதிக்க வர முடியாமல் ஆண்டவரே பலவிதமான வியாதியினர்களே வரவிடத்தோடு ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்துங்க ஆண்டு, ஆறுதல் படுத்துங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உங்களை துதிக்க.

அப்பா, உங்களை துதிக்கிறோம். ராஜா, உங்களை துதிக்கிறோம். இரட்சகரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே, உங்களை துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, உங்களை துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, கட்டாதி கட்டாவே, கோடி கோடி ஸ்தோத்திரங்களை உங்களுக்கு செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகம் முழுவதையும், நாடுகள், நகரங்கள், தேசங்களையும் உடைய பாதத்திலே வைக்கிறோம் அப்பா. நீங்களே பொறுப்படுத்தி நடத்துங்கப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உங்களுக்கு ஸ்தோத்திரம் இரட்சகரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தர் என்ற நாமத்தையுடையவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரலோக ராஜாவே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, நன்றி செலுத்துகிறோம். நன்றி, நன்றி. ஒவ்வொரு வியாதியத்தர்களையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளை நாளை சுகம் உண்டு என்று சொன்னவரே, உம்முடைய தழும்புகளை நாளை சுகமானோம் என்று சொல்லுகிறது படி கர்த்தாவே, இன்று ஒவ்வொரு வியாதியஸ்தர்களையும் தொட்டு குணமாக்குங்க, சுகப்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, அப்பா, முடியாதவர், ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவர், வீட்டில் இருக்கிற, மருந்தெடுக்க வசதி இல்லாதவர்கள், காசு இல்லாதவர்கள், ஆப்ரேஷனுக்கு வழி இல்லாதவர்கள், ஹாஸ்பிட்டல் போக முடியாமல் இருக்கிறவர்கள், ஆதரவற்ற நிலையில் இருக்கிறவர்கள், இன்று ஒவ்வொரு வியாதியஸ்தர்களையும், ஊழியர்கள், ஊழியக்காரர்களையும், விசுவாசிகள், அவிசுவாசிகளும், எங்கிருந்த ஆளும், இயேசப்பா, அவர்கள் எல்லாம் உடைய இரத்த கோட்டைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். இரத்தத்தினாலே மூடி கர்த்தாவே, உங்களால் ஆண்டவரே, சுவாமி, ஆகும் கூடும் முடியும் ஆண்டவரே. நீங்கள் தானே சர்வ வல்லம் உள்ள தெய்வமே, மகத்துவம் உள்ள தெய்வமே, மகிமையுள்ள தெய்வமே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம் இயேசுவே. நன்றி, நன்றி, நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா, நன்றி, நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை துதிக்க ஆண்டவரே. நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி. ஒரு துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா, நன்றியோடு உங்களை துதிக்க எங்களுக்கு தந்த இந்த நேரத்துக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து எங்களோடு ஒவ்வொருவரோடும் கூட இருங்க. நன்றி ஹிருதயத்தோடு உங்களை துதிக்கிறோம் அன்பான இயேசு இயேசு ராஜாவே.

நன்றி நன்றி நன்றி இயேசு தெய்வமே, உங்களுக்கு நன்றி இயேசு ராஜாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவாகிய தேவனே உங்களுக்கு நன்றி. நீ ஆண்டவரே நடக்க இருக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும், நாளை நடக்க இருக்கிற ஊழியங்களையும் அப்பா உங்களுடைய கருத்தை வைத்து ஆசீர்வதித்து நடத்துங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் குடும்பத்திலே ரட்சிக்கப்படாதவர்களுடைய ஆதாயத்தில் ஒவ்வொருவரும் நினைத்தருங்க ஆண்டவரே. நீங்கள் அப்பா உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒவ்வொருவரை ஒவ்வொரு ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா நன்றி இயேசுவே, நன்றி அப்பா.

0: ஆனா இருதயத்திலே வருகிற பயத்தினால் கர்த்தாவே அதிக அதிகமாக யோசிச்சு கவலைப்பட்டு வேதனைப்பட்டு கர்த்தாவே தங்கள் சரீரத்தை இன்னும் வியாதிக்குள்ளாக்குகிற ஜனங்கள் எவ்வளவோ உண்டு ஆண்டவரே. என் தகப்பனே, நீர் இந்த ஜனங்களுக்காக மனமிரங்கும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல கர்த்தாவே, வைத்திய சாலைக்கு இந்த வியாதியஸ்தர்கள் போகும் பொழுது கர்த்தாவே அங்கு இருக்கிறவர்களால் கூட எத்தனையோ ஜனங்கள் மனநலவில் பாதிக்கப்படுகிறார்கள் ஆண்டவரே. ஒரு சில வைத்தியர்கள் ஆண்டவரே எத்தனையோ வியாதியஸ்தர்களை ஆறுதல் படுத்த ஆண்டவரே, பெரிய வியாதியா இருந்தாலும் அந்த வியாதி சிறிய வியாதி என்று கர்த்தாவே பயப்பட தேவையில்லை என்று சொல்லி ஊக்கப்படுத்தி ஆண்டவரே அவர்களை குணமடைய செய்கிறார்கள் ஆண்டவரே. ஆனாலும் சில சில பேர் ஆண்டவரே இந்த வியாதியஸ்தர்களை பயமுறுத்தி ஆண்டவரே அவர்களிடத்தில் அன்பு காட்டாமல் கரிசனை காட்டாமல் ஆண்டவரே இன்னும் வேதனைப்படுத்துகிறார்கள் ஆண்டவரே. இந்த நிலைமைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. அற்புதரே, என் தகப்பனே, நீர் ஒவ்வொருவரையும் நீர் சுகமாக்குற கர்த்தர் ஆண்டவரே. உம்முடத்தில் வியாதியோடு வந்த யாரையும் நீர் ஆண்டவரே அப்பா புறம்பே தள்ளவும் இல்லை, குணமாக்காமல் விடவும் இல்லை ஆண்டவரே. அப்பா நீங்க சொல்கிறீர்கள், உம்முட வாத்தி சொன்னது கர்த்தாவே, நீர் சொன்னீர் ஆண்டவரே, வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன கர்த்தரே. அப்பா நீர் ஒவ்வொருவருக்கும் இளைப்பாறுதலை கட்டளை இடுகிறது ஆண்டவரே. நீர் பரம பரிகாரியான கர்த்தர் ஆண்டவரே. அப்பா விசுவாசம் உள்ள ஜெபம் பின்னாடியே ரட்சிக்கும் என்று ஒவ்வொரு வியாதியஸ்தர்களும் தங்களுடைய வியாதிக்காக தாங்களே விசுவாசத்தோடு ஜெபித்தாலும் அவளுக்கு சுகத்தை கொடுக்க உம்மாலே முடியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எனக்கு சுகம் உண்டு என்று சொல்லி சொல்லி அறிக்கை பண்ண ஆண்டவரே. நீர் அப்படிப்பட்ட இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் கொடும் ஆண்டவரே. உண்மை அறியாதவர்களும் உம்முடைய நாமத்தை சொல்லி சொல்லி விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே சுகம் உண்டு கர்த்தாவே. நீர் சுகம் கொடுப்பீர் ஆண்டவரே. நீர் சொன்னீரே என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை பெற்றுக் கொள்வீர்கள் என்று ஆண்டவரே. அந்த விசுவாச வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் சுகமடைய வேண்டும் படியாக சுகம் கொடுக்கிற தேவன் உம்மை நோக்கி பார்க்கும்படியாக உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்
1: ஆமென் ஆமென். இந்த நாட்களிலே நாங்கள் நமக்குள்ளே தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை குறித்து அங்கு நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். ஏனென்றால் இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் எல்லா ஆவியையும் எங்களுக்கு தந்து நடத்துறவர். ஆகவே இவர் கர்த்தருடைய ஆவியா இருக்கிறார். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அந்த விடுதலையை நாங்கள் சுதந்திரிக்க இந்த தேவ பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் சத்தியவான்கள் சுதந்திரிக்க முடியாம இருக்கிறார்கள். அதை சுதந்திரிக்கும்படி நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் ஆண்டவரே சிலுவையிலே செய்து முடித்து கர்த்தாவே இந்துக்கு அப்பா நீர் எங்கள் தேற்றவாளனாகிய பரிசுத்தாவிய அனுப்பியும் ஆண்டவரே. ஆண்டவரே சபைகள் மக்கள் ஜனங்கள் ஆண்டவரே விடுதலை இன்றி இருக்கிறார்கள் ஐயா, வெற்றி இன்றி வாழுகிறார்கள் கர்த்தாவே. ஆண்டவரே இவர்களுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியை கட்டவிழ்த்து விட்டும் ஐயா. ஆண்டவரே அந்த பரிசுத்த ஆவியாய் ஆண்டவரே அவர்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாம உங்களை தரிசிக்க முடியாது என்பதை ஆண்டவரே எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் அறிந்து கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா சத்திய ஆவியானவரே ஒவ்வொருவருக்கும் சத்தியத்தை சொல்லி கொடுக்கிற ஆவியானவரே கர்த்தாவே ஆண்டவரே அன்றைக்கு கர்த்தாவே தேவான் மத்தியில எதிர் பேசவும் எதிர் கொள்ளவும் கர்த்தாவே முடியாத ஒரு வல்லமை அவனுக்குள்ளே வந்ததே கர்த்தாவே. அப்படிப்பட்ட சத்திய வல்லமை ஆண்டவரே ஒவ்வொரு பரிசுத்த பிள்ளைகளுக்குள்ளும் சத்திய பிள்ளைகளுக்குள்ளும் இறங்க வேணுமா ஜெபிக்கிறோம். ஓ மகிமை உள்ள ஆவியானவரே, இன்னைக்கு இந்த மகிமை உள்ள ஆவியானவரே கர்த்தாவே நாங்கள் கண்டுகொள்ள முடியாமல் நிற்கிறோமே கர்த்தாவே. ஆண்டவரே இந்த மகிமையான ஆவியானவரை கர்த்தாவே ஆண்டவரே எல்லாருக்குள்ளும் மகிமையாய் இறங்க கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தருடைய ஆவி ஆண்டவர் நிரம்பும் போது இந்த மகிமையின் ஆவியானவர் எங்களுக்குள்ள உண்டாகும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாய் ஆண்டவரே சங்கம வானொலியிலே ஊழியம் செய்யற அத்தனை பேரும் ஆண்டவரே அப்பா இந்த மகிமை உள்ள ஆவியினால் நிரப்பப்பட உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் மகிமை உள்ள ஆவியானவர் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மகிமைக்குள்ளே நாங்கள் வாழ, மகிமைக்குள்ளே இருக்க, மகிமைக்குள்ளே ஆண்டவரே சிந்திக்க, ஆண்டவரே கிருபை செய்யும் அங்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீ சந்திக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் ஆண்டவரே நடத்தட்டும் ஐயா, உம்முடைய பலத்த கரம் நடக்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய கரங்கள்ல கிரணங்கள் வீசட்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பராக்கிரமம் அதிலே மறைந்திருக்கிறது என்று எழுதி இருக்கிறபடி ஆண்டவரே உம்முடைய பராக்கிரமம் எங்கே மறைந்திருக்கிறது என்பதை அந்த மறைவிடத்தில் இருந்து ஆண்டவரே நீர் வெளிப்படுவீராக, மக்கள் மத்தியிலே வெளிப்படுவீராக ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நமக்குள்ளே இன்னுமாய் தங்கி இருந்து உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்பி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் கர்த்தாவே ஆண்டவரே சுபா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்கள் கணவனுக்காக ஜெபிக்கிறோம். அவர் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் வாய்க்க பண்ணி ஆசீர்வதியும் குறைவுகளை நிறைவாக்கும் ஜெபிக்க துதிக்க ஆண்டவரே ஜவாபி வல்லமைய குட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே சுபாவுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வெலப்படுத்தி நடத்தி ஆண்டவரே கர்த்தாவே. இன்னுமாய் ஆண்டவரே உமக்குள்ளே மகிமையாய் விசுவாசமாய் இருக்க கர்த்தாவே. மகிமையின் ஆவியானவர் பிள்ளையை நிரப்பும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. பெண் பிள்ளைகள் அப்பா பிள்ளைகள் படிக்கிற காரியங்கள் ஆண்டவரே ஞானத்தை உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் வெலனையும் அருளும் ஆவியும் அறிவும் கர்த்தருக்கு பயப்புற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் பிள்ளைகள் மத்தியில இருந்து கர்த்தாவே காரியங்களை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி ஞானத்தின் ஆவியினால் நிரப்பி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்தை நீங்க பொறுப்பேறுங்க கர்த்தாவே, நீங்க வழி நடத்துங்க கர்த்தாவே. இன்றைய நாட்கள்ல ஆண்டவரே அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் கர்த்தாவே, யார் யாரெல்லாம் வீட்டிலே தனிமையாய் கர்த்தாவே வயது சென்றவர்களாய் வியாதியாய் ஆண்டவரே வேதனையிலே தவிக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நீர் ஆத்தி தேற்றி அரவணைத்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சுகம் உண்டாவதாக உன்னுடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்கும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். சுமா நீங்கள் ஜெபம் பண்ணி சங்கமானிக்கா ஜெபம் பண்ணி ஒரு பல்லவி ஒன்றை பாடி முடித்துக் கொள்ளுங்கள்.
0: அன்பின் ஆண்டவர் இயேசப்பா, பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த சங்கமம் பாடல் நிலையத்தை உங்களுடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். நாங்கள் ஊழியம் செய்கிற ஒவ்வொருத்தரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த ஊழியங்களை தொடர்ந்து நடத்துகிற சகோதரனோடும் அவருடைய குடும்பத்தோடும் மது கரம் கூட இருந்து தொடர்ந்தும் அவர்களை பாதுகாத்து வழி நடத்தட்டும் ஆண்டவரே. அவர்களுடைய ஊழிய தேவைகள் குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்தித்து எல்லா தடைகளுக்கும் விலக்கி காத்து நடத்துங்கள் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் வேண்டிய சரீர சுகபலங்களை கொடுங்கள் ஆண்டவரே. அற்புதமா பாதுகாத்து வழி நடத்துங்கள் ஆண்டவரே. இந்த ஊழியங்களே உறுதுணையா இருந்து செயல்படுகிற ஒவ்வொருதரையும் நீர் காண்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா அவர்களை நீர் ஆசீர்வைத்து வழி நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே டிம்லக்கா குடும்பத்தை உங்களுடைய கரத்துக்குள் தருகிறேன். சௌரியோடு நீங்க கூட இருந்து அவவை பாதுகாத்து ஆண்டவரே அந்த குடும்பத்தின் பிள்ளைகளோடும் கணவனோடும் கூட இருந்து அவர்களுடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து பிள்ளைகளுடைய வேலை காரியங்கள் எல்லாவற்றிலும் கூட இருந்து ஆசீர்வதித்து எதிர்கால காரியங்களையும் நீங்கள் ஆசீர்வதித்து கொடுக்கிறது இவன் ஆண்டவரே. உங்களுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்தும் வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா தடைகள் பொல்லாப்புகளுக்கு எல்லாம் விலக்கி நீங்க அற்புதமா இந்த குடும்பத்தை நடத்தும்படியாக ஆண்டவரே. இந்த ஊழியங்களுக்காகவும் இந்த நேரத்துக்காகவும் நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதா. ஆமீன் ஆமீன்.

0: பெரும் சாபந்த ரோடை சரையா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பொம்பிள்ளைக்கு கிடைக்காமின் ஆசீர்வாதங்கள் பொம்பிள்ளைக்கு கிடைக்கையா நன்றி ஆமென்.
1: ஆமீன், ஆமீன். கர்த்தர் ஆமீன். என்னோடு கூட இருந்து உங்களோடும் என்னோடும் சங்கம வானொலியோடும் உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன்,
2: ஆமீன், ஆமீன், ஆமீன். யாழ்ப்பாணத்திலிருந்து சகோதரி சுபாஷினி அவர்கள் இணைந்து ஜபித்தார்கள். கர்த்தர் அந்த ஜபங்களை கேட்டார். கர்த்தர் எங்களுக்கு தந்த அதிகாரங்களை நீங்கள் பகிர்ந்து கொடுத்து ஜபித்தீர்கள். எங்களுடன் மிஸ்மா இணைந்திருக்கிறார் சைப்ரஸிலிருந்து, அவர் வழி நடத்துவார். இணைந்த உங்கள் இருவருக்கும் வாழ்த்துக்களை கூறுகிறோம். சௌரி ஜானட் அவர்கள் தொகுத்து வழங்கினீர்கள். சௌரி சுபாஷினி அவர்கள் யாழ்ப்பாணத்தில் இணைந்தீர்கள். இந்த வேளையிலும் எங்களுடன் மிஸ்மா இணைந்திருக்கிறார் சைப்ரஸ் தேசத்திலிருந்து, ஊழியக்காரை இணைந்திருக்கிறார்கள். அவரிடம் ஜபங்களை கொடுக்க முடியுமா சிஸ்டர் ஜானட்? சிஸ்டர் ஜானட், ஆமீன். அவர்களுக்கு ஜபங்களை கொடுங்கள். அவர் பாடலோடு அருமையான பாடல்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் பாடுவார். ஜபங்களை கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமீன். காட் பிளஸ்.
1: ஆமீன், ஆமீன். ஜெயசிமா அவர்களை நாங்கள் வரவேற்றுக் கொண்டு எங்கள் தேசத்திலே, எங்கள் மக்கள் மத்தியிலே, எங்கள் ஜனங்கள் மத்தியிலே ஒரு பெரிய மாறுதல் வர வேண்டும், மாற்றங்கள் வர வேண்டும். ஏனென்றால் ஏழைகள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள் அங்கு இருக்கிறார்கள். அவர்கள் போஷிக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, எங்களுக்குள்ளே, எங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு சுவிசேஷ பாரங்கள் வர வேண்டும். பாரம் வந்தால் தான் நாங்கள் ஜபிக்க முடியும். ஆகவே நீங்கள் அதை இதுக்காக எல்லாத்துக்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க. யேசுமா.
3: Praise the Lord, sister.
1: Praise the Lord, praise the Lord. நீங்க சொன்னது விளங்கினதா அல்லது திரும்ப சொல்லவா?
3: இன்னொரு முறை சொல்ல முடியுமா? கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகி கேக்குது நீங்க பேசுறது.
1: ஓகே, இலங்கை தேசத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இலங்கை தேச மக்கள் ஒரு மாற்றங்கள் அடைய வேண்டும். ஏனென்றால் அந்த தேசத்தில் ஒரு விடுதலையும் வெற்றியும் வர வேண்டும். சுவிசேஷங்கள் எல்லாம் கடந்து செல்ல வேண்டும். அந்த தேசம் ஒரு மாறுதலுக்குள்ளே, மாற்றத்துக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி எங்கள் இலங்கை தேசத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் இந்திய நாட்களிலே லஞ்சங்கள், போத வஸ்துக்கள், இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் நாட்டுக்குள்ளே நுழைவதால், நாடு தீட்டுப்படுவதால், தேவனுடைய அழிவுக்கு அவர்கள் நேராய் வராதபடி கற்றதாமே அவர்களுக்கு ஒரு இரக்கம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.

0: Silma.
1: சிஸ்டர் உங்களோட மைக் ஆஃப் ஆகிட்டது மிஸ்மா. சிஸ்டர் மிஸ்மா, உங்களோட மைக் ஆஃப் ஆகிட்டது, நீங்கள் ஆன் பண்ணுங்கள்.

0: ஆமீன். தொடருங்களா?
1: ஓகே ஓகே, சாரி கால் ஒன்று வந்துருச்சு அங்கிள், சாரி. ஹலேலூயா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் யாரும் மாதனமா இருப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த வழியிலும் கூட இந்த சங்கமம் வானொலியினூடாக, சங்கமம் கிறிஸ்தவ வானொலியினூடாக உங்கள் யாவரோடும் இந்த ஆராதனை வேலையில கூட கலந்து கொள்ள கத்தர் கொடுத்ததான இந்த நன்னத்துக்காக, இந்த தயவுக்காக, இந்த சலாக்கியத்துக்காக நான் நறுக்கண கத்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வேலையிலும் கூட நாங்கள் யாவரும் ஒருமனப்பட்டு கூடியதான விண்ணப்பத்துக்காகவும் இன்னமதிகமாய் கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தியும் இந்த வேலையிலும் கூட நாங்கள் யாவரும் ஒன்று கூடி முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் கத்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம். ஹலேலூயா ஹலேலூயா, ஸ்தோத்திரம் ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜாவே, வல்லமை நிறைந்த தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. உம்முடைய நாமம் உயரணும் ஆவியானவரே, உம்முடைய அரசு வரணும் ராஜாவே. கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீர் நல்லவரும் வல்லவருமாய் இருக்கிற ராஜாவே. ஆவியானவரே, நீர் ஜீவன் உள்ள தேவனாய் இருக்கிற ராஜாவே. ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வல்லமை தேவனே, நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜாதி ராஜனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, காலையிலும் மாலையிலும் ஆவியானவரே உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிற ஜனங்களே, ஒரு விசை நிற்க நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவரே, எங்கள் எபினேசரே, எங்களுக்கு இதுவரை நீர் உதவி செய்த தேவனே, உமக்கு நன்றி. ஆவியானவரே, குவாயிரே, எங்களுடைய எல்லா காரியங்களையும் கூட நீர் பாதுகாத்து, ஆவியானவரே, எல்லா தேவைகளையும் சந்தித்து மட்டுமாய் நீர் காத்து வழிநடத்தினரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. ஹலெலூயா ஹலெலூயா ஹலெலூயா ஹலெலூயா, பரிசுத்தரே, ஸ்தோத்திரம் ஆவியானவரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி ஆவியானவரே. ரதந்தரலமா சிக்கந்தரலவே, ஓ ஹலெலூயா ஹலெலூயா ஹலெலூயா, ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ ரகந்தரலமா சிக்கந்தரலவே, ஓ ரிகந்தரல பகந்தருல பஸ்ரீகந்தரே, ஆவியானவரே, அன்பும் இறக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆவியானவரே, இந்த மத்தியான வேலையிலும் கூட ராஜாவே, ஆவியானவரே, உம்முடைய சமூகத்துல அமர்ந்து ராஜாவே, மறுபடியும் மாயந்தவரே தகப்பன், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம், துதிக்க போகிறோம். ஆவியானவரே, கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே. நீர் கொடுக்கிறதான ஒவ்வொரு நடிப்பொழுதுகள் ராஜாவே, ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மறுபடியுமாய் நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. கடந்த நாட்களிலும் கூட நீர் வல்லமை ஆயங்களை காத்து கொண்டே ராஜாவே, ஒவ்வொரு நாளும் கூட புதிய நாளை புதிய கிருபைகளை நீர் கொடுத்து கொண்டே இருக்கிற ராஜாவே. ஆவியானவரே, நீங்கள் எங்களுடைய அடைக்கலமாய் இருக்கிற ராஜாவே, எங்களுடைய கேடகமாய் இருக்கிற தகப்பனே, ஆவியானவரே, ஆபத்து காலத்துல கூட எங்களை காத்த தேவனே, அதிசயங்களை செய்த தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. அல்லேலூயா ஹல்லேலூயா, ஒவ்வொரு நாளும் கூட சுவாமி புது பலனையும்

சுவாமி, இந்த சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலியினூடாக நடக்கிறது. ஆனே இந்த செவ்வாய்த்தை முடித்திருக்கிறதுல ஒப்பு கொடுக்கிறேன். அந்த ஆராதனை வேலையை முடித்திருக்கிறதுல ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஆவியானவரே இந்த ஆராதனையில் கடந்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் கூட சுவாமி கர்த்தாவே, இந்த வழியில கூட உம்முடைய பரிசுத்த கரம் அவர்களை தொடட்டும். ஆவியானவரே, ஆவியானவரே சுவாமி, உம்முடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுறதுக்கு முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடும் கூட ராஜாவே, எல்லோரும் மனவரை ஒன்றிணைந்து இருக்கிறாங்க சப்பா. ஒரு விசன் இருக்க நோக்கி பார்த்து ராஜாவே, எங்கள் மத்தியில நீர் அசைவாடத்தக்கதாய் சுபிக்கிற தகப்பனே, ஒரு இருவர் எங்கே முன்ன நாமத்தினால் கூட இருக்கிறார்களோ அந்த இடத்திலே வாச செய்வேன் என்று சொன்ன நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே. அவையானவரே உம்முடைய உம்முடைய வருகை அது சீக்கிரமா இருக்குது ராஜாவே. ஆகவேனவரே, நாங்கள் நாளுக்கு நாள் இன்னும்மா இப்போது பல நடை, நாளுக்கு நாள் நாங்கள் இன்னும்மா இப்போது கிருபைகளால் வளர கர்த்தாவே, நீர் கிருபை செய்ய கிருபை செய்ய கிருபை செய்ய. ஓரகந்தரலமா சிக்கந்தரலது ஹலெலூயா ஹலெலூயா. ஆவியானவரே அவியானவரே சுவாமி, தானியேலை போல ஆண்டவரே நாங்கள் துதிக்கிற கூட்டமாய் ராஜாவே, ஆண்டவரே நாங்கள் இன்னுமாய் துதிக்கிற கூட்டங்களாய் சுவாமி. ஆண்டவரே சுவாமி, எத்தகைய பிரச்சனைகள் எத்தகைய கடுமையான பாதைகளை நாங்கள் போனாலும் கூட சுவாமி, அவியானவரே நாங்கள் செபிக்க கர்த்தாவே நீர் கொடுத்து கொண்டிருக்கிறதான இந்த புது பலன்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இசப்பா. அவியானவரையே உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. அவியானவரே இந்த வழியில கூட விசேஷமாய் ராஜாவே, ஆண்டவரே இதை பொறுப்பெடுக்கிறது ஆனவரே சுவாமி. அவியானவரையே சுவாமி, பிரதர கூட நம்முடைய திருக்கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ராஜாவே. வழி நடத்துகிறவர் யாரும் நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. கர்த்தாவே, உமை நோக்கி கூப்பிடுகிற கூட்டமாய் ஜனமாய், உமக்காய் எழுந்திருக்கிற ஜனமாய் கர்த்தாவே சுவாமி, எழுந்திருக்கிற ஜனமாய் ஆண்டவரே நீர் உருவாக்கி இருக்கிற ராஜாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆவியானவரே, உம்முடைய நாமத்தை சொல்வதற்காக எங்களை திறந்து கொண்டீரே சுவாமி. ஆண்டவரே ஆண்டவரே, உமக்காக ஆண்டவர் உம்முடைய ஊழியங்களை செய்வதற்காகவே எங்களை உருவாக்கி வைத்த தேவன், எங்களை அழைத்த தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவரே நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி நன்றி நன்றி நன்றி சுவாமி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆளுகை செய்யும் ஆவியானவரே.

புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றும் ஐயா, புதிதாக்கும் பரிசுத்தரே.

பலியாயம் இடத்துல கொடுக்கிறோம் ராஜாவே. கர்த்தாவே, எங்களை ஆளுகை செய்கிறவரே, கர்த்தாவே எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வல்லமை தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. எங்களை உடைக்கிற தேவன் ஆண்டவரே, சுவாமிகளை அதிகமாய் உடைத்து உடைத்து ஆண்டவரே இன்னுமாய் கட்டி எழுப்புகிற தேவன் ராஜாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. ஆவியானவரே சுவாமி, ஆண்டவரே எங்களை எல்லாரையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே சுவாமி, நாங்கள் உண்மை உள்ளவர்கள் எல்லாம் நம்பி சுவாமி, எங்களுக்கு இந்த ஊழியங்களை நீர் கொடுத்திருக்கிற ராஜாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆவியானவரே, தள்ளப்பட்ட கல்களாக ஆண்டவரே இருந்த எங்களை ராஜாவே, எங்களுடைய வாழ்க்கையை தகப்பனே இன்றைக்கு ஆண்டவரே கோபுரமாய் நீர் மாற்றி கொண்டிருந்த தேவனே, மாற்றி இருக்கிற தேவனே, எங்களை உயர்த்திருக்கிற தேவனே ஆவியாண்டவரே, இதற்காகவே அதிகமாய் நாளுக்கு நாள் ஆவியானவரே ஆண்டவரே பலனோடு ராஜாவே, உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஓர் அகந்தரல மாசிக்கந்தரளவே, ஓர் எந்தரல பக்கந்துரளவே, அலிலூயா அலிலூயா அலிலூயா அலிலூயா அலிலூயா. ஸ்தோத்திரம் ஆவியானவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே, ஜீவனுள்ள தேவனே, மக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. ஆவியானவரே உங்களுடைய எல்லா செயல்கள் ராஜாவே, உங்களுடைய கடந்து வந்த வாழ்க்கையில கூட நீர் செய்த எல்லா செயல்கள் ஆண்டவரே, நன்மையான காரியங்கள், அற்புதமான காரியங்கள், அதிசயமான காரியங்கள் நேரங்களை குணப்படுத்தினே ராஜாவே, எங்களை பலப்படுத்தினே தகப்பனே. ஆவியானவரே விழுந்திருந்த இடங்களில் எல்லாம் ஆண்டவரே தூக்கி ஆனவரே சுவாமி நிறுத்தினீர் ராஜாவே. ஆவியானவரே ஆண்டவரே சுவாமி, எத்தனை ஆனந்தம் ராஜாவே, எத்தனை ஆனந்தம் தகப்பனே. கர்த்தாவே உமக்கே துதி ஆண்டவரே, உமக்கே புகழ் ராஜாவே, உமக்கே மேன்மை தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா.

பாடி துதிப்பேன் ஆனந்தமானந்தமே சொல்லுவோம் அடைக்கலமே அதிசயமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை சொல்லுவோம் அடைக்கலமே அதி

ആരാധനയേ ആരാധനയേ അടയ്ക്കലമേ അതിശയമേ ആരാധനയേ ആരാധനയേ വല്ലവരേ യേശു രാജാ നല്ലവരേ യേശു രാജാ ஹலிலூயாவே ஆண்டவரே, கர்த்தாவே உம்முடைய வல்ல செயல்களை ராஜாவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே எங்களுக்கு உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி ஆண்டவரே நேரங்கள் எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் கூட வழி நடத்தி கொண்டு வந்தீங்களே சப்பா, உமக்கு நன்றி செலுத்த

கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சோரி டிலேயா போயிட்டது. கர்த்தருடைய நாமத்திலே நாம் ஒருமித்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துவோமா.

0: அமீன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கமான அறிக்கையாக மாலை நீரடி ஒளிச்சத்தை நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாளும் தேவன் பாராட்டின கிருபையின் கனத்துக்காக என்று வாய்தவனை சோசரிக்கிறேன். இந்த மாதத்தின் கடைசி நாட்கள் வந்து நிற்கிறோம். கர்த்தர் இந்த மாதத்தை தொடக்கினவர் நிச்சயமாக முடித்திடுவார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்கமான அறிக்கையாக மாலை நீரை நிச்சய ஒளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பையும் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எங்கள் நேரடி ஒளிபரப்பு யாவும் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறிய தருகின்றேன். நாளந்தவன் பாலன கிருபை நாளுக்காய் கரணத்துக்காய் என்று வாய்தோடு சோசரித்து நாங்கள் ஜெபிப்போம். ஜெபிப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே, இரக்கமும் உருக்கமும் நிறைந்த நல்ல தகப்பினி, மற்றும் உங்களை நடத்தினே விநிய சிறை உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துவோம். இந்த நாளை தந்தை மற்றுமாய் நீங்கள் ஆலய செய்து வர கிருபிகளுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் வேண்டிக் கொள்வோட நினைப்போட மிகவும் அதிகமாய் செய்து முடிக்கிறேன் கிருபை. அந்த கிருபைக்காக சோஸ்ரம் இந்த நாளிலும் இந்த மாலை நேரத்தைய வெளிச்சத்தின் பகுதி மனத்திற்கு கருத்துக்குழாய் தருகிறேன். தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உங்களை ஆளுக செய்யுங்கப்பா. கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்திலும் அப்பா நீங்க சங்கமித்து அவர்கள் உமக்குள்ள சங்கமிக்கத்தக்கதா. இந்த வானொலி அலையாக எழுந்து அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் பங்கிட்டு கொள்ள கிருபை தாருங்க. வெளிச்சத்துல வெளிச்சம் காண கிருபை செய்யுங்க அப்பா. இந்த நாள் நிகழ்ச்சியில் யாவையும் இடத்திற்கருத்தில் ஒப்பு வைக்கிறோம். அவர்களை முன்குறித்து அவர்களை அழைத்து வந்து நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக நீங்க நிறுத்த வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து வைக்கிறோம் கத்தாவை. இந்த நாளிலும் இந்த ஊழியரும் ஸ்தாபகருமான காய் நன்றி செலுத்துறோம். உடைய கரத்தில் ஒப்பு வைக்கிறோம் சகோதரனையும். அவருடைய மனைவி பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். பேர பிள்ளைகள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்யற எல்லா ஊழிய தாசர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். நித்திய வெளிச்சத்தின் தொகுப்பாளரும் ஊழியருமான மகேந்திரையாவுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இம்மற்ற நடத்துவ கிருபிகளுக்காய் நன்றி செலுத்துறோம். அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்யற எல்லா ஊழியர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். பா நீராளிக செய்யும் வழி நடத்துவையா. தகப்பனே, ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் அதன் பயனை அடையாமல் போவதில்லை என்று சொன்ன கத்தர் நீங்கப்பா. இந்த நாளிலும் அந்த பயனை பெற்றுக்கொள்ள விடுதலையோடு ஆசீர்வாதத்தோடு சுதந்திரிக்க கிருபை செய்யுங்க. ஆசீர்வாதத்தை செவிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. கடுக்கிற அன்பு நேர்களை ஒப்பு கொடுக்கிறோம். மறுவழிப்பை கேட்கப்படுற அன்பு நேர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இன்னும் அநேக ஆத்மாக்களை தாங்க ஆண்டவரே. அப்பனே, ஊழியர்களை எழுப்பித்தாங்க. ஊழியங்களை செய்ய உற்சாகத்தோடு உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை பாராட்டு. உடைய வெள்ளக்கரத்திலே ஒப்பு வைக்கிறோம். அடியாலையும் ஒப்பு கொடுக்க தகப்பனே. இந்த நேரம் தொகுத்து வழங்கத்தக்க பலனையும் சத்துவத்தையும் தாங்க. உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ள கிரிய செய்யட்டும். எல்லா காவலோடு குடும்பத்தின் ஊழியங்களை ஆசிரித்து வழிநடத்துவீராக இயேசுவின் நாமத்தில். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் கட்டி நிற்கிறேன். ஜெபத்தை கேளும் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமீன். இதனால என்னோடு பேசின வார்த்தையும் யோவான் எழுத சுவிசேஷ புஸ்தகம் 3:21 வசனம் இப்படி சொல்கிறது, சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியலை தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். ஒளியினிடத்தில் வருகிறான். இன்னைக்கு இந்த நித்திய வெளிச்சம் ஒளி இந்த நித்திய வெளிச்சத்தில் வருகிறார். யார் என்று சொன்னார்? அதாவது தேவனை அறிந்தவர்கள். தங்களுடைய கிரிகள் வெளிப்படும்படியாக, தேவன் நாமும் மகிமைப்படும்படியாக இந்த ஒளியின் இடத்தில் வருகிறார்கள். இந்த ஒளியின் இடத்தில் வருகிறார். இந்த ஒளியின் இடத்தில் நாங்கள் வருவோம். இன்னும் நெருங்கி சேர்ப்போம், நெருங்கி சேருவோம், வெளிச்சத்தை காண்போம். கர்த்தர் நாம் ஒன்றே மகிமைப்படுவதாக. நாங்கள் நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை பார்ப்போம். இந்த நாளிலும் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் எங்கள் நேரடி ஒளிபரப்பு யாவும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் அன்புடனும் அறிய தருகிறேன். இந்த நாளிலும் நிகழ்ச்சிகள் யாவும் 7 மணி தொடக்கம் 8 மணி வரைக்கும் நாங்கள் 7:30 வரைக்கும் துதி பாடல் ஜெபங்களுக்கு கூட கடன் சென்று 7:30 நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசு வரும் பருவத்துக்கு நேராக என்ற பகுதி கூட கடன் செல்வோம். 8 மணிலிருந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை சந்திப்போம். வார்த்தையின் வெளிச்சத்தில் தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள். முதலாவது பிருந்தாவர்கள், இரண்டாவது வார்த்தையின் வெளிச்சத்தில் தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள் மகேந்திரன் ஐயாவர்கள், மூன்றாவதாக வார்த்தையின் வெளிச்சத்தில் தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள் பாஸ்டர் அண்டன் ராசனாயம் அவர்கள். நாங்கள் முடிவாக நன்றி ஜெபத்தை ஏறெடுத்து நாங்கள் மறு ஒளியர்ப்போடு இணைவோம். நாள் கேட்டர் பாராட்டு நாளுக்காக நன்றி செலுத்துவோம். எங்களோடு துதி ஜபங்களோடு இணைந்திருக்கிறார்கள் சிஸ்டர் கிரேஸ் அவர்கள். இணைப்பிற்கும் சௌரிய அழைப்பு கொண்டு வந்து நாங்கள் துதிப்போம். பிரைஸ்டோர் சிஸ்டர், பிரைஸ்டோர் சிஸ்டர் எடுத்து வாருங்கள் துதி பாடலை எங்களோடு ஒரு மனப்படுகிறேன்.
1: நன்றி ஆண்டவரே. தேவனே, இந்த நாளிலும் ஆண்டவரே உமோடு இணைந்திருக்க ஆண்டவரே நெருங்கி கிட்ட நெருங்கி எப்பொழுதும் ஆண்டவரே அந்த ரிலேஷன்ஷிப் உமக்குள்ளாக இருக்கிறது ஆண்டவரே. இந்த மனிதரையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என் இயேசு, இயேசுவின் நாமம், உன்னத நாமம், உயர்ந்த நாமம், எங்களை பலத்த துருவம், பலத்த கோட்டை, நீதிமானதுக்குள் ஓடி சுகமாயிருப்பான்னு சொன்ன ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே அதிசயங்களை செய்கிற தேவன், அதிசய ஆற்றல் உமக்குள்ளாக இருக்கிறபடினால அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தன், நித்திய பிதா, சமாதான பிரபு ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த நித்திய வெளிச்சத்தில் ஒவ்வொருத்தரும் கூடாக நீர் பேசுகிறீர். மனிதர் அல்ல ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் தங்களை மறைத்து இந்த தேவன் வெளிப்படத்தக்கதாக அந்த வெளிப்பாட்டிலே தான் ஐயா கட்டப்படவும் ஒவ்வொரு சபைகளும் ஒவ்வொரு குடும்பங்களும் கட்டப்பட இந்த நாட்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். ஹாலேலூயா. ஆவியானவரே என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா, ஆவியானவரே எங்கள் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா, உந்தன் பாதைகள் அறிந்திட செய்

அவியானவரே எங்கள் அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையாம் கண்ணின் மணி போல காத்தனே கழுகு போல சுமந்தருளும் கண்ணின் மணி போல காத்தருளும் கழுகு போல சுமந்தருளும் உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே என்னாலும் மூடிக்கொள்ளும் உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே என்னாலும் மூடிக்கொள்ளும்.

ஆட்கொண்டவரே நன்றி செலுத்துறோம், தூயவரே நன்றி துதிக்கு பாத்திரரே மக்க நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே ஆதி மந்தமான தேவன், அனாதி தேவன், எங்களுக்கு அடைக்கல உடைய நித்திய பொய்யம், எங்களுக்கு ஆதாரம் நேரே, எங்களை உற்ற ஆதாரம் ஆண்டவரே. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, எங்கள்

ആരാധനേ ആയുളെല്ലാം ആരാധനേ எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நாம் சுகம் பெற்றுக்கொண்டோம். எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நாம் சுகம்

எனக்காக புறக்கணிக்கப்பட்டீர், அதனால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். எனக்காக புறக்கணிக்கப்பட்டீர், அதனால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். எனக்காக அவமானம் அடைந்தேன், உம் மகிமையிலே பங்கு பெறுத்தைதே. எனக்காக அவமானம் அடைந்தேன், உம் மகிமையிலே

மரணத்தை நிறைவேற்று கொண்டதால் நித்திய ஜீவனை நாம் பெற்று கொண்டோமையம். மரணத்தை நிறைவேற்று கொண்டதால் நித்திய ஜீவனை நாம் பெற்று கொண்டோமையம். ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை. சிலுவையிலே ஏழ்மையானதால் எம்மை செல்வந்தனாய் மாற்றி விட்டீரே. சிலுவையிலே ஏழ்மையானதால் என்னை செல்வந்தனாய் மாற்றி விட்டீரே. சாபங்களை சுமந்து கொண்டதால் நாம் ஆசீர்வாதம் பெற்று கொண்டு விட்டோம். சாபங்களை சுமந்து கொண்டதால் நாம் ஆசீர்வாதம் பெற்று கொண்டோமையா. சிலுவ பாடுகளுக்கூடாக அந்த தியாக பலியின் நன்மை ஆண்டவரே, நீதிமானாய் மாற்றப்பட்டோம். நாங்கள் இருந்தாலும் ஐஸ்வர்யானாகிய ஆண்டவர் உம்முடைய நீரெழ்மையானதுனால் நாங்கள் ஐஸ்வர்யமானோமே. நன்றி செலுத்துறோம். பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே. பல கோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னத பரிசுத்த தெய்வம் நீரே. பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே. பல கோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னத பரிசுத்த தெய்வம் நீரே. பூமிக்கெல்லாம்

உயர்ந்தவன் நீரே, ஒரு மனதோடு கூடி வந்தோம் உன்னத தேவனை தொழுதிடவே. ஒரு மனதோடு கூடி வந்தோம் உன்னத தேவனை தொழுதிடவே. ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த தேவனை தொழுக வந்தோம். ஓயாத புகழ்ச்சி ஓயா

0: பரம தகப்பன்னே தானே, ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோம். பறந்து காக்கும் பட்சியை போல தேவன் தினமும் காத்திடுவாரு, தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தேவன் தினமும் சுமந்திடுவாரே, தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தேவன் தினமும் சுமந்திடுவாரே. ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த என் தேவனை தொழுது வந்தோம். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவாரே, அமர்ந்த தண்ணீரண்ணை நடத்திடுவாரே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவாரே, அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவாரே. கத்தரன் மேய்ப்பராய் இருக்கின்ற போது தாட்சி என்பது வாழ்வினில் இல்லையே, கத்தரன் மேய்ப்பராய் இருக்கின்ற போது தாட்சி என்பது வாழ்வினில் இல்லை. ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்தகம் தேவனை தொழுக வந்தோம். ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோம். இம்மைக்கோ மறுமைக்கோ பரம தகப்பன்னே தானே. நன்றி தகப்பனே, இந்த நாளிலும் ஐயா உமக்குள்ளாக நாங்கள் வாழும்படியாக இந்த தேவன் நித்தமன் நடத்தி கொண்டு வருகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த இடத்துல கூடியிருந்து ஜபிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, இதை நடத்துகிறவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் அபரவிதமாய் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி ஐயா. இந்த வெளிச்சத்தின் அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் உன் வெளிச்சத்துக்கு, ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். அநேக ஜனங்கள் இந்த இடத்துல அநேக இருளில இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த பெரிய வெளிச்சம் ஆண்டவராய் இயேசு எந்த மனிதனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு என்றதை கண்டுகொள்ள நீர் கிருபை செய்வடியாக உமக்கு நன்றி. எல்லா துதிகண்டமாகுமே உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே துதி ஏறெடுக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி சிஸ்டர் ஹர்மியாக துதி பாடுவதற்கு கூடாக அதனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நீங்கள் அப்படியாக உயர்த்தி துதித்த உங்களை எங்கள் குடும்பத்தை ஊழியர்களையும் கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து மனைப்பில் இணைந்திருங்கள். கத்திரி நாமத்தை நாங்கள் ஒன்றாக மகிமைப்படுத்துவோம். நன்றி சிஸ்டர்.
0: தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ.
1: நாங்கள் வார்த்தையின் தியானத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். இந்த நாளிலும் வார்த்தையின் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி ஜோமான சுவிசேஷம் 3:19-21 நாங்கள் வாசிப்போம். ஜோமான் 3:19-21 வரைக்கும். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவளா இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். அவன் இந்த உலகத்துக்கு வந்த ஒளி மெய்யான ஒளி, இந்த நித்திய ஒளியில இந்த நித்திய வெளிச்சத்தை அநேக வெளிச்சம் தெரியும். ஆனால் எதை விரும்புகிறார்கள்? இருளை விரும்புகிறார்கள். ஏன் இருளை விரும்புகிறார்கள் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கை, உலக சிற்றின்பம், உலக எண்ணங்கள், உலக காரியங்கள், இதனாலதான் ஒளியினிடத்துல வராமல் இருக்கிறார்கள். அந்த ஒளியினிடத்தில் வந்தால் இருளின் காரியங்களை தங்களால் அனுபவிக்க முடியாது. அதுதான் உண்மை. அந்த இருளின் காரியங்களை அனுபவித்து ஆக்கினை தீர்ப்பு அடைந்து கொண்டு ஆக்கினிய துன்பத்தை வேதனைய அப்படியாக வியாதிகளை வறுமைய அடைந்து கொண்டிருக்கு. ஏன் இதுக்கு காரணம் என்ன? ஒளியின் இடத்தில் வராது. ஒளி வந்து விட்டால் வெளிச்சம் உண்டாகும், விடுதலை உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். இப்ப பாவ சந்தோஷம், அதான் மோசே அநித்தியமான பாவ சந்தோஷத்தை தூக்கி எறிந்து விட்டு நித்தியமான வெளிச்சம் இடத்துல தன் துன்பத்தை தரு, தன்னுடைய பிள்ளைகளோட துன்பத்தை நாடுவேன், அந்த மக்களோடு நானும் ஒரு மகனா இருப்பேன் என்று சொல்லி அநித்திய பாவ சந்தோஷம் தூக்கி எறிந்து மோசே நித்திய வெளிச்சத்துக்குள்ள வந்தார், வெளிச்சத்தை கண்டு வந்தார். அப்படியாக வெளிச்சத்தினத்து வந்த ஒளியின் இடத்துல வளர்கிறார். தன் கிரியல் தேவனுக்குள்ளா இருக்கிறதுனால, தன்னுடைய நாம பாத்திரமாகத்தான் இருக்கிறதுனால உணர்ந்தவன் ஒளியினத்துலவன். நாங்களும் ஒளியினத்திலே வருவோம், வெளிச்சத்தை காண்போம், நித்திய வெளிச்சத்துல நித்தமும் காண்போம். ஆமே கத்தனா ஒன்றே மகிமைப்படுவதாக. நாங்கள் அடுத்ததாக ஊழியர்கான ஜபத்தியர் எடுத்த துதிக்க எங்களோட சிஸ்டர் டோலி அவர்கள் இணைப்பிருக்கிறார்கள். பிரைஸ் லோ சிஸ்டர் டோலி.
2: பிரைஸ் லா சிஸ்டர், பிரைஸ் லா.
1: பிரைஸ் லோ சிஸ்டர், ஊழியர்கான ஜபத்தை ஏறெடுத்த துதி பாடல் ஏறெடுங்க உங்களோட ஒரு மனப்பாடல்.
2: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா, உங்களோட சமூகத்துக்குள்ள நாங்க வரக்கூடியதாக ஆண்டவரே, எங்கள் யாவரையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிற என்று சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி எங்களுக்குள்ள ஜீவன் கொடுத்து அப்பா, உங்களை நாங்க ஆவியோடும் உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு தந்த மகா பிரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒவ்வொருத்தரும் உங்களோட கரத்துல கொடுக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஆண்டவரே, சங்கம் வானொலி நித்திய வெளிச்ச அப்பா ஒளியாக வந்து உங்களோட வசனத்தை அப்பா கொடுப்பதற்கு கொடுத்த அந்த மகா பிரிதான அன்புக்கா அப்படி நன்றி செலுத்துறேன். வாக்குத்தத்தம் செய்தவே இன்னும் வாக்குத்தத்தை எங்களுக்குள்ளாக நீங்க நிறைவேற்றி வர்ற கிருபைகளுக்கா அப்படி நன்றி ஆண்டவரே. அப்பா, எல்லா சகலத்தையும் படைத்தவர் சர்வ வல்லவரே, நீங்களே மகிமைக்கு பாத்திரராக மங்காத ஒளியாக இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன். உங்களோட பிரசன்னத்தை அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உணரக்கூடியதாக அப்பா, உங்களோட அன்பாலும் நிறைத்து உங்களோட அபிஷேகத்தை ஊற்றும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொருக்களையும் ஒரு ஜெப ஆவியையும் ஆத்மா பாரத்தையும் கொடுத்து யாவரையும் உங்கள் சித்தத்தின் படி நடத்துங்க ஆண்டவரே. சுயமங்கள் சாம்பலாக மாறுவதற்கு ஜெயம் பெற்று மாமிசம்சாக தேவ அப்பா உங்களுடைய அருளை யாவர்களும் கொடுத்து அப்பா உங்கள் சித்தத்தின் படி நடத்துங்க ஆண்டவரே. நீங்க எல்லாமே நீர் என்று எங்களால ஏதும் செய்த முடியாத ஒன்றுமே செய்ய முடியாது ஆண்டவரே. ஆனா அது வழுகாது ஒவ்வொருத்தரையும் உங்களோட ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து புதிதான ஒரு அபிஷேகத்தை கொடுத்து புதிதான அந்த ஆதி அன்பை நாங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது எப்பொழுதும் இரவு பகல் என்று பார்க்காம 24/7 மணித்தேளமாக உங்களோட பாதத்தில நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக நீங்க எங்களை தெரிந்தெடுத்தீங்கப்பா. அதே மாதிரி அந்த அப்படிப்பட்ட அந்த மகிழ்ச்சிக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை இந்த உலகம் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கும் புதிதாக இப்பொழுது இந்த நிமிடம் கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். முதலாவது தேவடைய ராஜ்யத்தை நீதியை தேடும் பொழுது சகலத்தை உங்களுக்கு நீங்க கூடியதான தகப்பனா இருக்கிறபடியா நன்றி. எல்லா கணமகியுமே உங்களுக்கே உரியது. நீங்க உயிரோடு இன்னும் இருந்து ஊழியக்காரர்கள் மத்தியில் உலாவி உங்கள் சித்தத்தின்படி உங்களோட வரங்களை கொடுத்து ஆண்டவரே யாவரையும் ஆசீர்வதிக்கும்படி என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன் பிதாவே. நன்றி எஸ், நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.

என் ஆளிலும் நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசுவரும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதியில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். என் ஆள்ல முதலாவது கண்களை ஏறெடுக்க போறோம். நாங்கள் நன்றி ஜெபம் ஏறெடுக்க போறோம். என்று சொன்னால் கடந்த காலங்களில் ஜெபித்த ஜெபங்களை கர்த்தர் ஆம் என்றும் ஆமீன் என்றும் பதில் தந்தார். விசேஷமாக கடந்த ஞாயிறு பெந்தைக்கோஸ்தி ஆராதனை அந்த ஆராதனையை கர்த்தர் எங்கும் ஆசீர்வதித்து தந்தார். விசேஷமாக யுத்த தேசங்களை கூட கர்த்தர் அந்த பெந்தைக்கோஸ்தி ஆராதனையை அனுசரிக்கத்தக்கதாக ஜனங்கள் பாதுகாப்பாய் பாதுகாப்பாய் வாழத்தக்கதாக எருசலேம் ஜூதியா தேசங்கள் எல்லாம் இஸ்ரேல் தேசங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பார். அந்த ஆராதனைக்காக இந்த வயதுவரை சோசரித்து நாங்கள் நன்றி ஜெபம் எடுப்போம். இம்மட்டும் ஜெபித்த ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் ஆமன்று மாமி என்று பாய் தந்தார். நன்றி ஜெபம் எடுக்க சிஸ்டர் டோலி அவர்களை அழைப்போம். பிரைஸோ சிஸ்டர் டோலி. நன்றி ஆவியானவரே அற்புதரே சோஸ்ரம் சோஸ்ரம். இதனால நன்றி செலுத்துறோம் நன்றி செலுத்துறோம். கடந்த நாட்கள் செபித்த செபங்களுக்கெல்லாம் நீ ராவென்றும் ஆமேன் என்றும் பதிந்த கிருபிகளுக்காக நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. விசேஷமாக கையா கடந்த ஞாயிறு பெந்தைக்கோஸ்தி ஆராதனை நீர் எல்லா தேசங்களிலிருந்து பட்டணந்து எழுப்பிய சபைகள் ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா புதிய பலன் புதிய பலன் புதிய அபிஷேகம் புதிய கிருபையால நிரப்பி நடத்தினீங்க ஆண்டவர். அந்த ஆராதனை தொடக்க முடிய வரைக்கும் எங்களை ஆளுகை செய்தீங்க. அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க கிருப செய்தீங்க. அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவர். சபைகளை கூடி வர செய்யுங்க அப்பா. அதை திருச்சபை இருந்த ஒரு அசைவை நாங்கள் பெற்றுக்கொண்டோமே அதுக்காக நன்றி ஆண்டவர். நன்றி ஆண்டவர். வெறுமலையாக ஆவியால் ஊற்றப்பட்ட சபைகளுக்கு அதுக்காக நன்றி ஆண்டவர். இன்னும் இன்னும் ஆண்டவர் இன்னும் உண்மையாக இன்னும் கட்டி சேர அவையின் வரங்கள் கனிகள் எங்களுக்குள்ள செயல்பட அப்போ அவங்களிடம் அசிய உள்ளங்கள் நிரம்பணும் ஆண்டவர். நதியாயது பாயணும் ஆண்டவர். தேசத்தை மாத்திரம் எல்லா தேசங்கள் நதி பாயணும் ஆண்டவர். ஒரு எழுப்பு நாங்கள் காணணும் ஆண்டவர். அப்பா எலியா பெற்றுக்கொண்ட அபிஷேகம் இல்ல எலிஷா பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை நான் காணணும் பெற்றதனையாக்கத்தான். அப்படிப்பட்ட சபை ஊழியங்கள் எல்லும் பெற்றும் ஐயா ஆராதனைகள் எல்லும் பெற்றும் வானொலி ஊழியங்கள் எல்லும் பெற்றும் இணையத்துல ஊழியங்கள் எல்லும் பெற்றும் ஆண்டவர். அப்பா உடைய நாம மையப்பெற ஊழியங்கள் எல்லும் பெற்று மாட்டவர். தகப்பனே உடைய வல்லமை ஊற்றுவீரா அழுக செய்வீரா அன்று ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் அப்பா சபை வளர்ச்சியை காண்பாட்டு காண்பித்தீரே. அப்பா தகப்பன சிசுத்துவம் பெருகினதே அறுபடை பெருகினது சபைகள் பெருகினதே ஆண்டவர். அப்பா இந்த ஊழியங்கள் எழுப்பினது போல இந்த நாட்கள் அப்படிப்பட்ட ஊழியர்கள் எழும்பட்டும் அப்படி நாம மயப்படட்டும். அன்னடைக்கு சபை எத்தனையோ ஜனங்கள் அடித்துக் கொண்டிருக்க ஊழியர்களை அடித்துக் கொண்டிருக்க துன்புறுத்தி கொண்டிருக்க சிறையிருப்புகளை போட்டுக் கொண்டிருக்காங்க. யாவே இப்படிப்பட்ட மதவரி பிடித்தவளை சந்திப்பீரா மதம் வரியல்ல அப்பா மன்னன் திரும்புதலே கிறிஸ்தவம் என்று உணரும்படியாக நீரவர்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுமை உடைய சிறையிருப்புல ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுதலை ஆக்கும். உடைய பிள்ளையோட கண்ணீரை துடை ஊழியர்களை நீங்க வேலியடைத்து பாதுகாத்து சபைகளை எழுப்புதலை காண கிருப செய்யும். சபையில சுற்றிலும் வேலி போடுமாட்டேன் நல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுக்கும். ஒளியங்கள் பெருகணும் நாமும் மகிழப்படணும் முழங்கால் சாவும் எனக்கு முன்ன முடங்கும் என்று சொன்ன கர்த்தர் நாவல் யாம் என் நாமத்தை விட்டு ஆணையிடும் என்று சொன்ன தகப்ப முழங்கால் முடங்கட்டு நாவல் அறிக்க வண்ணட்டும் நாமத்தை கத்தார் இந்த வாக்குத்தம் நிறைவேற காய் சோஷம் எல்லா ஆத்துமாக்களும் உம்முடையது என்று சொன்னீர்கள். அந்த ரட்சிப்பு உண்டாத காய் சோஷம் உடல்ல கரத்துல கொடுத்தோம் இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் செபித்துக்களும் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். நன்றி நன்றி நன்றி நன்றி. கண்களை ஏறெடுப்போம் ஒத்தாசுவரும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதி நாங்கள் இணைந்திருக்கிறோம். அடுத்து ஜெபிக சிஸ்டர் டோலி அவர்கள் இணைப்பில் இருக்காங்க. பிரைஸோ சிஸ்டர் டோலி. கண்களை ஏறெடுப்போம் ஒத்தாசுவரும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதி கூட நாங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளும் நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது தேசங்களுக்காக ஜெபிக்க போறீர்கள். அன்றைக்கு தேசங்கள் ஆளுநர் அதிகாரிகள் ஆளுநர்கள்
இவர்கள் கத்திற்கு பயப்பு பயத்தோடு செயல்பட வேண்டும். ஆனால் நாட்டின் நலன் கருதி, மக்களுடைய நலன் கருதி செயல்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஆளுநர்களுக்குள்ள பதவி பண்ணாச பாவைச்ச மறை

0: இருக்கிற பாவங்கள், ரகசிய பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் காண்கிறார்கள். உணரும்படி கர்த்தரும் பயம் உண்டாக. இப்படிப்பட்ட கர்த்தர் அவர் அதிகாரிகளை தொட வேணும், அதிகாரத்திற்கு ராஜாக்களை தொட வேணும். கர்த்தரை சந்திக்கும்படியா இவர்களுக்குள்ள ஒரு மனமாற்றம் உண்டாமடியா, வெற்றிப்பு உண்டாமடியா, விடுதலை உண்டாமடியா, நல்ல சுபாவங்கள் உண்டாமடியா.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா, நாங்கள் கூட பாத்திரமாக எங்களை நீங்கள் தெரிந்து கொண்டீங்க. நாங்கள் வெறுமையாக இருந்த பாத்திரங்கள் ஐயா, ஆனால் நீங்கள் ஆண்டவரே உங்களுக்குரியவர்களாக இந்த ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தெரிந்து கொண்டீர்கள் ஆண்டவரே. அதுக்காணி நன்றி செலுத்துகிற, நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. உங்களுடைய உள்ளேற பெற்ற ரத்தத்தினால எங்களை சுத்தமாக்கின தகப்பனே, இனிமேலும் ஆண்டவரே இந்த தேசத்தில் உள்ள எல்லா மக்களுக்கள், அங்கே உள்ள அப்பா ராஜாக்கள், அதிபதிகள், நாட்டை கொண்டு நடத்துற ஒவ்வொரு மக்களுக்குள்ளையும் ஆண்டவரே அப்பா, அந்த ராஜாவுக்குள்ள அவங்களுக்குள்ள இல்ல எல்லா பாவங்களையும் உங்களோட வெளியேற பெற்ற ரத்தத்தினால கழுவி அப்பா இன்னும் உதவினே பெனேசரே. இனிமேலு நீங்க காத்திடுவீங்க ஐயா. உலகத்தில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவர், பெரியவர், பெரியவர் அப்பா. நாங்க கேட்கறது அதிகமாக எங்களுக்கு நீங்க அப்பா உங்களோட ஆசீர்வாதங்களாக பொழிந்தருளும்படியாக ஜெபிக்கிற இந்த மக்களுக்கு ஆண்டவரே உள்ள ரகசியமான பாவங்கள் எப்படிப்பட்ட பாவங்களா இருந்தாலும் ஆண்டவரே நீங்க உங்களோட திரு ரத்தத்தின் மூலமாக ஆண்டவரே பாவங்கள் எப்படி சிவப்பான சிவப்பை போல இருந்தாலும் ஆண்டவரே நீங்க அதை மென்மையாக்குற தகப்பனா இருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா. எங்களுடைய பாவங்களை கழுவி எங்களை சுத்தரித்த தகப்பனே, இப்பொழுது இந்த மக்கள் ஆண்டவரே எல்லா விதமான ரகசியமான பாவங்களும் எப்படிப்பட்ட ஆண்டவரே நிலப்புறத்துல அவங்க இருந்தாலும் ஆண்டவரே நீங்க அவர்களை விடுதலையாக்க வல்லவரா இருக்கிறீங்க அப்பா. எல்லா விதமான ஆவியங்களும் இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேன். இயேசுவே நீர் பெரிய உங்களை கூப்பிடும் பொழுது ஆண்டவரே எங்களுடைய குரல்களை கேட்டு அப்பா நாங்கள் உங்களுடைய குரலை கேட்பதற்கு அந்த மெய்ய மெல்லிய அந்த இது அந்த சாந்தமான குரலை நாங்கள் கேட்பதற்கு எங்களுக்கு நீங்க கொடுத்த அந்த மகா பிரிதான ரட்சிப்ப இந்த மக்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பிசாசானவன் கெட்டிக்கிற சிங்கம் போல அவர்கள் உங்களை வர விடாமைக்கு இருக்கிற எல்லா விதமான அசுத்தமான ஆவியையும் அப்பா இயேசுவின் நாமத்தின் மூலம் அதட்டுகிறேன் அப்பா. அப்பா இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே பெரிய சிறியவர்கள், மூப்பர்கள், வாலிபர்கள் யாவரையும் அப்பா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே யாவரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்ன வாக்கு தத்தன்படி இவர்கள் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறனப்பா. உலகம் அங்கும் ஆனவரே அது இலங்கை தேசத்துல மட்டுமில்ல உலகம் எங்கும் இருக்கிற ஆட்களை கொண்டு நடத்துற அந்த ராஜாக்கள் அதிபதிகளுக்குள்ள ஒரு தேவ பயத்தை கொடுங்க அப்பா. உங்களுக்குரியவர்களாக மாற்றுங்க அப்பா. அவர்கள் உங்களோட தேவ பயத்தையும் உங்களோட பரிசுத்தையும் உங்களோட ரட்சிப்பையும் கொடுத்து அவர்களை வாழ்க்கொண்டு நடத்தும் இனிமேலும் இந்த மக்களுக்கு இந்த ராஜாக்கள் அதிபதிகள் யாவரா இருந்தாலும் ஆண்டவரே அவர்களோட தேவ தயவையும் அன்பையும் கிருபையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அபிஷேகம் உங்கடத்தில் மட்டும்தான் உள்ள ஆண்டவரே தேவனே ஒளியும் மீட்புமானவர். யாருக்கு நாங்க அஞ்சுவோம்? அவரே ரட்சிப்பு கொடுக்கிற தகப்பன். யாருக்கு பயப்படுவோம் அப்பா? அதன்படி உங்களோட வார்த்தையின்படி இவர்கள் ஆண்டவரே பயந்து அப்பா ஒரு உண்மையில தேவன் இருக்கிறாரா என்று அப்பா அவங்க அறியாம இருக்க அந்த கண்களை திறக்கும்படியா ஜபிக்கிறேன். அவங்களோட செவ்விகளையும் கண்களையும் திறந்து அவர்களும் ஆண்டவர் ஒரு புதிதான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த ராஜாக்கள் அதிபதிகள் இந்த நாட்டை உங்களுக்கு ஏற்றபடியாக ஒரு தேவ பயத்தோட நாட்டை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. நீங்க பரிசுத்தர், பரிசுத்தர் ஆண்டவரே. இன்றும் நடத்தினவரே இப்பொழுது நடத்த போறபடியா நன்றி செலுத்துறேன். நாங்க உங்களை உறுதியா பெற்றுக்கொண்டது போல அவர்களுக்குள்ளே ஒரு உறுதியாய் உங்களுடைய அன்பை தெரிவித்து அன்பு, சமாதானம், விசுவாசம், நம்பிக்கை என்று அறியாமல் இருக்கிற அப்பா கண்களெல்லாம் இருளாக இருக்கிற அந்த ஜனங்களை நோக்கி பாருங்க ஐயா. ராஜாக்கள் மட்டுமில்ல உலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு பாவியலையும் ரசிக்க வந்த தகப்பனே அப்பா, பாவியலுக்கு அப்பா உங்களுடைய அன்பு தெரிவித்த தகப்பனே, இப்பொழுதும் உங்களோட நாமத்தின் மூலம் நாங்கள் உங்களுடைய இயேசுவின் நாமத்தின் மூலம் எதை கேட்டாலும் எங்களுக்கு கொடுக்கிறபடியா நன்றி செலுத்துறேன். அதிசயமானவரே, ஆலோசனை கத்துறே அப்பா, அவங்களுக்கு உங்களோட சமாதானத்தை கட்டளையிடுங்க. உலகத்துல கொடுக்க முடியாத சமாதான கொடுத்து அவர்கள் உங்களுக்குரியவர்களாக மாற்றி அவர்கள் ஒரு காலமானவரே உங்களை உங்களை ஆவியோடும் உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு உங்களை ரட்சிப்பை கொடுத்து உங்களோட அன்பை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். மரணத்தை வென்றவரே அப்பா, பாதாளத்தில் இருந்து எங்களுக்கு ஜெயம் கொடுத்தவரே, இவங்களுக்கும் ஜெயம் கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க. ஏன்னா நான் நீங்க உயிரோடு இருக்கிற தகப்பன், இப்பொழுது நேற்று மீண்டும் மாறாதவர், இன்றும் எங்கள் மத்தியில் எங்களுக்குள்ள வாசம் செய்கிற அந்த பரிசுத்தமான ஆவியின் மூலமாக யாவருக்கும் ஆண்டவர் உங்களை சுத்தமான ஆவியை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறான் ஆண்டவரே. ஜபிக்கிறேன் அப்பா, நன்றி நன்றி நன்றி சாமி அப்பா. உங்களோட திருப்பாதத்தை நம்பி வந்து நிற்கும் பொழுது நீங்க ஒவ்வொரு ஒருவரையும் வெக்கத்துக்கள் போட விட மாட்டீர்கள். மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதும் கிருபை அநாதி சிநேகத்தினால் இழுத்து கொண்டீர், அணைத்துக் கொண்டீர் ஆண்டவரே. அதே போல தேவனே ஒளியும் மீட்புமாயிருக்கிறார், யாருக்கு அஞ்சுவேன் என்று கூறியபடி அப்பா உங்களோட வாக்கு தத்தின்படி யாவரையும் விடுதலையாக்கி அவங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா கன மகிமே உங்களுக்கு உரியது. யாவரையும் மறுபடியாக உங்களுக்கு கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உரத்த கொட்டைகளை மறைத்து வைத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். தாழ்மையுடன் ஜபிக்கிறேன் பிதாவே. நன்றி யஸ்வே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்.
0: ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. பாடப்படி செபித்தீர்கள். இந்த வாம் என்று மாமேன் என்று பதி தருவார். அப்படி எங்க விசுவாசிப்போம். அப்படியா செபித்து உங்களை எங்கள் குடும்பத்துடைய கத்தர் ஆசிரமிப்பாராக. நன்றி சிஸ்டர்,
1: நன்றி. God bless you sister. God bless you.
0: ஆமேன் ஆமேன். நாங்கள் கண்களை ஏறெடுப்போத்தாசுவரும் பருவத்துக்கு நீரான்ற பகுதியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இந்த நாளிலும் அடுத்ததாக கண்களை ஏறெடுக்க சிஸ்டர் அஞ்சனியர் இணைத்திருக்கிறார்கள். பிரைஸ் ஓ சிஸ்டர்,
2: பிரைஸ் தி லார்ட்.
0: கண்களை ஏறெடுப்போம் முத்தாசுவரும் பருவத்துக்கு நீரான்ற பகுதி உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது இயற்கை அழிவிலிருந்தும் காலை மாற்றத்திலிருந்தும் ஒரு தெய்வீக பாதுகாப்பு வேண்டும். மறுபடியுமா கொள்ளை நோய் என்று பரவிக்கும் இந்த கொள்ளை நோய், இந்த கொள்ளை எழுப்புவதிலிருந்து பாதுகாக்கிறது. இன்றைக்கு கள்ளவெடுக்கிற சுபாவமே அந்நியருக்குள்ள வந்துச்சு. உழைத்து சாப்பிட்ற உண்மை வழிகள் மறைஞ்சு கொண்டு போகுது. அந்நிய அக்கிரமங்கள் தலை தூக்கி இன்றைக்கு வன்முறைகள் ஒரு பக்கத்தால் வறுமையின் தரித்திரத்தால வன்முறைகள் கூடி கள்ளவெடுக்க சுபாவங்களுக்குள்ள குடிப்பட்ட சுபாவங்களை கத்தர் மாற்றணும். தேசத்தை பாதுகாக்கிறது ஜனங்களை பாதுகாக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா விபத்துகள் இன்றைக்கு அநேகமாய் ஒரு தேவிய பாதுகாப்புக்காக செவிங்க நம்மளோட ஒரு
2: ஆமேன் ஆமேன். எஸ் லார்ட் Father, we know, Lord, we are living, Lord, at times, Lord, that you even, Lord, already said, Lord, Father, in the last days, Lord, we will go through certain tribulations, Lord, but to be of good cheer, you have helped us, Lord, to overcome the world, because the overcomer lives within us. For greater is he that is within us than the one that is in the world. Lord, that we know, Lord Jesus, no matter what our circumstances are, no matter, Lord, how the enemy might come and glare at us, Lord, we know who our conqueror is, because the battle is the Lord and the victory is ours. The conquering Savior is the one who conquered everything for us. That's why he could tell us, be of good cheer, I have overcome the world. Lord, we pray, Lord, despite this situation, Lord, that is coming upon, Lord, once again, with the way, Lord, this virus is trying to get in, Lord. Father, we know, Lord Jesus, you are in total control, O Lord. Father, we pray, Lord, in the name of Jesus, you can eradicate, Lord Jesus, the very way in which this is trying to lift his head up once again, Lord. We take authority in the name of Jesus Christ, that the Lord, even in the very last time, Lord, after the original COVID that came in, Lord, they tried to bring it up once again. It was trying to come up, but it was subdued because people were all against it. They were not going to have another vaccine. Those kind of things happened, Lord God, and it didn't come through. But Lord, we pray, Lord, whatever the case of this virus is, Lord, you are in control. You are in control of every single plague that came, Lord, right from the Old Testament to today, Lord. There's nothing out of your will, Lord. Nothing is out of your plan. Nothing is out of your control. You are the one who has the final authority and power over everything that we tread upon, Lord, in this part of the world that you created, Lord, with the human kind that you put into this world, Lord. We are your creation, Lord. Lord, nothing can bypass us without your knowledge, my Savior. Savior. Therefore, Lord, we pray, Lord Jesus, you can send forth a fire from on high and singe it right down to ashes in the name of Jesus Christ. This virus will not come above what you would permit it to be, Lord. Therefore, we pray, Lord, we take authority over it, Lord. We plead the blood of Jesus Christ, Lord, upon the face of this earth. Your blood is much more powerful than anything that you could, Lord Jesus, that could enter into this world, oh God. The greatest power, the greatest entity that you would give to us, Lord, is the power of the blood. There is so much power in the blood of Jesus Christ that we apply this, Lord, over your body, Lord. The ones that are already, Lord Jesus, in your kingdom, Lord, will have no power or authority over them. Lord, therefore, Lord, we come against, Lord, this very virus, Lord, in the name of Jesus. Just like the church is so powerful that the gates of hell shall not prevail against it. We are so powerful in the name of Jesus. We take authority in the name of Jesus through your church, through the body that has the power and the authority you have given, Lord, over the things that go on in this world, Lord. You have given us that power, Lord. You said you are going to the Father, and you shall do greater things than I did, because I'm going to my Father and sending forth that power and authority through the anointing power of the Holy Spirit that breaks every yoke of bondage. Therefore, Lord, we cast it out in Jesus' name. We bind it in the name of Jesus Christ. It will not raise its head up anymore once again. I pray, Lord, that you are in control and you are the only power and the authority, the creator of heaven and earth, who can cinch this, Lord, right to the very bottom of it, Lord, and put your fire on it, Lord. Holy fire of God is able to quench it, right, every fiery darts of the enemy. Let it be the virus or anything else, Lord, that you can take control and you can do it in Jesus' name, as we take at the authority, decree and declare it in the name of Jesus Christ, and you can vanquish it in the name of Jesus. When we call upon your name, there is nothing impossible with you, Lord. That is why all signs and wonders shall follow them that believe you, that we are the ones, that you are the source that you have called out, Lord Jesus, at this time and this hour, Lord, to show forth your power and authority in this world, oh God. So we thank you for that, Lord. There's nothing impossible with you, my Savior. Now I pray, Lord, even as, we are reeling, Lord, in the circumstances, Lord Jesus, where sin has increased, Lord, and the wickedness has increased, Lord. That's why you said it in Revelation, Lord. Those who are holy will be holier, and those who are wicked will be even more wickeder. And Lord, oh God, I pray, oh God, that just like you have said it, you know what would happen to the world before you come, even in the last days of the church, the last days of the church age, Lord. This would increase. That is why you said to be of good cheer. This cannot take our spirits, this cannot take our hearts, this cannot take anything that you have put within us, which is so powerful, which is so precious to you, Lord, because that comes from your spirit, that's come from your well-being, that's come from your power and authority that you instilled upon us, that comes through the anointing power of the Holy Spirit that comes upon us, Lord. That is why we can take that power and authority. That is why we can decree and declare it over it, Lord, in the name of Jesus. This wickedness that is rising up, Lord, through the people, Lord. Oh God, I pray, oh God, rain down with your grace and mercy, rain down with your power and your might and your strength and hope and glory, Lord. You are the one who witnesses it through your glory, oh Master, that you can, Lord, even when it comes through the Hades from under the earth or come through the third heavens where the spirits live, Lord. You can eradicate them, dissipate them, cast them out, and the holy power of God can completely annihilate it, Lord, and bring it down to nothing and quench every fiery darts of the enemy, Lord, and Lord, bring it down to ashes in the name of Jesus Christ. Thank you, thank you, thank you, Lord. That is why you said, Lord, use my authority, use my power, use my witness of the power of the Holy Spirit that is upon you. You shall endure power from on high, and you shall become witnesses unto me, and not only witnesses, but the signs and the miracles can follow them that believe, and the wonders can follow them that believe. That's why, Lord, you have given us that authority. That is why the power, the most powerful entity in this world is the power of the living God coming through the wonderful body of the living Jesus Christ. So we thank you for that, Lord, and we thank you, Lord, even as the time, Father, we pray, Lord Jesus, for the way in which you are moving, Lord Jesus, even through Sangama Radio Gospel to Lord Nitya Valicham and Varthi in Valicham, Lord, that you have called it out, Lord. All the workers that come from morning till evening, Lord Jesus, they pray, Lord, oh God, breaking forth, Lord, the yokes of bondage against the people of God and the people that are still, Lord, outside the periphery of your very kingdom, oh God, that they are drawn into your kingdom, Father. This is the very purpose of this very network going on, Lord Jesus, across the land and the seas, vanquishing, Lord, every fiery darts of the enemy, Lord, upon the people have been broken down as the word goes forth victoriously and powerfully upon their lives, Lord. And that is the way in which you have chosen, Lord, for the power of your salvation to work through the preaching of the gospel. And that is what is going on, Lord, through all these the powerful entities you have given through, Lord Jesus, the favor that is upon this network, Lord. So we thank you, thank you, thank you, Master. Once again, in Jesus' name we pray. Amen and amen.
0: Amen, amen, amen. Thank you, sister. Thank you, authority prayer. Thank you, sister. God bless you, you and your family, your ministry. Thank you, sister.
2: God bless you too, Sister Subha. God bless you.
0: Amen, amen, amen. கண்களை எரடுப்பு மூத்தாசுரம் பருவத்துக்கு நீரான்ற பகுதி நாங்கள் இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக கண்களை எரடுப்புறப்போம். நான் கண்களை ஏறெடுக்கிறேன், என்னோடு ஒருமனப்படுங்கள். நாங்கள் இந்த நாட்கள் வியாதி பலவீனங்களோடு இருக்கிறார்கள், இவர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். இந்த நாட்கள் என்னோட ஒருமனப்படுங்கள். சோஸ்ரம் ஆண்டவரே, தகப்பரே, இது நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலும் எனக்கு ஒத்தாசுரம் பருவத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசு வரணும் என்ற விசுவாசத்தோடு அப்பா இடத்திற்கு கரத்துக்குள்ளார் வியாதி பெல்லவீனங்கள் ஒவ்வொருவருக்கும் செபிக்கிறேன். தகப்பனே, இந்த சொன்னீங்களே, நானே உந்தன் பரியாரிய கத்தர் என்று சொல்லி இந்த வார்த்தை அறிக்கை பண்ணுகிறேன். இந்த நாளும் பரியாரிய கத்தர் நீங்க பதில் தருவீங்க என்ற விசுவாசத்தோடு ஒப்புக்கொடி செபிக்கிறேன் அப்பா. இந்த நாளும் வைத்திய சால அவசர சீச்சில சுத்திர சீச்சில யாரெல்லாம் காயங்களோடு எலும்பு நரம்பு முறிவுகளோடு வெஞ்சடைப்புகளோடு பயிரமாஸ்மா வியாதிகளோடு மூச்சு திணங்களோடு இருக்கிறார்களோ ஒவ்வொருத்தரையும் நீ தொண்டுமடியா செபிக்கும் ஒரு விடுதலை பேசணும். வார்த்தை அனுப்பி குணமாக்கி அழுவிக்கு தப்பு கடந்து செல்லட்டும். எல்லாம் பெலவின கட்டை உடைக்கிறோம் நாமத்தினால். பெல்லவான்களாய் மாற்றுவீராக, காயங்களை கட்டுவீராக, எலும்பு நரம்புகளை பொருந்த பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் உங்களை செபிக்கிறோம். என் தகப்பனே, கேன்சர் வியாதியோடு போராட பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம் அப்பா. கேன்சர் வியாதி இயேசுவின் நாமத்தில் கேன்சல் பண்ணுங்க. சாவுக்கு எதுவான உண்மையா உயிர்ப்பிக்கிற வல்லமை, சாவுக்கு எதுவான செல்வங்களை உயிர்ப்பிக்கிற வல்லமை கடந்து செல்லட்டும். முன்னால எதுவுமே இல்லப்பா. நான் வல்லமைய கட்ட உள்குறோம் அப்பா. கட்டிகள் கரைந்து போவதா அப்பா. இயேசுவே கிருமியின் தாக்கங்கள் சுட்டரிக்கும் பரிசுத்த அக்கினியினால நீராளுகப்பனே மறைந்த கிருமியின் தாக்கங்கள் சுட்டரிக்கிறோம் சர்வ வல்லமில நாமத்தினால் விடுதலை பேசுறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்காய் சமைக்கிறோம் எங்க மறக்க உறுப்புகளோடு பிள்ளைகளுக்காய் சமைக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா. உச்சி இந்த உள்ளங்கள் நாடி நிறம் எலும்பு நிறம் மூளை நிறம் நாகன் எல்லாம் வல்லமை பாய்க்கும் நாமத்தினால் விடுதலை உண்டாம். வேதனைகள் மறைவதா, துக்கங்கள் சந்தோஷமே மாறுவதா, இயேசுவின் நாமத்துல கட்டவும். அற்புதரே, தனாலும் விடுதலையாக்கு, விடுதலையாக்கு, விடுதலையாக்கு. ஒரு வார்த்தை சொன்னால் போக மாட்டாங்களே, இந்த சூழ்நிலை மாறும் அப்பா. என் தகப்பனே, நல்ல கருத்துல ஒப்பு கொடுக்கும் நாட்கள் இந்த பரவரை கொள்ள நோயால பாதிக்கப்பட்ட துணியோ பிள்ளைகளாங்க அப்பா அதிகரித்து கொண்டு போகுது கத்தா. இந்த தாக்கத்தை நீர் மாற்றி வல்லவர் ஆண்டவரே அப்பா. விட வல்லமைக்கு முன்னால் இந்த வல்லமைய மாத்திரம் ஆண்டவரே அப்பா. நீங்க விடுதலை ஆக்குங்கப்பா. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கி நீயாகவே விடுதலையா. விடுதலை பேசுறோம் அந்த பயத்தின் ஆவிகளை கடிந்து கட்டி அப்புறப்படுத்துவோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் விடுதலை பேசு. புறம் என் தகப்பனே, அப்பா புகடுக்கிறோம் தகப்பன், என் தகப்பனே, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. இந்த வேலையில மாதிரி மன கண்ணியலோடு சிக்கப்பட்டு மனத்துடிப்புலோடு இருக்கிறார்களோ அந்த மன கண்ணியலை கறிப்புண்டுப்பா. இயேசு நாமத்துல கட்டளை கொடுக்க என் தேவர் சொல்லாகும் கட்டளை நேர்க்கணும். செய்யுங்கப்பா தகப்பனே, இன்னும் என்ன வியாதியோடு இருக்கார்களோ மருத்துவம் கைவிடலாம், மருந்து கைவிடலாம், மனுஷன் கைவிடலாம், சூழ்நிலை கைவிடலாம் ஆண்டவரே, சூழ்ந்திருக்க பேச்சல் கைவிடலாம் ஆண்டவரே, ஆனா நான் விட்டு விலகுனை கைவிடுவது சொல்லுவே. இந்த நாளிலும் நம்முடைய ஆணி கட்டப்பட்ட கரம் தாடி தொட்டும்படியா, விடுதலை கொடுக்கும்படியா அப்பா அவட பாதத்தோடு நிற்கிறோம் ஆண்டவர். உங்களோட வல்லமைக்கு முன்னால இல்லையப்பா எதுவும், எந்த வல்லமைக்கு நீ அதிகாரம் கொடுக்கலையப்பா மேற்கொள்ள. அப்பா ஆயிரம் பேர் நமக்கு எதிராய் போரிட்டாலும் அவர்களுக்கு மேற்கொள்ற அதிகாரம் இல்லையப்பா. அவங்களுக்கு எல்லாம் அந்த அதிகாரத்தை தந்தி அந்த அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்துவோம். வல்லமை கட்டவுக்கும் விடுதலை உண்டாவதா. இயேசுவின் நாமத்தை செக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையில செய்யுங்க, ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையில் விடுதலை கொடுக்க வெளிச்சம் உண்டாது. சுகவாழ தொழிற்கட்டமே நாமத்தினால பாபலத்தினாலும் எல்லாம் வராக்கிறோம் இல்லை, என்னுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொன்ன வார்த்தைகள் அப்படியாக நீங்க சேப்பிர கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துவோம். இயேசுவி நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்துவோம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. இந்த ஊழியரின் கண்களை எடுத்து முத்தாசுவரும் பருவத்துக்கு நேராக இந்த பகுதியை நீங்க ஆசிரித்து அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவர். ஒருமப்படுத்தி ஒருமனப்படுத்தி ஆண்டவர் உடைய நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் அதை தருவே என்று வாக்குரைத்தவர். நீர் வாக்கு தந்தங்களை ஆசிரிக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. ஜெபித்த டோலி சுஸ்ரல் அஞ்சலி சுஸ்ரல் அடிமையோப்பு கொடுக்கும் ஆசீர்வதி குடும்பங்களை ஆசிரியர் எடுத்து பாதுகாத்துருங்க. நீங்க நாள் நம்மள கூடார மறைவில் எங்களை ஒழித்து மறைத்து வைத்து தன்மலை மேல உயர்த்துற கத்த அப்படியாக உயர்த்தி மகளை பண்ணி நல்ல கருத்தில தாழ்த்துறோம். மீதியான வேலையில உம்முடைய கருத்தில ஒப்பு வைக்கிறோம். வெளிச்சத்தின் வார்த்தையும் வெளிச்சத்தை காண கிரிய செய்யும் தாண்டிகளை உடையும் பிரகாசமான மனக்கண்களை திறந்து வேத்துல அதிசயங்களை காணும்படி எங்களை கிரிய செய்யும். ஒவ்வொரு உள்ளத்திலும் நிலத்திலும் நீங்க வெளிப்படுவீராக, நீர்மாவேப்படுவீராக. உங்களோட வேற உங்களுடைய வார்த்தை நீங்க வார்த்தையா இருக்கிறீங்க. நாளும் உங்களோட பேசுங்கப்பா. இயேசுவி நாமத்தில் ஒப்பு கழிச்சு வைக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி, நன்றி. வித்தோலிசருக்கு நன்றி, ரஞ்சேஸ்வருக்கு நன்றி. நாங்கள் தொடர்ந்தும் வார்த்தையும் வெளிச்சத்தோடு இணைவோம். சரியா, தொடர்ந்து நேரம் 8 மணி 1 நிமிடங்கள் நாங்கள் வார்த்தையும் வெளிச்சத்தோடு இணைவோம். இந்த நாளும் வார்த்தையும் வெளிச்சத்துல எங்களுக்கு வெளிச்சத்தை வெளிப்படுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுவார், உங்களோடும் பேசுவார். கேட்போமா, அழைப்போம். வார்த்தையும் வெளிச்சத்துல எங்களோட செய்தியை தர இருக்கிறார்கள், வார்த்தையின் வெளிப்பாடுகளை தர இருக்கிறார்கள். சிஸ்டர் பிருந்தா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். சகோதரி, அழைப்புக்கு கொண்டு வந்து வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
3: பிரைஸ் லார்ட் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க?
0: பிரைஸ் லார்ட் சிஸ்டர், கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறேன். அப்படியாக நீங்கள் உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள். வெளிச்சத்தை வெளிப்படுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுவார். நாங்கள் விசுவாசிக்கிறோம், வெளிச்சத்தை காண ஆவலா இருக்கிறோம். வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். எடுத்து வாருங்கள், உங்களோடு ஒரு மனப்படுகிறோம்.
3: ஆமேன், ஆமேன். ஜெபத்தோடு கூட ஆரம்பிக்கலாம். தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இயேசுவே, மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆறுதலின் தெய்வமே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். சமாதானத்தின் தேவனே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். கண்ணின் மணி போல எங்களை காக்கிறவரே, மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக யுத்தத்தை செய்கிறவரே, மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்தவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே, ஆராய்ந்து முடியாத அற்புதங்களை செய்கிறவரே, உமை துதிக்கிறோம். எங்களுக்காக யுத்தத்தை நடப்பிக்கிறவரே, உமை துதிக்கிறோம். எங்கள் மீது நினைவாய் இருக்கிறவரே, உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பாவங்களை மன்னித்தவரே, உமை துதிக்கிறோம். எங்கள் மீறுதல்களை நினையாதவரே, உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே, துதிக்கிறோம், அபிஷேக நாதரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வறண்ட நிலங்களை வயல்வெளி ஆக்குகிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சத்துருக்களை பாதப்படியாக்கி போடுகிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வியாதியை வார்த்தையினாலே ஆண்டவரே விரட்டுகிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய ஆவியினாலே எங்களை பலப்படுத்துகிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு தாயை போல தேற்றுகிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சாகாமை உடையவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆதியும் அந்தமும் உடையவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அல்பாவும் உமேகாவும் ஆனவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா நன்றி. சகாயரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி. ராஜா ஆறுதலின் தெய்வமே உம்மை துதிக்கிறோம். அபிஷேக நாதரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் முற்பிதாக்களின் தகப்பனே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆகாரின் தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆபிரகாமின் தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. யாக்கோபின் தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஈசாக்கின் தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவ புஸ்தகத்திலே எங்கள் ஒவ்வொருவருடைய பெயரையும் எழுதி இருப்ப